0: அன்பு மாறாதது, அவருடைய நோக்கம் மாறாதது. அவர் எந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்தாரோ, அவரை சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்துல எந்த நோக்கத்தோடு உங்களோட உறவை ஆரம்பித்தாரோ, அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீ வழி விலகி போயிடாத. இந்த ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு சொன்னது யார்? ஹூ டோல்ட் யூ? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஆண்டவரே உம்மோடு இருக்கிற உறவிலே விலகி போனவர்களாய், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட காரியங்களின் நிமித்தம் நான் என் தேவனுடைய சன்னிதானத்துக்கு வர முடியாது என்று சொல்லி பயந்து ஒளிந்து தங்களை மறைத்து கொண்டிருக்கிறவர்களாய் இருந்தால், தகப்பனே இந்த ஜபிக்கிற மாத்திரத்திலே தானே சுவாமி உம்முடைய சன்னிதானத்தை நோக்கி அவர்கள் ஓடி வரும்படியாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி ஓடி வர முடியாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற, அவர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டிருக்கிற எந்த குரல்களாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சத்தங்கள் எல்லாம் அடங்கி போக முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய காதுகளிலே பரிசுத்தாவியானவரே உம்முடைய குரல் மாத்திரம் ஒழிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய மென்மையான அந்த குரலை கேட்டு அதுல போக்கஸ் பண்ண முடியாதபடி தடுக்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும், எந்த அந்தகாரத்தின் தேவையில்லாத ஆண்டவரே சத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அடங்கி போக முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் உம்மோடு இருக்கிற உறவிலே மறுபடியுமாய் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகள், அருமையான வார்த்தை. என்ன தொட்டது, எப்படி ஆசீர்வதித்தீங்க சிஸ்டர். காட் வில் பிளெஸ் யூ. அவரோட வார்த்தை இல்ல ஜீவன் உள்ளது. அப்படி அந்த வார்த்தையை பயணத்து கொடுத்த உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் கர்த்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பதாக. ஆமேன். அவருடைய குரலை நாங்கள் கேட்கணும். எப்படிப்பட்ட குரல்களை நாங்கள் இந்த காலத்துல கேட்கிறோம்? ஆண்டவருடைய மென்மையான குரலை கேட்கிறோமோ, இல்லாட்டிக்கு உலகத்தில் உள்ள எப்படிப்பட்ட குரல்களை நாங்கள் கேட்கிறோம்? அதுல எவ்வளோ ஆபத்தான குரல்களும் உண்டு. ஆனா நாங்கள் ஆண்டவரிடம் இயேசு அழைக்கிறார். அவர் அழைக்கும் பொழுது அவருடைய கிருபை எங்களுக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என்று கூறி கர்த்தர் அழைக்கிறார். அருமையான செய்தியை கொடுத்தீங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. காட் பிளஸ் யூ. அமேன்.
0: காட் பிளஸ் யூ டு சிஸ்டர்.
2: அருமையான ஒரு செய்தி சிஸ்டர். உனக்கு அறிவித்தவன் யார்? அதான் தலைப்பு. அறிவித்தவர் என்று சொன்னால் ஆண்டவரை குறிக்கும். அறிவித்தவன் என்று சொல்லியிருக்க பிசாசை குறிக்கும். அருமையான வெளிப்பாடு. ஆதி ஆமத்திலே ஏதேன் தோட்டத்திலே நடந்த அந்த சம்பவத்தை ஒரு புதுவிதமான முறையிலே உங்களுடைய வெளிப்பாட்டை கொடுத்திருந்தீர். அதாவது ஆண்டவருடைய பார்வையில் அவர் இருவரும் கனியை புசிக்கும் முன் புசிக்கும் பின் நிர்வாணிதான். அருமையா அது கருத்தை சொன்னீங்கள். மிகவும் ஆசீர்வாதம். கத்தர் உங்களையும் ஊழியங்களை இந்த ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: தேங்க்யூ அங்கிள்.
2: தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கவி கவிதா வளைக்க போறோம். பிரைஸ்தலோ சிஸ்டர் கவி கவிந்தா.
3: பிரைஸ்தலோ, பிரைஸ்தலோ,
2: பிரைஸ்தலோ. உங்களுக்கு 15 நிமிடம் தருகிறேன். துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.
3: சூத்திரம் ஆவியானவரே, உம்முடைய கரங்களுக்கு இந்த நாள் முழுவதை முப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு சுவாமி ஆண்டவரே, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நடத்துகிற தேவாதி தேவன், கண்மலையான தேவன், அற்புதமான தேவன், அதிசயமான தேவன் ஆண்டவரே. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஜீவன் உள்ள தேவனுடைய நாமம் பலத்த துரிதம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். பிதாவே, கூடான கூடி, கூடான கூடி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்துக்கு நன்றி. பரலோக தேவனுடைய நாமத்துக்கு நன்றி. அற்புதமானவரே, மக்கு சூத்திரம், சூத்திரம். இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே துதிகளின் நடுவில் வாசம் செய்கிற ஆவியானவரே அப்பா, வந்த ஒவ்வொரு ஒவ்வொருதரின் வாழ்விலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் மாற்றங்களை கொடுக்கிற தேவாதி தேவன், அற்புதங்களை செய்கிற தேவாதி தேவன் ஆண்டவரே, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ சேனைகளின் தேவன், பரிசுத்த ராஜாதி ராஜன், பரிசுத்த ஆவியானவர், கண்மலையான தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மறைவிடமானவரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் உறைவிடமானவரே உங்களை துதிக்கிறோம், கண்மலையானவரே உங்களை துதிக்கிறோம், சேனைகளின் தேவனே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவ தண்ணீராய் பெருக செய்கிறவரே, கண்மலையா இருக்கிறவரே, அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த அக்கினி ஆனவரே ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க ஆண்டவரே, வழி நடத்துகிற தெய்வமே மக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. உன்னதமானதுவன் உன்னதமானதுவன் ஆண்டவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். எல்லா முகங்களின் கண்ணீரையும் துடைத்து ஆண்டவரே நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பெரியவர், கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்கிற ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். பூமி எனத்துக்கு ராஜாதி ராஜாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே சூத்திரம், கிருபை நிறைந்தவரே சூத்திரம், கிருபை நிறைந்தவரே சூத்திரம், கிருபை நிறைந்தவரே சூத்திரம், கிருபை நிறைந்தவரே சூத்திரம், மகிமை நிறைந்தவரே சூத்திரம், அற்புதமான தேவனே சூத்திரம், அடைக்கலமான தேவனே சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஓ தாவீது கிறங்கின நிச்சயமான கிருபைகளோடு உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய அன்பு மேலானது ஆண்டவரே, உம்முடைய அன்பு மேலானது ஆண்டவரே, அளவிட முடியாத அன்பு ஆண்டவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உடமுடப்பட்டது, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வெல்லமை நிறைந்தது. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. துதிப்பேன் சோஸ்தரிப்பேன் விளையும், இதமென்னாவில் நேரமும், துதிப்பேன் சோஸ்தரிப்பேன் விளையும், நன்றி கீதமென்னாவில் என்னான்மா கத்தருக்குள் மேன்மை பாராட்டு, என்னான்மா கத்தருக்குள் மேன்மை பாராட்டு, அகமகிழ்பவர்கள்

உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம்

பிரகாசம் அடைகின்றேன். அல்லேலூயா. தேவனை யார் யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களின் முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்நாளிலும் பிரகாசமான மனக்கண்களை திறந்தருளுங்க ஆண்டவரே. அற்புதமானவரே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஆண்டவரே. அப்பா, என்னென்ன துன்பங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் வந்தாலும் தேவாவியானவர் நீங்கள் அனத்தில் நின்று கர்த்தாவே விடுவிக்கிற தேவன் அல்லவோ ஆண்டவரே. அது முகம் நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே. ஓ, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீங்களே. ஓ, உங்கள் பரிசுத்தாவியானவரே, பரிசுத்தாவியானவரே, அக்கினி மயமான ஆவியானவரே, அப்பா இந்த நாளின் இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் பிதாவே சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவரே சோத்திரம். ஜீவனுள்ள தேவனே சோத்திரம். ஆண்டவரே, எங்கள் மறைவிடமான தேவனே. அப்பா, நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவாதி தேவன் தேவாதி தேவன் தேவாதி தேவன். கர்த்தருடைய ஆவியானவரே கர்த்தருடைய ஆவியானவரே. அப்பா, நாங்கள் வாழ்நாள் முழுதும் மகிழ்ந்து கலைகூற கர்த்தருடைய ஆவியானவரே. காலையில் எங்களை திருப்தியாக்குற தேவாதி தேவன் அல்லவோ பரிசுத்த தேவனே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஓ, பலத்தை காட்டிலும் நீங்கள் பலத்தவர் பெரியவர். ஓ, உயர்ந்தவராயிருக்கிற தேவாதி தேவனே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாதி கர்த்தர் பெரியவர் பெரியவர். எங்கள் மத்தியில வாசம் செய்கிற ஆவியானவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம். துதிகளப்பா துதிகளப்பா. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே. எத்தனை எத்தனை நன்மைகளோ.

அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவன் பெரியவர், யாக்கோபின் தேவனே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். அப்பா, உங்களை நன்றியோடு சூத்தரிக்கிறோம், நன்றியோடு சூத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவாதி தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களை தேடி ஓடி வந்த எங்கள் நேசரே ஆண்டவரே, பாவத்தில இருந்த எங்களை ஆண்டவரே, அப்பா உளையான சேற்றில இருந்த எங்களை, உம்முடைய ஜீவனை தந்து ஆண்டவரே, எங்களை நீங்கள் தூக்கி எடுத்து எங்களை கர்த்தருடைய ஆவியானவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். என் அன்பின் தெய்வமே, சோத்திரம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. குப்பையின் தூசியும் மண்ணுமாயிருந்து எங்களை நடத்தி வந்த எங்கள் தெய்வமே, ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. தேவாதி தேவன் தேவாதி தேவன் தேவாதி தேவன் தேவாதி தேவன். ஓ ராஜாதி ராஜாவே, மக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாது ஆண்டவரே. என்று உரைத்தவரே, சகலத்தையும் செய்ய நீங்கள் வல்லமை நிறைந்த தேவன் அல்லவோ? அனைத்தையும் செய்து முடிக்கிறங்கள் ஆவியானவரே. அப்பா நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். அலலூயா காலலூயா காலலூயா காலலூயா. தேவாதி தேவன் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறவரே. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். என் மீது அன்பு கூர்ந்து பலியானவரே, சிலுவையில எங்களுக்காக ஆண்டவரே ஜெயத்தை தந்தவரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் நீங்க எங்களை நீங்கள் பிரித்தெடுத்த தேவன் அல்லவோ ஆண்டவரே? சோத்திரம். எங்கள் பிதாவான தேவனுக்கு கோடி கோடி கோடி கோடி கோடி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஜீவனுள்ள தேவனே, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம்.

0: எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை ஆண்டவரே, நாங்கள் திரும்பி பார்த்து மக்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்க ஆவியானவரே, ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தை கொட்டுங்காண்டவரே. எங்களுக்காக தண்டிக்கப்பட்டவரே ஆண்டவரே, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட தேவன் ஆவியானவரே, ஆவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே எங்கள் பாவங்களை ஆற சுத்திகரித்தவரே அப்பா, உங்களுக்கு கோடி கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் கிருபையாய் மகிமையாய் வெளிப்படுவேன் என்று சொன்னீங்களே, ஓ துதிகளின் நடுவில் நீங்கள் வாசம் செய்கிறவர். ஒவ்வொரு இருளார்ந்த இருதயங்களை ஆண்டவரே ஊடுருவ போய் ஆண்டவரே அவர்களின் வாழ்வில நீங்கள் அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. நீங்கள் அதிசயங்களை செய்கிற தேவாதி தேவன். இந்த நாளிலும் வந்த ஒவ்வொருவரின் வாழ்விலும் மாற்றங்களை அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால மூடுகிறோம் ஆண்டவரே. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ஒளிபர போடு. தேவாவியானவர் கூட இருந்து தொடர்ந்தும் ஆண்டவரே ஒரு ஜீவ நீரூற்றை போல இந்த இடத்தை நீங்கள் பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பிரயாசப்படுகிற மகேந்திரன் பிரதரோடு கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து சுகபலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் கவி கவிந்தா. இன்றைய நாளே துதித்து ஆராதித்து அருமையான குரலிலே பாடல்களை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக அமைந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைட்டு செய்யுங்கள் அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்
0: ஆமென்.
1: தொடர்ந்து தெய்வ செய்தி கருத்து செல்வோம். இன்றைய நாளிலே பாஸ்டர் குமரன் அவருடைய லைன் கிடைக்கவில்லை. பல முறை எடுத்தேன், எலக்ட்ரிசிட்டி இல்லையோ நான் அறியேன். அவர் 5:30 வரதா கூறியிருந்தார். எனினும் அநேக கோள் எடுத்தேன், மறுமொழி இல்லை. அவர் வருவாரோ தெரியலே. நான் கலையத்திலிருந்து செய்தியை கேட்போம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே இந்த கலையத்திலிருந்து செய்தியின் தலைப்பு கண்ணீர் நதி. கண்ணீர் நதி ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த நித்திய விளைச்சல் நிகழ்ச்சியில பாஸ்டர் குமரன் ஏனோ தானோ தெரியவில்லை சுவாமி, நீர் எல்லாவற்றையும் மறந்துகிற தேவனே, அந்த ஊழியக்காரனை ஆசீர்வாதம். இன்றைய நாளே நான் கொடுக்கும் செய்தியை நீர் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே கண்ணீரின் நதி, புலம்பல் 2:18 குறித்து கொள்ளுங்கள். புலம்பல் 2:18 இப்படி எழுதியிருக்கிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. நதி அளவு கண்ணீர் விடு, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணு என்று தீர்க்கதரிசி எரேமியா நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கண்ணீரானது இங்கே நதிக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். கண்ணீர் நதி கண்களிலிருந்து புறப்படும் போது கண்ணீரை காண்கிறவரும் கண்ணீரை துடைக்கிறவருமான ஆண்டவர் நிச்சயமாய் துரிதமாய் அறிய வந்து கண்ணீரை துடைத்தருவாள். ஆமேன் ஆமேன். இந்த கண்ணீரை குறித்த வேடிக்கையான கதை ஒன்றை வாசித்தேன். ஒரு ஊரில் முதியவர் ஒருவர் இருந்தார். உறவினரோ நண்பர்களோ யாரும் அவருக்கு இல்லாததால் தனிமையில் வாடி தன்னைத்தான் நொந்து கொண்டிருந்தார். முடிவில் ஒரு நாள் கவலை தாங்க மாட்டாமல் ஊருக்கு வெளியே உள்ள ஒரு பெரிய குன்றின் மேல் அமர்ந்து அழ ஆரம்பித்தார். அவரை ஆறுதல் படுத்தவோ அவருடைய கண்ணீரை துடைக்கவோ ஒருவரும் இல்லை. தேம்பி தேம்பி அழுது அழுது அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் ஆறாக ஓடி கடைசியில் அவரை சுற்றிலும் ஒரு கண்ணீர் ஏரியே உருவாக்கிவிட்டது. இந்த கண்ணீர் ஏரியை கண்ட வானத்து பறவைகள் அதன் குளம் என்றெண்ணி வந்து ஏரியில் குளித்து மகிழ்ந்தன. அந்த கண்ணீர் ஏரியை சுற்றிலும் புதிய அலைய மலர்கள் மனம் வீசின. மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடின. எங்கும் மகிழ்ச்சி, குதூகலம், பறவைகளின் பாடல்கள். பல வருடங்கள் தொடர்ந்து அழுது கொண்ட அந்த முதியவர் ஒரு நாள் தன் கண்களை திறந்து தன்னை சுற்றிலும் இருக்கும் ஏரியையும் அதில் விளையாடும் பறவைகளையும் வண்ணாத்து பூச்சிகளையும் கண்டார், மகிழ்ந்தார், துக்கம் மாறுகிறது. அவரது கண்ணீர் நின்று போயிற்று. கண்ணீர் வற்ற ஆரம்பித்தது. மீன்கள் துடித்தன, பறவைகளும் வேதனை விட்டன. கண்ணீர் ஏரியில் வாழ்ந்த எல்லா ஜீவராசிகளும் தவளை நண்டு இனங்களும் பெரியோரத்தில் வந்தன. ஐயா, ஏன் கண்ணீரை நிறுத்தி விட்டீர்கள்? நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால் மட்டுமே நாங்கள் உயிர் வாழ முடியும் என்று பரிதாபமாக வேண்டிக்கொண்டார். எரேமியா தீர்க்கதரிசி கண்ணீரின் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அழுது புலம்பின தீர்க்கதரிசி அவர். ஒரு பக்கம் எருசலேமே பாழாய் கிடந்தது. இஸ்ரேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் தேசத்திலே விக்கிர ஆராதனை மலிந்து கிடந்தது. எங்கும் சரீர மரணமும் ஆத்மீகம் நிரம்பி வளர்ந்து அதற்கண்டு எரேமியா தீர்க்கதரிசி, என் தலை கண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தி குழவுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவு பாலும் அழுவேன். எரேமியா 9:1-9. நாம் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பெறும்போது அந்த ஆவியான் நமக்குள்ளே விண்ணப்பத்தின் ஆவியை கொண்டு வருகிறார். அப்பொழுது நாம் நொறுங்குண்டு நொறுங்குண்ட இருதயத்தோடும் கண்ணீரோடும் கர்த்தருடைய பாதத்தில் நீண்ட நேரம் மன்றாட முடியும். பரிசுத்த ஆவியானவர் இன்றே உங்களது கண்ணீரின் ஆவியினாலும் மன்றாட்டின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியாலும் நிரப்பி அருள்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கேட்டுக்கிற தேவ ஜனமே, பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர். உங்கள் கண்ணீரை அவர் திருத்தி அல்லவோ வைத்திருக்கிறார். உங்களுடைய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நிச்சயம் பதில் உண்டு. உங்களுடைய விசுவாசம் வீண் போகாது. சங்கீதம் 126:5-6 வாசித்து பாருங்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். அவர் ஒரு ஜெப வீரராய் விளங்கியது மட்டுமல்ல, கண்ணீரின் ஆவியினாலும் நிரம்பியிருந்தார். அவரது கண்ணீர் நிறைந்த கண்களை குறித்து பழைய ஏற்பாடு ஒரு அருமையான வசனம் உண்டு. உன்னத பாட்டு 5:12, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாக பதிக்கப்பட்டவர்களுமாயிருக்கிறது. உன்னத பாட்டு 5:12. இயேசு கிறிஸ்துவின் கண்கள் எப்படிப்பட்டவை? அவைகள் புறாவின் கண்களுக்கு ஒப்பானவை. இந்த புறாவுக்கு விஷம் இல்லை. அந்த புறாக்கள் தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்குகிற புறாக்கள். புறாக்களின் கண்களை பாருங்கள், நன்றாக கவனியுங்கள். இப்பொழுது கண்ணீர் ததும்பிக் கொண்டே இருக்கிறது போல காட்சியளிக்கும். நம் ஆண்டவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தாங்குகின்ற புறாக்கண்களுக்கு ஒப்பிட காரணம், அவர் மனதுருக்கமானவர் மட்டுமல்ல, கண்ணீரோடு ஜெபிக்கும் ஜீவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்ட மூன்று சந்தர்ப்பங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்றது. முதலாவது, அவர் லாசருவின் கல்லறையில் இருந்து தன்னுடைய சிநேகிதனாகிய இருந்தனுடைய மரணத்தை குறித்து துக்கப்பட்டு கண்ணீர் செய்தார். முதலாவது அவர் லாசருவின் கல்லறையே நின்று தன்னுடைய சிநேகிதனாக இருந்த மரணத்தை குறித்து துக்கப்பட்டு கண்ணீர் செய்தார். யோவான் 12:35 சொல்லு. இரண்டாவதாக, தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற பெரிய பட்டணமாக எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். லூக்கா 19:41. கோழி தன் குஞ்சுகளை செட்டியின் கீழ் அணைத்துக் கொள்வது போல எத்தனையோ முறை உன்னை ஏற்றுக்கொள்ள வாஞ்சியா இருந்தேன், உனக்கோ மனதில் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி கதறினார். மூன்றாவதாக அவர் கெஸ்மனே தோட்டத்திலே தன்னை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமில்லை தேவனை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் போன மூன்று முறை ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் அழுதியிருக்கிறார். வான்புறவான கிறிஸ்துவம் ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது நமக்குள்ளே கண்ணீரின் ஆவியும் மனதுருக்கத்தின் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் விண்ணப்பத்தினால் இணைந்து வருகின்றன. வான் புறாவை போல் இறங்கி இயேசுவை அபிஷேகித்த அதே ஆவியானவர் நம்மையும் அபிஷேகித்து இருக்கிறதுனாலே கிறிஸ்துவனுடைய மனதுருக்கத்தினையும் ஜெப ஆவியும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கேட்கிறோம், நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறோம். புறாவை போல புலம்பினான் தேசா திகசு குருதை பாருங்கள், புறாவை போல புலம்பினான். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரி சகோதரியே, கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் கத்திரத்திலிருந்து தங்களுடைய ஜெபத்துக்கு பதிலே மாற்றுவாங்களே பெற்றுக்கொண்டார்கள். பாருங்கள், ஆகார் கண்ணீர் விட்டு அழுத போது அவருடைய கண்கள் நீதூற்றை காணவில்லையா? அந்த நீதூற்று தன்னுடைய மகனுடைய தாகத்தை தீர்க்கும் ஆசீர்வாத நூறாய் விளங்கவில்லையா? தேவ பிள்ளைகளே, ஆவியானவரோடு சேர்ந்து கண்ணீர் ஜெபிக்க தீர்மானம் செய்யுங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவருடைய உதவியோடு கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும்.

விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய கேதுவான நம்முடைய கர்த்தராய இயேசு இரத்தத்தால் பிற காத்திருந்தீர்கள். இசையா 38:14 வாசித்து பாருங்கள். நமுட்டை போலவும் தகைவலான் குறிய போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, இந்த கண்ணீர் ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீதிமன்கள் 18:4 வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். உலகத்தில் உள்ள எல்லா ஞானியரும் தலைசிறந்த ஞானிய சலமோ ஞானி. ஞானத்தை ஊற்றுக்கும் பாய்கின்ற ஆற்றுக்கும் உபயோகப்படுத்தி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வரும் ஞானம் பரலோகத்தின் ஆறு அல்லவா? உலகத்துக்குரிய ஞானம் உண்டு, ஆவிக்குரிய ஞானம் உண்டு. கர்த்தர் எல்லா ஞானத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அன்போடு கொடுக்கிறார். உலகத்திலே நாம் புறாக்களைப் போல் கபடமற்றவர்களாக இருந்தாலும் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ள ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சிறிய காயங்கள் செய்ய வேண்டுமானாலும் ஞானம் அவசியம் தேவை. ஞானமாய் பேசி ஞானமாய் கிரியை நடப்பித்துவோமானால் பின்பு ஒருபோது நாம் பேசினதுக்காகவோ செயல்பட்டதுக்காகவோ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் பேசின வார்த்தைகளை ஒரு நாளும் திரும்ப பெறவில்லை. தெரியாமல் பேசிவிட்டேன் என்று சொல்லவில்லை. காரணம், ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நிதானமாய்த்து தேவனோடு பேசினார். காரணம், அவர் மேல் நதி போன்ற பரிசுத்த ஆவியானவர் ஞானம் இருந்தது. இயேசு குறித்து தீகசமாக வேதம் சொல்லும் பொழுது எசாயா 11:2, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பிறனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயக்கிற பயத்தையும் அருளும் ஆவியுமாய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். எசாயா 12:2 வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த தெய்வீக ஞானத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரே ஞானத்தின் ஊற்றுக்காரனர். யாக்கோப்பு 1:5 என்ன சொல்லுகிறது? யாக்கோப்பு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவர்க்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரும் கடிந்து கொண்டவருமாய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒரு ராஜ்யத்தில் ஏராளமான போர் வீரர்கள் இருக்கலாம், நல்ல நவீனமான ஆலயங்கள் இருக்கலாம், ஆனால் ஞானமுள்ள போர்மை திட்டம் இல்லாவிட்டால் எந்த போர் வீரராலும் பிரயோஜனம் இல்லை, ஆயுதங்களினாலும் பிரயோஜனம் இல்லை, அந்த ராஜ்யம் தோல்வியை சந்திக்கும். ஒருவன் அதிகமாக புத்தகத்தை படித்திருக்கலாம், பல பட்டங்கள் பெற்றிருக்கலாம், ஆனால் அதை உபயோகப்படுத்த ஞானம் இல்லாவிட்டால் அந்த படிப்பினை ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஞானத்தையும் கர்த்தருடைய ஆலோசனையும் சார்ந்து கொள்ளுங்கள். அந்த ஞான நதி உங்களை நிரப்புவதற்கு இடம் கொடுங்கள், நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் எப்போதும் நம்மை சுற்றியே இருக்கிறார். தப்பேலா குற்றம் பிடிப்பார்கள். வார்த்தையில் ஒரு சினைப்படு வந்தால் குற்றம் பிடிப்பார்கள். பாட்டில் தடக்கல் வந்தால் குற்றம் பிடிப்பார்கள். சங்கீதம் வாசி கேட்க தவறாக பேசினா குற்றம் பிடிப்பார்கள். எப்படியாவது நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலும் செய்யினாலும் குற்றம் பிடித்து நம்மை கீழே தள்ள வேண்டும் என்று எதிரான சாத்தான் என்று இருக்கான். சாத்தான் விட மாட்டான்.

0: ஆர் ஆண்டவரோட கூட வழி நடத்துகிறானோ, ஆர் ஆண்டவருக்கு நேர்த்தை கொடுக்கிறானோ, யார் ஆண்டவருக்கு துதித்து ஆராதித்து பாடுகிறாரோ, அவனை பசு சத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டு இப்படியாவது சின்னர் ஓட்டு இருந்தா கான் உள்ளுக்கு புந்துருவான். பாருங்கள், இயேசுவிடம் பல கேள்வியோடு குற்றம் எடுக்கிற பரிசேரும் சதுசேயரும் நியாயசாஸ்திரியும் வந்தார்கள். அவங்க கேள்வியை கேளுங்கள், ராயனுக்கு வரி செலுத்தலாமா? மற்ற 21:15, விபச்சாரம் செய்து கையோடு பிடித்தவனை கல்லெறியலாமா? யோவான் 8:4-5 என்று நூற்றுக்கணக்கான சந்தேக கேள்வியோடு வந்து கிறிஸ்துவை வாழ்மொழியில் சிக்க வாதிடுனார். இயேசுவை சிக்க வாதிடுனார் யார்? இந்த பரிசேயர் சதுசேயர் நியாயசாஸ்திரிகள். ஆனால் இயேசுவோ பரிசுத்த ஆவியினால் நிறைந்து மிகுந்த ஞானத்தோடு பதில் கொடுத்தபடியினால் அவர்கள் வாயெடுத்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படியானால் எங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்க வேண்டும், அது மட்டுமல்ல ஞானம் இருக்க வேண்டும். ஆம், நாம் ஆண்டவர் ஏற்ற விலையிலே ஏற்ற வார்த்தை எங்களுக்கு கொடுப்பார். எதிர்பேசுகிறவர்களை நிற்கக்கூட ஞானத்தை தருவேன் என்று அவர் வாக்களிக்கிறாரே. மற்ற 10:19 வாசித்து பாருங்கள். மற்ற 10:19. எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள். நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிற நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களது அருமையான உங்களிடத்திலிருந்து பேசுவார். சீசர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதமைகள், மீன் பிடிக்கிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் பேசின ஞானத்தை யாராலும் எதிர்த்துக்க முடியாது. இந்த சீசர் மீன் பிடிக்காரர் எங்களோட ஊர்ல கரையாருன்னு சொல்லுவார்கள். படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் மீன் பிடித்தார்கள். இந்த படிப்பறிவு இல்லாத மீனவர்கள் எழுதிய வார்த்தையைத்தான் படித்து விட்டு அனைவர் தங்களுடைய பேருக்கு முன்னாலே ரெவரன்ஸ், டாக்டர், டாக்டரேட் உரிப்பட்ட பட்ட பேரில் போட்டிருக்காங்க. ஆற்ற வார்த்தை யார் வார்த்தை மீன்பிடிகாரர்களின் வார்த்தையை கற்றுக்கொண்டு அதுக்கு முன்னாலே தங்கள் பட்ட பேரில் போட்டிருக்கணும். நான் நினைத்தேன் ஒரு உண்மையில ஊழியக்காரர் இருந்தால் என்ன பட்ட பேர் போடுவோம், விளமீன் தங்கராஜா, ஒட்டி மீன் நாய், அப்படி மீன்கள பேரை முன்னுக்கு போட்டிருக்கோம். அது நல்ல பட்ட பேர். அதை விட்டு ரெவரன்ஸ், டாக்டர் உரிப்பட்ட பேர்கள் இருக்க சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. நான் உண்மையில் ஒரு ஊழியக்காரன் விளமீன், தன்னிட விளமீன் தன்னை பேரை விளமீன் போடுவான், ஒட்டி மீன் போடுவோம். ஏன்னா மீன் பிடிக்காதல்ல என்ன வார்த்தையில் நன்றாக கவனிங்க பாருங்கள். திரள் திரளா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எனக்கு ஒரு கேள்வி, அவர்கள் பேசின வார்த்தையெல்லாம் கர்த்தர் கனம் பண்ணினார். தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் கர்த்தர் ஞானத்தை நூற்றை பரலோகத்திலிருந்து பாயிர ஆற்றப்போல உங்களுக்கு தருவார். ஞானத்துக்கு அநேகர் ஆச்சரியப்படுவார். திரளா ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் இன்றைய நாளிலே அநேகர் ரட்சிக்கப்படவில்லை? வார்த்தையை கொடுக்கிறோம், ஆராதனையெல்லாம் ட்ரம் அடித்து அந்த மாதிரி உருவெடுத்தெல்லாம் அடிக்கிறோம், ஆனால் ரட்சிப்பு குறைவு. காரணம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பவில்லை. யாக்கோபு 3:14 வாசித்து பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இதக்கத்தாலும் நற்கணிகனாலும் நிறந்ததாயும் பச்சபாதம் இல்லதாயும் மாயமற்றதுமாக இருக்கிறது. அருமையான ஒரு வசனம். யாக்கோபு 3:17 வாசித்து பாருங்கள். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, அங்க பரத்திலிருந்து வரணும், முதலாவது சுத்தம் உள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்களினால் நிறைந்ததாயும் பச்சமில்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. சங்கீதம் 36:8 வாசித்து பாருங்கள். உமது பேரின்ப நதியினால் அவள் தாகத்தை தீர்க்கிறீர். நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். இந்த பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் நதிக்கு ஒப்பானவர். நன்றாக கவனிக்க வேண்டும், ஆவியானோட சின்னம் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வரும் பழங்கு போன்ற தெளிவான சுத்தமில்ல ஜீவ தண்ணீர் நதிக்கு ஒப்பா இருக்கிறது. வெளிப்படுத்த 21:2 வாசித்து பாருங்க. அந்த நதியினுடைய குணாதிசைகளை நான் தியானித்து வருகிறோம். அந்த நதியை பேர்ம நதி என்று தாவீது அழைக்கிறார். ஏதோ ஒரு நதி தனக்குள் வருகிறது, அது அளவற்ற சந்தோஷத்தையும் பேரின்பத்தையும் ஆவியின் கழுவுதலையும் உண்டாக்குறது என்று மட்டும் அறிந்திருந்தார். ஆனாலும் அவருடைய பேர் அவருக்கு தெரியவில்லை. ஆகவே அந்த நதியை குறித்து அவர் எழுதும் பொழுது ஒரு நதி உண்டு. சங்கீதம் 46:4 ஒரு நதி உண்டு, நீர்க்கார்கள் தோன்றிய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்து அந்த நதி என்பதை திட்டவும் தெளிவாக யோவான் 7:36 நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போம் ஆவியை குறித்து இப்படி பேசினார் என்று நாம் அறிவோம். அப்போஸ்தலர் பவுல் அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது என்று ரோமர் 14:17 கூறுகிறது. பரிசுத்த ஆவியினால் சந்தோஷம் உண்டாகிறது என்று அநேகர் இந்த பரிசுத்த அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணுகிறார்கள். ஆண்டவரை சுந்தரச்சுரை அழைத்துக் கொள்கிறார்கள், துதிக்கிறார்கள், சபைக்கு போறார்கள், தசவாக எல்லாம் நல்லதுதான். ஆனால் இந்த பரிசுத்த ஆவிதான் ஒரு சந்தோஷத்தை எங்களுக்குள் கொண்டு வரும். அதை தேவன் வாசம் பண்ணுகிற பரிசுத்தலமையான உள்ளத்தை சந்தோஷிப்பிக்கிறது மட்டுமல்ல பேருமை வந்து தாகத்தை தீர்க்கும். பாருங்க, நான் உதாரணத்தை சொல்றேன். இந்த மனிதனுடைய உள்ளம் ஒரு தாகன்ற உள்ளம். மனிதன் உலகத்தின் சிற்றின்பங்களை நோக்கி தாகத்தோடு ஓடுகிறான். இந்த இளைஞர்கள் யுவதிகள் எல்லாரும் எங்கே சந்தோஷம் உண்டு, எங்கே மன அமைதி உண்டு, எங்கே ஆறுதல் உண்டு, ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த பிசாசானவன் அந்த உண்மையான சமாதானம் ஆரம்பம் என்று வருகிறது அறிய விடாமல் உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்க முயற்சிக்கிறான். பாருங்கள், எப்படி இந்த எறும்பானது தேவனை நோக்கி ஓடி முடிவு விழுந்து மறிக்கும், அதுபோலும் விளக்கு வெளிச்சத்தை நோக்கி ஓடிவது அது விழுந்து மறிக்கும் பூச்சியை போலவும் இயற்கை காண்ப சுவலை நோக்கி ஜனங்கள் தாகத்தோடு ஓடுகிறார்கள், மகிழ்ந்து மறிக்கிறார்கள். இந்த பாவம் ஒரு மறுக்கிற ஒரு காரியம் பாருங்கள். அதாவது இன்று அநேகர் சில குடும்பங்களிலே செழிப்பாக இருக்கிறார், நல்ல பெரிய வீடு, வாகனங்கள், வசதியாக வாழ்கிறார்கள், அவர்களுக்கு அமைதி சமாதானம் இல்லை, பிள்ளைகள் இல்லை. சில குடும்பங்களில் 12-13 பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள், அவருக்கும் சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து தம் தெய்வீக பிரசனத்தை தந்து நம்மை தம்முடைய ஆவியினால் ஆவலாக இருக்கிறார். பேரின்ப நதியை கொண்டு தாகந்தீக்க நம்மை அன்போடு அழைக்கிறார். தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன் என்று அவர் சத்தமிட்டு சொல்லுறதை கேளுங்கள். யோவான் 4:14 அவர் கொடுக்கும் தண்ணீர் ஜீவ தண்ணீர், அவர் கொடுக்கும் அபிஷேகம் ஜீவ நதி. எப்படியாகிலும் அவரை தடவியாவும் கண்டுபிடித்து அந்த பேரின்ப நதியினால் நாம் தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். வேதத்தின் கடைசி அத்தியாயத்தில் கடைசி பக்கத்தில் கூட, தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 22:17. அப்போஸ்தலர் 17:27 என்ன சொல்லுகிறது? தம்மை ஜனங்கள் தேடியாயிலும் கண்டுபிடிக்கும்படி அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியெல்லாம் உண்டுதான். தேவனே, எனக்கு அதிக தாகமாக இருக்கிறது, நான் உம்மை எப்படியாவது கொண்டு பிடிக்க வேண்டும், என் தாகத்தை தீர்த்து கொண்டு மன்றாட வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய தாகத்தை மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கதற வேண்டும். அறையை பூட்டி போட்டு, அறையை பூட்டி கதவை பூட்டி போட்டு, முழங்கால் நின்று கதற வேணும், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நதியை எப்பொழுதும் உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை காத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆவியின் வரையில் அனல் மூட்டி எழுப்ப வேண்டும். அனல் மூட்டின்னா என்ன? நீங்கள் நெருப்பு போட்டி எழுப்புறதில்லை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பி அனல் கொண்டு எழும்ப வேண்டும். இந்த பேரின்ப நதி நம்மை சந்தோஷப்படுறது ரகசியம் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. மீண்டும் சங்கீதம் 46:5 வாசித்து பாருங்கள். சங்கீதம் 46:5 இப்படி சொல்லுது, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தை சந்தோஷிப்பிக்கும், தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். ஆம், அதுதான் அந்த ரகசியம். கர்த்தர் பேரின்ப நதியாய் உங்களுடைய நடுவில் இருக்கிறார். ஆகவேதான் தேவனுடைய நகரமும் உன்னதமாக வாசம் பண்ணும் பரிசுத்தலம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கு. நேசிக்கிற தகப்பன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு இவ்வளவு சந்தோஷம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, தேவனுடைய நகரத்தையும் உன்னதமாக வாசம் பண்ணும் பரிசுத்த சந்தோஷிக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நகரம் எது? ஒரு கேள்வி. தேவனுடைய நகரம் எது? வாசியங்கள் இசாயா 60:14 சொல்லுகிறது, உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர சீரரும் சொல்லுவார்கள். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள்லாம் அந்த நகரம். அல்லேலூயா. இந்த நகரம் நாங்கள் தான். கர்த்தரை சொந்தரச்சராயிட்டு கொண்டு, ஞானஸ்தானம் பெற்று, அபிஷேகத்தால் நிரம்பி, அது மட்டுமல்ல பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நீங்களே அந்த நகரம். கர்த்தர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார். அநேகம் தெரிய கர்த்தர் இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணோம், கர்த்தர் நடுவில் வாசம் பண்ணுவார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் சங்கமாக வானொலியிலேருந்து நித்திய வச்சு கர்த்தர் வாசம் பண்ணிக்கிறது அநேகம் தெரியாது. தேவ ஆவியான உங்களுக்குள் தங்கி இருக்கிறார். ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார் ஐயா. அதை நாங்கள் கண்டுபிடித்து பிரயோஜனப்படுத்ததில்லை. வேதங்களை வாசிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தாளந்தை கொடுக்கிறோம், நல்லதுதான். ஆனால் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் மிக மிக முக்கியம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் ஒன்று செய்ய முடியாது. கொண்டு கொரிந்தியர் 3:16 என்ன சொல்லுது? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறதும் அறியாது இருக்கிறீர்களா? பார்த்தீங்களா? வேதம் போய் சொல்லாது, வார்த்தை போய் சொல்லாது, தாமதித்தால் நடக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறபடியினால் கொடுக்கும் எடுக்கும் கூட தெய்வீக சமூகத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறார். பேரின்பத்தை கொண்டு வருகிறார். ஆவில் கருதலை கொண்டு வருவார். பாருங்க சில நேரம் இந்த தேவபிள்ளைய வார்த்தையை கேட்கும்போது சந்தோஷம் வரும். சில வேலை இந்த தேவபிள்ளையை துதித்து ஆராதித்து பாடல் பாடும்போது ஒரு உணர்ச்சி, ஒரு சந்தோஷம் வரும். காரணம் என்ன? எங்களுக்குள் ஆவியானவர் இருக்கிறார். இந்த செய்திகளையும் கேட்கும்போது, துதித்து ஆராதிக்கும் பொழுது, நாங்கள் உணர்ந்து செயல்படும் பொழுது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுப்பவர் பரிசுத்த ஆவியானவர். யோவேல் 22:27 வாசித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கோரென்றும் நானே உன் தேவனாய கர்த்தர் வேறொரும் இல்லை என்றும் அறந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் பக்குவப்பட்டு போவதில்லை. ஒரே ஒரு தெய்வம் தானியா, ஒன்றான மெத்தன், ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த உலகத்திலே. இந்தியாவிலே 138 மதங்கள், 276 தெய்வங்கள் இருக்கு இந்தியாவில். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரே ஒரு தெய்வம் தான், தேவனுடைய கர்த்தர் வேறு இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போக மாட்டோம், கடைசி வரையும் வெக்கப்பட்டு போக மாட்டோம். பாருங்கள், இன்றைக்கு பாச செய்து கொடுக்க வேண்டியதில் அவர் சுயினம் காரணமோ, எலக்ட்ரிசிட்டி இல்லை எங்க இலங்கையில், எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஆனால் ஆவியானவர் வேறு வேத விதத்தில் எங்களை வெக்கப்பட்டு போகவிட மாட்டார். வேறு ஒரு முறை செய்தியை கொடுக்க பிடிப்பார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய பிள்ளை என்னுடைய அனுபவம் வெக்கப்பட்டே போக மாட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பேரின்ப நதியாக நிரப்பி இருந்த ஆகவேதான் இயேசு கிறிஸ்து ஆவியிலே கழி கூர்ந்தார் என்று லூக்கா 10:20 வாசிக்கிறோம். இன்று பேரின்ப நதியானவர் உங்களை நிரப்பிக்கொண்டிருக்கிறபடியினாலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள், இந்த 97 ரேடியோவிலே கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, உங்களுக்குள்ளே எப்பொழுதும் அந்த கழிகூர்ந்த அபிஷேகத்தை தந்தருவார். ஆழ்ந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணுவார். இதோ பேரின்ப நதி பெருவெள்ளமாக உங்களுக்கு கடந்து வருகிறது. சந்தோஷத்தோடு ஆவியில் மலர்ந்து காலி கூறுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே மகிழ்ந்து காலி கூற வேண்டும். இந்த தேவ செய்தியில கேட்கும் பொழுது ஏனோ தான் ஒன்று கேட்கக்கூடாது. என்ன மாதிரி செய்தியை கொடுக்கிறார், அந்த வார்த்தை எந்த பகுதியிலிருந்து எடுக்கிறார், அதை இதை கொண்டு தொடர்புபடுத்துகிறார், கொடுத்த தலையங்கத்துக்கும் அவர்களுக்கு செய்திக்கும் ஒருமைப்பாடு இருக்கின்றதா, கொடுக்கிற செய்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா என்பதை நன்று கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஒரு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரும். தேவனுடைய வார்த்தையில் இந்த வீடுகளில் ரேடியோக்களில் உலகம் சத்துரு நடுங்குவான். தேவனுடைய வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒரு மூதாட்டியார் தொடர்ந்தோவையில் ஒரு மூதாட்டி எனக்கு சொன்னார், ஐயா தான் ஒரு சங்கமமான ரேடியோ வச்சுருக்கிறான், இதுவும் முழுவதும் படித்து கொண்டிருப்பான் பாட்டுகள் தெய்வ செய்திகள், தான் நிம்மதியாக படுத்து கொள்வான், இந்த தீங்கு கனவும் காண மாட்டான், கல்லறம் பெற மாட்டாங்களாம். காரணம், இட்டகு பதிலாக வார்த்தைகள் துதிகள் பாடல்கள் போய்கொண்டிருக்கும் பொழுது அங்கே சத்துரு கூட இல்லை, கிட்ட நெருங்கவும் மாட்டான். அந்த மூதாட்டி சாட்சி சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரி சகோதரிய, இன்றைய நாளிலே அந்த நதியை நீங்கள், இந்த அபிஷேகம் பரிசுத்தாவியான அந்த நதியை நீங்கள் பெற்றுக்கொண்டு தினமும் துதித்து ஆராய்த்து அபிஷேகத்தால் நிறையும் பொழுதுதான், நான் என்ன சொன்னேன், கண்ணீர் நதி கண்களிலிருந்து புறப்படும் போது கண்ணீரை காண்கிறவரும் கண்ணீரை துடைக்கிறமான ஆண்டவர் நிச்சயம் துரிதமாக வந்து கண்ணீரை துடைத்தல்வர். ஆண்டவர் கண்ணீரை துடைக்க எவ்வளோ சந்தோஷம் பாரு, அவர் இந்த கண்ணீரை துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். நீங்கள் விடுகிற கண்ணீர் இடவிலே தனிமையிலிருந்து விடுகிற கண்ணீர் தலையணையை நினைச்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் விடுகிற அந்த கண்ணீர் துளியல் ஆண்டவர் பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். ஒரு நாளைக்கு அந்த கண்ணீருக்கு விடு தருவார். ஜோம் பண்ணுவோமா, நேரம் கடந்து விட்டு. அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளிலே பாச மோகன் சமூகம் அளிக்க முடியாதபடியினாலே சுவாமி அவருக்கு என்ன நடந்ததோ எலக்ட்ரிசிட்டி இல்லையோ யான் அறியேன், என்னை கொண்டு இந்த கண்ணீர் நதி இந்த தலைப்பில் செய்து கொடுக்க செய்தவரே அந்த கிருபைக்காமுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை வெக்கப்படுத்த போவிட மாட்டேன் சுவாமி, நித்திய வெளிச்சத்தில் நிகழ்ச்சியில் ஒருவரும் வெட்கப்பட்டு போக முடியாது சுவாமி. துதிக்க ஆராதிக்க ஆண்டவர் குழந்தை நிறுத்துவார். வார்த்தையை கொடுப்பவர்கள் தற்செயலாக ஒரு ஒரு ஊழியக்கார சுயினமாக வர முடியாவிட்டாலும் தேவன் கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒருவர் மீது வார்த்தை கொடுக்க கிருபை செய்வார். அப்படி இந்த நாளே கிருபை செய்திருக்கு. இந்த கிருபைக்கு அவனுக்கு நன்றி. ஆனால் தொடர்ந்து பா சஞ்சன் தாசநாயகம் இரத்த கோட்டைகளை மூடுகிறேன். அந்த மகன் வார்த்தையை கொடுக்கும் பொழுது சுவாமி ஐயா ஒவ்வொரு நாளும் தினம் தினம் வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்கார் எப்படித்தான் தினந்தரும் கொடுக்காரோ நான் அறிய. அப்படி அந்த ஊழியக்காரை ஆஸ்வதியும் இந்த குடும்பங்களை ஆஸ்வதியும் அந்த மகன் கைகிட்ட செய்யக்காரன் ஆஸ்வதியும் அவனுடைய அந்த மகனுடைய வார்த்தை உலகம் எங்கும் இந்த 97 ரேடியோவில் கேட்கிறவர்கள் ஆசிரியப்பட கிருபை செய்ய வேண்டுமாக. தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியை ஆசிரியத்தை நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஐயா ஆமேன்.
0: Amen. Sister Dolly? Sister Dolly, no, your mic is in the automatic.
1: Sorry.
0: Go ahead.
1: Yeah. And the pastor Varama Vittalamaya, Parasthamana Avyanavar, Ngal Mulamaka, வல்லமையோடு எங்களோட பேசினார். அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் நதி ஓடிக்கொண்டே இருந்துச்சு. அந்த நதியை இயேசு என்று சொல்லும் பொழுதே எனக்கு கண்ணீர் வந்துடும். ஐ எம் வெரி சென்சிட்டிவ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். அப்படி நீங்கள் அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். கத்தரங்கு கூட இருந்து அதிகமாக பலனை தைரியத்தையும் கொடுத்து சத்துவத்தையும் கொடுத்து வழி நடத்துவார். ஆகையா காட் பிளஸ் யூ. ஆமே இப்போ நாங்கள் யாவரும் அன்போடு பாஸ்டர் ஆண்டன் ராசனாயத்தை வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் டாலி சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் நேயர்களே.
1: ஆமென். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் வாருங்கள். வந்தங்கட வார்த்தையை பயந்து கொள்ளுங்க. தேவடைய செய்தியை கொடுப்பதற்கு கத்தர் அழைத்து வந்த கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அவரை நீங்க மைந்திரஜா கூறியபடி எப்படிதான் வார்த்தையில கொடுக்குறீங்களோ தெரியல, கத்தர் தான் வழி நடத்துறாரு. அதுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்கு எங்கள் மத்தியில் கொண்டாந்து தினமும் அவரோட வார்த்தையை பயந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பலனை கொடுத்தபடி கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி உங்களோட வரவழைக்க நண்போட வாருங்கள். வந்து செய்தியை பயந்து கொள்ளுங்கள். நன்றியை.
2: ஒன்றான இந்த உலகத்தை உருவாக்கின தேவனோட ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தேவனே, ஒன்றானமை தேவனே, உம்மை இந்த கடைசி காலத்தில எல்லா மக்களும் அறிந்து கொள்ள நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தை படைத்த தேவன், மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் படைத்த ஒன்றான மெய்த்தேவனை நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு தந்து உம்முடைய வசனங்கள் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய இதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அன்று இம்மா சீடர்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது கொழுந்து விட்டு எரிந்தது போல உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய இதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவன் உள்ளதாயும் இருக்கிறது. எங்களுக்கு நீ நித்திய ஜீவனை தருகிற தேவனாக இருக்கிறேன். இந்த இடத்தில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையினால அவருடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள். மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உம்முடைய வார்த்தைகள் மகேந்திரையா செய்தது போல உண்மை உள்ள வார்த்தைகள். நாங்கள் எங்களை எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வாழ வைப்பீராக. இயேசு வார்த்தையானவர் மாம்சமாகி இயேசுவாக வாழ்ந்து காட்டினார், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். நாங்கள் மாம்சமாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உம்மை போல எங்களை மாற்றிக்கொள்ளும். இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் உம்முடைய நித்திய ஜீவனுள்ள சரீரத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அந்த கவலை இல்லாத கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத மரணமே இல்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொருவரையும் முழுத்துக் கொள்வீராக. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இழுத்துக் கொள்வீராக. மதங்கள் ஒரு வழி அல்ல, மதங்கள் இன்னைக்கு பின்பு மறுமையில எந்த மதத்திலையும் ஒரு தெளிவான அர்த்தமற்ற கொள்கைகளோடு இன்னும் இன்னும் ஏமாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் ஒவ்வொரு மதங்களும் இயேசுவை அறிந்து கொள்ள, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, அந்த மெய்யான கிரியேட்டரை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. துதி கன மகிமை உண்டான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் நிச்சயமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களையும் ஆசீர்வதித்து வைக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன். நாங்கள் இந்த வேதாகமத்தில நாங்கள் பார்க்கும் பொழுது ஜெனசிஸ் ஆதி அகமத்தில பாருங்கள், தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவர். இந்த உலகம் ஒரு இருளான உலகமாக இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுதென்று வெளிச்சத்தை உருவாக்கினார். சூரியன், சந்திரன், மிருகங்கள், பறவைகள், மனிதனை லெட்டஸ் மேக் அவர் இமேஜ் ஒன்று ஜெனிசிஸ் 1:26 தேவனுடைய சாயலாகவும் இயேசுவினுடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். பரிசுத்த ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசவாடி கொண்டிருந்தவர் தான், அந்த ஆவியானவர் தான். 1 பேதுரு 1:12 பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு லவாசம் செய்கிறார். பாருங்கள், அவன் தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன் பரிசுத்த ஆவியானவராக அந்த மகாபெரும் தேவன், அந்த தேவாதி தேவன் இன்றைக்கு எங்களுக்கு இல்ல வாசம் செய்கிறார். அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல எங்களுடைய வாழ்வை நாங்கள் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவன். பாருங்க, நாங்கள் ஏசாயா 6 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது கேது மீன்களும் சேரா மீன்களும் தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் மத்தியில் வாசம் செய்கிற கீறு மீன்களுக்கும் சேரா மீன்களுக்கும் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ரோமர் 12 அதிகாரம் சொல்லுகிறது, நாங்கள் எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவரை துதிக்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்தோடு துணிந்து கொள்ள வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த தோட்ஸை கொண்டு வருகிறவன் பிசாசாக இருக்கிறான். பாருங்கள், இந்த தீமையான தோட்ஸுகளை எங்களுடைய மனதில அவன் போடுகிறவனாக இருக்கிறான். எங்களுடைய சரீரத்தில அவனுக்கு ஒரு பாவ சரீரமாக இருக்கிறது, கண்கள் நீச்சை இருக்கிறது, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த தோட்ஸை அவன் கொடுக்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், எவாளில தோட்ஸை போடுவான். பாருங்கள், இந்த நீங்கள் சாவதில்லை என்று இவாளுக்கு அந்த தோட்ஸை போட்டார். பாருங்கள், பிசாசுக்கு தெரியாத பிசாசு அப்பொழுது கன்ஃபியூஸ், மனிதனை கன்ஃபியூஸ் பண்ணுகிறவனாகத்தான் அவன் செய்வான். ஒரு அடிமைப்படுத்துகிறவனாக, கன்ஃபியூஸ் படுத்துகிறவனாக, பொய்யை பேச பண்ணுகிறவனாக, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, இப்படியான தோட்ஸை அவன் எங்களுடைய மனதில போடுவான். பரிசுத்த ஆவியை பெற்ற நானும் நீங்களும் இயேசுடைய சிந்தையாக எங்களுடைய சிந்தையை மாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்கள் தான் அந்த வருகிற தோட்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள வேண்டும். இது பிசாசிடத்தில இருந்து வருகிறதா, வேதாகமா வசனத்தின் படி வருகிறதா என்று நீங்கள் அந்த தோட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி, இது என்னுடைய தேவனுடைய வேதாகமத்தின் தோட்ஸ் அல்ல, இதை நான் ரிஜெக்ட் பண்ணிவிட வேண்டும். இதுதான் இயேசுவின் சிந்தையில நீங்கள் உங்களுடைய மனதை வளர்த்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு பிரியமான தோட்ஸ் அது அன்பாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், சந்தோஷமான தோட்ஸாக இருக்கும். பாருங்கள், அவருடைய கட்டளை அன்புதான் பிரதான கட்டளையாக இருக்கிறது. அந்த மெய்த்தேவனை, உண்டான மெய்த்தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் வந்து எங்களை படைத்த, எங்களை உருவாக்கின, எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சுவாசத்தை தந்த அந்த காற்றை, காற்றடித்த பையனா எங்களுடைய சுவாசப்பை, அந்த காற்றை அடித்த தேவனுக்கு, காற்றை படைத்த தேவன், பர்வதங்களை உருவாக்கின தேவன், காற்றை சிருஷித்த தேவனுக்கு தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், தோத்தரிக்க வேண்டும், புகழ வேண்டும். எங்களை படைத்ததின் நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காக, அவரை ஆராதிப்பதுதான் அவருடைய தேவனுடைய விருப்பம். அவரை நாங்கள் புகழ வேண்டும், அவர் செய்கிற காரியங்கள் நன்மைகள், அவர் செய்கிற நன்மைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை உயர்த்த வேண்டும், எங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும், எங்களை ஒரு பொழுதும் உயர்த்தக்கூடாது. தேவன் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவர் எங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். பார்கள், இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் கூட இந்த மெய்யான தேவன், வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒன்றான மெய்த்தேவன் தான் உங்களை சிருஷ்டித்தவர், எங்களையும் சிருஷ்டித்தவர். நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொண்டோம், சத்தியத்தை அறியுங்கள். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இது வேதாகமம் தான் சத்தியம். பாருங்கள், இன்றைக்கு பல மனிதர்கள் உலகத்தை நம்புகிறார்கள், மதங்களை நம்புகிறார்கள், அறியாமைகளை நம்புகிறார்கள். பாருங்கள், ஒரு காமன் சென்ஸ்ல வேதாகமம் ஒரு நீதியை கற்பிக்கிறது. இயேசுதான் நீதி. நாங்கள் பிறக்கும் பொழுது பாருங்கள், ஒரு பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். அதுல இருந்து நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது எல்லோருமே ஆதாம் அவ்வாளின் சந்ததியாக பிறக்கிறோம், எல்லோரும் பாவிகளாக பிறக்கிறோம். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். அவருடைய மறுபடியும் பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றில ஒரு பாவியாக நாங்கள் பிறக்கிறோம். எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில தடுப்பு சுவர், ஒரு பாவங்கள் அக்கிரமங்கள், மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள். இந்த பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தினால ஒரு தடையாக இருக்கிறது, நாங்கள் பரலோகத்துக்கு சேர முடியாதபடி. ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுக்கு பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வந்து எங்களை பரிசுத்தமாக வாழ செய்கிறார். நாங்கள் விசுவாசியுடைய தோட்சிகள் வரும் பொழுது எப்படி ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்றால், முதலில் ஒரு தோட்ஸ் வரும், அது பிசாசிடத்தில இருந்து வருகிறது. திருடுற ஒரு தோட்ஸ், இல்லாடி களவெடுக்கிற தோட்ஸ், இல்லாடி ஒரு குடிப்பழக்க தோட்ஸ், இல்லாடி ஒரு விபச்சாரம், ஏதாவது ஒரு தோட்ஸை பிசாசு உங்களுடைய மனதில போடுவான். அது கற்பந்தடிக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் அது உங்களுடைய மனதில செயற்படும். நீங்கள் போகும் பொழுது, வரும் பொழுது, ரட்சிக்கப்படா இருக்கும் பொழுது இந்த தோட்ஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பாவம் பாவங்க எண்ணங்கள் வரும் பொழுது எங்களை கண்டித்து உணர்த்துவார். அது தவறான வழியில போகிற காரியம் என்று எங்களுக்கு கண்டி துணைத்துவார். இது ஒரு பாவம், இதுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. நியாய தீர்ப்பு இயேசுதான் நியாயம் தீர்க்க போகிறார். பாருங்கள், முதல் முறை வரும்பொழுது இயேசு எங்களுக்காக மனுக்குலத்தின் பாவங்களுக்காக, அந்த பாவம் உள்ள மனிதன் தேவனும் இயேசுவும் எங்களை படைக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் இயேசுவின் ரூபத்தின்படியும் தான் நாங்கள் படைக்கப்பட்டோம். இப்படியான மனிதன் மேல தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். நான் படைத்த மனிதன் அந்த பிசாசு வஞ்சிக்கப்பட்டு அவன் நரகத்துக்கு போகக்கூடாது. அந்த நித்திய நித்தியமாக வாழுகிற அந்த அக்கினியும் கந்த மெரிகிற கடலில போகக்கூடாது. அதற்காகத்தான் என்னுடைய மகனாக இயேசு கிறிஸ்துவ அந்த வாலிப வயதுல 33.5 வயதுல சிலுவையில மரிக்க வைத்து மதிக்க வைக்கிறார். பாருங்கள், இயேசுடைய மிஷன் இனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும், இந்த உலகத்தில பிறந்த மக்கள், புதிய ஏற்பாட்டு காலத்தில பிறக்கிற மக்கள், அதற்கு பின்பு இயேசுடைய வருகை வரைக்கும் இந்த உலகத்தில பிறக்க போகிற மக்கள் எல்லாருக்காகவும் இயேசு அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அதுதான் அவருடைய மிஷன். நாங்கள் ஒவ்வொருவரும் நாங்களும் எவ்வளவு காலம் மேக்சிமம் வாழ முடியும் என்று நாங்கள் எல்லாரும் வாடுகிறோம். எல்லாரையும் தேவன் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நாங்கள் பிரசங்கி 3:3 பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. தேவன் எங்களை படைத்த தேவனுக்கு பிறக்க பிறந்த காலமும் தெரியும். கருவி தாயின் கருவில் உருவாகும் பொழுதே அவர் எங்களை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். உள்ளங்கையில அவர், நீங்கள் என்ன எண்ணத்தோடு, என்ன சிந்தையோடு, எந்த மதத்தில எப்படி வாழுகிறீர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எங்களுடைய பிறப்பு பரலோகத்தில் உள்ள புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் செய்கிற நன்மைகள் தீமைகள் எல்லாம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது பரலோகத்தில் உள்ள புஸ்தகத்தில், ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்தில், மெமரி புஸ்தகத்தில் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் ஜட்ஜாக வரப்போகிறார், பைபிள் தான் ஜட்ஜ்மெண்ட் புக்காக வரப்போகிறது. நீங்கள் மதத்தில் உள்ள எல்லாரும், மதமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், எல்லாரும் இயேசுவின் நியாயாசனத்துக்கு முன்பாகத்தான் நிற்க வேண்டும். அவர் அவருடைய வழியில அவரை போல நாங்கள் வாழும் பொழுது, பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இயேசுவுக்கு பிரியமான வாழ்வு வாழும் பொழுது, அவர் எங்களை வலது பக்கத்துல சேர்க்கிறவராக இருக்கிறார். செம்மறி ஆடுகளாக வலது பக்கத்திலேயும், தேவனுக்கு இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை தொடர்ந்து செய்பவர்கள் இயேசு வேண்டாம் என்று தவறான எண்ணத்தோடு வாழுகிறவர்கள், அப்படி அவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசு சொல்லும் பொழுது பாருங்கள், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. இப்படியான வசனத்தை தந்தவர் உங்களை ஒரு பொழுது, நீங்கள் எந்த மதமாயிருக்கலாம், எந்த இனமாக இருக்கலாம், உங்களுடைய பாவம் சிவப்பாக இருந்தாலும், பாருங்கள், கொலை செய்திருந்தா கூட, ரத்தம் சிந்தி இருந்தா கூட, நீங்கள் இருதய பூர்வமாக உணர்ந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது, இருதயத்தால் கேட்க வேண்டும், சரீரம் உதட்டில கேட்பதல்ல, நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன் என்ற ஒரு இறுதிய பூர்வமாக டிப்ளோமேட்டிக்காக உண்மை அவரிடத்துல சொல்ல வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன நீங்கள் செய்கிறீர்கள், உங்களுடைய சிந்தை என்ன, நீங்கள் இறுதிய பூர்வமாக கேட்கிறீர்களா அல்லது உதட்டின் மூலமாக கேட்கிறீர்களா. ஜபம் பண்ணும் பொழுது உள்ளான இறுதியத்திலே இருந்து ஒரு உணர்வோடு ஜபிக்க வேண்டும், கருத்தாக ஜபிக்க வேண்டும். இறுதியத்திலே இருந்து நான் நிச்சயமாக இந்த பாவத்தை விட வேண்டும், இந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு எனக்கு இறங்கும் ஒரு ஒரு சுழி கண்ணீர் விட்டீர்களாக இருந்தால் அந்த நேரத்தில் அவருடைய மனதுருக்கத்தை நீங்க பார்க்க முடியும். ஒரு மனதுருக்கம் உள்ளதவர், நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது அவர் தாங்க மாட்டார், அவரும் உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விடுவார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன், இறக்கம் உள்ள தேவன். நீங்கள் அவரிடத்துல பாருங்கள், மனதுருக்கம் உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன். பாருங்கள், லாசரசு மறித்த பொழுது அவர் கண்ணீர் விட்டார். அந்த நாயின் விதவையின் மகன் பாருங்களா, அந்த நாயின் விதவையாக இருக்கிறார், கணவன் இல்லை. அந்த வாலிப வாலிப மகன் இறந்து விட்டான். பாருங்கள், இயேசு கண்ணீர் விடுகிறார், அவருக்கும் அந்த துக்கம். பாருங்கள், இப்படியாக அந்த மகனை உயிர்ப்பித்து அந்த தாயிடத்துல கொடுக்கிறார். இவ்வளவு ஒரு மனதுருக்கம் உள்ளவர், இப்படியான கட்சகர் தான் இயேசு கிறிஸ்து. இறக்கப்படுகிறவர், மனதுருக்கப்படுகிறவர்கள், மனதுருக்கம் உள்ளவர், பாருங்கள், அன்புள்ளவர், தன்னை வெளிப்படுத்துகிறவர். அவருடைய குணங்கள் எப்பொழுதும் ஒரு நன்மை செய்கிறவராக செஞ்சிருந்தார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் மத்தேயு 4:23 வசனத்திலே பார்க்கும் பொழுது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். எல்லாருக்கும் அவர் எப்பொழுது நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். பாருங்கள், கலிலேயா எங்கும் அவர் நன்மை செய்கிறவராக எல்லாருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இயேசு தேவனோடு ஜெபிப்பார், உரையாடுவார், தேவனிடத்துல இருந்து வார்த்தைகளை, அன்றைய நாளுக்குரிய வார்த்தைகளை தேவனிடத்திலே இருந்து பேசி அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 4:23 பார்க்கும் பொழுது, இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பாருங்கள், பட்சபாதம் இல்லாத இயேசு சகல நோய்களையும் சகல வியாதிகளை, நீங்கள் எந்த மதமா இனமாக இருந்தாலும் அவர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இப்படியாக அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார், சகலரையும் சொஸ்தமாக்கினார். இப்படியாக கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் இயேசு. இவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போனவர் அல்ல, இன்றைக்கு உயிருள்ளவராக இருக்கிறார். பிதாவின் வலது பாரசத்தில எங்களுக்காக பரிந்து பேசுகிறார். தேவன் எங்களை பார்க்கும் பொழுது இயேசுடைய பிடிக்கப்பட்ட உடலுக்கூடாக எங்களை பார்க்கிறார். நாங்கள் எங்களை நீதிமானாக பார்க்கிறார். நாங்கள் பாவிகள் அல்ல. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படியாக பாவத்தில வாழ்ந்தோம், பாவிகளாக இருந்தோம். இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமான்களாக தேவன் எங்களை பார்க்கிறார். எங்களை பரிசுத்தராக பார்க்கிறார். எங்களை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக, எங்களை ராஜாவின் பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார். தேவன் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த இந்த உலகத்தின் ராஜாவின் பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு கனம் மரியாதை இருக்குமோ அதிலும் பார்க்க மேலான அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு ராஜாவுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்களுடைய தேவைகள் எல்லாம் எங்களுடைய பரலோக ராஜா பரலோகத்தில் இருந்து எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வசனத்தின்படி வாழும் பொழுது எங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக வாழுகிறது. பாருங்கள், நீங்கள் நேரத்தை காலத்தை இந்த மதங்களில் அல்லது சினிமியர்களில் இப்படி நாங்கள் கூட ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி வாழ்ந்தோம். சினிமா சீரியல்கள் பார்த்தோம். இப்படியாக உலக மக்களோடு காலத்தை நேரத்தை வீணாக்கி வாழ்ந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு மீண்டும்

பிறந்த பின்பு நீங்களும் பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த சினிமா சீரியல் எல்லாவற்றை காவைக்கில போட தேவன் எங்களுக்கு உதவி செய்தார். இயேசு உதவி செய்ததெல்லாம் வேஸ்டாக இன்னைக்கு மதங்களில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள். மதங்களுக்கூடாக மத என்னுடைய மதம் என்னுடைய ஆதி மதம் என்ற ஒரு மத வெறியில உங்களுடைய இந்த பிசாது எப்பொழுதும் மனிதர்களை ஒரு அதிக அந்த மதங்களில் உள்ள மக்களை ஒரு அதிகார கொன்றோலில வைத்திருக்கும். பாருங்கள், இந்த இந்த வான மண்டலங்களில துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அடிமைத்தனம், இப்படியான ஆவிகளின் வல்லமையிலும் பார்க்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அதிகரியும் பெரிதாக இருக்கிறது. பாருங்கள், உலகத்தில் உள்ளவனை விட உலகத்தில் உள்ளவன், உலகத்திலே இந்த தலைவனாக இருக்கிறவன் பிசாசாக இருக்கிறான் சாத்தான், ஆதாமவாளை வஞ்சித்தவன் இன்றைக்கும் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். பாருங்கள், இயேசு அந்த சாத்தானையும் மரணத்தையும் மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தார். எங்களையும் அவர் வெற்றி சிற வைக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்கள் இயேசுவை போல வாழ்ந்து இயேசுடைய அதிகாரம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிசாசு பிசாசினுடைய அதிகாரத்தை விட எங்களுக்கு தந்த அதிகாரம் அதிகமாக இருக்கிறது. பிசாசை கட்டுப்படுத்துற அதிகாரம், பிசா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பிசாசினுடைய வல்லமையை விட அதிக வல்லமை கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசுக்கு இந்த மரணத்தை மட்டும்தான் கொண்டு வருகிற அதிகாரம் பிசாசுக்கு இருக்கிறது. இந்த சரீர பிரகாரமாக மனிதர்களை வஞ்சித்து இன்றைக்கு இந்த மதங்களில வாழுகிற மக்கள் எல்லாரும் எந்த மதமாக இருந்தாலும் தங்களுடைய சரீர பிரகாரமாகத்தான் இந்த கல் சிலை வணக்கங்களை செய்கிறார்கள். புத்த மதமாக இருந்தால் புத்த சிலைகளை சரீர பிரகாரமாக தொட்டு தொட்டு கும்பிடுவது. பாருங்கள், இப்படியாக கத்தோலிக்கத்திலே பழைய காலங்களில் இப்படியான சிலை வணபாடுகளை மனிதர்கள் செய்தார்கள். இன்றைக்கு சிறிதளவு மாறிக்கொண்டு வருகிறார்கள். இப்படியாக இந்து மதத்திலே இப்படி விக்கிர ஆராதனைகள் சிலை வணக்கங்களை செய்கிறார்கள். சரீர பிரகாரமாகத்தான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள், உங்களுடைய மூதாதையர்கள் தவறு செய்து விட்டார்கள். அந்த தவறு இன்று வரைக்கும் அது தொடர்ந்து வருகிறது. பாருங்கள், இப்படியான ஆபிரகாமின் தகப்பன் ஒரு மத வழிபாடுள்ள குடும்பத்தில இருந்து ஆபிரகாமை பிரித்து எடுத்து பாருங்கள், இயேசு அந்த மெய்யான தேவன் ஆபிரகாமை பிரித்து எடுக்கிறார். பிரித்து எடுத்து அவனை பாலந்தேனும் ஒழுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். பாருங்கள், மில்கன் காணில் அன்றைக்கு கொண்டு போய் அந்த ஆபிரகாமின் சந்ததியாக கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படியாக ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு உண்டாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆபிரகாமினுடைய இஸ்மாயேலுக்கு உண்டாக முஸ்லிம் ஜனங்கள் அவர்கள் 12 கோத்திரங்களாக 12 பிரின்சஸாக அதிபதியாக அவர்களும் ஆபிரகாம் அவர்களை அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படி தேவனிடத்தில் கேட்டதன் நிமித்தம் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இஸ்மாயில் சந்ததி ஒரு துஷ்டனாக துஷ்டன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், வைல்டு மேன் ஒரு தீமையான இருப்பனாக இருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி பிறந்தவர் தான் ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று தன்னுடைய சொந்த மனைவி கூடாக பிறந்த ஈசாக்கு தான் தேவனுக்கு பிரியமான மகனாக சுதந்திர மகனாக வருகிறார். ஆபிரகாமுக்கு பிறந்த ஹாகாருக்கு வந்த வேலைக்கார பெண்ணுக்கு பிறந்த மகன் தான் இஸ்மாயிலாக இன்னைக்கு முஸ்லிம் சந்ததியாக ஒரு வைல்டு மானாக பாருங்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டால், இயேசுவை அறிந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இந்த நரகத்துல பிசாசோடு வாழுகிற வாழ்வு. எங்களுடைய தேவனுக்கு தான் வல்லமை அதிகம் இருக்கிறது. பாருங்கள், வேதாகமத்தில் சொல்லப்படும் பொழுது அந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பாருங்கள், இந்த சரீரத்தின பாவம் செய்ததின் பின்பாக சரீரம் வந்தது, இந்த சரீரத்துக்கு கூடாக மரணம் வந்தது.
பார்கள். இந்த மரணத்தை வெற்றி சிறந்த இயேசுவை நாங்கள் பின்பற்றுவதன்படியினாலே எங்களுடைய இந்த மரண சரீரம் கலற்றப்பட்டு எங்களுக்கு இயேசுடைய சரீரம் கிடைக்கிறது. பரலோகத்தில் போகும் பொழுது இயேசுவோடு வாழுகிற இயேசுவின் சரீரத்தை எங்களுக்கு அவர் தருகிறார். அவரோடு வாழுகிற வாழ்வு ஒரு மரணம் இல்லாத சரீரத்தோடு நாங்கள் வாழ போறோம். வாழ்வு இந்த சரீரத்தை நாங்கள் கலைந்து விட்டு தான் நாங்கள் பரலோகத்துக்கு போகிறோம். அவர் ரக்ஷத்துல எடுத்து கொள்ளப்படும் பொழுது அவர் எங்களுக்கு அவரோடு வாழுகிற அந்த சரீரத்தை தந்து நித்திய நித்தியமாக நாங்கள் வாழ போகிறோம். பாருங்கள், இந்த சரீர பிரகாரமாக நீங்கள் மதங்களில தான் சரீர பிரகாரமாக அந்த தெய்வங்களை தேடி அந்த தெய்வங்கள் ஒன்றும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு விடுதலை தராது. இதற்காக தான் இயேசு வேண்டும். வேண்டாம், பரலோகத்துக்கு நாங்கள் போக போகிறோம். இயேசுக்கு கூடாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம் பரலோகத்துக்கு பரலோகத்திலே அனுப்பப்பட்ட ஆவிதான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவினாலதான் நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். நாங்கள் மறுபடியும் பிறந்து இயேசுக்கு பிரியமாக இந்த சரீரத்தை இழந்து விட்டு தான் போகிறோம். மதங்களில சரீரத்தினாலதான் இந்த சரீர மத கடவுள்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த மெய்யான கடவுளை கண்டுகொள்ள முடியாது. உள்ளான இருதயத்தில் இருந்தவர்கள் தேடவன் உள்ளான மனுஷன் ரெண்டு விதமான மனுஷனுங்களுக்கு இருக்கிறான். ஆவியும் ஆத்மாவும் இணைந்து சரீர பிரகார சரீரத்துல நாங்கள் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் பொழுது பிசாசு எங்களிடத்துல வர முடியாது. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது இந்த சரீரத்தை கூட பாவம் செய்யும் பொழுது நீங்கள் மதத்தில தான் வாழ்வீர்கள். இந்த மதத்தில அல்ல முஸ்லீம் மதத்தில அல்லது வேறு ஏதாவது புத்த மதத்தில் இதெல்லாம் சரீர பிரகாசம். அந்த மதத்துல வாழ்கிற எல்லாருமே பாவ சரீரத்தோடு தான் நீங்க வாழ்கிறீர்கள். எங்களுக்கு இயேசு அந்த சரீரத்தை பரிசுத்தமாக

அவருக்கு மற்றபடி கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் பிறந்தவர்கள், இந்த பரிசுத்தாவியை பெற்றவர்கள், இப்படியாக அவர்கள் அவர்கள் நாங்கள் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்காகத்தான் நாங்கள் அன்னதினமும் இந்த வேதாகமத்தை தியானிக்கிறோம். இது இப்படியாக தியானிக்கும் பொழுது எங்களுக்கு அந்த அந்த பரிசுத்தாவியானவர்களுடைய அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, அது எங்களுக்கு ஒரு இதயத்தை இதயத்தில எங்களுக்கு ஒரு கொழுந்து விட்டெறிகிற தன்மையை தருகிறது. பாருங்கள், இம்மாசிடர்கள் இயேசு உயிர்த்தெடுத்து அவர்களோடு போகும் பொழுது இயேசு தன்னை மறைத்து அவர்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர்கள் துக்க முகத்தோடு போகிறார்கள். இயேசு மறித்து விட்டார் என்ற ஒரு துக்க, தங்களுடைய தங்களுக்கு என்ன நடக்கும், என்ன செய்வது என்று அறியாதபடி அவர்கள் நடக்கிறார்கள். இப்படித்தான் சீடர்களும் இருந்திருப்பார்கள். பாருங்கள், சீடர்கள் எல்லாரும் இயேசு மறித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற தன்மையில பேதுரு தொழிலுக்கு போய்விட்டார், தன்னுடைய பழைய தொழிலுக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளில வந்த பொழுதுதான் அந்த வல்லமை, அவர்கள் தங்களுடைய இந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அற்புதங்களை அதிசயங்களை செய்து பரவசப்படுத்தினதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் வெயிட்படினார்கள். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்தவ சபைகளுக்கு எந்த மதமாக இருந்தால் நீங்கள் சபைகளுக்கு போய் அந்த சபைகளில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற முடியுமா என்று நீங்கள் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையில இருக்கிறாரா, எப்படி நான் அதை பெற்றுக் கொள்வதென்று போய் அந்த சபையில தொடர்ந்து போக வேண்டும். போகும் பொழுது நீங்கள் அங்கு இயேசுதான் அந்த இடத்துல தலைவராக இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு அந்த சபைகளுக்கு போக வேண்டும். மனிதர்கள் சில வேளைகளில் மாம்ச பிறக புது விசுவாசிகளும் அங்கு இருப்பார்கள், பழைய விசுவாசிகளும் அபிஷேகம் பெற்றவர்களும் இருப்பார்கள், அபிஷேகம் பெறாதவர்களும் இருப்பார்கள். நீங்கள் அந்த இடத்துல இயேசுவை தான் நோக்கி பார்க்க வேண்டும். பாருங்கள், அப்போதகர் தன் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தருவார், அந்த வார்த்தை உங்க ஒரு வல்லமையாக விளங்கும். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வருகிற வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அந்த சபையில பரிசுத்த ஆவியானவரை நம்புகிற விசுவாசிக்கிற சபைகளில பரிசுத்த ஆவியானவர் இறங்கி

யோவான் அவருடைய மார்பிலே சாய்ந்திருந்தான். பாருங்கள், இயேசு அவனை அவனை தன்னுடைய தாயிடத்தில் ஒப்புக் கொடுத்தான்.

0: இதயத்தீபம் வினது தெய்வம் இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து
1: துணை அழகு
0: பரவச.

பல் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்பேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து

0: அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நாங்கள் சரீர பிரகாரமான உணவை உட்கொள்கிறோம். நம்முடைய ஆத்ம உணவாக நீர் இந்த வேதாகமத்தை தந்திருக்கிறீர். கர்த்தர் சங்கீதம் 23 படி, கர்த்தர் என் ஆத்மாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இந்த ஆத்ம உணவை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு எங்களுடைய உம்முடைய நீதியில நாங்கள் நடக்க, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய நீதியில நடக்க, நாங்கள் தீமை பாவத்தில வாழ்ந்தோம், உம்மை உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நாங்கள் 180 பாகை டிகிரி உம்மை நோக்கிய பிரயாணத்திலே போய் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கண்டுகொண்டு ஒவ்வொரு மக்களை நீர் இழுத்து கொள்ளும்படியாக, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, இந்த நேரத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று உம்முடைய பரிசுத்த ஆவியை கேட்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தட்டும்படியாக, பரிசுத்த ஆவியானவரை தேடும்படியாக நீர் எங்களை கற்று தந்திரு. இந்த நேரத்தில் ஒருவர் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், வாய்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த நேரத்தை நிரப்புவதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இது எவ்வளவு நல்லவரப்பா, எங்களை எல்லாம் இழுத்து கொண்டீரே, தீமையில வாழ்ந்தோம், பாவத்தில வாழ்ந்தோம், எங்களை உயிரோடு கன்மலை மேல் நிறுத்தினீரே. உம்முடைய பிள்ளைகளாக தகுதி இல்லாத எங்களை, தாவீது சொன்னது போல நாங்கள் எம்மாத்திரன் ராஜா அடுமேற்பவனாக இருந்த அரசனாக மாத்தினீரே. நாங்கள் எம்மாத்திரம் தகுதி இல்லாமல் இருந்தோம், எங்களை எல்லாம் உம்முடைய வசனத்தினால தகுதிப்படுத்தினீர். உம்முடைய ரத்தத்தினால பாவங்களை கழுவி உம்முடைய வசனத்தினால ராஜாக்களாக, உம்முடைய ராஜாவின் பிள்ளைகளாக எங்களை மாற்றினீரே. எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு மீண்டும் எங்களை உம்முடைய நீரிருக்கும் இடத்துல எங்களை அழைத்து செல்பவரே. நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் வாழ்ந்து துன்பமோ துயரமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் அன்பினால எங்களை எழுந்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் உம்மை நம்பி நாங்கள் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா உம்மிடத்துல வந்து சேர்ந்து, கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மலடமே இல்லாத ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. விசேதமாக இந்த மதங்களில வாழுகிற மக்கள் அடிமைத்தன ஆவியை பெற்று அந்த நரகத்துக்கு போகாதபடி அவர்களுள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவராக நிரப்பி அவர்கள் உம்மிடத்துல வர கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்துவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்கள். ஆமென். பாவம் எல்லாத்தையும் போக்கினவர், எங்களோட பாவங்களை ரத்தம் போல சிவப்பா இருக்கும் பொழுது தனியை போல எங்களை வெண்மையாக்கி கொடுத்த தகப்பனின் வார்த்தையின்படி நீங்க கூறிய வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். ஆமென். நீதிமான் ஆக்கிறேன். அவர் அவருடைய ரத்தத்தின் மூலமாக நாங்கள் கழுவப்பட்டோம். அப்படி அவருடைய வார்த்தையை பயந்து கொடுத்தவங்களை நான் இன்னும் அதிகமாக கத்தட வார்த்தையின்படி அதிகமான வெளிப்படுத்தலை எங்களை கொடுத்து மென்மேலுமாக ஆசீர்வதிப்பார்.

0: நன்றி பாஸ்டர், நன்றி நன்றி. அருமையான அவங்க பரிசுத்தமான ஆவி எங்களுக்கு இல்லாவிட்டால் நாங்கள் செய்கிற எங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. அந்த அப்படியே பரிசுத்தமான ஆவியை கொடுத்து உங்களையும் யாவரையும் கத்தட ஊழியக்காரரை கத்தர் வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமேன். பாவங்கள் எல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார், ஆவியினாலே நிரப்பிடுவார். அதிசயம் செய்கிற கத்தர் இன்று மாலை இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்து பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை அவருடைய ஆவியின் மூலமாக பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்திய கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி கத்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பாஸ்டர். நன்றி நன்றி. கத்தருடைய ஆமே. கத்தருடைய வார்த்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தார ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி சார்பர்கள் மூலமாக சாரி சங்கமம் வானொலி சார்பாகவும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். கத்தர் நல்லவர். அவர் நாங்கள் அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் ஒரு போதும் எங்களை வெட்கத்துக்குள் போட விட மாட்டார். இன்றைக்கும் நான் என்ன வார்த்தைகளை கொடுத்து எப்படி செய்வேன் என்று நான் அப்படி கத்தருக்குள்ள நான் யோசிச்சு இருக்கும் பொழுது பரிசுத்தமான ஆவியானவர் எனக்கு கூறின வசதம் என்ன, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் எப்படி என்ன செய்யவனும் எப்படி ஜபிக்கவனும் எதற்காக ஜபிக்கவனும் என்று தேவை அன்பு எங்களுக்கு ஊற்றி வழி நடத்துகிற அந்த வார்த்தைகள் கொடுத்து ஆசீர்வதித்தார். கத்தருக்கே எல்லா கனமகிமையும் உண்டாவதாக. கத்திர ஊழியர்களுக்கு கத்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்த மகேந்திரன் ஐயாவுடன் கொடுக்கிறேன். அவர்களிடம் வார்த்தை கூறிவிட்டு ஜபத்துக்கு அமீன். ஜபத்தை முடிக்கிறேன். அமீன். பேசுகிறார் மகேந்திரன் ஐயா.
1: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. இன்றைய நாளே நீங்கள் ஏறெடுத்த ஜபங்கள் மூலம் நிகழ்ச்சி மிகவும் ஆசீர்வாதமாக தடைகளின்றி ஆவியானவர் வழிநடத்தினார். அது மட்டுமல்ல, கவி கவிந்தாக கூட நான் டெலிஃபோன் பண்ணி வாருங்கள் எங்களுக்கு துதிக்கு ஆக்கல் தேவை என்று அவரை அழைத்தேன். அவர் அதிகாலை வேலையிலே வந்துட்டார். அவருக்கு நான் நன்றியை செலுத்துவேன். உங்களுக்கு நன்றியை செலுத்துக் கொள்றேன். மிகவும் ஆசுவமா இருந்தது. இன்றைக்கு பாச அவர் வரவில்லை. காரணம் அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை போல இருக்கு, அதனால வரவில்லை. காரணம் ஆவியானவர் செய்திருக்க கிருசிதார் முடிஞ்சமா.
0: ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். பரிசுத்தமான ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை, அவருடைய ஆவி மட்டுமே எங்களை வழி நடத்த முடியும். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் வெளிச்சமாக வந்து எங்களுக்குள்ளே அந்த மெல்லிய வாய்ஸ் மெல்லிய குரலை கேட்டு நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது நீங்கள் எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்க வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது ஆண்டவரே துதி பாடல்களை இந்த தியானத்தையும் எடுத்து வந்த சிஸ்டர் கிரேஸுக்காவனி நன்றி செலுத்துகிறப்பா. அவர் ஒவ்வொரு நிமிடம் வந்து உங்களோட தேவ தியானத்தை எங்களுக்கு எவ்வளவு அழகாக அப்பா வெளிப்படுத்தி பகிர்ந்து கொடுக்குற கிரிபேலுக்கு நன்றி செலுத்துகிறார். அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் ஆசீர்வதி படியா ஜெபிக்கிறேன். அவங்களோட ஊழியத்திலும் இருந்து அதிகமாக உங்களோட வெளிப்படுத்துதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆமே. இப்ப சிஸ்டர் ஸ்யானிக்கா வந்து மகேந்திரன் ஐயாக்கா வந்து ஜெபிக்கிறேன். அவர்கள் எவ்வளவு பலவீனத்தில் இருந்தாலும் அந்த பலவீனத்தை காட்டாமைக்கு வந்து கத்தர் என்ன விதமாக ஆண்டன் ராசன் நான் பாஸ்டர் சொன்னபடி நாங்கள் சில நேரம் பலவீனத்தில் இருந்தாலும் அது எங்களுக்கு பலவீனமாக இருக்காது. ஏன்னா அந்த அபிஷேகத்தினால் அவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறபடியா அவர் எங்களுக்கு அந்த புது பலனை கொடுக்கிறார். அதே போல பரிசுத்தமான ஆவி மூலமாக மகேந்திரன் ஐயா கொண்டு வந்த அழகான பாடல்களை பாடி ஜெபித்தார். செய்தியும் கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். அவருக்காக நன்றி செலுத்துகிறேன். கத்தோட மகிமையின் அதிகமாக அவருக்குள்ள இருந்து அபிஷேகித்து அவரை அதிகமாக கத்தர் வழி நடத்துவார் என்று கூறி ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே. எனக்குள்ளே மாண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து ஊழியர்களுக்கு ஜபித்து இவ்வளவு நேரம் எங்கள் கூட இருந்து உங்களோட சித்தத்தின்படி நடத்தின கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிஸ்டர் ஷியானிக்காண்டி வருகிற ஆண்டவரே அவர் கொடுத்த தலைப்புக்கு நன்றி செலுத்த உனக்கு அறிவித்தவன் யார். ஆமேன். அளவா அழகான கேள்வி, உனக்கு அறிவித்தவன் யார் என்ற அந்த கேள்வியோட அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்தார்கள் ஆண்டவரே. அதுக்கு நன்றி செலுத்துற அதே நாட்களுக்கு பின்பாக வந்து எங்களை ஆசீர்வதித்து நமக்கு எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு புதிதான கிருபை கொடுத்து ஆசீர்வதித்த சிஸ்டரையும் அவங்களோட குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க செய்கிற ஊழியத்தில் எல்லாம் கூட இருந்து அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அவங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலம். மறுபடியாக பாஸ்டர் வராமல் இருந்தாலும் மகேந்திரன் ஐயா அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை பரிசுத்தமான ஆவிக்குள்ள நாங்கள் எப்படி இருக்கவனும் என்னத்தை குறவனும் எப்படி நடக்கணும் என்று அவரோட அபிஷேகத்துக்குள்ள நாங்கள் இருக்கும் பொழுது அவர் இன்னும் அதிகமாக அவரை ஊற்று தண்ணீரை எங்களுக்கு ஊற்றிக்கொண்டே இருப்பார் என்று கூறி இன்னும் அதிகமான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்க்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமே நட்பா, நீங்கள் நல்லவர், போதுமானவர், நல்லவர் அப்பா. அப்பா கண்ணீரின் வார்த்தை, கண்ணீரின் நதி என்று கூறும் பொழுது அப்பா அந்த கண்ணீரின் நதியில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவுக்கு அந்த கண்ணீர் எல்லாம் சந்தோஷமாக பொங்கி பொங்கி எங்களை ஆசீர்வதித்த அந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுத்தின கர்த்தருக்கு, கர்த்தரை மகிமைப்படுத்தின மகேந்திரன் ஐயாவை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. பாஸ்டர் ஆண்டன் ராசனும் ஜபிக்கிறேன். அவர்கள் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். பரிசுத்தமான ஆவிக்குள்ள நாங்கள் எப்படி நடக்கவனும் எப்படி இருக்கவனும் அவர்கள நாங்கள் எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி சுத்தமாக்கி எங்களை நீதிமான்கள் ஆக்கி உங்களுக்கு உரியவர்களாக மாற்றின கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி. அதை வார்த்தையை அனுப்பி அவர்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். மென்மேலுமாக அவங்களோட கூலியத்தில் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். மற்றபடியாக கவி கவிந்தாக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த காலை நேரத்திலையும் வந்து அவன் அந்த டைமை ஒதுக்கி நேரத்தை ஒதுக்கி கத்தருக்கென்று, நாங்கள் மனுஷருக்கென்று இல்லை, கத்தருக்கென்று செய்கிற அந்த ஊழியத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அருமையான துதி பாடல்கள் ஜெபங்கள் மூலமாக ஆவியோடும் உண்மையோடும் துதித்து ஆராதித்த சிஸ்டருக்கு கர்த்தருடைய மகிமையின் அதிகமாக அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து அவருடைய தேவையை சந்தித்து அவங்கள போக்கிலும் வரத்திலும் இருந்து பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சிஸ்டர் ரீட்டா மறைவில் சேர ஒவ்வொரு ஊழியமும் வீண் போகாத வண்ணமாக அப்பா அவங்களோட கரம் மட்டுமே அவர்களை வழி நடத்துறது. இந்த அபிஷேக ஊழியம், உபவாச ஊழியத்திலே ஆண்டவர் தெரிந்து கொடுத்த இந்த வெளிப்படுதலுக்கு நன்றி செலுத்துறேன். நீங்க அழைத்த அந்த மகா அன்பு இன்னும் அதிகமாக அவர்களுக்கு அதிகமாக பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்களோட வெளிப்படுத்தலை உங்களுடைய நீதியின்படி அவர்களை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவனும் யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி செய்வதற்கு எங்கள் யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அவரே என் அடைக்கலமும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர். நாம் அசைக்கப்படுவதில்லை. அமேனப்பா, அந்த ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் அசைக்கப்படாமல் உங்கள் இரத்த கட்டைகள் மறைத்து வைத்து இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில் நிலைத்திருப்பதற்கு அவர் யாவரையும் இரத்த கட்டைகள் மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி என்னை தாழ்த்து ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்கிறாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், அதை மானிடர் அனைவரும் காண்பார்கள் என்று எசையா 45 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் காலத்தில் இருக்கிறோம். ஆம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மிக பெரிதான மகிமையை காண போவது நிச்சயம். அன்று சாலமோன் ஆலயத்தில் ஜனங்கள் ஏகமாய் ஒருமனப்பட்டு துதித்த போதுதான் தேவ மகிமை மேகமாய் இறங்கியது. இன்றும் சபைகள் ஒருமனப்பட்டு துதித்தால் அதே மகிமையை காணலாம். இஸ்ரவேல் எகிப்தை விட்டு வெளியேறிய போதுதான் தேவ பிரசன்ன மேகமாய் இறங்கி இரவும் பகலும் அவர்களை வழிநடத்தியது. அதே மகிமையால் வழிநடத்தப்பட எகிப்தை விட்டு வெளியேறுவது அவசியமாய் இருக்கிறது. எகிப்து என்றால் உலகத்தோடு ஒத்து போகிற இருள் வாழ்க்கையை குறிக்கிறது. அந்த இருள் விலகட்டும், மேகம் வல்லமையா இறங்கட்டும். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். இரவும் பகலும் எங்களை விட்டு விலகாமல் மேக ஸ்தம்பமாயிருந்து வழி நடத்திய எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த பாடலை கேட்டு பாடும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஜெப மலைக்கு அழைத்து சென்று ஜெபிக்க கற்றுத்தாரும் அப்பா. துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், கவலை பயம் விரக்தி முற்றிலும் விலகட்டும். உமது குரலை ஒவ்வொரு நாளும் கேட்க செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ்
1: கிரீடுவோம் போக்கிடுவார் பயங்கள்.

தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து உயரமெல்லாம்

0: இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: இதுவரை நேரமும் புதித்த ஆராய்ச்சி பாஸ்டர் ஆண்டன் டாஸ்மேன் இவர் சங்கம வானொலியில தினமும் செய்து கொடுக்க ஊழியக்காரர். தேவன் அவர் ஆசிரியப்பார. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட் ஜியா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. புதிதான கிருபையின் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்க கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை தெரியுது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அது காணி நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவி கொண்டிருக்கிறோம். உங்களை பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூற்று அபிஷேகத்தினால்

காணி நன்றி செலுத்த இந்த காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி யாவரே உங்களுக்கு உங்களோட பிரசுரத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த கிருபியல் காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா நாங்கள் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துற கிருபியலுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபி யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென் ஆமென் ஆமென்.

பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 தரம் 70,000 தரம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழி நடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபைகளுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமென். ஆமென். எந்த

புகழும் அதெல்லாம் எங்களுக்குரியது இல்லை, அதெல்லாம் கத்திருக்குரியது. அப்ப பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று, அவர் எங்களை ரட்சிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கத்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம், அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்றது. அதுக்காண்டி நன்றி செலுத்துறோம்.

நாளும் மாறாத உம் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களோட பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்க பாடுற பாடுகளுக்கு நீங்க எங்களுக்கு கொடுக்கிற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தர் எனக்கு தாபாரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே இப்பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர

0: குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவேன் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசிப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார், அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க, அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள், வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக, தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக, உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும், நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர், உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக, வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறேன், கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர், யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே, துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

0: 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான பல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகீத் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னே சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானது எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகி அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே? அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறது எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக என்றைக்கும் பழி இல்லை. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஊந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதிக்கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு.
1: எரேமியா 9 அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்திருக்கிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அவனவன் தன் தன் சிநேகிதனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறான், எந்த சிநேகிதனும் தூட்டித் திரிகிறான். அவர்கள் மெய்யை பேசாமல் ஒவ்வொருவரும் தமக்கு அடுத்தவனை ஏய்க்கிறார்கள். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். அக்கிரமம் செய்ய உழைக்கிறார்கள். கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய், கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவர் அவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் தண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்தர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம்.
0: மத்தேயு 20 அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்ச தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்ச தோட்டத்துக்கு அனுப்பினான். 3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்ச தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6-9 மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11 மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயன் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி,

நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதர பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

இன்றைக்குரிய தலைப்பு அன்புடன் பதிலளியுங்கள். ஆரம்ப வசனமாக மத்தேயு 5 வசனம் 44 பார்ப்போம். நானும்

காட்டினார். நீங்கள் மன்னிக்கவும் அமைதியாக இருக்கவும் இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது. நீங்கள் அன்புடன் பதிலளிக்கும் போது இயேசுவை போல பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா.

நாங்கள் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்றும்

0: ஜெயங்கராஜ பரலோக ராஜ்யத்தை வாழ்க்கைய இந்த பூமியில் நாங்கள் தெய்வீக சமாதானம் சந்தோஷமாக வாழ இந்த உங்கள் அன்பால் உங்கள் ஈடு இணையற்ற அந்த அக்காப்பை அன்பா எங்களையும் நிரப்புதல் இசுராஜாவே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July, 2026. And the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5, verse 44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23 verse 34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6 verses 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray. Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
1: Recording stopped. Recording in progress.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் வாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள்.

0: பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
1: கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும் அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால் போதும், நாம் நிச்சயமாக சுகம் பெறுவோம் என்று விசுவாசித்தாள். தடைகளை உதறி தள்ளினாள், துணிந்து புறப்பட்டாள், சட்டங்களை உடைத்தாள், சூழ்நிலைகளை புறம்பே தள்ளினாள்.

கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற

அநேக வழிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவையெல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும் அவராலே செய்யக்கூடாத

0: சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள். ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகணும். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67 மூன்றாவது வசனம். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக.

இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷன் புகழ்ந்து பாடுறத விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்கள அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றதை விட்டுட்டு, தேவாதி தேவனை, வானத்தை பூமியை தாக்கின சர்வலோகாதிபதி நம்ம

ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின் நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. சமாரியா ஸ்திரீ கிட்ட

ஒரு நிலைமையில இருந்தமா? இல்லவே இல்லை. பாருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் மெஸ்ஸி அவர் வெளிப்பட்டார், அவங்களுக்காக தான் அவர் பிறந்தார், அவங்களுக்காக தான் நியாயப்பிரமாணம். அவர்களை அவங்க அவங்கன்னா யாருங்க? அது யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவங்களுக்காக தான் சகலமும் உண்டாக்கப்பட்டு சகலமும் சரியாய் செய்யப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவர்கள் மேசியாவை மறுதளித்தார்கள், எங்களுக்கு வேண்டான்னு சொன்னாங்க, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமே, நல்ல லூயா கர்த்தரே பிள்ளைகளே. ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால்

45 நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 2 அதிகாரம் 7 வசனத்தை இந்த நாட்களே நாங்கள் வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல்லென்றார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வந்தவர் தேவன். 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதல் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் காத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா? இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களில் நடத்தி வருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களை பாதுகாத்த தேவன், இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களே சரியாகவும் நாட்களே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருன்னு நித்தம் வழிநடத்தி மகா வறட்சியான காலத்திலும் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்பொழி நெலும்புள்ளதாக்கி நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூட்ட போலவும் மாற்றுவார் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்து நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்துக்களை இந்த நாட்களிலே ஒப்பு கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்து நடத்தப்படுவோமா? இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்துவம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூடியிருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்துவங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவளை நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்துவங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூடியிருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Recording stopped.

0: ஆமீன் ஆமீன் ஆமீன். டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உழர்வரை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கம வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வானொலியை அழைக்க போறோம். அதற்கு பிரகசிஷ்ட மிதுலா, அதற்கு பிரகசிஷ்ட சாந்தனி. உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவச நிகழ்ச்சி துதித்து ஆராதனை நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமேன்
1: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. கத்திரதாமே ஆசீர்வதிப்பா. ஜீவமன்னோம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வழியில் உடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உடைய நாமத்தை மாயப்படுத்த நீர் தந்த கிருபைகளுக்கு அவமக்கு சோத்திரமையா. இன்றைய நாளிலும் இந்த ஒளிபரப்பு மூலமாக உலகெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கத்தாவே ஜபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களில் வரும்படியாக செபிக்கிறேன். இந்த நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்களுடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களில் நாங்கள் ஆராய்

0: ஆமீன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், நன்றி.
1: ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் ஸ்ரீசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் மிதுலா,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்க.
2: ஆமேன், ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். வாருங்கள், எங்கள் ஒன்றாய் இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும். வித்தல் வெள்ளிப்படட்டும். உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல் ஓப்பா, அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே, தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்து நான் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் தேவன், நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவன் அப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்த தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவளை நிக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய், நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாததுனால் உங்களுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் நல்ல தெய்வமே. நன்றி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே உடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, ஏசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிற எங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே, பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, உன் துக்கங்கள் உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்க சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உங்களுடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

0: நீங்கள் நல்லவரும் வல்லவை மேலமையும் உள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே வாக்கு தத்தத்தை தந்தங்களை நடத்துகிற நல்ல தெய்வம் அப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. அந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இவ்வளவு நேரமா என் தேவனங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்க அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் இவரை துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பன் இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம், சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறேன். சிஸ்டர் சாந்தினி இன்றைய நாளிலே ஹனோவர் ஜெர்மனியில் இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசரிக்கு துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து இதோட நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்
2: ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுவீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனை உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பூமியின் குடிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்பன் நீங்கள் ஒருவர் அல்லவா? அல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை.

கொடுமை துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் என்று

ಹೆಸರೇ ಸುವೈನ ಎನ್.

என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய

உறவின் கீதமே என்னே சரி சுவை நான் என்றும்

நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், அன்பான பிதாவே உம்மை

துதிக்கின்றோம் நல்லவர் அல்லவா, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி நன்றி, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி அப்பா, நன்றி நன்றி என்று ஆவியானவர் எம்முடைய நாம்

சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சோர்ந்து போன நேரம்

0: பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. அல்லேலூயா! எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா! பொறுப்படுத்தி நடத்துங்க. அல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் சாந்தினி ஹானோவர் ஜெர்மனி, அந்த மகளை தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று நடக்க இருக்கிறேன். சிஸ்டர் மேகலா வாஸ், இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென்
2: ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு எப்பொழுது மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து

0: ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் வாருங்கள். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
1: மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது.

என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை.

என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும்

ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயமுள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு சொதிசாய்க்கிற நாமம். அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவர்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதரும் ஆயிருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது. அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. அது மகத்துவம் உள்ள நாமம். காதி ஸ்வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா.

இயேசுவின் நாமத்தில்

0: எங்களை ரத்தத்தால மீட்டுக் கொண்டு எங்களுடைய ஆக்கின தீர்ப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்தியான வேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ளவர்,
1: ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்த

0: தவிர சிஸ்டர் மேகலவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா. இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறோம். கர்த்தர் இந்த மகளை ஆசிரியப்பாக. தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பின் அன்னை அழைப்போம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னா, இந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பிரைஸ்லோ சிஸ்டர் சுஜாதா. பிரைஸ்லோ உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேசத்தில மூன்று ஜெப குறிப்புகள் வந்து, ஒன்று டாக்டர் சரோஷினி அவருக்கு வந்து கை கால எல்லாம் வழங்காமல் இருக்கால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். இரண்டாவதாக பிரதர் லெனின், அவரும் கூட கை கால எல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். ஜெர்மனியிலே போயிருக்கிறார். மூன்றாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், சங்கம வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருங்கிறேன், 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்புக் கொடுக்கிற விளையாடுங்கள். ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி, நானும் காணவில்லை. ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்கினீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில், கலசங்களில் இருக்கிற வியாதிகள், வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியை உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்களோடு, தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி, அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்க, அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே, அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும், என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள், துயரங்களை சுமக்கும் வேளையிலும் தேவனே, இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால், நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலை ஆக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள். தகப்பனே ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க, சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன். தகப்பனே இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேண்டும். தகப்பனே உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க. தகப்பனே உமக்கு ஒரு சாட்சியுள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க. தகப்பனே ஆண்டவரே இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சியுள்ள குடும்பமாக இருக்க வேணும். தகப்பனே ஆண்டவரே அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசப்பா உம்முடைய கிருபையினூடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக. சுவாமி ஆண்டவரே உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கேற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேணும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி சங்கம வானொலிய உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். சுவாமி இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்களோ பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில் இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பில் இருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும். அப்பா உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயர்கள் ஒவ்வொருவருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். தகப்பனே ஆண்டவரே நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன். சுவாமி உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்ருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான். தகப்பனே எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதித்து விடாதேங்க. தகப்பனே எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேணும். தகப்பனே இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்முடைய

சங்கம வாழ்நொழியின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்ற செய்தியை ஆண்டவரே நீங்க அறிய வேணும் தகப்பனே. ஆண்டவரே இந்த

கூட்டங்களோடு வந்திருந்தாலும் பிதாவே உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்கள் கலசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மை அடைவதாக. உமக்கு உகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்திய பண்ணாதே ஆண்டவரே. வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருதரையும்

இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும். ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வர்த்தகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கற்ப

0: உள்ளாக்கப்பட்டு வேதனைகளோடு பாரத்தோடு எத்தனை பெண்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன், ஆண்டவரே அன்னாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன், எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாளோ, அந்த கற்பத்தின் தடைகளை தடைக்கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன், ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் தேவனே. விடுவியும் சுவாமி, இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே, ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் ஏசப்பா, அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. ஏசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே.
1: விண்ணப்ப ஜெபத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாச அஞ்சன் ராசனை தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் சுபா இளங்கோ, அதற்கு பிறகு எஸ்டர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்ப நாங்கள் பாச அஞ்சன் ராசன் தலைக்க போறோம். பிரைஸ்டர் பாச
2: பிரைஸ்டர் மகேந்திரன் ஐயா, பிரைஸ்டர் நேயர்களே,
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன், உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாஸ். ஆமேன்.

முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே இருந்த ரட்சிப்பு எங்களுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற எங்கள் ஒவ்வொருடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில்

ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பாவங்களை கழுவதற்கு நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வர முடியும். அவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம்

0: ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: இதுவரை நேரமும் புதித்து ஆராய்ந்து பாஸ்டர் ஆண்டன் டாஸ்மேன் சங்கம வானொலியில தினமும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர் தேவன் அவர் ஆசிரிப்பாரு. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. புதிதான கிருபையின் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் ஆண்டவரே. அது காணி நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவிக் கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூற்று அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும்

தட்டி தட்டி எழுப்பி யாவரையும் உங்களுடைய உங்களோட பிரசுரத்துக்குள் கொண்டு சேர்த்த கிருபியலுக்காக நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா நான் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துற கிருபியலுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.

ஆமென். அவளுடைய கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட, அது கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்க இந்த இப்பொழுது இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவருடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவருடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 தரம் 70,000 தரம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழி நடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபையிலுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமென். ஆமென். எந்த

ஆமேன். பொன் வெள்ளியும் பெரும் புகழும் அப்பா அப்படியெல்லாம் எங்களுக்குரியதில்லை, அதெல்லாம் கத்திருக்குரியது அப்பா. பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று, அவர் எங்களை ரசிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கத்திரங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அதுக்காண்டி நன்றி செலுத்துறோம். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்களுக்கு கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுது பிரசனத்துக்குள்ள உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்கள் பாடுற பாடுகளுக்கு நாங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தர் எனக்கு தாபரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே இப்பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.

0: இரவும் பகலுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபை இப்பொழுது அபிஷேகத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய அன்பை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமே படுத்த வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். நெருக்கத்திலே இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டுரடி விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புவதில் பார்க்கிலும் கர்த்தர் மேல் பெற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சிஸ்டர் டோலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். சுபா இளங்கோக்கு பிறகு சிஸ்டர் ஜனத், அதன் பிறகு தேவசதி கடைசல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கன்னு சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்களாமே.
2: ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் இந்த துதி ஆராதனை

உன்னதனி மகிமை ராஜாண்ட அப்பா நிறேற்றும் என்றும் என்று மாறாதவரும் சாரோனி ரோஜாவே பள்ளத்தாக்கிலே புஷ்பமே உமக்கு சோஸ்திரமான நன்றியாண்டது உண்மை ஆராதித்து உண்மை

உங்களிடத்துல கூடுகிற நேரத்துல நீங்க இறங்கி வருகிற தேவனுடைய நாமத்தை அடங்கி இருவர் மூவர் ஒருமுறை படுகிறார்கள், அங்கே நான் இருப்பேன், உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் அபிஷேக ஆராதனையில் எங்களை ஆளுக செய்யும்படியா விட்டு கொடுக்கிறோம் அப்பா. உரிமையான பாத்திர நாங்கள் வருத்தல்லாதவர் நிறமை வழியில பாத்திரமா எங்களை மாற்றி ஊற்றுமையா ஊற்று

உமக்காய் கலக்கிடு கலக்கிடப்பா, உலகத்தை கலக்கிறோம் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இந்த அபிஷேகம் ஆராதனை மாறட்டும் எனப்பா. ஒரு மேல் வெட்டறையில் அசை உண்டானது போல இந்த வேலை அசை உண்டாட்டும் அப்பா. இன்னும் கட்டி சேரங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தினீங்கப்பா, இனிமேல் நடத்த நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். உமாலாக அதற்கான ஒன்றுமே இல்லையப்பா, நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளை நிற்கவே அப்பா. ஒரு வார்த்தை ஒரு

குடும் எஸ்ஐயா, எல்லாம் கூடும் எஸ்ஐயா, உம்மால் கூடும் எஸ்ஐயா, எல்லாம் கூடும் எஸ்ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால்

வார்த்தையை சொன்னால் போது இசையா நாலு வார்த்தையின் போது ஆசீர்வதிங்க உங்களோட பேசுங்க ஆண்டவர். அப்பா உடைய கருமரத்தை நீங்க வெளிப்படுங்க. அப்பா விதைக்கிற விதைகளோ ஒன்று 30, 60, 100 உமக்கு பலன் கொடுக்கிறது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக மாறட்டும். பிரகாசமான விளக்கங்கள் எங்களுக்கு திறந்து காண முடியும். மகத்துவங்கள் அறியும்படியாக வார்த்தை விசுவாசத்தை அறிக்க பண்ணும்படியாக.

0: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் மூவாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துதித்து ஆராதித்த சுப இளங்கோ ஒன்டாரியோ கனடா இந்த சகோதரி நித்திய விழுத்த நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி சகோதரியை கத்திர ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சிஸ்டர் ஜெனட் இறக்க போறோம். அதற்கு பிறகு தேவ செய்தி பேசுறோம். சிஸ்டர் ஜெனட்
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன்
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதன் அபிஷேக திவச நிகழ்ச்சியை கலந்து வந்திருக்கிறேன். துதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்களாமே.
1: பாடல் பாடுறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. நான் செய்திக்காக தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நான் ஒரு சின்ன ஒரு துதி என்ற நான் பாடி நான் ஆரம்பிக்கிறேன்.

0: புகழ்ந்திட மாலையிலே.
1: அல்லேலூயா.
0: நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக, புகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோட வாயில நீங்க போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோட உள்ளத்துல பதித்திருக்கிற அந்த வசனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு முத்திரையாக நீங்க தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் மேலும் அது கரங்களிலிருந்து வழிநடத்துறதுக்காக நன்றி கூறுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையிலே நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் எனது வாயினூடாக நீங்க பேச வேணுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உண்மையை நான் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். என்னை மறைத்து உங்களை உயர்த்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் வல்லரவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: செய்தி கலக்கிறேன். இப்ப துதி ஆராதனை செய்தி போய்கொண்டிருக்கிறது. நான் மீண்டும் உங்களுக்கு அழைக்கிறேன் சிஸ்டர். கர்த்தர் உங்களை அபரிதமாக
0: ஆசீர்வதிப்பாராக.
2: பாடலை பாடியவர் சிஸ்டர் ஜானட். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கடந்து செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின்பு சிஸ்டர் பிறகு நாங்கள் அழைப்போம். இப்பொழுது நாங்கள் தேவசேவை கடந்து செல்வோம். இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஜெர்மனியிலே வந்திருக்கும் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியல் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பில் அவர்களை வரவழைப்போம். ஜெர்மன் நாட்டில இருந்து இந்தியா நாட்டில இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மன் நாட்டில இருந்து இப்பொழுது கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நடத்துங்க. ஆமே.
3: தேங்க்யூ, தேங்க்யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மொழியாவதையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட அநேகருடைய பாடல்களும் ஜபங்களும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினபடினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால் விசுவாச வாழ்க்கையினால் ஜெயம் கொள்வோம். ஜெயம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஜெயம் பெற்ற பிறகு களி கொண்ட நேரங்கள் உண்டு. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசத்தில் பாக்கியவான். ஆவினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பாடலையும் இந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் போற்றுவதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனடைகிறது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்க கனத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே ரீதிமான்கள் ஆக்கப்பட்ட, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்ட, விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவாசித்ததுனாலே அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்பதை யாவரும் மறக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்தாவி வழிநடத்துகிறார், அந்த பசுத்தாவி போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற பசுத்தாவி, அந்த சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்தாவி நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி, வல்லமையினாலே நிரப்பி, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவன் நம்மை நிரப்புகிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் காலகாலமாய் தம்முடைய பிள்ழைகளை அழைத்து பழையப்பாட்டில் பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் இடத்திலிருந்து எதிர்பார்த்தார், எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், கட்டளையை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டவட்டமாக மோசேயின் மூலமாக எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்நிய தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யெகோவாய் என்னும் தேவத்தை அவருடைய நாமத்தின் மீது அவிசுவாசம் வைக்க கூடாது. இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டல். கட்டளையை மீறினவர்கள் ஜெயம் பெறவில்லை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கட்டளையை கையாண்டவர்கள், கட்டளையை வைத்து வாழ்ந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனையோ முறை தாவீது அரசன் ஆண்டவரை விசாரிக்க சென்றார். எப்பொழுது தன் வாழ்க்கையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்த பிறகு அந்த தோல்வியின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக அறிந்த பிறகு அறிவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு தேவனுடைய தேவனுடைய தாசர் தவறுகளை உணர்த்தப்பட்டவனாய் தவறுகளை திருந்திய பிறகு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டாடின இஸ்ரேல் ஜனதா, வெற்றியும் ஜெயத்தை கொண்டாடின தாவீது அரசு. விதமாக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற

சோதனை ஜெயித்தார்கள். முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகிறதாக இருந்தாலும் ஜீவனை பாராமல் அவர்கள் செய்த காரியம் தன் வாழ்க்கையின் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால்

மீட்பு ரட்சிப்பு சாப கட்டுகள் உடைந்து சென்றது பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை எந்த அளவுக்கு கர்த்தர் மீது வைத்த விசுவாசம் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமா, சாட்சியை காத்து கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவார்கள். அந்த வசனம் கனத்துக்குரிய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து வாழ்ந்தபடினால ஜீவனையும் பாராமல் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினால் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நாட்கள் செல்ல செல்ல விஞ்ஞானம் பெருக பெருக இன்டர்நெட்டினுடைய சகல காரியங்களை பார்க்கும் போது இன்டர்நெட் மூலமாக ஆத்மா அழிந்து செல்லுவதற்கான அநேக சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து பரப்புகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், அபிஷேகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்காதபடி இருளின் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று விசுவாசத்திற்கு போடுகிற தடைகள் பிசாசு. ஜெபிப்பதற்கு தடை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு தடை, கேட்பதற்கு தடை, கேட்டு நடப்பதற்கு தடை, இவையெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் கொண்டு போய் தள்ளும்போது ஒரு விசுவாசி உறுதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய பெயர் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்த பிறகு நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. இந்த விசுவாசி யார் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விசுவாசி. நாம் ஜாக்கிரதையோடு இந்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி, அவிவிசுவாசம் அடையாதபடி, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் வைக்காதபடி, நம்முடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகாதபடி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும். விதமான துதி ஆராதனைகளில் முன்னாக வந்து பாடுகிறதிலும் ஜெபிப்பதிலும் தன் ஆத்மாவை மாற்றம் தட்டி எழுப்புகிறோம் மாத்திரமல்ல, கேட்கின்றவர்களையும் தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தனாலே நாம் ஒரு நீதிமான் என்ற தகுதிக்கு வந்திருக்கிறோம், அந்த கணத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கருமையானவில்லை, இந்த உலகத்தில பிசாசு பலவிதமான போராட்டங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பலவிதமான சோதனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமான தானிஷ்டம் போல நடப்பதற்கு ஆலயத்திற்கு வா என்றால் வரமாட்டேன் என்று சொல்வார். வீட்டினுடைய ஜபத்திலே, குடும்ப ஜபத்திலே வா என்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷன். இந்த காலத்தினுடைய ஞானம், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானம் பிள்ளைகளை மனம் மாற்றி இந்த உலகத்தின் பின்னாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது

ஜாகிரதையாக வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவி, அந்த ஆவியை விட்டு விலகக்கூடாது. ஒன்று யோவான் 5:4 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசமே. உலகத்தினுடைய சோதனைகளை கொண்டு வருகிற பிசாஸ், எதிர்பார்க்காத விதமாக குடும்பங்களுக்குள் சோதனையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் சமாதான குறைவும் அன்பு குறைவும் கொண்டு வந்து எல்லோரையும் பலவிதமான சிக்கலில் போடுகிறார்கள். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீயும் நானும் விசுவாசம் என்று சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அவிவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பிசாசின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவத்தினுடைய பிடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இருளின் அதிகாரத்தை நம்முடைய தலையின் மீது விட்டு நம்மை தாக்கிக் கொண்டிருந்த பிசாசின் பிடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து என்னும் வல்லமன்னவர் ஜீவிக்கிறவர் அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்து தன்

செலுத்தின படினாலே இந்த உலக அடிமதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாய். உலகத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. நீ பிரிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார், அவனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டார். விசுவாசம் தொடர வேண்டாம். விசுவாசம் தொடருமானால் இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் நீ அதானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், முட்டி போடுகிறவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், பசுத்தாவினுடைய உதவியினாலே ஜெபத்தை பண்ணுகிறவர்கள், பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு சர்வ சாதாரணம். நமக்கு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்து பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிறந்தால் ஒழிய பிசாசை எதிர்க்க முடியாது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவ வசனம் உன்னை ஆளுகை செய்யும் போது, பசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்யும் போது, பாவம் உன்னை ஆளுகை செய்யாது, இந்த உலகம் ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாகும். தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். தேவனால் பிறந்தவர்கள் தான். தன் உயிரை பாராதபடி தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. அவர் கொடுத்த கிருபை மிகப்பெரியது. கெச்சேமனத்தில் தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை என அதிகமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், வேர்வையும் இரத்தமா மாறி அது பூமியின் மேல் விழுந்தது. எந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருக்க முடியும்? ஜெபதீரர் ஜெபத்தில் போராடினார். தேவ குமாரனாகிய கிறிஸ்து மூலங்கால் படித்து யுத்தத்தை துவங்கினார் கெச்சேமனே தோட்டத்தில். பிரியமானவில்ல, இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முட்டியை தேவ சமூகத்தில் நில். நேர்க ஜப வாழ்க்கை இழக்கிறோம். ஜபத்தில் தரித்திருப்பது கிடையாது. இயேசுவானவர் அவருடைய வேர்வை இரத்தமாய் பூமியின் மீறி விழுந்தது என்றால் அப்போது சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் பாவம் செய்த பிறகு அதே ஒரு தனி உலகம் அவருக்கு இருந்தது, அவர்களுக்கு இருந்தது. பாவம் என்றான பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. சமாதானம், அன்பு, தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரோடு பேசுகின்ற அந்த பாக்கியம், கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் ஒரே ஒரு பாவம். ஆனால் அங்கு ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், என்னென்றால், உன்னின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்றைக்கு இயேசு தன்னுடைய காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையின் காலம் துவங்கப்பட்டது. கெத்தேமலையில் எங்கே முழங்கால் படித்து ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய வேர்வை, ஜெபத்தினாலே அவர் போராடி போராடி ஜெபித்த ஜெபத்தினாலே வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் சபிக்கப்பட்ட பூமியை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரண கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிமான்.
விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் தான் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரன். கடுமையானவிட நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாச பாதையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த உலகம் நீயும் இந்த உலகமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், ஒரு பசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய், தேவ பக்தியோடு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாவதாக. எபிரேய வேதன புத்தகம் 11:1 சொல்லி இருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதி. நான் நம்பிட்டோம், ஏசுவை நம்பிட்டோம், என் விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைத்து விட்டு இனி பின்வாங்கி போக மாட்டேன், விசுவாசத்தில் பின்வாங்கி போற மாட்டேன், நான் ஜீவன் இருக்கிறவரையிலும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வேன். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ நானும் நம்முடைய ஆத்மா வெளியே செல்ல வேண்டும். இந்த சரீரம் தான் இந்த உலகத்துக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம், அது மண்ணுக்கு போய் விட்டுக்கிறார். ஆனால் இது பரத்திலிருந்து வந்த இந்த ஆத்மா, கட்டிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அது கட்டிடத்திலே திரும்பி போடுகிறது. மறித்த கிறிஸ்துவுக்குள் மறித்த பிறகு இலைப்பார செல்லுகிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த ஆத்மா. இந்த கடுமையான இந்த இடத்தில் பார்க்கும் போது எவ்வளைய நிர்பத்தியில் ஆகையால் உங்கள் விசுவாசமானது நம்பப்படுகின்றவையில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். வசனத்தை வாசிக்கிறாய், நம்பு, ஜெபிக்கிறாயா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாயா? அநேகர் அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். இல்ல, தேவ வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசி. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு வரும், அது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்திற்கு பலவீனம் ஏற்படும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் நான் தடுமாறும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் என் ஆத்மா கரைப்படும் பொழுது பின்வாங்கி கரை, என் விசுவாசம் பின்வாங்கி கரைப்படும் போது எச்சரிக்கிற வசனம். பசுத்தாவி யார் என்றால், உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பசுத்தாவி, உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறார். உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார், காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் கண்களால் காண்பதின் மேல் அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நிற்கிறது. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டும். எனக்கு அருமையான இல்லை, அந்த வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிறாயா? அந்த வார்த்தையோடு வாழ்கிறாயா? அந்த வார்த்தையின் மீது உண்மையாகவே விசுவாசம் இருக்கிறாயா? தேவ வசனத்தை கேட்போம், பிரசனத்தை கேட்போம், ஆர்வமாய் கேட்போம், தாகத்தோடு கேட்போம். அதுக்கு பிறகு அதை வைத்து வாழ்கிறோமா? இங்கதான் பிசாசு கிரிய செய்யறான். அருமையான செய்தியை கேட்டு வருவோம், ஆலயத்தில் இருந்தோ ஏதோ டெலிவிஷன்ல இருந்தோ இல்ல ரேடியோல இருந்தோ. உங்கள் மதியில அநேக ஆண்டுகள் நாம் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி வருகிறேன்.
ஒரு பிரசங்கம் என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு அவருடைய வார்த்தை நாவிலே வைத்து பசுத்தாவி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அநேகர் இந்த காலகட்டத்தில் கேட்பார்கள். வசனத்தை பேசினவர்கள் புகழ்வார்கள், அவ்வளவுதான். அதை வைத்து வாழ்கிற ஜன குறைவு. அநேகருக்கு அதை வைத்து வாழ விருப்பம் இல்லை. அதை வைத்து வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எழுப்பது கிடையாது. சிந்திக்க வேண்டும், உன் விசுவாசத்தில் நீ ஸ்டேபிளாக இருக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ உறுதியோடு இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறாயா? பிசாசு வெட்கப்பட வேண்டும், உன் விசுவாசத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்மையான நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள் எல்லா சபைகளிலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில சபைகள் வைப்பது கிடையாது. காத்திருப்பு என்றால் என்ன? சுத்திகரிப்பு. அடுத்த ஞாயிறு நாளை தினத்திலே ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய போற நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவோ நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும். அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அதற்கு பெரிய பலன் உண்டு. இந்த விசுவாசம் என்னும் தைரியம் வேத வசனத்தில் பார்க்கும்போது அந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த தைரியம் இருக்கும்போது விசுவாசத்தில் நீ உறுதியாக இருப்பார். நம்முடைய தைரியத்தை விட்டு விலகி போகக்கூடாது. நாம் பயப்படக்கூடாது, கொலையாய் மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் தைரியமாய் விசுவாச பாதையை தொடர வேண்டும். தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்படி தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழும் போது எனக்கு என்ன நடக்கிறது? அதற்கு பெரிய பலன் உண்டு. பரலோகத்தில் நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெற்ற நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அந்த பெயர் அழிக்கப்படாமல் நீடிக்கப்படுவதற்கு உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பசுத்தமும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது யாரால கர்த்தருடைய கருத்தில் இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. யாராரு ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பரிதாபம். ஞாயிற்று நாளிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாதியின் போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கின்ற உறுதியான தைரியமுள்ள ஒரு விசுவாசியாய் இருக்கும் பொழுது பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவனை கத்த சிலுவையிலே கொன்றார். அவன் ஜீவனை எடுத்து விட்டார் கத்தன். பிசாசுக்கு உயிரில்லாத தள்ளாடுகிற பிசாசா இயேசு ஜெயம் கொன்றான், ஜெயத்தை கொன்றான், வெற்றி பெற்றார். அந்த வெற்றியிலே நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. ஆகவே
பெரிய பலன் உண்டு. எவ்வளவு போராட்டத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அதிகம். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறதுனால குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையின் மீதும் பிரச்சனை, இந்த உலகத்திலும் பிரச்சனை. எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் நித்திய ஜீவனில் பெரிய பலன் உண்டு. மறாது கிறிஸ்துவனை ஆதரிக்கிறவராய் மாறுவார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மீது அன்பு கூறுகிற கர்த்தரவர் என்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் நான் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது, கிறிஸ்துவின் கண்மலையாகிய என் ரட்சகராகிய என் மீட்பராகிய இயேசுவின் மீது வைக்கும் பொழுது என் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற மிக பெரியதான ஒரு பாக்கியம், அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னமாய் அவருடைய அன்பு எனக்குள்ளே ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார், அவர் அதிகமாய் என் மீது அன்பு வைக்கிறார், அதிகமாய் என் மீது பாசு வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முற்றிலுமாக என்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாழ பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.

மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், அவிசுவாசத்தின் மீது ஜெயம், வருத்தத்திலிருந்து ஜெயம், வியாதியிலிருந்து ஜெயம், என்னுடைய வியாதியை நீங்காவிட்டாலும் அதற்கு பலனை கொடுத்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து எனக்கு ஜெயம் கொள்ளுகின்ற, ஜெயம் கொள்ளுவதற்கு என்னை பக்குவப்படுத்துகிற கிறிஸ்தவர். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் யார் என்றான், விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன், கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. அவன் யார் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை கொள்ளுகிறவன், இந்த உலகத்தில் ஜெயத்தை கொள்ளுகிறவன், உலகத்தினுடைய சோதனையின் மீது ஜெயத்தை கொள்ளுகிறவன். மேலும் இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் எவ்விதமாக வார்த்தைகளை சொன்னார் விசுவாசத்தை குறித்து. யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆணிதரமாக விசுவாசத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் போது தேவனுடைய வார்த்தை நம் மீது விழும்போது அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். இயேசு அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்தின விசுவாசமா, தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தது என்னிடத்தில் விசுவாசமா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் மாறாத வார்த்தை, அழியாத வார்த்தை எனக்குள்ளே வாழ வேண்டும், நான் அதற்குள்ளே வாழ்கின்றோம். கிறிஸ்துவின் வார்த்தை எல்லா காலத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்பும் வாழ்க்கையே உண்மையான விசுவாச வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எப்போ எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாய், சோதனை வந்தா, வேதனை வந்தா, கண்ணீர் வந்தா, பிள்ளை ஓன் பிள்ளைகளின் மீதமாக உபத்திரம் வருதா, வேலையின் மீது உபத்திரம் வருதா, அநேக பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில தானே தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையில் கடந்து செல்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு அவர் கடந்து வருகிறார், நம்மோடு வேதம் சொல்லுகிறது, யோனர் வாக் வித் தி லார்ட், ஆண்டவரோடு செஞ்சதைத்தான், ஆண்டவரோடு நடந்தார். அப்படி நடக்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளை சந்தே அநேக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறார். ஆனால் தேவன் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவன் உண்மையான விசுவாச வாழ்க்கை நடத்துவான். ரெண்டு கொரிந்தியர் 5:7 நாம் காண்கிறதினாலே அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறோம். காண்கிறதினாலே அல்ல, எதையோ பார்க்கிறோம் அதனால விசுவாசிக்கல, காணாதவைகளை விசுவாசிக்கிறோம். எது காணாதவைகள்? நித்திய ஜீவன். சுவிசேஷம் 14 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் வீட்டில், என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்க போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையத்தான் விசுவாசிக்கிறோம். அதை பார்க்கல இன்னும். இந்த
ரெண்டு கொரிந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி கைவேலை இல்லாத வீட்டுக்கு போறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட கைவேலை இல்லாத வீடு நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் என்று கவிச்சோர் எழுதுகிறார். அப்போ கைவேலை இல்லாத வீடு காணாத ஒன்று, காணாத ஒன்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. அதனால தான் விசுவாசத்தை நடத்துகிறோம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தில் நம்ம நடக்கல. வந்துட்டோம், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலோடைய ஆவி ஆத்துமா சரீரம் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை விட்டோம். விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பிசாசும் எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தாக்காதபடி காக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தில் கடந்து செல்ல வேண்டாம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறவர். ஓ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை வைத்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையில நடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்றோம்னால இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த ஜெயம் கர்த்தரால வருகிறது. 1 Corinthians 15:57 இவ்விதமாக சொல்லப்பட்டது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்றோம். யாரால வருது? கர்த்தரால வருது. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெயம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தவர் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரிய, முழுதமே பசுத்த நாமத்தை சோத்திரிய, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே. கடந்த காலங்களில் எத்தனை ஜெய எத்தனை வெற்றி கர்த்தர் விசுவாச வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அதை நினைந்து நினைத்து துதிக்க சோத்திரிக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோம். ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒன்று இல்லை, கிறிஸ்துவின் கிருபையால் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவால இல்ல, பலத்தால இல்ல, ஞானத்தால இல்ல, அவருடைய செல்வத்தால இல்ல, ஜெயம் எங்க இருந்து வருதுன்னா கிறிஸ்துவால வந்து, கிறிஸ்துவின் கிருபையினால வரும். அது யாரும் மறக்க கூடாது. இந்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால வரும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள். கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்கிறவர் என்று எத்தனையோ தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மீது உன்னுடைய விசுவாசத்தை ஆணிதரமாய் வைக்கும் போது ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஜெயம் கர்த்தரால வரும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆனால் இறுதி ஜெயத்தை அளிப்பவர் கர்த்தரே. நான் ஆயத்தமா இருக்கணும் அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு. விசுவாசத்தில் ஆயத்தமா இரு, ஜெயம் உனக்கு சொந்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க செய்கிறது. விசுவாசம் பயத்தையும் தைரியமாய் மாற்றுகிறது. என் வாழ்க்கையில பயம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தள்ளாடும். நான் விசுவாசத்தில் தைரியமாய் மாற்றுகிறது, என் விசுவாசத்தை மாற்றுகிறது ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு.
விசுவாசம் வாக்கு தத்தங்களை சுதரமாய் பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறார். அவ விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற விசுவாசியே உண்மையான விசுவாசி. அதை வைத்து வாழ்கிறவனே ஜெயம் கொள்ளுகிறவன், அதை வைத்து வாழ்கிறவனே பாக்கியவான். ஜெயம் மனிதன் பலத்தால் அல்ல, கர்த்தரால் வருகிறது. தான் சொந்த பலம் ஒண்ணு இல்லை. இந்த சரீரம் என்றைக்கும் மாறும், என்ன நேரத்திலும் சூழ்நிலையிலும் மாறும். கவலை வந்த பிறகு ஒரு பயம் வரும், பயம் வந்த பிறகு விசுவாச வாழ்க்கையில குறுகி போவார்கள், தள்ளாடுவார்கள். ஆனா ஒன்று நிச்சயம், ஜெயம் கர்த்தரால வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி தாம் பலத்தால் அல்ல, கர்த்தர் பயத்தாலே பலத்தாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்று உண்டாவதாக. என்ன கடுமையானவர்களே, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்று உண்டாவதாக. இந்த விசுவாசத்தை குறித்து நேரு வசனங்களை பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறாயா? விசுவாசத்தில் தைரியமாய் இருக்கிறாயா? விசுவாசத்தில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளையாய், இந்த உலகம் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கிற பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்வதற்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா நின்று அப்பாவுக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ். உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்துவதற்கு பசுத்தாவினுடைய உதவி தேவை. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஜபம் தேவை. உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக் கொள்வதற்கு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக இருந்தது. நமக்கு ஒரு நாள் ஒரு புதிய நாள் துவங்கப்படுகிறது. அந்த இயேசு வருவார், நித்தியத்தில் போவோம். விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றாலும் அந்த பாக்கியத்தை பெற்றுகிற வரையிலும் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது தளராதபடி, அவிசுவாசமா இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். கத்தனமே ஆசீர்வதிப்போம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நர்சனாகி இயேசுவே, சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை அடைவதற்கு காரணக்கட்ட நீ. கேட்க போகிறவர்கள் அவிவிசுவாசியா இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சத்திற்கு வர திரும்பிப்பார். விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரையும் நீ கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும் திருவை கொடும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொண்டு உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ கிருபை தாரும். ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய

0: தேவனையா. ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே தேவ செய்தியை கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியேல் இந்தியாவில் இருந்து ஜெர்மனில இருந்து இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த செய்தி 97 ரேடியோ கலெக்ட்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இல்லாத இடங்களுக்கு இந்த இவருடைய விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை தொனித்துக் கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல மறு உழைப்புடன் கூட தொனிக்கும். அவருடைய செய்தியிலே பாவ பிசாசு இருளிருந்தங்களை தூக்கி எடுத்தவர், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழ என்று சொல்லி இந்த விசுவாச வாழ்க்கை தலைப்பை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருந்து இந்த வார்த்தைகளை மாலையாக தொகுத்து தொகுத்து அந்த விசுவாச வாழ்க்கையின் மாலையை கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மேலே போட்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை என்னும் மாலை இருக்கும் பொழுது அந்த மாலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த மாலை, அந்த மாலையின் மூலம் நான் உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட, இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட விசுவாச வாழ்க்கை, இந்த செய்தி எங்களை மிகவும் தொட்டது. ஆசீர்வாதமான செய்தி, கேட்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் அல்ல, மாமிச சிந்தையன் அவர் கொடுக்கவில்லை, பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் அந்த நாவலை தொட்டு அந்த நாவல் இருந்த வார்த்தைகள்லாம் அந்த விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை மிக மிக ஆசிர்வாதமா இருந்தது. கர்த்தர் அந்த மகனை அப்படி விதமாக ஆசிர்வதித்து இந்த உலகம் எங்கும் கொண்டு சென்று இந்த விசுவாச வாழ்க்கையின் வார்த்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். ஆமென். தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பின் முடிவு ஜபத்தை சிஸ்டர் சுபா இளங்கோ என்று ஏற்க போகின்றோம். இப்போ நான் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். இவர் சங்கம வானொலியிலே வார்த்தை கொடுக்கிற சகோதரி. அது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் இந்தியாவிலே கேள்விபதில் நிகழ்ச்சியிலே முதலாவது பரிசு பெற்ற சகோதரி, ஃபர்ஸ்ட் வினர் பைபிள் குயிஸ் இந்தியாவிலே முதலிடத்தை பெற்றார். அப்படியாக தேவன் ஆசிர்வதித்த அவரை இப்படி அழைப்போமா? அதன் பின் சிஸ்டர் சுபா அலங்க முடிவு ஜோதியர் எடுப்பார். சிஸ்டர் எஸ்தர் ரூபி,
1: ஐயா பிரைஸ் லார்ட்ங்கய்யா.
0: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்தியாவில இருந்து உச்சாத்தோடு ஆர்வத்தோடு வந்திருப்பேன். நீங்க துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை மாயப்படுத்துங்க. நாங்கள் முடிவு ஜோதி கடைசியில் போறோம். உங்களோட ஒப்பு கொடுக்க விளையாடுங்க. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ராப்பாவே, வானாதி வானங்களும் கொல்லாத மகா பெரிய ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம் ஐயா. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பில கேட்க போகிறவர்கள், பல தேசா தேசங்களில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய ஜீவனம் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் அன்றைக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கு இடையாக ஒரு தூணை நிறுத்தி இந்த போரிலே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி செய்த, இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு எபினேசர் என்று பேரிட்டார் என்று ஒன்னு சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இம்மட்டும், இந்த மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே வருகிறீர் கர்த்தாவே. இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, காக்கும் ஏகவாயிரே, இந்த மட்டும் காத்த ஏவினே சரே, இனிமே காக்கும் ஏகவாயிரே,

இந்த மட்டும் காத்தையே வீணேசரே, இனிமேலும் காக்கும் ஏதாயிரே. எபினேசரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களை மறவாமல் காத்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை கண்டவரே, ஆகாரே இன்றைக்கு வனாந்தரத்திலே கண்டவர், அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோயி. பாருங்க, தேவனுக்கே ஒரு பேர் சுற்றாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எபினே சர் நீதா, இதுவரை உதவி நீரே. எபினே சர் நீதா,

கர்த்தாவே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மரண பரியந்தங்களை நடத்துகிறவர், கரம் பிடித்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி இந்த 800 மில்லியன் ஜனக்கூட்டத்திலே நீரோ எங்கள் நினைவாயிருக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய எண்ணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எபெனேசரே கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.

So my

0: நன்றி ஸ்ரீ நன்றி இதயத்தில் சுமந்தி நன்றி நன்றி நன்றி நன்றி கருப்போல சுமந்தி நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி கோடான கோடி நன்றி அப்பா கர்த்தாவே உம்மை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உம்மை முத்தம் செய்யும்படி உம்மை புகழும்படி போற்றும்படி உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும்படி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர் அழைத்தீர் உமது கிருபையினாலே கூட்டி சேர்த்தீர் கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய மகா பெரிய கிருபையும் தயவும் சத்தியமும் கர்த்தாவே உம்முடைய தேவ அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஐயா கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த ஆவியானவர் தாமே வானொலியோடு கூட இருந்து நீர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் நன்றி மாம்சமான யாவர் மேதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உங்களுடைய சித்தமா இருக்கிறதே உங்களுடைய சித்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே செய்யப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய கர்த்தர் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே கல்வாரியின் பாடுகள் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவீராக உள்ளங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக மனம் திரும்பப்படுவதாக இந்த ரட்சிப்பு கர்த்தாவே தேசா தேசங்களில் உள்ள மக்களை எல்லாம் கடந்து சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டு கொள்கிறபடியால் நன்றி கர்த்தாவே உம்முடைய கிருபைக்காக நன்றி மனுஷர் மேலே நீர் கொண்டிருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி ஐயா மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு கர்த்தாவே தாமதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மனுஷரும் மண்டையில வரும்படி நீர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா உம்முடைய கிருபையை எண்ணி கர்த்தாவே உம்மை கொண்டாடுகிறோம் புகழுகிறோம் வானொலியோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் பேரில் உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளும் சுகமும் ஜீவனம் பலனும் நன்மைகளும் கர்த்தாவே பாதுகாவலும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரமும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியா நன்றி அப்பா நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே கரத்திலே இந்த வானொலியை ஒப்புக் கொடுக்கிறோம் வானொலியின் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென்
1: ஆமென் ஆமென் இதுவரை நேரம் துதித்து ஆராய்த்த சிரேஷ்ட ரூபி இந்தியா தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம் முடிவு ஜெபத்தை இன்று எடுக்க சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம் பிரைஸ்டோ சிஸ்டர் சுபா பிரைஸ்டோ தொடக்கம் முதல் முடியும் வரை அமர்ந்திருந்து கேட்ட நீங்கள் முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா
2: ஸ்தோத்திரமானவரே தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் கோடி கோடி ஸ்தோத்திரம் இதுவரை உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாகவும் கர்த்தாவே மீதங்களை ஒருமனப்படுத்தி ஒருமனப்படுத்தின இந்த உபவாச அபிஷேக ஆராதனைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே இவர்களை முன்குறித்தோம் அழைத்து வந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக விளங்க செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் நாளும் கர்த்தாவே ஆராதனை தொகுத்து வழங்க பலனை சொத்துவத்தை அப்பா கொடுத்து ஐயாக்கா நன்றி செலுத்துறோம் ஐயாக்கா நன்றி சொல்றோம் அந்த சந்தி மத்தியான வேலையிலும் நோக்கி பார்த்து நீர் கொடுத்திருந்த கிருபையின் பலத்துக்காக நன்றி ஆண்டவர் தொகுத்து வழங்க உற்சாகப்படுத்துவோம் மற்றவர்களை அப்பா அழைய செய்தியிலே உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கொடுத்தது ஆத்ம பாரத்துக்காக நன்றி சொலுத்துறோம் இன்னும் ஐயா எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க இன்னும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூட செபிக்கலாண்டு நாளும் கதாவே ஆரம்பத்துல செபம் பாட துதிகளுக்கு வழி நடத்துற பாஸ்டர் வானதுக்காக நன்றி செலுத்துவோம் எல்லைகளை சாலப்படுத்தி வழி நடத்துவேனுமாய் நன்றி செலுத்தி செபிக்காண்டு அதே போல கத்தா இலங்கை தேசத்துல இருந்து இணைந்தார்கள் கத்தா விண்ணப்பத்தோடு அப்பா ஜப தேர்த்தார்கள் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்தும் அந்த விண்ணப்பங்களுக்கு அணியாம் என்று மாவீர் என்று கிருபைக்க நன்றி பிறருக்கா பாரப்பட்டு செவித்த அந்த சகோதரி குடும்பங்கள் அப்பா நீரே ஜோபு கட்டுதனியான ஆசிரியத்தை கொடுத்தது போல இவளை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா அவளை ஆசீர்வதி குடும்பத்தை ஆசூழியங்களை ஆசீர்வதியும் கத்தா வந்து பாரத்துக்கா நன்றி செலுத்தி நினைத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி நல்ல கருத்துக்களை செபிக்கிறோம் ஆண்டவர் இன்னும் கத்தா வேண்டிய தேசத்துல இருந்து இணைந்த கத்தாவுக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் நன்றி உள்ள ஆராதனை செய்தார்களை கத்தாது அப்பா அவளை ஊழியங்களை ஆசிரியம் குடும்பத்தை ஆசிரியம் எல்லைகளை விசாலப்படுத்தும் உடைய கிருபை சூழ்ந்து இன்னும் யாரெல்லாம் இணைந்தார்களோ கத்தாவு நீர் அறிவியல் கத்தாது அப்பா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சகோதரி மேல ஒவ்வொருத்தரை நீர் ஆசீர்வதிப்பீரா வழி நடத்துவீரா துதி பாட செபங்களுக்கு நீர் மகிழப்பட்டீங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் அப்பா அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினார்கள் அந்த சோதனையும் குடும்பத்து உலகங்கள் ஆசீர்வதி எல்லைகளை விசாலப்பட்டு இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தின அப்பா அருமையான வார்த்தைகள் வெளி வார்த்தை எங்களுக்கு கொடுத்தீரே கத்தா வார்த்தையானவர்களோடு பேசினீரே அப்பா பாசல் லூயிஸ்கரனு கூட அதற்கான நன்றி அப்பா கோடி கோடி சோஸ்திரம் விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எங்களோட விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் அப்பா தகப்ப நாங்கள் வார்த்தையை வைத்து வாழத்துக்க அங்க தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்க அந்த விசுவாசத்துல இன்னும் வளர அந்த விசுவாச வரங்கள் எங்களுக்குள்ள இன்னும் கிரிய செய்ய இன்னும் தட்டி எழுப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே அந்த வல்லமே சத்துவத்தை தந்திருக்கிறீர்கள் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறேன் அந்த கிருபைகளுக்கான நன்றி ஆண்டவர் காலை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர் அந்த நிலையத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்துக்கு நிகழ செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர் கொடுத்த ஊழியக்கான ஆசிரியர்கள் குடும்பத்தை ஆசிரியர் ஊழியர்கள் எல்லைகளை விசாலப்படுத்த இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசுவி நாமத்தின் ஆசிரியத்து நன்றி செலுத்தி உடைய கரத்தை ஒப்பி செவிக்கிறோம் ஆண்டவர் அப்பாயை மட்டும் நடத்தின எபினேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம் நிலத்தில் ஆண்டவரை ஜபிக்க மறந்து எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி உலகத்தில் ஒப்பு வைக்கிறேன் வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்கி மறு ஒளிவெப்பில கத்தாவே ஒளிபரப்பாக வேண்டும் என்று மறைவான ஊழியத்தை செய்கிறேன் நன்றி செலுத்தும் ஊழியரும் சாபரும் ஆனந்த ஊழியருக்கான ஆசீர்வதி அவருடைய மனை பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக உடன் ஊழியர்களுக்கான நன்றி செலுத்துறோம் நல்ல கருத்தில் ஒப்பு வைக்கிறோம் அவர் ஆசீர்வத்தின் பேர் எடுத்து பாதுகாப்பிறான் இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்பு ஜபிக்கிறேன் மறு ஒழிப்பை ஆசீர்வதி உள்ளத்திலெல்லாம் கத்தா இல்லத்திலெல்லாம் கேட்கின்றார்கள் உள்ளமும் எல்லாம் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக விசுவாசத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புற வார்த்தைகள் இன்னும் ராஜ்யத்தை கட்டுற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமா எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா நீர் கிரிய செய்ய வேண்டும் நம்முடைய கரத்தின் கிரிய நிகழவிட்டாது இருப்பீரா இயேசுவின் நாமத்துல புகழ்ச்சிக்கும் தொடர்ந்தும் கத்தாவே நாளை அபிஷேக ஆராதனை ஆசீர்வதி தருமடி ஆச்சரிக்கும் ஆசீர்வதி இங்க வழி நிறுத்துங்க நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தவப்பனும் ஒப்பு கொடுத்து சிவங்களுக்கும் சிவதைகளும் ஜீவன் உள்ள நல்ல தவப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன் நன்றி
1: இதுவரை நேரமும் முடிவு ஜீவத்தை எடுத்த சிறு சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா புதன் வியாழனில நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி சகோதரி தேவன் ஆஸ்வதிப்பாராக இன்றைய நாளே கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் துதித்து ஆராய்ந்த பிள்ளைகளையும் பார்த்து கொடுத்த ஆசிரியர் தேவன் ஆஸ்வதிப்பாராக நாங்கள் இப்பொழுது முடிவாக என் ஆத்மாவை எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம் எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க ஆமேன் ஆமேன் ஆமேன் எல்லோரும் ஆத்மாவை சேர்ந்து சொல்லுவோமா ஆமேன்

0: ஐயா மாயந்தன்யா நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நிறைவு கொண்டு வாருங்க.
1: ஆமேன். இன்றைய நாளை கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்துகுத தாசரையும் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தந்த சங்கம வானொலியையும் தேவன் அவர்களும் ஆசீர்வதித்து நாளைய தினத்திலேயும் இதே நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமை துதி ஓதாக நீங்கள் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மயப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
2: நன்றி.
1: தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர்.
0: நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: ஆமே நாமே நாங்கள் இதுவரை நேரமும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைந்திருந்தோம். காலையிலே 6:30 நாங்கள் இந்த ஸ்டுடியோக்கள் இணைந்தேன். இப்பொழுது 10:30 ஆகிறது. அந்த வகையில் இணைந்து கேட்ட உங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்திர கரத்தில் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மறுவலை கடன் இணைவோமா? ஆமே.
1: அவர்கள் அங்கே உள்ளே அரச குடும்பத்தில் நடக்கிற ராஜ உபசரிப்பு நடக்கிற ராஜ விருந்தில உபசரிப்புல கலந்து கொள்றதுக்கு உள்ள போகணும்னா அந்த விலை உயர்ந்த வெண்மைக்கல் இல்லைன்னா உள்ள போக முடியாது. அது பெர்கமு சபையின் காலத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த வழக்கம். நடைமுறையில் நான் இப்ப சொன்ன 8 காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெர்கமு பட்டணத்துல வெண்மையான காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, வெண்மை கல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சொல்ற அவங்க வழக்கம் என்னன்னா, அந்த வெள்ளை கல் இருந்ததுன்னா நான் ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்கிற விருந்துல போறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த கல் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பெருமை கடையாளமா சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தை கத்த சொல்றாரு. ஒரு வெட்டிங் செரமனி பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துல மனவாட்டியாம் சபையை மனவாளனாம் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற ஆவியானவருடைய கல்யாணம் இருக்கிறது, ஆண்டவருடைய கல்யாணம் இருக்கிறது. அந்த கல்யாணத்துல பங்கெடுப்பதற்கு, அந்த கல்யாணத்துக்குள் வருவதற்கு, அந்த கல்யாண விருந்தில சேர்ந்து கொள்வதற்கு சாதாரணமா யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்துல உன் பட்டணத்துல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போறதுக்கு ஒரு கல் இருந்தால், வெண்மை கல் இருந்தா உள்ள போக முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அது போல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிற கர்த்தர் நாமத்திற்கு மேலாக அந்த கல்யாண விருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெருங்கமு சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெருங்கமுடைய அந்த அந்த அந்த அந்த தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பெயரில் வந்த விக்கிரக கிரியையிலிருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுறார், பரலோகத்துல ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்ட

0: ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யூ ஆர் த சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன், பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கைப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்ளுகிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. விலையேறப்பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது, பரலோகமே பூமி தான், இங்கதான் நமக்கு அனுபவிக்க கொடுப்போம், இங்கேயே அனுபவிப்போம் சொல்றாங்க. அப்படி அல்ல, சத்தியம் அங்கவா ஜெயித்துவா, உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்துவா. எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற எட்டு விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெர்கமுவுக்கு சொல்லி கர்த்தர் தைரியப்படுத்துகிறான். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன், என்னவென்று கேட்டால், இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படாத, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படாத, நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிறேன், என் செக்யூர்ல என் கட்டுப்பாட்டுக்கள் நான் உன்னை வச்சுக்கிறேங்கிற அடையாளம் தான் அந்த வெண்மை நிறக்கள். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம், ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாதிரு மாட்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாதிரு மாட்டவரே. இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெருங்கம்பு உலகத்தை காட்டி கொடுக்கிறார். அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமா நமக்கு வாய்ப்பு இல்ல, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம் இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும், அவருடைய மாம்ச கிரியை உடைத்தா, நாமும் மாம்ச கிரிகளை உடைத்து உலக ஆசைகளுக்கு வெறுத்து உன்னதருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கரம் கோர்த்து அவர்கள் நம்பிக்கைக்குரிய விசுவாசிகளாய் ஊழியனாய் நிற்க கிருபதருவாராக. ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி, எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம் அழிந்து போகிற பொருட்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், அழிந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே சூத்திரம் மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் தன் பக்தம் திருப்பும்படியாக, பரலோகத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, சத்தியத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, பரிசுத்தத்துக்கு நேராய் திருப்பும்படியாக, ஆராதனைக்கு நேராய் திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புக்கு நேராய் திருப்பும்படியாக, இந்த சத்தம் இதற்கு சங்கமம் வானொலி மூலமாக, அந்த வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் துணிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழுப்பட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே சுத்தரம் ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களோட குடும்பங்கள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு, எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் ஒரு சமூகத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துமாறு செய்யும் துதிகன மகிமை அவற்றின் நீர் எடுத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: அருமையான வெளிப்பாடு, இதுவரை நான் கேட்காத வெளிப்பாடு. இந்த பெர்கமு சபையில எட்டு காரியங்களை சொன்னீர்கள், ஆனால் அந்த எட்டு காரியம் ஆவிக்குரிய காரியம், அதுதான் அங்கே ஒரு பியூட்டி. நம்ம உலகத்தில் மிருகம் எட்டு காரியங்கள் இருக்கு. அந்த எட்டு காரியங்களையும் இந்த ஆவிக்குரிய காரியங்களா மாற்றி சொன்னீங்களே, அதுதான் மிக மிக முக்கியமான இருக்க வேண்டிய காரணம். அருமையான ஒரு செய்தி, இந்த செய்தி 97 ரேடியோல போய் கொண்டிருக்கிறேன், உலகம் முழுக்க கேட்டிருக்கிறார்கள். கண்ட இந்த பெருங்கமு சபை என்றால் என்ன, அந்த வெள்ளக்கல் அந்த மறைவான மண்ணா என்றால் என்ன, வெண்மையான குறிக்கல் என்றால் என்ன என்பதை ஆழமான சத்தியத்தை எல்லோரும் கற்றுக்கொண்டோம் உண்டு. இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கும் இந்த செய்தி அனுப்பலாம், அப்படியாக செய்யலாம். கத்தன் ஊழியர்களே தேவன் ஆசிரியப்பார். நன்றிப்பா சார், அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். கத்தன்களே குடும்பங்களே தேவன் ஆசிரியப்பாரு. ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி இந்தியா பெர்கமு சபையில காரியங்கள் எட்டு காரியங்களையும் அதற்கு எதிராக ஆவுக்குரிய அர்த்தங்களை விளக்கத்தை கொடுத்தா மிக மிக மிக ஆசிரியா வந்து கத்தர் அந்த மகனை குடும்பங்களை ஆசிரியப்பாருங்க. ஆமேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடரும். நாங்கள் இப்போது பாஸ்டர் அர்ஜென்ட் தாஸ் அழைக்கப்போறோம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் அர்ஜென்ட் தாஸ் சார்.
2: பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மடிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இந்த ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து அந்த பரலோக பாக்கியத்தை

மக்கள் மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றானவை தேவனாய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமீன். யாத்திராமம் 20:3 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிர ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம், அது உண்மைதான். ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகம எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில் இருந்துதான் ஆபிரகாமை, ஆபிராம் அந்த பண்டாய் வைத்த பேர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள், மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கு இல்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக்கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைபிடிக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் ஒன்றான மெய்தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்கு ஈட்டுக் கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்ற ஒரு காரியத்தை கூட இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்து கற்று பள்ளி பாடசாலைகளிலேயே அந்த தேவனை, இந்த மெய்யான தேவனை

மூலமாக அந்த உருவங்களை சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளில பாருங்கள், அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா 24:1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாருங்கள், 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடும் உத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, முடியாத இருதயத்தில் அவன் நியாய பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தான். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் அந்த மெய்யான தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்தில் வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். அந்த மெய்யான

வழிபாடு தொடங்குகிறது. ஆபிரகாமின் காலத்தில் அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகளில் இருந்த மகனை மகனுடைய குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், 24 அதிகாரம், யோசுவா 2 அதிகாரத்தில், அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், இந்த தேவர் வணக்கங்கள் இலங்கை இந்தியா பல நாடுகளில் இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது, ஒவ்வொரு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன்தான் ஆபிராம். பாருங்கள், யோசுவா 24 அதிகாரம் 3 வசனத்தில், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கும் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயீர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். பாருங்கள், தேவனிடத்தில் தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். அந்த நதியோரத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த விக்கிர ஆராதனை உள்ள குடும்பத்தில் இருந்து அவனை அழைத்து வந்து அவனை கானான் தேசத்துக்கு மில்கன் ஹனி லேண்டுக்கு அழைத்து செல்வதை

ஏற்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி

நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில ஆத்மாவில இந்த ஆத்ம உணவுதான் வேதாகமம். இந்த ஆத்மாவிலே இருதயத்திலே இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவுடைய உணவு பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது.

சந்தோஷம் இந்த ஆத்மாவில இருந்துதான் வெளிப்படுகிறது. ஆத்மா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்மாவில பலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 22:37 இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் கடன் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவ

எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றிக் கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில ஒரு நோய் நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை, உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்தில் நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சீர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்தில் நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது, அந்த மதத்தில இருந்து வெளி வர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார், தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனிலே அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம், உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். அன்புதான் அவருடைய கட்டளை, அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில் அன்பு கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு, இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்தில் வந்துவிட முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களை இந்த ஒன்றான மெய்த்தவர் தான் படைத்தவர். அவருடைய சுவாசம் தான் எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம், அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம். இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வசனத்தில், வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்க தன்மை உண்டோ, நான் அல்லவா அதை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். என்னுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்தை கொடுக்கிற தேவன். ஆமோஸ் 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிருஷ்டித்தவர் நான் அல்லவா, காற்றை சிருஷ்டித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்விகளாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது மெய்த்தேவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம், எந்த மத இனமாக இருந்தாலும். அதுதான் இயேசுவுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 வசனத்தில், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்க செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் உணர்ந்து அன்பில முடிக்கிறார். நேசிக்கும் பொழுது முகமதியை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், இந்து மகனை நேசித்து கற்றுக்கொள்ள வேண்டும், புத்த மகனை நேசிக்க கொள்ள வேண்டும். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது
வந்து அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த அந்த ஞானத்தை கிளவர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ மன்னிப்பின் ஜெபத்தை. முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசுவிடத்தில் வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள் பார்கள். இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில் முகமதியர்கள் அப்படி அறியாத மக்களிடத்தில் முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் ஜெபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜெபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜெபம். இயேசு எனக்காக சிலுவையில் மடிந்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன். அவரை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தே இதய பூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து ஜோவான் முதலாம் அதிகாரத்தின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் அபக்கூக் முதலாம் அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கன்னியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 வசனத்துல உங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற

இருக்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி. பாருங்கள், பிதா பிதா நம்முடைய சித்தமான பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு ஊடாக இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது. பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 துரைத்தனங்க ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி. பாருங்கள், இப்படியாக தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய உச்சே புறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்கள வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அதிகாரமாக 39:9 அவன் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்ய

எண்ணங்களை கொண்டு வருகிறோம் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான், அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்திற்கு எழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிற நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கட்ட வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி கட்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்கு தான் துதி கன மகிமையை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் மதங்களில கூட வீட்டை கட்டி இருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவத்தில பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், பொத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள் மணலின் மேல வீட்டை கட்டுகிறார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ

பத்து பதினொன்றுல சொல்லப்படுகிறது, மதங்களை மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் நீங்கள் அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 சொல்லியிருக்கிறார். 10:10 அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்க பின்னும் அருமையில அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும், அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறார். அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம் பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பலி சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுவுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுவுக்காக மரிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுவுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4

கூறுகிறது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் வண்ணம் கண்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் அவர்களுக்கு

உலகத்தில் ஒரு 80 to 100 வருடம் வாழ்வுதான். ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கூடாக உங்களுடைய ஆராய்ந்து மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus.

முழு இதயத்தோடு உள்ளான மனுஷத்திலிருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும்.

இருந்தாலும் அவரிடத்துல வரும் பொழுது அவர் அவர் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த மெய்யான தேவன். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன

வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களிலும் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த கண்டங்களிலும் வாழுகிற ஒவ்வொரு தம மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாகமத்தை அறியாதபடி அவர்

நான் பாவம் செய்தவன், நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மதங்களிலும் வாழுகிற மக்களும், அறியாமையிலும் வாழுகிற மக்களிடையே

காலம் நீர்தான் மையான தெய்வம் தேவன் என்பதை இயேசுதான் அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இந்த தமிழ் தேமதிட தமிழோசியாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்ண

of Jesus. நீடு அபிஷேகத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக தந்தையோடு துதிக்கிறேன். நந்தியுள்ள இதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் இழந்து கொள்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பி

வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களை போல பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜெபித்தது போல, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்றது விடமாட்டேன் என்று போராடி ஜெபித்தது போல, உம்மோடு போராடி ஜெபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும் அவர்கள் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்தில அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்த ஆண்டுகளில் செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் கட்சிகருமாயி

0: சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொண்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
1: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியார். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நேர் ஆண்டதில்லை. அவர்கள்

நகுலை பிரவேசித்த போது மூத்துக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். மூத்துக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு மூத்துக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே தூரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமாக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.

வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். சங்கீதம் 32:8. பிரியமானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழி நடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள்

நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் என்னை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டும்.

ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார் என்று உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரி

0: வாழ்த்துகிறோம். காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் பிழைப்போம். அவர் ஆராதனையுடன் சுத்திகள் ஜபங்கள் பாடல்கள் சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்து ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி ஊழியரை வரவேற்போம். ஓட்டமா
1: சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வதித்த தேவனையா ராஜா,

தகப்பனாய் காணவில்லையப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பனப்பா ராஜா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சோத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே நீர் எங்களோடு கூட இந்த மேகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழிநடத்த வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே.

வார்த்தை எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயில் வார்த்தைகளை இருதயத்தின் தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியா இருக்க வேணும் அப்பா. எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கத்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ரத்தத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புத்தருகிறோம் இயேசு நாமத்தினார். ஆமே.

ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நீத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே, நடைபெறவிடமா ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா ராஜா. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா சூத்திரம்.

அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருக்கி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே, கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே, சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் நீங்க கண்ணோக்கி பார்த்தீரப்பா.

ஒரு தேவாளுக்காகவும் ஆண்டவரே நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஊடவிட்ட தேவனப்பா, ஆண்டவராகிய தேவன் ஏராளமானவர் தாராளமானவர் எல்சடாயாகிய தேவன் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த திங்கக்கிழமையிலே ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கத்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம் யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே முக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே

ஆண்டவரே, உண்மை தவிர எங்களுக்கு வேறே விருப்பம் இல்லையாப்பா, உண்மை தவிர எங்களுக்கு வேறொரு தீட்டம் இல்லையாப்பா, உண்மை தவிர வேறொரு ஆதரவு இல்லையாப்பா ராஜா. என் தகப்பனே,

கோபங்கள் புறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் செபிக்கிறோம். ஆவிய ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமன் சொல்கிற ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் சூத்திரம் ஐயா, ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தரவிடமா செவிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படித்து திறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தில நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சார்ந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்.

ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் கரங்களிலே எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து திருச்சபையிலே தெளிக்கிறோம், சுற்று வட்டாரங்களிலே தெளிக்கிறோம், ஊழியங்களிலே தெளிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, அற்புதமானவரே.

கஷ்டத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே தேவனே எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனே, அதை பழுக பண்ணுகிறவர் பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொன்னவரே அப்பா விதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவரே உமக்கு

இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் ஆண்டவர் ஒரு குவியராக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுங்கு போல உருவுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா ஆண்டவரே தலைவரே நீரே.

பிரிய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வயிற்றில் ஜெபிப்பர், ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போலேன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை, அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே ரெண்டு நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கிறார். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் பண்ற அப்படி அல்ல, துதி ஆராதனை ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம், ஆனா ஜெபம் என்பது சுருக்கமா இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளில்

ஒரே ஒரு வேத புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வையும் அவன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன்னு சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. அலிலியா ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு. தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம் ஹல்லேலூயா. அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அதனுடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனே.

0: சுத்தமப்பா ஆண்டவராய தேவனே, சபைகள் பெருக்கம் அளவது மொத்த சித்தம் ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தமப்பா ராஜா. சகலவித நெற்கீயர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுத்த நீர் எங்களுக்கு கிருபதாரம், ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா, இச்சியடக்கம் வரையுள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையில ப்ரொடியூஸ் பண்ணப்பட விடமா செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் பிதாவே. தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறத பாராச்சா. தகப்பனே உண்மை அறிகின்ற அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும் தகப்பனே. தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களை திருவதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டால் அவருக்கு பார்த்துடா நடந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவனே. ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தை சொன்னேனப்பா ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரும் ஆண்டவர். எங்களை வழிநடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. மொத்த சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவரே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசு மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரே கோலும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றார். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தேன் ஆண்டவர். யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதே ஆண்டவர் சகல காரியங்களிலும் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரே விதவிதைத்தார்களே நூறு மடங்கு ஆசீர்வைத்தேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள் அலட்சியங்கள் ஆண்டவரே அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கும் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே தேவனே, உண்மை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததை அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தையின் பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே தேவன். எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே. மொத்த சூத்திரம் எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர். உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுக்கு ஆண்டவரே தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கே வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டியே என்கிற ஆண்டவரே தைரியத்தையும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி சபது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே மொக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா ஐயா. நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராக தேவனே உடைய தலையை கட்டிக்கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே, உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவரவனும் ஆட்சேபிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர் தான் தலையான விரப்பா ராஜா. தேவரீர் எங்களை ஆசி வைத்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார். ஆமேன், ஆமேன் ஐயா.
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரை வழிநடத்தினீர்கள் கர்த்தர். ஆமென், உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாரா?

0: போட்டோமா?
1: வானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமி அவரோடு கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நியத்தில் இணைந்திருக்கைய

0: அதிகாரத்தில் அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதமங்களுக்கு சொல்லி தருகிறது பாருங்கள். நடுராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் சிவமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்துடாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்துல. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லாராருலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்தியை சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்ததென்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொல்ல போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பவுலும் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அவன் காவலாளி, ஆனால் ஆண்டவர் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் பாருங்கள். இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள் அந்த இடத்திலே. யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலேதான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நற்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உள்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மீன்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள், குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மீன்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தடிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம்.

0: கஷ்டக்கத்தரங்களோடும் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன்,
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கத்ததாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்ல தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
1: மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள் அற்புதமான தேவனே, தர்மியான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிறீங்க அத்தாவே. நல்லவரும் வல்லவரமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஆயிற்று வைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்தில கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றா ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலையும் ஆண்டவரை உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கத்தாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவர. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரை நீ தந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உக்கு கோடான கொடி தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரை உணவு இல்லாமல்

இருக்கிறீரே ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர். நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை விட்டால்

என்னென்ன தேசங்களிலே பிரியாய் ஆண்டவர வறுமையோடு வேதனையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, அந்த வறுமை எல்லாம் நீக்கி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீரே ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரே அப்பா வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் கூட கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளவும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரே அறிந்து

சொல்லியாண்ட விட அவரிடத்திலிருந்து கிடைக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளை நீங்கள் தகுதி படுத்தும்படியாய் துணைக்கிறோம். அப்படியா?

பெருகிருக்கிறார்கள், அதிகமா இருக்கிறபடியா அவர்கள் மத்தியில ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரை சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உங்களில் தேடக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியா இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அங்கு ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை நிராகரிக்கும்படியாய் சபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியா தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவர. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கு. கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவர எப்பா நீர் ஆண்டவர சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டிக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைங்களுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ, அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ, அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும், உம்மை நோக்கி பார்க்கவும், இரு வார்த்தைகளை கேட்கவும், ரட்சிப்படையவும்,

ஆண்டாலும் கூடாத ஒரு சூழ்நிலையில என் தேவன் நீர் ஆண்டவே அவர்களுக்கு நீர் தகப்பனா இருந்து அவர்களை வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அங்க ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவர் இந்த எபோலா வைரஸ் முற்றிலுமாய் ஆண்டவர் நியாகத்தி போட்டு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து வழி நடத்தும்படியாய் சிதைக்கிறோம். அதுக்காக ஆண்டவர் அந்த வைரஸை நீக்குவதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த

அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். ஒரு சில கூட்டம் மட்டுமே உடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மனை சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டு இருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் தொழிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலுடைய வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜபம் ஆண்டவரே மலைய பிழந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கரு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியா ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்டளிடும்படி ஆயிச்சு வைக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவர் எபோலா வைரஸ் ஆண்டவர் அதன் மூலமாய் துன்பப்படுகிறார்கள் எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவர எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாயின் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி தோற்றத்துக்கு அங்க எடுக்கும்பா

வழிநடத்த முடியாச்சுடைக்கோ. தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தில் ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவன் நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலோடு கத்தாவை ஜபித்த மகனை நீ ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் உரிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபக்கு ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவராகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்ப

0: உங்களுக்கு கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கின்றான இடத்திலே ஆண்டவர் தேவன் நீதமல்லோடு குடிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவன் எண்ணியிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தவீங்க உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொரு வரியும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவரே எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி சூற்றம் அப்பா அப்பா இந்த ஜெப வேலையே ஆண்டவரே அப்பா தொகுத்து வழங்குறதான மகளின் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இன்னும் அநேக அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ற உதவி செய்யும்படி ஆய் சிந்திக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்தும்படி ஆய் சிந்திக்கிறோம். அப்படியே தேவன் சேர்ப்பதற்காக கொடான கொஞ்சம் துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை உமது வண்ணமே

சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேல உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பானே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நீர் மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லோரையுமாய் கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராதபடிக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாதபடிக்கு மழையினால அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட சப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசீர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவனே சீர்படுத்த முடியா ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமாரன் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலையில ஜெபிக்கிறோம். அப்படி

ஜெபிக்கிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்தில் இருந்த அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளி போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறாப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்ட முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான இந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். மக்கு சோத்ரா என்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவன் மனைவி, கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்ம குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓ குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படின்னு செய்யத்துக்காய்

0: கேட்டதா எனக்கு சோத்துனா நன்றி சிஸ்டர் கத்தரங்களோடும் பிள்ளைகளோடும் அங்க பேர பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் நாட்களிலே ஓகே சிசிலியாமாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிசிலியாமா.
3: பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்திய நாட்கள்ல நிவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.

பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே. உமால் முடியும் தகப்பனே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பாவிதாவே இந்த கொடிய கொடிய வேலை.

0: கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்,
1: ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். இந்திய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே,
3: இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உங்களுடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் தகப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,

தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது, அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மாறுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த பயபக்தியோடு கூட ஜனங்களும் தேட உதவி செய்வீராக செவி

ஆண்டவரே, அது மாத்திரமல்ல சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர். தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்துக் கொள்வீராக. நீங்க அது நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.

எங்களையும் தொடர்ந்து வழி நடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கும் உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கும் உண்மை அறிகிற ஆண்டவரே என்னும் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாக நகைச்சு.

0: பிதாவே.
1: ஆமீன் ஆமீன். உங்களை கேட்டதா அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக, துன்பப்பட்டு ஆராதனை செய்யறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அடுத்து அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள், தேசங்கள், மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஊழியர்களையும் பொறுப்பிடுங்களப்பா பிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே

0: ஊழியம் சேர ஒவ்வொரு ஊழியக்காரரையும் தேவனே நம்முடைய கல்வாரியின் பரிசுத்த இரத்தத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தேகங்கள் ஆவியானவரே என் தேவனே
1: நன்றி அப்பா.
0: அவளுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல சுபலத்தை கொடுங்களப்பா பிதாவே. ஓ பரிசுத்த ஆவியானவரே உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் தெளிந்த புத்தியினாலே உங்களை நிரப்புங்க அப்பா பிதாவே. ஊழியங்களை எப்படி செய்யணும் என்ற தேவனே நீங்கள் வழிநடத்தி செல்லுங்கள் ஆவியானவரே. ஆவியானவரே நீங்கள் வழிநடத்துற ஆவியானவர் அப்பா, நீங்கள் பேசுங்க அப்பா இந்த ஊழியக்காரர்களோடு. நீங்கள் ஆறுதல் தேவனப்பா, துன்பப்படவர்களுக்கு நீங்கள் ஆறுதலை கொடுங்களப்பா பிதாவே. துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவே இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு உம்முடைய அன்போடு தெளிந்த புத்தியோடு தேவனே பிதாவே இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வரங்களினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தாலே மோளை நிரப்புங்க அப்பா பிதாவே, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உம்முடைய பாதம் படைப்பிடங்களிலே அற்புதங்கள் அதிசயங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவே. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதா, தடைகளை நீக்குங்கப்பா பிதா, எல்லா பிரச்சனைகளையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சொச்சமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதுமில்லை அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக ஆவியினாலே நிரப்புங்க அப்பா என் தேவனே. நிரப்புற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா. எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா. சகல நோய்கள் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் உங்களுடைய ஊழியக்காலை மாற்றுங்கப்பா என் தேவன். நன்றி ராஜாவே. எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியா செய்ய போருக்கா, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சொச்சம் அதே போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா. இத்தனை நாடுகளை புறப்படுங்களே இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கல்விப்படுகிறேன் சொன்னீங்களப்பா. ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்களப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா பிதா. நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. மாம்ச கிரிகள் பிசாவுடைய கிரிகள் உலக கிரிகள் தவனை இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதாங்கப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே. அப்பா பிதாவே இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா. பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சிறந்து போவதாக தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார். உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவேல் கோபுரங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே. உங்களுடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடி இயேசு. உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பு தேவனே இந்த தோபுர தேசத்து மக்களை வீட்டுரட்சியுங்களப்பா பிதா, வீட்டுரட்சியுங்களப்பா பிதா. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூவுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே திரும்ப செய்யுங்கப்பா பிதா. மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்கு. தேவனே இந்த மக்களுடைய இதயங்களை திறவுங்கள் ஆவியானவரே. கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்கப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக. ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தையினால் என்று அப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழி வாழ்த்துக்கள் அப்பா இந்த மக்கள். ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய ஆவிய ஊற்றந்த அப்பா மாம்சமான யாவின் தேச அதிகாரிகள் மீது விசேஷமாய் தேசத்தல் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றிருந்தோம் தேவனே. மனக்கண்களை திறந்தப்பா, விசுவாசால மனக்கண்களை கூட்டாமைப்படுத்த எல்லா குருடுத்தனாவிகளும் வழியாறுவதாக இயேசு பேசுமென்றார். சாத்தானுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி இருந்தவன் இந்த மக்களை

தேங்க் யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள், எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார். ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான், இரண்டாவதாக எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், பாவம் செய்த பிறகு ஆண்டவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை, ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது. இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டோம். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது, ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோறும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாம்யாவால் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு, இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு, முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதென் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால், தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதமும் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார். அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து, அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்.
எல்லோரும் பாவம் செய்தோம். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார்.

அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பரிசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லு, அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் இதயத்தில் அக்கிரமத்தை கவனித்திருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். இதயத்தில் பாவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். மனிதனுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள வேண்டியது, மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் மாதந்தோறும் வருடந்தோறும் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நமக்கு துணையாய் நிற்கும் பொழுது அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன். இருளின் அதிகாரத்தில் அடிமைதனத்தில் வாழ்கிற மனிதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவருடைய சத்தியத்தை கொண்டு வந்து இருளை அகற்றி நமக்கு ஒளியை கொடுத்த உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய இதயம் சுத்திகரிக்கப்பட்டது, பரிசுத்தமாக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தினாலே சுத்திகரிப்பு. பரிசுத்த நாமத்திற்கு சுத்தமாக, அப்போ நம்முடைய இதயம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், சுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய இதயம் கர்த்தருடைய ஆலயமாய் இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவி நம்முடைய இதயத்திலே வாழ்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்க வேண்டும் என்றால், அவருடைய சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். இந்த இதயத்தை எப்பொழுதும் நாம் சுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவ மனிதனை தேவனுடைய சந்நிதியிலிருந்து விலக்குகிறது. தேவனுடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் இடையில் ஒரு தடையாக பாவம் நிற்கிறது. அது புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கும் மனிதனுடைய பாவத்திற்கும் பாவ வாழ்க்கை அது ஒரு தடையாய் வந்து நிற்கிறது. மனிதனுடைய பாவம் அந்த பரிசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அவர் மூலமாக பாவ மனிதன் என்ற பேனரை விலக்கி பரிசுத்தவான் நீதிமான் என்ற தகுதியை பெற்றுக் கொள்வதற்கு அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் நீக்கி அவருடைய பிள்ளை என்ற தகுதியை நமக்கு கொடுத்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆகவே அதனால் மனிதன் தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழக்கிறான். பாவம் உள்ளத்தில் வரும் பொழுது அவன் இழப்பு என்னவென்றால் சமாதானம், தெய்வீக சமாதானம், தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை இழக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் வல்லமுள்ள தேவன். ஆகவே அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருப்பேன். இதுல இரண்டாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவத்தினால் கிருபை விலகுகிறது.

ஜெபங்கள் கேட்கப்படாது. பாவத்தினால கிருபை விலகுது. அது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியம் கிருபையும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அப்போ கிருபை விலகாமல் இருக்க வேண்டும் என்று நான் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், சத்தியத்தில் வாழ்ந்தால் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது, கிருபையும் உன்னை விட்டு விலகாது. அதுதான் முக்கியமான ஒரு பகுதி. அது ஆகவே அது கிருபை விலகினால் அந்த ஜெபமும் கேட்கப்படாது. ஆகவே ஜெபம் கேட்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதான். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால், கிருபை நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறது என்றால், இருக்க வேண்டும் என்றால், நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை சத்தியத்தில், நீதிமொழிகள் 28:9, நியாயப்பிரமாணத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுவது சத்தியம். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு மீளும் பொழுது அவர் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கூட அருவறுப்பாயிருக்கும். எவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தாலும் அது அருவறுப்பாய் மாறும். ஒரு பாவம் செய்த மனிதன் எவ்வளவாய் கடினமாய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறது வேதம் என்பதை சிந்திக்க வேண்டும். மிக 3 நாளில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், ஆனாலும் அவர் அவர்களுக்கு பதிலளிக்க மாட்டார். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். யார்? கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை தெரிந்தவர்கள், அரையங்குறையமாக பின்பற்றினவர்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறினவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய ஜெபத்தை அவர் பதிலளிக்க மாட்டார். ஆண்டவரோடு வாழவிட்டார், சத்தியத்தை வைத்து கீழ்படியாவிட்டால், சத்தியத்துக்குள் வாழவிட்டால், அது யாராயிருந்தாலும் அவளுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். இதுதான் தெய்வ வசனம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனை ஆண்டவரோடு வாழ்ந்தவர், ஆண்டவரோடு இயேசுவோடு வாழ்ந்த, ஊழியத்திலே பயணத்தை செய்தவர், ஊழியத்திலே ஆண்டவரோடு இருந்து சகலத்தையும் பார்த்தவர், அவர் செய்த அற்புதங்களை பார்த்தவர், அவர் போகும் இடமெல்லாம் அவரும் போனார், அவளோடு அமர்ந்து பசுத்த பந்தியம் எடுத்தவர்,

தாசன் கர்த்தரோடு இருந்தவர். அவர் எழுதுகிற நிருபத்தில் எழுதுகின்றார் 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய விண்ணப்பத்திற்கு கவனமாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீதிமான் யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் நீதிமான், இயேசு கொண்டு வந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான், ஜெபத்தில் தரித்திருக்கிறவன் நீதிமான், இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் நீதிமான், அவருடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டவன் நீதிமான், பாவ மன்னிப்பை பெற்றவன் நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை நிமித்தமாக சுத்திகரிக்கப்பட்ட அந்த நபர் நீதிமான். அந்த நீதிமானுக்கு கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, தகுதி, கனம் என்னவென்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமா இருக்கிறது. மேல வசனத்துல பார்த்தோம், பதிலளிக்க மாட்டார், அவளுடைய ஜபத்திற்கு பதிலளிக்க மாட்டார், பாவத்தை செய்து செய்கிறவனுடைய வாழ்க்கையில் பதிலளிக்க மாட்டார். ஆனா இங்கே என்ன சொல்லுகிறது, நீதிமானை குறித்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை பற்றி, கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு விசுவாசி குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், அவருடைய செவிகள் அவர்கள் விண்ணப்பத்திற்கு கவனமாயிருக்கிறது.

கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவன் உள்ள நாமம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய முகம், துர்மார்க்கனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியாதவனுடைய முகம், கர்த்தருடைய கட்டளை எதிர்த்து வாழ்கிறவன், இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள அனைத்துக்கும் அடிமைப்பட்டவனாய் இருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு கர்த்தருடைய முகம் விரோதமாய் மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனிதன் தொடர்ந்து பாவத்தில் வாழும்போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழுக்கிறான். தொடர்ந்து தொடரக்கூடாது. பாவம் தொடர்ந்து பாவம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில அவன் இழக்கிறது கிருபையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறான். ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஜெபித்தாலும் மனம் திரும்பாத இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. ஆயிரம் ஜபம் பண்ணினாலும், மணிக்கணக்காய் உட்கார்ந்து ஜபம் பண்ணினாலும் இதயத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. மனம் திரும்பாத இதயத்தை விரும்புவதில்லை. தேவன் பரிசுத்தமானவர். ஆகையால் பரிசுத்தமான வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவன் பரிசுத்தர். ஆகவே அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். சுருக்கமாக இந்த மூன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அதான் திரும்ப கொடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்கிறது. மனம் திருந்தி பாவத்தை விட்டு விலகுகிறவன் தான். இனி இந்த பாவ அடிமட்டனம் வேண்டாம், இந்த அசுத்தம் வேண்டாம், இருள் வேண்டாம், பாவத்தினுடைய அடிமைத்தனம் வேண்டாம், பாவங்கள் குற்றங்கள் தொடர்கிறது வேண்டாம். நான் மனம் மாறுகிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவுக்காக வாழ்கிறேன், இயேசுவுக்காக ஜீவிப்பேன் என்று வாழ்க்கையை மனம் திருந்தி வாழும் போது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால், இந்த பாவம் நீக்கப்பட்ட பிறகு. பாவம் எதினாலே நீக்கப்படுகிறது? 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அலையத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.

அப்போ நம்மை சுத்திகரிக்கிற கர்த்தர் சுத்தமாக்க வேண்டும் என்று தான் ஜீவனை கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை பலியாய் சிந்தினார். சிந்தப்பட்ட ரத்தம் அவரால அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்க பாவத்தை அறித்த அறிக்கையிட்ட பிறகு மனம் திருந்திய பிறகு அவர் உண்மையுள்ளவராய் நமக்கு மாறுகிறார். அவர் ஒக்காலமும் சொல்வது கிடையாது, நீ மனம் திரும்பினாலும் நீ பாவ உன் பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தர் அல்ல. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் பலி செலுத்தப்பட்டது பாவ மன்னிப்புக்காக. இந்த காலகட்டத்தில் ஒருவரே கிறிஸ்து என்னும் கர்த்தர் நமக்காக பலியானார். ஆகவே அவரை நம்பி பாவத்தை அறிக்கையிடுகிற அவருடைய நாமத்தை விசுவாசித்து அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ரெண்டு நாளாகும் 7:14 இவ்விதமாக சொல்லுகிறது, என்னாமல் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்போது பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ பொல்லாத வழிகளை விட்டு விலகினால் ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடராது, ஆண்டவருடைய கிருபை தொடராது. என்னாமல் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவரால் அழைக்கப்பட்டவர், அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கின்றவர்களாய் இருக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தரிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் எல்லாம் அந்த பொல்லாத வழிகளை பாவ வழிகளை விட்டு திரும்பினால் மனம் திருந்தினால் திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு வேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். பாவங்களை மன்னிக்கிற கர்த்தராய் மாறுகிறார். மனம் திருந்த பிறகுதான் கர்த்தருடைய மனமும் மாற்றப்படுகிறது, மாறுகிறது நமக்கு கிருபையாயிரன்பதற்கு. அப்போஸ்தலர் 3:19, ஆகையால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும்படி மனம் திருந்தி குணப்படுங்கள். அப்போ பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டும், அடிமைதனத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அப்போ மனம் திருந்தி நம்முடைய ஆத்மா குணமாக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் இரக்கமுள்ள பிதாவாய் இருக்கிறார். அவர் எப்போதும் இரக்கமுள்ள, பாவம் அழிக்கப்பட வேண்டும் என்றால் அழித்தவர் ஒன்று கிறிஸ்து சிலுவையிலே பாவத்தை கொன்றார், அழித்து விட்டார். அது நமக்குள்ளே வந்து வாழக்கூடாது. அது நமக்குள்ளே இருந்து அந்த பாவம் துளிர் விடக்கூடாது, பாவை அடிமையாய் மாற்றக்கூடாது. மனிதன் உண்மையும் உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகும் பொழுது தேவன் மன்னித்து மீண்டும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். அதுதான் கர்த்தருடைய கேரக்டர் குணம். மனம் திரும்பிய பிறகு, பாவத்திற்கு மனஸ்தாபப்பட்ட பிறகு, பாவ வழியிலிருந்து விலகி வருகிறேன் என்று ஒப்புக்கொண்ட பிறகு மனம் திருந்துதல் தேவனுடைய சந்ததிக்கு திரும்ப வழியாகும், கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிறார். பாவ மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அது ஜெப வாழ்க்கையும் தேவனுடைய கிருபையும் பாதிக்கிறது. ஆனால் தேவன் இரக்கம் உள்ளவர், நம்மை உண்மையாய் மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகினால் அவர் நம்மை மன்னித்து மீண்டும் தம்முடைய சன்னதியில் சேர்த்துக் கொள்ளுகிறார். தேவ சமூகத்தில் போய் நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறார்.
தேவன் தண்டிக்க விரும்புகிறவர் அல்ல, அவர் நம்ம தண்டிக்கணும்னு விரும்புகிறவர் அல்ல, அதற்காகத்தான் வந்து மறிக்கல. அவர் விரும்புவதெல்லாம் என்ன என்றால் நாம் பாவ மன்னிப்பு பெற்று அவருடைய பிள்ளையாய் பசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் மனம் திருந்தியவர்களை ரட்சித்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்ப மனம் திருந்தியவனை ரட்சிக்கிறார், முற்றிலுமாக அவனை ஆசீர்வதிக்கிறார். இந்த வார்த்தைகளிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், பாவம் சிறியதாயிருந்தாலும் அது தேவனுக்கு உண்டான உறவை பாதிக்கிறது. பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை. மனம் திரும்புதல், ஒரு உண்மையான இதயம் மாற்றமாக இருக்க வேண்டும். தேவன் மன்னிக்க தயார் உள்ள அன்பான பிதாவாய் இருக்கிற ஆண்டவர் எப்போது நம்ம தள்ளறதில்ல, அவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்து மனஸ்தாபப்பட்டு நாம் பாவத்தை அறிக்கையிடும் போது அவர் நம்மை தள்ளுவது கிடையாது, இரக்கமுள்ளவராய் நம்மை மன்னிக்கின்றார். நம் ஜீவனமும் ஜெப வாழ்க்கையும் ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலமாக கிடைக்கிறது. ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமும் தேவனோடு உள்ள சரியான உறவின் மூலம் கிடைக்கிறது. நாம் தினமும் தேவனுடைய சன்னதியில் நம்மை ஆராய்ந்து வாழ வேண்டும். அதுதான் முக்கியம். இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறவன், தேவ சமூகத்தில் தேவ வசனத்தை வாசித்து ஆண்டவரே நீர் என்னோடு பேசும் என்று கேட்க வேண்டும். அப்போது அவர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். கர்த்தருக்கு சமயமாயிருங்கள். யாக்கோப்பு 4:8 சொல்லுது, கர்த்தருக்கு சமயமாயிருங்கள், அப்போது அவர் உங்களுக்கு சமயமாயிருப்பார். ஆண்டவரோடு உறவில் இருங்கள், அப்போது பாவம் செய்வதை எதிர்ப்போம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நம்முடைய வாழ்க்கை கிருபையும் ஆசீர்வாதத்தையும் இழக்காதபடி தேவனுடைய உறவில் உண்மையாய் இருக்குமானால் நீதிமான்களை ஒருவரும் ஒரு நாளும் கைவிடாது காப்பாற்றுகிற கர்த்தர், நீதிமான்களுடைய ஜபத்தையும் கேட்கிற கர்த்தராயிருக்கிறார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாக இயேசுவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்காக சொல்றோம், நீர் பெரியவர், நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். இவ்வளவு நேரம் பாவத்தை விட்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் தொடர்கிறது என்ற தலைப்பில் பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய உறவு நீடிக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள்ளே ஆண்டவரே அடிக்கடி வந்து எங்களை தாக்குகிற அந்த பாவம் இருக்கும். பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் கிருபையும் இழக்காதபடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் வரவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும் போது ஆண்டவர் நீ தொடர்ந்து கிருபையை கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்தோம். மனிதன் மனம் திருந்தும் போது அவனுக்கு கிருபையின் நன்மையை தொடர்கிறபடி நாளும் சொத்துறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், கீழ்படியட்டும், உம்மோடு உறவாடட்டும், உம்முடைய கிருபையில் வளரட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இருக்க கிருபை தாரும். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord, yeah.

0: ஜெபத்தினை கூறுவோம்.
1: ஒப்படைக்கிறோம்,
0: வழிநடத்துங்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை மிருகம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில், புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுப்பேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கமுனைத்தலத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல். இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிருவோம் சொல்லி, ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களில் நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலேதான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி துதித்தல். எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோ டு வர்ஷிப் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களில் சங்கீதம் 9 ஒன்று ரெண்டு வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது, எப்படி என்றால், கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரெண்டு வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டிய இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மை என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களில் துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை நம்ம தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பதா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வழியிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளே, இரண்டாவதாக இந்த நாட்களிலே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களிலே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களிலே உள்ளதும் அல்லேலூயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக யாதா, யாதா இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இப்ரிய ராகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே பாருங்கள், இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களே நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்துல இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, ஆனாலும் பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால், பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, செங்கடலை கடந்து இந்த நாட்களே உடன் இந்த நாட்களே அங்கே பாடுபட்ட போது, அது இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுக்கு இந்த நாட்களை நன்றி கூறும் ஒரு துதிப்பாடலாக இந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய, அவர்கள் ரெட் சீயை சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வழியிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம், தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக இந்த நாட்களை இருக்கிறதாக இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக இந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வழியிலே முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள். எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கு சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக அங்கு அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கு செல்லுவதை பார்க்கிறோம். அருமையாக அந்த யாத்ரா புஸ்தகம் 15 அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனையும் பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம் கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே பாவக்கட்டிலே சாவ கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாக வெற்றி சிறந்தார் என்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கத்துடைய சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறது சொன்னால், தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில சொல்லுகிறதை பார்க்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதே அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதே அங்கே வேதத்திலே இருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையை பேசினதில் மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள் அவர் சொல்லுகிற, அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார்னு சொன்னால் அவர்கள் மாமிசத்தில் இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரன் சௌதரிய, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் எதை ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது, அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரம் அந்த சரீரமாகி ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா என்றால் 3 நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன, நான் 3 நாள் உயிர் தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களை நம்முடைய சரீரமாய் இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள், நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் அந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள், இந்த நாட்கள் ஒரு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்து உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வேளையிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களை இருக்குது. அதே அந்த இடத்திலே ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வேளையிலே விழுகிற வேளையிலே ஊசாவை கத்தர் அடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அதுமாதிரி அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த நாங்கள் இந்த நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்ல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனாலே நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்கள் நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையில் உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்கள் இருக்கும் அருமையான கத்துடைய குண்டர்களே பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே, நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கத்துள்ள ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுவார். இடப்படுகிற வேளையிலே அவர் வார்த்தை நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்துதான் அவர் இந்த நாட்களே அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். நீ பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை அந்த பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டு, எனக்கு அந்த பழைய பாடல்கள்னா ரொம்ப விருப்பம் வறுமையான கத்தோட பிள்ளைகளை புதிய பாடல்களை விட அவ்வாறு அந்த பாடல்கள் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை என்ன செய்யும், தேவடைய சமூகத்திலே குந்தினவுடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக் கொண்டு இந்த நாட்களை இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம் பரிமையான கத்தோட பிள்ளைகளே அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்களை இந்த பாடல்கள் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களை அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்தோட பிள்ளைகளே, இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது. அருமையான கத்தோட பிள்ளைகளே, அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில பாடியிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அநேக பாடல்கள் புதிய பாடல்கள் அர்த்தமில்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களை பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள் அவர்கள் இந்த நாட்களே, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் அருமையான கத்தோட பிள்ளைகளே, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் இந்த நாட்களை என்ன செய்தார் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரின் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களில் இந்த வேத பகுதியில் பார்க்கிற வேளையிலே மோசே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டளையிடுகிறான் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே மோசேயுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுமந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்தரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள். ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். இலங்கை ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போல, இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள் அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவர் அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியும் அந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டுக் கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை, அப்படியா ஒரு கொடூரமான அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள். அப்படியான அதனாலதான் தேவன் இந்த நாட்களே அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே மறுபடியுமா இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை பயிரண்டால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார். ஐயா ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மறித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலிருந்து. அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கணும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப் அந்த இடத்துல உயர்த்தப்பட்டு யோசேப்பு அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களை இருக்குமாறு மாதிரி கத்துடைபடுகிறது. அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான் சொன்னா, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் யாத்திரா புசகத்திலே அங்கு என்ன செய்கிறார், மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசையினுடைய தலைமையிலே இந்த நாட்களே தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு ஒரு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிற எப்படியாக ஆராதிக்கிறது சொல்லி இந்த நாட்களை அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களே ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி. அப்படியானால் நாட்களை ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதை சுற்றிலுமாக அந்த நாட்களை உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாவப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் அடிமைத்தனத்தில் அதைத்தான் இந்த யோசுவா உபாகம் புஸ்தகம் 8 அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அது ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே தேவனாய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க கடவாய். ஏனென்றால் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ள போகாத படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டிய வேளையில் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சிகள் உங்கள் வெள்ளி பொன் முதுகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்தக்கும் போது உன் நிறைய மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன் அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை அந்த நாட்களே தண்ணீர் புறப்பட்டவருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துரை உள்ளது. அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்துக் கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், ஆராதிக்கும்படியாக ஆண்டவருடைய விருப்பம் நாட்களே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதன் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர், துதிக்கும் போது கட்டுக்களை அவகிக்கிறார் சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது துதிக்கு பயப்படுகிறவராம இந்த நாட்களில் இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான் சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள் பாருங்கள். அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி சொன்னால், அந்த இடத்துல அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான், அவருடைய கால செஞ்சது காலசே இங்கே பார்க்கிற வழியில் சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிறது இருக்கிறார். அப்ப அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏன் சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவன் துதித்தது நிமித்தம் தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போலே நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களே அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களே வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமை
2: சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

ஒன்று ராஜாக்கள் 10 அதிகாரம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாயிருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரமனையையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும், அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பான பாத்திரக்காரரையும், அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்தில் கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணுமட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வைக்க உம்மேல் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. கர்த்தர் இஸ்ரவேலை என்றைக்கும் சிநேகிக்கிறபடியினால் நியாயமும் நீதியும் செய்கிறதற்கு உம்மை ராஜாவாக ஏற்படுத்தினார் என்றாள். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்த வர்க்கங்களையும் இரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரியை ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்த வர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. ஒப்பீரிலிருந்து பொன்னை கொண்டு வருகிற ஈராமின் கப்பல்களும் ஒப்பீரிலிருந்து மிகுந்த வாசனை மரங்களையும் இரத்தினங்களையும் கொண்டு வந்தது. அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கும் ராஜ அரமனைக்கும் 3 கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்ட வாசனை மரங்கள் பிற்பாடு வந்ததுமில்லை, இந்நாள் வரைக்கும் காணப்படவும் இல்லை. ராஜாவாகிய சாலமோன் தானே சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தன் தேசத்துக்கு திரும்பி போனாள். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்திலும் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருக்கும். சாலமோன் ராஜா அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கும் 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அடித்த பொன் தகட்டால் 300 கேடகங்களையும் செய்வித்தான். ஒவ்வொரு கேடகத்திற்கும் 3 ராத்தல் பொன் சென்றது. அவைகளை ராஜா லீபனோன் வனம் என்னும் மாளிகையிலே வைத்தான். ராஜா தந்தத்தினால் ஒரு பெரிய சிங்காசனத்தை செய்வித்து அதை பசும்பொன் தகட்டால் மூடினான். அந்த சிங்காசனத்திற்கு 6 படிகள் இருந்தது. சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவாயிருந்தது. உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது. 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றது. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்கள் எல்லாம் பொன்னும், லீபனோன் வனம் என்கிற மாளிகையின் பனிமுட்டுகள் எல்லாம் பசும்பொன்னுமாயிருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாய் எண்ணப்படவில்லை. ராஜாவுக்கு சமுத்திரத்திலே ஈராமின் கப்பல்களோட கூட தர்ஷீசின் கப்பல்களும் இருந்தது. தர்ஷீசின் கப்பல்கள் 3 வருஷத்திற்கு 1 தரம் பொன்னையும் வெள்ளியையும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும்.
பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். வருஷா வருஷம் அவரவர் தங்கள் காணிக்கையாகிய வெள்ளி பாத்திரங்களையும் பொற்பாத்திரங்களையும் வஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் கந்த வர்க்கங்களையும் குதிரைகளையும் கோவேறு கழுதிகளையும் கொண்டு வருவார்கள். சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரரையும் சேர்த்தான். அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது. 12,000 குதிரை வீரரும் இருந்தார்கள். அவைகளை ரதங்கள் வைக்கும் பட்டணங்களிலும் அவர்களை எருசலேமில் தன்னிடத்திலும் வைத்திருந்தான். எருசலேமிலே ராஜா வெள்ளியை கற்கள் போலவும் கேதுரு மரங்களை பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலை கிரயத்திற்கு வாங்கினார்கள்.

இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும்படியாகவும், தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும், தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய ஃபாரூக்கை அழைத்தான். ஃபாரூக் என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளையும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தக சுருளில் எழுதினான். பின்பு எரேமியா ஃபாரூக்கை நோக்கி, நான் அடைக்கப்பட்டவன், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது. நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பது மந்தி தங்கள் பட்டணங்களிலிருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. ஒருவேளை அவர்கள் கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக பணிந்து விண்ணப்பம் பண்ணி அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். கர்த்தர் இந்த ஜனத்துக்கு விரோதமாக கூறியிருக்கிற கோபமும் உக்கிரமும் பெரியது என்று சொன்னான். அப்படியே நேரியாவின் குமாரனாகிய பார்வுக்கு அந்த புஸ்தகத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும்படி எரேமியா தீர்க்கதரிசி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தான். யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கின் என்னும் யூதா ராஜாவின் 5வது வருஷத்து 9வது மாதத்திலே எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும், யூதாவின் பட்டணங்களிலிருந்து எருசலேமுக்கு வருகிற எல்லா ஜனத்துக்கும் கர்த்தருக்கு முன்பாக உபவாசம் செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது. அப்பொழுது பாரூக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேற்பிரகாரத்தில் கர்த்தருடைய ஆலயத்து வாசலின் நடைக்கு அருகான சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியா என்னும் சம்பிரதியின் அறையிலே அந்த புஸ்தகத்தில் உள்ள எரேமியாவின் வார்த்தைகளை ஜனங்கள் எல்லாரும் கேட்க வாசித்தான். சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க கேட்டபோது அவன் ராஜாவின் அரமனைக்கு போய் சம்பிரதியின் அறையில் பிரவேசித்தான். இதோ அங்கே எல்லா பிரபுக்களும் சம்பிரதியாகிய எலிசாமாவும் செமாயாவின் குமாரனாகிய தெலாயாவும் அக்போரின் குமாரனாகிய எல்நாத்தானும் சாப்பானின் குமாரனாகிய கெமரியாவும் அனனியாவின் குமாரனாகிய சிதேக்கியாவும் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்கார்ந்திருந்தார்கள். ஃபாரூக்கு ஜனத்தின் செவிகள் கேட்க புஸ்தகத்தில் உள்ளவைகளை வாசிக்கையில் தான் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் மிகாயா அவர்களுக்கு தெரிவித்தான். அப்பொழுது எல்லா பிரபுக்களும் கூஷியின் குமாரனாகிய செலேமியாவின் மகனான நெத்தானியாவினுடைய குமாரனாய் இருக்கிற யெகுதியை ஃபாரூக்கினிடத்தில் அனுப்பி, ஜனங்கள் கேட்க நீ வாசித்து கொண்டிருந்த சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என்று சொல்ல சொன்னார்கள். ஆகையால் நேரியாவின் குமாரனாகிய ஃபாரூக்கு சுருளை தன் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடத்துக்கு வந்தான். அவர்கள் அவனை நோக்கி, நீ உட்கார்ந்து கொண்டு நாங்கள் கேட்க வாசி என்றார்கள். அவர்கள் கேட்க வாசித்தான். அப்பொழுது அவர்கள் எல்லா வார்த்தைகளையும் கேட்கையில் பயமுற்றவர்களாய் ஒருவரை ஒருவர் பார்த்து ஃபாரூக்கை நோக்கி, இந்த எல்லா வார்த்தைகளையும் ராஜாவுக்கு நிச்சயமாய் அறிவிப்போம் என்றார்கள். அவன் வாய் சொல்ல, நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் எவ்விதமாய் எழுதினாய், அதை எங்களுக்கு சொல் என்று ஃபாரூக்கை கேட்டார்கள். அதற்கு ஃபாரூக்கு அவர் தமது வாயினால் இந்த எல்லா வார்த்தைகளையும் உரைத்து என்னுடனே சொன்னார், நான் மையினால் புஸ்தகத்தில் எழுதினேன் என்றான். அப்பொழுது பிரபுக்கள் ஃபாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் போய் ஒழித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடத்தை ஒருவரும் அறியப்படாது என்று சொல்லி சுருளை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலே வைத்து ராஜாவின் இடத்துக்கு அரமனையிலே போய் ராஜாவின் செவிகளுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர யெகுதியை அனுப்பினான். யெகுதி அதை சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். 9வது மாதத்திலே ராஜா குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு முன்பாக கணப்பு மூட்டியிருந்தது. யெகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் எரிந்து போட்டான். ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவும் இல்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. எல்நாத்தானும் தெலாயாவும் கெமரியாவுமோ அந்த சுருளை சுட்டரிக்க வேண்டாம் என்று ராஜாவின் இடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அவன் செவிகொடாமல் ஃபாரூக் என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மேலேகின் குமாரனாகிய எரேமியா

0: ஏலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தேயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ராஜா அந்த சுருளையும் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல பாரூக்கு எழுதியிருந்த வார்த்தைகளையும் சுட்டரித்த பின்பு எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கின் சுட்டரித்த முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதிலே எழுது என்றார். மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை நோக்கி, பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும், அவன் இந்த தேசத்தை அழித்து அதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதேதென்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினை குறித்து தாவீதின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இறான். அவனுடைய பிரேதமோ வென்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியின் இடத்திலும் அவன் பிரபுக்களின் இடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமற் போனதுமான தீங்கனத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது எரேமியா வேறொரு சுருளை எடுத்து அதை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கு என்னும் சம்பிரதியினிடத்தில் கொடுத்தான். அவன் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அக்கினியால் சுட்டரித்த புத்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக
1: மாற்கு 10 அவர் அவ்விடம் விட்டெழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய் யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தழுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது அவர், எவனாகிலும் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் அவளுக்கு விரோதமாய் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபசாரம் செய்கிறவளாயிருப்பாள் என்றார். அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, இவனாயிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மரம் அடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்றார். சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அவர்கள் பின்னும் அதிகமாய் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் பன்னிருவரையும் அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள், அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபேதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கே தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டி வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடை

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: ஆமீன். இன்று 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும்
1: Recording stopped. Recording in progress.
0: ஆமீன். இன்று 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். எரேமியா 17:10 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. நீங்களுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்க அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 9, எரேமியா 35 பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து மார்க்கு 9வது அதிகாரம் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த வசனங்களுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு கடந்து செல்ல முதல்ல எங்களுடன் தேவ ஊழியர் பர்சன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சிவந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி டாலி கூட அதிகாலை வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்களையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பர்சன ஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அப்படி சொல்லோட்டம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்து வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா.
2: இந்த வேளையிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தில் ஐசுனுள்ள தெய்வமே, இந்த நாளிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்குக்கு விலக்கி காத்தருளும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின்பதாவே நிறைய எங்களுடைய ஆதாரம் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நானே படி நன்றி சொல்வேன். இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்

ராஜ்யம் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன் உம்மை துதிப்பேன் தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நின்

இருந்து கிருபையால் ரட்சித்தீரே, என்னை கிருபையால் ரட்சித்தீரே, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீருபடி நன்றி சொல்லி நான் படி நன்றி

ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா இந்த காலை வேளையிலே. ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். சுதந்திரமானது கிருபையினால் வரும்படிக்கு ஆண்டவரே, அது விசுவாசத்தினால் வருகிறது ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே எங்கள் விடுதலை ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் அப்பா ராஜா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விடுதலை ஆண்டவரே தேவனே, வருமானங்களிலே விடுதலை அப்பா, திருச்சபையிலே விடுதலை அப்பா, சர்வ சுகத்திலே விடுதலை ஆண்டவரே. உம்முடைய கிருபையங்களை தாங்குறதையா அதை விசுவாசிக்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உன்னதமானவருடைய மரபில் இருக்கிற நாங்கள் சர்வ வல்லவருடைய நிழலை தங்குகிறோம். நான் கர்த்தரை நோக்கி நீரங்கள் அடைக்கலம், எங்கள் கோட்டை நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீரங்கள் தேவனன் சொல்லுகிறோம். அவர் எங்களை வீடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிக்கிறவர். அவர் தமது சிறுகளாலே எங்களை மூடுகிறவர். அவருடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கீடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நாங்கள் பயப்படாதிருக்கிறோம். ஹாலேலூயா. நான் இயேசுவின் பிள்ளையே, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளையே, பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டார் என்னை, தெரிந்து கொண்டார் மக

இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை, எல்லாரும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை,

கழுவப்பட்டு நாங்கள் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே நாங்கள் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை

பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நிரப்பப்பட்டேன், நான் நிரப்பப்பட்டேன் இயேசுவின் நாமத்தால்.

பயமே இல்லை, இந்நாளும் சந்தோஷமே. முறியடிப்பேன் முறியடிப்பேன், எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன் முறியடிப்பேன், நான் முறியடிப்பேன் எதிரான ஆயுதத்தை முறியடிப்பேன். நாங்கள் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை இந்நாளும் சந்தோஷமே. நாங்கள் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை இந்நாளும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா, வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாங்கள், வீர நடை நடந்துடுவோம் வெற்றி கோடி பிடித்திடுவோம் நாங்கள், வீர நடை நடந்துடுவோம்

ஆமை கொடி பிடிப்பார், அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாங்கள், வீர நடை நடந்துடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம் நாங்கள், வீர நடை நடந்துடுவோம். வெள்ளம் போல ஆவிடாமே கொடி பிடிப்பார், வெள்ளம் போல சத்தம் வந்தாலும் ஆவிடாமே கொடி பிடிப்பார், அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே.

வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது பாடுவோம்.

அது ஆவியின் பட்டயம் உண்டு. நாங்கள் சத்துருவை நின்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு. நாங்கள் சத்துருவை நின்று விட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம். நாங்கள் வீர நடை நடந்திடுவோம்.

கலப்பைய கை வைத்துட்டோம், நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். ஆமென். கலப்பைய கை வைத்துட்டோம், நாங்க திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாங்கள் வீர நடை நடந்துடுவோம்.

நாங்கள் வீர நடை நடந்துடுவோம், வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாங்கள் வீர நடை நடந்துடுவோம். ஹலிலூயா ஹலிலூயா, உமை துதிக்கிறோம் ஐயா ராஜா, உமை ஆராதிப்பதுதான் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இருக்கின்ற ஆண்டவரே விருப்பம் அப்பா ராஜா, எங்களுடைய ஆசை ஆண்டவரே தகப்பனே. ஆபிரகாம் ஐயா ராஜா, உமக்கு மகிமையை செலுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான அப்பா ராஜா, ஆண்டவரே உமை துதிக்கிறோம் ஐயா, உமை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. உம்முடைய இரக்கமுள்ள கரம் ஐயா இப்பொழுதும் ஆண்டவரே எங்களை தாங்கி வழி நடத்துகிறதப்பா ராஜா. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம், எங்கள் பிள்ளைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா, எங்கள் சபைகளை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம், விசுவாச குடும்பங்களை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே நீர் நல்லவரும், எங்களுக்கு போதுமான தேவனமா இருக்கிறபடியால் சோத்திரிக்கிறோம் ஐயா. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை, துதிப்பதே என்றன் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என்றன் இயேசுவை. வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜெபம் நிறைந்த நேரம் தந்தார், கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என்றன் எல்லோ, துதித்திடுவேன் என்றன் இயேசுவை, துதிப்பதே என்றன் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என்றன் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார், கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என்ற தகுதியல்லோ, துதித்திடுவேன் என்ற இயேசுவை. துதிப்பதே என்ற தகுதியல்லோ, துதித்திடுவேன் என்ற இயேசுவை. சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஐயா, ஹல்லேலூயா. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், தூய்மை நிறைந்த பார்வை தந்தார், சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார்.

நேரத்தில் அடைக்கலம் தந்தார், பிளவின நேரத்தில் பிளம் தந்தார், செய்தி நேரத்தில் பூது தந்தார், படிய நேரத்தில் பரவசம் தந்தார். இப்பதே எந்த

0: நிறைந்த வாழ்வு தந்தார், மகிமை நிறைந்த தாழ்மை தந்தார், அன்பு நிறைந்த ஆற்றல் தந்தார், ஆவி நிறைந்த அறிவு தந்தார். இப்படியே எந்த தகுதியல்லோ திருத்திடுவேன் எந்த இயேசுவையும். சாட்சி நிறைந்த சிரியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார், இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே எந்த தகுதியல்லோ துதித்திடுவேன் எந்த இயேசுவையே. துதிப்பதே எந்த தகுதியல்லோ துதித்திடுவேன் எந்த இயேசுவையே. ஹாலேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அவங்களுக்கு கொடுத்திருக்க சுகபலன் ஆரோக்கியத்துக்காக உமக்கு சோத்திரம் ஐயா. ஆண்டவராய தேவனே, தகப்பனாய தேவனே, எங்கள் பிள்ளைகளை ஆதரிக்கிறபடியாலும் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வருமானத்தை ஆண்டவரே தேவனே, அவ்வப்போது ஆண்டவரே எங்கள் தேவைகளை சந்திக்கிறீர்கள் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. எங்கள் தேவைகளை நீங்க சந்திக்கிறீங்களா அதற்காக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. எங்கள் பேர பிள்ளைகள் பிள்ளைகளை உங்களுடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிறீங்களா அதற்காக நன்றி சொல்லுவோம், தேங்க்யூ அப்பா ராஜா. ஆண்டவராய தேவனே, சகலமும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறதற்காக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. நீ சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறதற்காக சூத்திரம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. என் தகப்பனாய தேவனே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, இதோ சகலத்தையும் புதிதாக்குறேன், இது சத்தியம் உண்மையுள்ள வார்த்தைகள், இது எழுது என்று சொன்னீரே அப்பா ராஜா. உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா. சூத்திரம் தகப்பனே.
1: எண்ணில் அடங்கா சோத்திரம்.

ஹாலேலூயா, ஓ ஹாலேலூயா, உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, எங்களை ஆதரிக்கிறீரே, நன்றி ஐயா. நாங்கள் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிறீரே, நன்றி ஐயா. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா, சோத்திரத்தினாலே ஆண்டவரே கிருபை பெறுகிறது ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. காட்டினில் வாழ்கின்ற ஐயாவும் கடுங்காற்றும் பனி தூறலும், நாட்டேனில் வாழ்கின்ற யாவும் நாதா உமை போற்றுமே. காட்டேனில் வாழ்கின்ற யாவும் கடுங்காற்றும் பனி தூறலும், நாட்டேனில் வாழ்கின்ற யா

ஏன் எண்ணில் அடங்கா சோதிரம் தேவாயின்றென்றும் நான் பாடுவேன். நீரேனில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின்கி வராசியும் பாரேனில் பறக்கின்ற யாவும் கரனே உமை போற்றுமே. எண்ணில் அடங்கா சூத்திரம் இவாயென்றென்றும் நான் பாடுவேன். வாழ வயதுள்ளோரும் மிகும் பயந்தால் முதிர்ந்தோர்களும்

சூத்திரம் செய்வாய் என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை

0: ஹல்லேலூயா ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே சபை நடுவே துதிக்கிறோம், எங்கள் சகோதரர்கள் மத்தியிலே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விக்கிற ஆராதனை செய்கிறவர்கள் மத்தியிலே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே போகையிலும் வருகையிலும் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் பிதாவே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ஐயா. விசேஷமாக விசுவாச குடும்பங்கள்ல இருக்கிற வாரிவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு வாரிவ பிள்ளைகளையும் ஆண்டவரே பிரித்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தீமோத்தேக்களாக பவுல் ஆண்டவரே, அப்போஸ்தலர்களாக ஆண்டவரே, பேதுருக்களாக, லீதியாக்களாக ஆண்டவரே, அன்னாள்களாக, எஸ்தர் ராஜாதிகளாக, ரூத்துகளாக, நவோமியாக ராஜா, தேவனே சாராள்களாக ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். விசுவாச குடும்பத்திற்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஊழியக்கார பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம் ஐயா. பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? பராக்கிரமனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலை ஆக்கப்படும். ஆண்டவரே உன்னோடு வழக்காடுகிறவனோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்லி இருக்கிறீங்களையா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்திலுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே சத்துடைய வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் ஐயா. சாத்தானுடைய அதிகாரங்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நிர்மூலம் பண்ணுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. தடைகள் நீங்கும்படி செவிக்கிறோம். சத்ருவின் வல்லமகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறியடிக்கிறோம் அப்பா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்கள் ஆண்டவர் ஊழியக்கார குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். ஆண்டவரே சத்ரு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கிறோம். வியாதியை இயேசுவின் நாமத்தினால் முறிக்கிறோம். டிப்ரெஷன்களை இயேசுவின் நாமத்தினால் முறிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, பெருமையின் ஆவிகள் கர்மங்கள் இயேசுவின் நாமத்தை நாம் முறிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே உடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே நமக்கு சோத்திரம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால் தாழ்மையை நாங்கள் கட்டவிழ்கிறோம் ஐயா. உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உண்மை ஆராதிக்க ஆண்டவர்களை கிருப கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. உடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமேன், ஆமேன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக காண்கிறார். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் செய்து கொடுக்க முடியுமாமா?
0: சரி ஐயா, கொடுக்குறேன்.
1: ஆமீன், ஆமீன். இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை அபிஷேக ஆராதனை வேளையிலே சந்திப்போம். அதே வேளையிலே வாரத்தின் முதல் நாளை பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் கத்திரதாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கத்திரதாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு போக்கிலும் வரத்திலும் இன்றைய நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. உங்களிடம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you. Amen.
0: Amen. Bless you.
1: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம்.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
1: இன்றைய நாள் 14ஆம் தேதி, 8ஆம் மாதம், 14ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம், 14ஆம் தேதி, ஆவணி மாதம், 2026ஆம் ஆண்டு, வெள்ளிக்கிழமை காலவேளையில் முடிந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் radio.com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலும் அதே வேளையிலே இலங்கைக்கான உலக நாடுகளுக்கான ஜெப வழியிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி, இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமேன். எரேமியா 17:10 கூறப்பட்ட அந்த வசனங்கள் ஆங்கிலங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறைகிறவரும், அது மட்டுமல்லாமல் செய்கைகளுக்கு பலன் தரு தக்க பலனை தருகிறவராகவும் இருக்கிற கர்த்தர். ஆமேன், ஆமேன். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 1 Kings 9 எரேமியா 35 பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து Mark 9 வெற்றி நாங்கள் நேற்று நாளை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம், அத்தோடு தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியங்களை அனுப்பி தந்திருக்கிறோம். ஊழியர்கள் வாஞ்சியோடு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள், வாஞ்சியோடு ஜெபித்து ஆசீர்வதித்து தந்திருக்கிறார்கள். அவற்றை உங்களுக்கும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான, உலக நாடுகளுக்கான, இந்தியா நாட்டுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிறோம். சௌரி மகளாவா சொன்னது போல 6 countries நாங்கள் ஜெபிப்பதற்காக இந்த இடத்துல இணைந்திருக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்ட் கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனை அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். இலங்கை மண்ணிலிருந்து சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு இந்த நாளிலும் சௌரி டோலி அவர்களுடைய வாய்ஸ் போய்விட்டது, அவர்களால் பேச முடியாது இருக்கிறது. அதனாலே அவர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் சௌரி ஐரீனிடம் ஒப்படைப்போம், அவர் தொகுத்து வழங்குவார்னு விசுவாசிக்கிறோம். சௌரி டோலியுடைய வாய்ஸ் போய்விட்டது, அதனாலே அவரால் பேச முடியவில்லை. அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதனாலே நாங்கள் சௌரி ஐரீனிடம் ஒப்படைப்போம், மீதியானவற்றை தொகுத்து வழங்க கர்த்தர் உதவி செய்வாராக. ப்ரைஸ் லார்ட் அம்மா, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஐரீன்.
3: இனிதான நாமத்தினாலே சங்கமம் வானொலி நேயர்களுக்கு, கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்துக்காய் நன்றி ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே. அப்பா அந்த நேரத்திலும் நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமோ தேவன் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவர் நீர் வழி நடத்தும்படியாய் எல்லாம் இயேசுக்கு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே, நாமே. முதலாவதாக பாஸ்டர் யாவை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீ வந்து பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், நீங்க இலங்கை தேசத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பாஸ்டர். அநேக காரியங்கள் இருக்கிறது அரசாங்கத்திலே, அநேக பிரச்சனைகள், ஜனாதிபதிக்கு எதிராக அநேகர் எழும்பி நிற்கிறாங்க. அவங்க எல்லாரையும் அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கணும், நல்ல அரசாங்கத்தை கட்டி எழுப்பணும். அவங்க எடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு கிருபை பாராட்டணும். அது போல இனங்களுக்கிடையே நல்ல சமாதானத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். சில இலங்கை தேசத்துல இருக்கிற காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க.
4: ஆமென். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்துக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இலங்கை தேசம் பல காலங்களாக தீமைகளை சந்தித்தது, யுத்தங்களுக்கூடாக, இனங்களுக்கிடையே பிளவுகளுக்கூடாக சோமணி நஷ்டத்தை சந்தித்தது, ஒரு சமாதானம் இன்மையை சந்தித்தது. தொடர்ந்தும் இப்படியான காரணங்கள் வராதபடி இயேசுவே நீர் அந்த தேசத்தை பொறுப்படுக்கும்படியாக, உம்முடைய கரம் அந்த தேசத்தின் மேலே இருக்கும்படியாக, அந்த தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதன் நிமித்தம் அந்த தேசத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அன்றைக்கு அந்த நினைவு தேசம் அழிக்கப்பட இருந்த நேரத்தில் அந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பின பொழுது அந்த தேசத்தை நீர் அழியாமல் பாதுகாத்தீர். அதே போல அந்த இலங்கை தேசத்துல உருவாகிற அந்த வன்முறைகள், பாரம்பரியங்களுக்கு ஊடாக, மத கலவரங்களுக்கு ஊடாக, அந்த சந்ததி சந்ததியாக நடந்து வருகிற அந்த வன்முறைகள் பிரச்சனைகளை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் எல்லவா அந்த சமாதானத்தை ஒவ்வொரு தேசங்களுக்கு வைத்து விட்டு போயிருக்கிறீர். இதோ சமாதானத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இறுதியம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. ஆண்டவரே, அந்த இலங்கை தேசத்துல ஒரு நிரந்தர சமாதானத்தை கட்டளையிடும்படியாக அதிகாரிகள் தண்டிக்கப்படும் பொழுது, பாவம் செய்த அதிகாரிகள், தீமைகள் செய்த அதிகாரிகள் தண்டிக்கப்படும் பொழுது, அந்த தீமைகளுக்கு எதிராக மக்கள் அரசியல்வாதிகள் எழும்பாதபடி அந்த நாட்டில் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசம் உமக்கு பிரியமான தேசமாக, ஒரு பரடைஸாக இருக்கிற அந்த தேசத்துல உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக. அந்த தேசத்துல வந்து மக்கள் கிறிஸ்தவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை அந்த மக்கள் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிசாசின் கிரியைகளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்துல உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் மினிஸ்டரிங் ஏஞ்சல் அந்த தேசத்தின் மேல நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தீமைகள் அகன்று இயேசுவின் நாமத்தில போவதாக. பொல்லாத ஆவிகள், துறைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், கர்த்தருடைய தூதன் துரத்துவானாக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அந்த தேசத்தின் மேல பொறுப்படுத்த அந்த தேசத்தை வழி நடத்தும்படியாக, ஒரு சமாதானமாக வாழுகிற வாழ்வை அந்த தேசத்துல கொடுக்கும்படியாக, அந்த தேசம் வறுமையில போய் விடாதபடிக்கு, அந்த தேசம் முன்னோறி வரும் நாட்களில அந்த தேசத்தை உம்முடைய உம்மை தேடுகிற மக்களாக அந்த மக்களை மாற்றும்படியாக, ஒவ்வொரு அதிகாரிகளையும் உம்முடைய சட்டத்தின்படி வாழ, உம்முடைய சட்டத்தை கை கொள்ள, உம்முடைய வசனத்தின்படி அந்த மக்கள் வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு நாட்டில சீமம் வர வேண்டுமாக இருந்தால் அந்த மக்கள் பொல்லாத வழிகளை விட்டு உம்முடத்துல வரும் பொழுது நீர் அந்த தேசத்துக்கு சீமத்தை கொடுக்கிறதவனாக இருக்கிறேன். நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். ஆண்டவரே, அந்த அரசாங்கத்துல வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளிடத்திலேயும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, அந்த மக்களிடத்துல அந்த தேசம் ஒரு சமாதானமாக வாழுகிற வாழ்வை கொடுக்கும்படியாக எப்பிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரை கண்ட தீமைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சமாதானத்தினால இயேசுவை அறிகிற அறிவை அந்த தேசத்துல கொடுத்து அந்த தேச மக்களை நற்குணசாலிகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு எல்லா மக்களும் ஒரு இனமாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இப்படியாக அந்த தேசத்தை பொருட்படுத்துவதற்காக நன்றி. தேசத்தோ தேசத்திலே மக்கள்

0: மூலமாகவும் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் உள்ள வித்தியாசை காண்பிக்கிற தேவன் ஒருவனோடு கூட இரும், வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், உங்களுடைய பாரமுள்ள ஜெபத்தை கேட்டு தேவன் இலங்கை தேசத்துக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். அதே போல தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து தேசத்திலே ஒரு நல்ல சேமத்தை தேவன் கட்டளையிட போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். ஜெபித்த உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர்.
0: ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you sister, God bless you everybody.
1: God bless you பாஸ்டர், நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஜாலி சிஸ்டர் இருக்கிறீங்களா?
2: ஆமா, ஜாலி சிஸ்டர் கதைக்கலாம் இருக்கு, வாய்ஸ் போயிட்டு. சாந்தி நிக்கிறா நார்வேல இருந்து.
1: ஓகே சாந்தி சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
3: ஹலோ,
1: குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படாம இருக்கும் போது அந்த குடும்பத்துல அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கறாங்க. தேவன் சொல்லி இருக்கிறாரு, ஒருவர் ரட்சிக்கப்பட்டா முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும் சொல்லி இருக்கிறாங்க. அதே போல ஒருவர் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது அந்த குடும்பத்திலே அவங்களுக்கு ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது, ஆலயங்களுக்கு செல்ல முடியாது. இப்படியான அநேக பாடுகள் மத்தியிலே அநேக பிள்ளைகள், அநேக குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் குடும்பம் முழுவதுமாக தேவனை அறிந்து கொள்ள ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் கிருபை செய்யும்படியாக ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. குடும்பத்திலே குடும்ப ஜெபங்கள் நடத்தணும். அதே போல குடும்பமாய் நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சேவிப்போம் என்று சொல்லத்தக்கத குடும்பம் குடும்பமாய் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். ஜெபிக்கிறோம் உங்களை தேவனா.
4: ஆண்டவரே, கர்த்தாவே, அப்பா, அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த நேரத்தை தந்ததுக்காக எங்களை கூட்டிக் கொண்டு வந்து, பயணத்துல இருந்து கூட்டிக் கொண்டு வந்து இந்த ஜெபிக்க வாஞ்சியா இருந்து ஆண்டவரே தடையா இருந்ததுக்கு ஆண்டவரே இனிமேல் இந்த ஜெபிக்கிற நேரத்துல ஆண்டவரே நீ தடை இல்லாதபடி நீரங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இந்த இதுல வந்திருக்கிற சங்கம் வானொலியில வந்து இணைந்திருக்கிற அவ்வளவு பேரையும், சோதர சோதரிகள் யாவரையும், அவர்களுடைய குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியாகவும் எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்கிறதுக்காகவும் அவர்களை பொத்தி பாதுகாக்கிறதுக்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. ஜெபம் கேட்கிறேன் ராஜா. அப்பா நாங்க இன்னுமாய் இன்னுமாய் எபித்து, அப்பா நாங்க இன்னுமா ஜனங்களை ஆண்டவரே ஆத்துமாக்களை நாங்க கொண்டு வர நீ எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி சொல்லிக்கொண்டு இந்த வேளையில எனக்கு தரப்பட்ட இந்த ஜெபத்தை உங்க பாதத்துல ஐயா வச்சிருக்கிற ஆண்டவரே ஏறெடுக்கிறதுக்காக அப்பா இந்த ஜெபத்தை நீங்க பதில் தாரத்துக்காக ஆண்டவரே அப்பா சரியான முறையில உங்க சித்தத்தின்படி எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டு ஆண்டவரே இன்னும் ஒரு குடும்பத்திலே ஆண்டவரே கணவனும் மனைவியும் ஜெபம் ரச்சிக்கப்பட்டிருந்தாலும் பிள்ளைகளை வர முடியாம இருக்கிற இந்த குடும்பங்கள்ல ஆண்டவரே, அதே போல மனைவி ரச்சிக்கப்பட்டு கணவன் வர முடியாம இருக்கிற இந்த குடும்பங்களும் ஆண்டவரே, கணவன் ரச்சிக்கப்பட்டு மனைவி போக முடியாம வீம்பு காட்டி கொண்டிருக்கிறதையும் நீர் பார்த்துக்கிறீரப்பா. உங்க கண்ணுக்கு முன்னால எதுவும் மறைவாயில்லத நாங்க பாக்குறோம் ராஜா. நீர் அறிந்திருக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்க சித்தம் ஒவ்வொருவரோடையும் இருக்கும்படியாக ஒவ்வொருவரும் ரச்சிக்கப்படுகிறதுக்காக நீங்க இதக்கமா பொறுமையாவும் இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. வேலையிலே ஆண்டவரே தகப்பனே நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சிப்புக்களை கொண்டு வரத்துக்கு ஆண்டவரே ஒத்தாசு பண்ணுறதுக்காக ஆண்டவரே உங்களோட ஒத்தாசு ராஜா. உங்க சித்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருவரோடையும் அந்த குடும்பங்கள் இழுபடுபடி இல்லாதபடி ஒரு கணவர் கோயிலுக்கு போய் கொண்டு மனைவியால போக முடியாம ஆண்டவரே, மனைவி ஆலயத்துக்கு போகும்போது கணவனால வர முடியாதபடி வாக்குவாதங்கள் வராதபடி பயதத்தை குறித்து ஆண்டவரே அப்பா அப்படியாய் ஒற்றுமையாய் ஆண்டவரே கணவனும் மனைவியும் சேர்ந்து ஆலயங்கள் அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீங்க அந்த குடும்பம் முழுவதையும் பிள்ளைகள் மனவன் மனைவி ஒவ்வொருவரையும் நீங்க கட்டி இழுக்கிறதுக்காண்டி ஆண்டவரே ஒரு பிள்ளைகளுடைய கணவர் மாதிரியும் ஆண்டவரே வேறு மதங்கள்ல இருந்தாலும் அந்த பிள்ளைகளோட ஜெபிக்கிற ஜெபங்கள் அந்த பிள்ளைகள் கல்யாணம் கட்டி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அந்த கணவன் மாரை கொண்டு

0: பெறுறதுக்காக ரட்சிப்புக்களை கொண்டு வரதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தட்டைகளை உடைக்கிறவர் நீரப்பா, முன்னே போய் வழிகளை செம்மையாக்குறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லுறோம் ராஜா, நன்றி ராஜா. அப்பா நீங்க எங்களோட கூட இருந்து இந்த ஜனங்களை ஆண்டவரே தட்டைகளை உடைத்து ஆண்டவரே ரட்சிப்புக்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கொண்டு வர கஷ்டமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா இந்த சூழ்நிலை நாடுகளின் சூழ்நிலை ஆண்டவரே இந்த வெளிநாடுகளில் இருக்கிற சூழ்நிலைகள் இலங்கையில இருக்கிற பிள்ளைகள் தாய் தப்பன் போனாலும் பிள்ளைகள் வர முடியாம பிள்ளைகள் போனாலும் தாய் தப்பன் வர முடியாது அப்படி ஒவ்வொரு ஒரு காரணங்கள் ஒவ்வொரு தடைகளாய் இருக்கிறது அந்த தடைகளை உடைத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் உங்களோட கண்ணுக்கு முன்னால தருவோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்து கணவர் மனைவி இணைந்து ஆண்டவரே ஆலயத்துக்கு செல்லும்படியாக ஆண்டவரே மனைவி போகும்போது கணவனும் சேர்ந்து போகும்படியாக கணவன் போகும்போது மனைவி சேர்ந்து ஆலயத்துக்கு போகும்படியாக அவர்களோடு சேர்ந்து அந்த பிள்ளைகளும் ஆலயம் செல்ற பழக்கத்தை ஆண்டவரே அந்த ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுறேன் ராஜா. ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தேற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா தடைகளை இருந்தாலும் அவர்கள் தேற்றி எடுத்துக்கொண்டு போற அந்த ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா தகப்பனு எங்களை வீட்டுலயும் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது இப்ப கொஞ்ச காலமா ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆலயத்துக்கு சென்றாலும் எங்களை கணவர் வர்றே இல்லையா ஆண்டவரே. அப்பா அவரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக எங்களை கணவரையும் இந்த ஜெபத்துல சேர்த்துக்கொள்ளுறேன் ராஜா. எங்களை மூத்த மாலையும் இந்த ஜெபத்துல சேர்த்துக்கொள்ளுகிறேன். அவளுடைய கணவனையும் இந்த ஜெபத்துல சேர்த்துக்கொள்ளுகிறேன். அவங்க தாங்களாவே உணர்ந்து ஆலயத்தை போகும்படியாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் அந்த பயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே அந்த ஞானத்தை நீங்க கட்டளையிடுறதுக்காக ராஜா. அப்ப ரட்சிப்பு ஆண்டவரே அப்ப ரட்சிப்பு உங்களிடத்திலே இருந்து வாரது. உங்க விளையாற பெற்றத்தால ஒவ்வொரு குடும்பத்தையும் இரத்தத்தால நீங்க கல்லுவி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரட்சிப்புகளை கொண்டுகிறதுக்காக ஆண்டவரே நாங்க இச்சக்கமா உங்கள்ட்ட ஜெபம் கட்டு நிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த குறித்துல ஜங்கம வானிலையில வந்துக்கிற ஒவ்வொருவரையும் சகோதரி ஏஜென்சியையும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருற இன்னுமா அவங்க சுக பலத்தோட இருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெபிக்கிறத நீங்க பாக்குறீங்க ராஜா. அவர்களுடைய அந்த நேரங்களை நீங்க கூந்து கவனிக்கிறீங்க ராஜா. அவர்களை ரெட்டிப்பாய் நீங்க ஆசீர்வாதமா வச்சுக்கிறதுக்காக சுக பலத்தோட நீங்க வச்சுக்கிறதுக்காக கட்டளையிடுறதுக்காக நன்றி சொல்லுறேன் ராஜா. அப்பா உங்க பார்வை இந்த குடும்பங்களோட ஒவ்வொரு குடும்பங்களோட இருக்கும்படியாக இன்னுமா எங்களை தூண்டுறதுக்காக ஆண்டவரே அப்பா அந்த வாஞ்சிய ஆண்டவரே எங்களை விட்டு விலகாதபடி ஜெபிக்கிற நேரத்துல ஓடி வந்து இருக்கிற அந்த வாஞ்சி எங்களுக்கு தந்ததுக்காக பைபிள் வாசிக்க ஒவ்வொருவருக்கும் நேரத்தை கூட்டி கொடுக்கறதுக்காண்டி ஆண்டவரே அப்பா உங்கள்ட்ட ஜெபம் கட்டு நிக்கிற தகப்பனே நீ நல்லவராய் இருக்கிறீர். வல்லமையா எங்களை நடத்துறதுக்காக ஆண்டவரே எங்களை பொத்தி பாதுகாத்தா நடக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஒவ்வொரு தேசங்கள்ல இருந்து ரட்சிப்புகளை வராத ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த தடையில உடைத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக கணவன் மனைவியா சேர்ந்து ஆலயம் செல்ல ஆண்டவரே உந்துதலா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்ப ஆலயத்துக்கு வாங்க போமண்டு ஒவ்வொருவரும் அற்புதம் ஆண்டவரே ஆர்வமாய் கூப்பிட்டு கூட்டி கொண்டு போக அந்த ஞானத்தையும் அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பங்களும் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்புகளை கொண்டு வாங்க ராஜா. உடனே வராத ஜனங்களை கொண்டு வாங்க ராஜா. அப்பா உங்களால முடியாத கூடாத காரியம் ஒன்று இல்லை ராஜா. அது ராஜா அப்பா உங்களை நம்பி இருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களுக்கு துணையா இருந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருடைய பெயர்களையும் நீங்க உங்களோட கரத்துல எழுதி வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா. அப்பா ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமா வச்சுக்கிறதுக்காக நன்றி. அப்பா ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ஐயா. ஆண்டவருடைய சுக பலத்தை கொண்டு ஒவ்வொரு ரட்சிப்புகளை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காண்டி ஏசப்பா நாமத்துல ஜெபங்கட்டு நிக்கிற நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் வேலையில. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றிமா கர்த்தர் உங்களை நிறைவாயாக உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் எல்லா குடும்பங்களிலும் கிருபை பாராட்ட போறதுக்காக நன்றி. குடும்பங்களின் தேவைகள் எல்லாத்தையும் நிறைவாய் சந்திப்பார். நாங்க டெபோரா சகோதரியை வரவேற்றுக் கொள்ளுவோம். டெபோரா நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் அநேகர் பின்மாற்றத்துல போய் கொண்டிருக்கிறாங்க. போதை வஸ்துக்கு அடிமையாயிருக்கிறாங்க, போன்களுக்கு அடிமையாயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மனம் திரும்பணும். அதே போல வாலிப பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக கடந்து போகிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைனால தற்கொலைக்கு போறாங்க. இதெல்லாம் இந்த தேசங்களிலிருந்து எடுத்து போடும்படியாக டெபோரா சிஸ்டர் நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. கத்துருங்க.
2: அன்பான கர்லுங்க பிதாவே, தந்தை அப்பா, சோதரன் தந்தை அப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. அப்பா நான் அப்பா வெளியில அப்பாவின் ஊழியத்துக்காக இருந்தேன்ப்பா, உள்ளுக்கு வரும்போது அப்பாஜி, அப்பா இப்பதான் அப்பா வீட்டுக்கு வந்தேன், அந்த இடத்து நேரத்திலும் அப்பா என்னை ஏபிக்கிறதுக்கான அழைத்து வந்த கிருபைக்காக ஒரு விஷயம் நன்றி அப்பா. என்னை தாழ்த்தி என் தந்தையை ஏத்துறன் அப்பா, நன்றி அப்பா. தந்தையப்பா இந்த பாவியப்பா ஒரு விதம் மன்னித்து கழுவி சுத்தி எறிங்கப்பா. தந்தையே சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறனப்பா. ஆண்டவரேப்பா வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறனப்பா. வாலிபர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறனப்பா. ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. தந்தையப்பா வாலிபன் எதனால் சுத்தமாகறப்பா, அப்பாவின் வார்த்தையினாலே அப்பா, அப்பாவின் வார்த்தையப்பா ஒவ்வொரு வாலிபர்களின் இருதயத்துல தங்கும்படியாக, ஒவ்வொரு வாலிபர்களின் இருதயத்துக்கு அப்பாவின் வார்த்தைகள் சென்றடையும்படியாக ஜெபிக்கிறனப்பா. தந்தைய அப்பா இந்த போன் ஒன்றுதானப்பா வாலிப பிள்ளைகளின் வாழ்வை இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது. தந்தையப்பா ஆண்டவரே அப்பா, அம்மா அப்பா, அன்பான அம்மா அப்பாக்கள் அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு கேட்ட பொருள் போனை வாங்கி கொடுக்காமல் இருந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டும், பிள்ளைகளுக்கு அப்பா அப்பாவின் வார்த்தைகளையும் அப்பாவின் கல்வியையும் கற்றுக் கொடுத்து கொண்டு வர இந்த இந்திரா குழந்தைங்களும் அப்பா எல்லா இந்த வீணான சாவுகள், வீணான உயிரிழப்புகள்ல இருந்து பிள்ளைகள் பாதுகாக்கப்படுங்கள். தந்தையப்பா ஆண்டவரேப்பா நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. இந்த போனும் இந்த சினிமா வலையப்பா பிள்ளைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அப்பா, ஒவ்வொரு நாளும் அப்பா ஒரு நாளைக்கு 5 குழந்தைகள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா, கிராமங்கள்ல, மாவட்டங்கள்ல அப்பா, தேசங்கள்ல அப்பா. தகப்பரே எண்ணி முடியாத கணக்கிலே அப்பா பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அப்பா எதிர்காலத்திலே தந்தையின் வார்த்தைகளை சுமந்து அப்பாவின் ஊழியங்களை தாங்கி செய்கின்ற வாலிப பிள்ளைகள் அப்பா, ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. பிள்ளைகளே அப்பா பொறாமை ஆவிகள், எரிச்சல் ஆவிகள், சண்டை ஆவிகள், மூர்க்கத்தனத்தின் ஆவிகள் தகப்பனே பிள்ளைகளே அப்பா தூண்டி வைத்து ஒவ்வொரு இடங்களுக்கும் கொண்டு போற சத்துருக்கள் இயேசு நாமத்தினால வாலிப பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா பிள்ளைகளை திசை திருப்புகின்ற ஆவிகள், கீழ்ப்பாடியால் ஆவிகள் நசரன் இயேசு நாமத்தில் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்களாக செய்யுங்கப்பா. தந்தைய ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் வழி நடத்துகிறேன்ப்பா. எல்லாம் எல்லாத்துக்கும் காரணமாப்பா இந்த போனன்றே பிள்ளைகளை விட்டு வெளியேற்றட்டும் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே சத்துருவானப்பா பிள்ளைகளை போட வேண்டும், போட வேண்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இருதயத்துல பேசி அப்பா பிள்ளைகளுக்கு அந்த போனினாலே அப்பா பிள்ளையாண்ட வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிற இந்த போன்களை விட்டு பிள்ளைகள் வெளியில வரணும் அப்பா. ஒவ்வொரு வாலிபனும் வெளியில வரணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. போன் தேவைக்கேற்ற மாதிரி கதைக்கிறதுக்கு மாத்திரமே பிள்ளைகளுக்கு பயன்படுத்த தந்தையப்பா ஒவ்வொரு இருதயத்திலையும் நீங்கள் பேசுங்கப்பா. தந்தையப்பா ஒவ்வொரு குழந்தைகளை நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அப்பா தகப்பனேப்பா சிறு குழந்தைகளை என்னிடத்தில் விடுங்க என்று சொன்னேன் தந்தை நீங்கள் அப்பா. ஒவ்வொரு சிறார்களையும் ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் அணுக செய்யுங்கப்பா. தந்தையப்பா கரம் பிடித்து நடத்துங்கப்பா. நீங்கள் அப்படி செய்யறதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க தகப்பனே. இந்த உலகத்திலே அப்பா அம்மா அப்பா ஆண்டவரேப்பா ஆசிரியர் மார் தந்தையப்பா டாக்டர்ஸ் இந்த 4 பேருக்கும் அப்பா உண்மையாக அவர்கள் இருக்கணும் அப்பா, பொய் பேசாமல் இருக்கணும் தந்தையப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா தந்தையப்பா எந்தெந்த இடத்துல உண்மை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லி கீழ்படுகிற ஆவிகளை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் அழுக செய்யுங்க அப்பா. பிள்ளைகளின் ஒவ்வொரு இரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பாவின் வார்த்தை பேசட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்தப்பா 5 மணிக்கு முழங்கால் போட்டு யுவம் பண்ணி ஒவ்வொரு வசனம் அப்பா, ஒரு வசனத்தை பிள்ளையால் தியானிக்க தெரிவு செய்யுங்க அப்பா. தந்தையப்பாவின் பாதத்துல இருக்கிற பிள்ளைகள் பார்த்து அப்பா ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நல்ல பிள்ளைகளாக இந்த தேசத்திலே அப்பா நீங்கள் இயற்ற வல்லவராய் இருக்கிறீங்கள். அதே உங்கள் வார்த்தை அனுப்பி ஒவ்வொரு வாலிபரையும் நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. அனைத்து வாலிப செல்வங்களையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
1: நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதலே ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர போறதுக்காய் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் பிள்ளை கணவர் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நன்றி ராஜாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி. இன்றைய நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி இன்றைய நாளிலும் கர்த்தாவே அப்பா ஜெபிக்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேசம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா திருச்சபைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளையும் தேவன் நீங்க நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியர்கள், மிஷனரிகள், சுவிசேஷர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் உண்மை உத்தமமாய் ஊழியங்களை செய்ய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. ஊழியங்களுக்கு எதிராய் வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மிஷனரி ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை பிரிந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அநேக தூர தேசங்களுக்கு சென்று ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய நல்ல பாதுகாப்பை கொடுங்க தகப்பனே. அவங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. குடும்பத்தின் தேவையெல்லாம் தேவன் நிறைவாய் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சுவிசேஷ ஊழியர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவங்க யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களோ கர்த்தாவே, அந்த இடத்திலே தேவன் நீங்க இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க சுவிசேஷம் சொல்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே முடைய ரட்சிப்பை ருசி பார்க்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா போதகர், மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பமாய் ஊழியங்களை செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். அந்த குடும்பங்களிலே கர்த்தாவே அப்பா பிரிவினையின் ஆவிகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திங்க, யாரும் பின்மாற்றத்திலே போய் விடாதபடிக்கு தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அநேக கள்ள போதகர்கள் எழும்பி இருக்கிறாங்க தகப்பனே. அவர்களை இனம் கண்டு கொள்ள தேவன் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியான போதனைகளை கொடுக்கிற அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தைகளை சொல்லப்பட்டபடி கர்த்தாவே உள்ளதை உள்ளபடி போதிக்கத்தக்கதான நல்ல கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா கொடான கொடி ஸ்தோத்திரங்கள், நீங்க அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அந்த கள்ள போதவர்களோடு கர்த்தாவே அநேக வாலிப பிள்ளைகள் போகிறாங்க தகப்பனே. அப்பா அவர்கள் சரியான போதகத்தை அறிந்து கொள்ள கர்த்தாவே, சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எலும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேசங்களிலும் ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி நாட்களிலே இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய வருகையிலே கர்த்தாவே யாருமே தவறி விடாத படிக்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லாரும் தண்டை வரத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் அப்பா அனுபவிக்கிற அந்த ரட்சிப்பை எல்லாரும் அனுபவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா முக்கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, உலக தேசங்களிலே இருக்கிற எல்லா தலைவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள் இருக்கிற எல்லா பொல்லாப்புகளையும் எடுத்து போடுங்க. தேச தலைவர்களுக்கு இடையிலே நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யுத்தம் நடக்கிற தேசங்களில் எல்லாம் ஒரு நல்ல தேவ சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இஸ்ரேல் தேசத்திலே கர்த்தாவே இருக்கிற யூதர்கள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, அந்த நேரத்திலும் கர்த்தாவே எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை மதுகரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லெஸ்லியனா ரீட்டா சகோதரி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய தேவையெல்லாம் வந்தீங்க தகப்பனே. அப்பா இன்னும் அதிகமாய் மக்கண்டு எலும்பி பிரகாசிக்க உற்சாகமாய் வேலைகளை செய்ய நல்ல சுக பல ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறாங்களோ கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிற இந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்ற அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்களாய் கொண்டு வர தேவன் நீங்க கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இணைப்பிலும் கூட கத்தாவே அப்பா அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டு இந்த நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அதே போல அநேக பிள்ளைகளை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வந்துட்டு சென்றவர்கள் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜன சகோதரிக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவங்க போயிருக்கிற அந்த பிரயாணத்தை ஆசீர்வதிச்சு கொடுங்க. அந்த இடத்திலே கத்தாவே, அந்த புத்தக வெளியீட்டிலே கத்தாவே தேவன் அற்புத அடையாளங்களை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தாவே. அந்த புத்தகங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு புத்தகமா இருக்கு தேவன் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் கத்தாவே இருக்கிற இடங்களிலே பாதுகாப்பை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வானொலியிலே வேலை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. தேவன் தாமே எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
3: ஆமீன் ஆமீன். காலவேளையிலும் இணைந்து ஜெபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஏனோ தானோ என்று எண்ணிய முடியாதவர்கள், தடையாக இருக்கிறவர்கள் அவர்களையும் கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே ஒருவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்தார்கள், ஆனாலும் அவருடன் பேச முடியவில்லை, அவருடைய வாய்ஸ் போய்விட்டது. அப்படியாக கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்து ஜெபித்த பாஸ்டர் ஆண்ட்ரன் ராசநாயகம், சகோதரி தயா அவர்கள், டெபோரா தயா அவர்கள் வவுனியாவிலிருந்து இணைந்தார்கள். அதே போல் சகோதரி நோர்வே தேசத்திலிருந்து சகோதரி சாந்தினி இணைந்தார்கள். வெற்றிலாம் தொகுத்து வழங்கி சகோதரி ஐரின் அவர்களையும் கர்த்தர் காண்கிறார். எல்லோரும் வாஞ்சியாக இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். நாங்கள் திரும்பமாக சனி ஞாயிறிலே நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேக ஆராதனையிலே நாங்கள் திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்துடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே திரும்பமாக இணைவோம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி சிஸ்டர் ஐரின், நன்றி சௌரி தயா, நன்றி சௌரி டோலி. காட் பிளஸ் யூ ஆல். வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நற்சிந்தனைகளுக் கூட கடந்து செல்வோம். நற்சிந்தனைகளுக் கூட கடந்து செல்ல
4: கத்தருடைய
3: காலை நேர ஒலிபரப்பு.
5: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள். ஒரு காரியத்தை குறித்து அணிக்கப் போகிறோம். சங்கீதம் 68:10 வாசிக்கலாமா? உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது, தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. நேற்று தினத்தில் சம்பூர்ண மழையை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு மந்தையை குறித்து தியானிக்கிறோம். மந்தை அப்படின்னாலும் உங்களுக்கு தெரியும், நாம தான் இல்லைங்களா? நாம அவர் கைக்குள்ளான ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலங்களே சிறுவேளர்கள் என்ன செய்தாங்க? மந்தை மேய்ப்பர்களாக இருந்தாங்க. யோசேப்பை பார்க்க போகும்போது கூட பார்வோன் அந்த எகிப்தியர்களுக்கு என்ன பிடிக்காதான், மந்தை மேய்ப்பர்களை பிடிக்காது. ஆனால் யோசிப்பு நிமித்தம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க அப்படின்னு வேதத்தில் இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம கூட என்னையும் உங்களையும் கூட பிடிக்காது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பரலோகம் நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறதாமே. அப்போ தேவ பிள்ளைகளே, மந்தை எதிலே தங்கி இருந்ததா, அதிலே என்ன எதில் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். நேற்று தினத்தில் அதில் வாசித்தோம். அது சுதந்திரத்தில், அவருடைய சுதந்திரம், அவருடைய இருதயத்தில், அவருடைய சிந்தையில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தங்கி இருக்கிறோம். மந்தை அப்படின்னா இன்னைக்கு சபையை குறிக்கிறது. சபை கூட ஒரு மந்தை தான் இல்லையா? மந்தை பெருகு பண்ணுவதில் மனுஷர்களை பெருகு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மந்தை, சபை வந்து மந்தை இல்லைங்களா? இன்னைக்கு அந்த சபை எதில் தங்கி இருக்கணும் அப்படின்னா கர்த்தர் கேட்கிறார். அதிலே தங்கி எதில் தங்கி இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்துக்குள்ளாக ஒரு சபை தங்கி இருக்கணும், சிலுவைக்குள்ளாக ஒரு சபை தங்கி இருக்கணும், கல்வாரி நேளுக்குள்ளாக ஒரு சபை தங்கி இருக்கணும், அவர் பேசின வார்த்தைகளுக்குள்ளாக சபை தங்கி இருக்கணும், எல்லா தீர்மானங்களுக்கு அதாவது பிரமாணங்களுக்குள்ளாக சபை தங்கி இருக்கணும் இல்லைங்களா? இதுதான் பிரமாணம்னாலே 613, ஆனால் ஒன்று தான் அன்பு இல்லையா? அதுக்குள்ளே சபை தங்கி இருக்கணும். இந்த கத்துரி பிள்ளைகளே மந்தை தங்கி இருந்தால் மட்டும்தான், அப்படி ஒரு மந்தை அவருக்குள்ளாக தங்கி இருந்துச்சு அப்படின்னா அந்த மந்தை எப்படி இருக்குங்க, அவருடைய கரத்தினால் நடத்தப்படும். இது வரைக்கும் மனுஷீகமாக நடத்தி கொண்டு போன அந்த மந்தை இன்னைக்கு என்ன ஆயிடுங்க, அவருடைய கரத்தினால் நடத்தப்பட்டதாக இருக்கும். தாவீது ஒரு மந்தை மேய்த்தவர் தான் இல்லையா, ஆடுகளை மேய்த்தவர் தான், அவருக்கு சின்னதாக ஒரு மந்தை இருந்தது, ஆனாலும் கூட ரொம்ப கவனமாக இருக்கிறார் பாருங்க. நீ கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டுட்டு வந்தோம்னு அவங்க அண்ணன் கேட்கும்போது, எங்கன்னா அந்த இராணுவத்தில் அவர் கோலியாத்தை மீட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் கேட்கும்போது சொல்லுவார், நான் இன்னொருத்தர் வசத்தில் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்வார். அப்போ கத்திரி பிள்ளைகளை யோசித்து பாருங்க, எல்லாவற்றிலும் கவனமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்லாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த மந்தையை என்ன செய்யணுமா, அவருக்குள்ளாங்க தங்கி இருக்க பழக வேண்டும், அவருக்குள்ளாங்க இருக்கணும். மந்தையில் ஒரு ஆடு கூட வெளியே போய் தெரியக்கூடாது, எல்லாவற்றையும் அவருக்குள்ளாக நடத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, உம்முடைய தயையினால் ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆமென். அவருடைய தயவு தான் ஏழைகளை பராமரிக்கிறீர். ஏழை என்றால் என்னங்க, வார்த்தையில் இருந்து வழுவி போனவங்களும் ஏழை தான், பணத்திலிருந்து வழுவி போனவங்களும் ஏழை தான். இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, விட்டு விட மாட்டாரா? இது வேதம் சொல்லுகிறது, மந்தை அதில் தங்கிற தேவனே உம்முடைய தயவின ஏழைகளை பராமரிக்கிறீர் இல்லைங்களா? விசாரிப்பாரா, அப்புறம் பராமரிப்பார். நம்ம அவர் வந்து அப்படியே பராமரிக்காமல் விடுவதற்கு உலக தகப்பன் கிடையாது. நம்முடைய தகப்பன் பரலோக தகப்பன் நம்ம என்ன செய்வாரா, அழகாய் பராமரிப்பார். எந்த இடத்துல எப்படி இருக்கணும், எப்படி நம்ம செயல்படும் என்பதை குறித்தெல்லாம் அழகாய் அவர் என்ன செய்வாருங்க, பராமரிப்பார். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், தொடர்ந்து அவர் பேசுவார். நம்ம செபிக்கலாம், நல்ல தெய்வமே இந்த நாளில் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. வார்த்தைகள்லாம் உம்முடையதையா, எங்களை நீங்கள் ஒரு மந்தையை போல பார்க்கறீங்க ஆண்டவரே, எங்களை நீங்கள் பராமரிக்கிறீங்கப்பா, எங்களை நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே திடப்படுத்தி பாதுகாத்து கொள்றீங்க. இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை கர்த்தர் ராமே ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவ நாமத்தில் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
4: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்களின் கடினமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விடுவிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றுமாகவும் ஒவ்வொரு நாளும் எதிர்நீச்சல் போடக்கூடிய பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அநேகமாகவும் காணப்படுவதால் இவைகளை மேற்கொள்ள முடியாமலும் பலனற்றும் நீண்ட நாட்களாய் ஜெபித்தும் பதில் இல்லாமலும் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் உங்களின் கடினமான சூழ்நிலைகளுக்கு பதிலை தருகிற வேளை இன்றைக்கு வந்துவிட்டது. கடல் கண்டு விலகி ஓடினதைப் போலவும் யோர்தான் பின்னிட்டு திரும்பினது போலவும் உங்களுக்கு எதிரடையாக வந்த சூழ்நிலைகளையும் அப்படியே செய்கிறார் கர்த்தர். மேலும் எவைகளெல்லாம் இதுவரையில் உங்களை அதட்டியும் ஆரவரித்தும் மேற்கொள்ள நினைத்ததோ அவைகளை இன்றைக்கு அதன் நிலையிலிருந்து கீழே விழும்படிக்கு செய்து உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தூக்கி எடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2 அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே பார்வோனை குறித்து பார்ப்போமானால், பார்வோன் கடின இருதயம் உள்ளவனும் இரக்கமற்றவனும் பொறாமை உடையவனும் மன்னாசை உள்ளவனுமாய் காணப்பட்டவன். அவன் இஸ்ரவேலர்கள் தங்களை விட பலத்த ஜாதியினராக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் மேலும் பெருகாதபடிக்கு இஸ்ரவேலரில் பிறக்கின்ற அனைத்து ஆண் குழந்தைகளையும் அழித்துவிட கொன்றுவிட முடிவெடுக்கின்றான். ஆனால் கர்த்தரோ அங்கே தம் ஜனங்களை நினைவு கூர்ந்து சூழ்ச்சிகளை முறியடித்து காப்பாற்றுகின்றார். பார்வோன் மேலும் கோபமடைந்து பிறக்கின்ற அனைத்து ஆண் குழந்தைகளை நதியிலே போட்டுவிடும்படி கட்டளையை பிறப்பிக்கின்றான். அப்படியே செய்தும் வருகையில் மோசே என்கிற அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது. மோசேயின் தாய் தன் குழந்தை சாவதை விரும்பாமல் நாணல் பெட்டியில் வைத்து நதியில் விட்டு விடுகின்றாள். இதைக் கண்ட பார்வோனின் தமக்கை குழந்தையின் மேல் இரக்கமுற்று தன்னுடைய பிள்ளையாய் நினைத்து வளர்க்கிறதையும் அழிக்க நினைத்தவர்களிடத்திலிருந்தே அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும்படி செய்கிறதையும் நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்கெல்லாம் நெருக்கமும் ஒடுக்கமும் கைவிடப்பட்ட நிலைகளும் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் கர்த்தர் கனிவை, கரிசனையை, தயவை, அன்பை பிறப்பிக்கும்படி செய்கின்றார். மேலும் எங்கெல்லாம் உங்களின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை அழிக்கப்பட வேண்டும், தடை பண்ண வேண்டும் என்று சத்துரு நினைக்கிறானோ அங்கிருந்து பெருத்த நன்மைகளை, அற்புதங்களை காணச் செய்கிறார். மோசேயை நாணல் பெட்டியில் வைத்து நதியில் விட்டார்கள். அந்த நதியோ அதிகமான முதலைகள் தங்கும் நதியாகவும் இருந்தது. அப்படிப்பட்ட விழுங்க பார்க்கின்ற சூழ்நிலைகளின் மத்தியில் முதலைகளுக்கும் கட்டளை கொடுத்து மோசேயை நினைவு கூர்ந்து உயிரோடே காப்பாற்றிய தேவன் இன்றைக்கும் உங்களின் எந்த சூழ்நிலைகள் விழுங்க பார்க்கும்படியாக காணப்பட்டாலும் கர்த்தர் இன்றைக்கு அவைகளுக்கு கட்டளை கொடுத்து அதன் ஆரவாரங்களை அதட்டுகின்றார், அமைதல் படுத்துகின்றார். ஆகவே இன்றைய நாளிலும் உங்களையும் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15. பிரியமானவர்களே, இங்கு யோபு சொல்கிறதை பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் நான் அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று கூறுகின்றார். ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நான் வாதாடுவேன் என்று அர்த்தம். அதாவது அவர் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறபடியால் தன்னை குறித்து தேவனிடத்தில் வாதாடினார். நாம் எப்படி வாதாட முடியும்? நமக்காக வாதாடக்கூடியவர் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய நீதி மட்டுமே. பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட வேலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பதே நல்லது. யோபினுடைய வாழ்க்கையில் அவர் தன் பிள்ளைகள் சொத்துக்களை இழந்தார், ஆரோக்கியத்தை இழந்தார், நண்பர்கள் இருந்தும் அவர்களே பகைவர்களாக மாறினார்கள். கர்த்தர் தன்னுடைய முகத்தை மறைத்தது போல இருக்கிறது, ஆனாலும் யோபுவை பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று உறுதியாக கூறுகின்றார். எம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் போராட்டமாக வரலாம். நாம் அவரையே நம்பி இருக்க வேண்டும். எங்களுக்கு அவருடைய வாக்குகளும் வாக்குத்தத்தங்களும் இருக்கின்றன. அதை அவர் ஒருபோதும் மாற்றார், நிறைவேற்றுவார். அவர் உண்மையுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் உங்களை அழைத்தவர், உங்களை நடத்தி செல்வார். அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது அவர் தம் வாக்குகளை நிறைவேற்றியே தீருவார். அவரையே நம்பியிருங்கள். அவர் உங்கள் விசுவாசத்தை சோதித்தாலும் அவரில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: ஆமேன். ஆமேன். இதுவரை
6: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 14 தியதி ஆகஸ்ட் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 19:6 இந்த நாட்களிலே வாசிப்பிலான கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாய் இருக்கிறார்கள், ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்றார் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த சம்பவத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களிலே கலிலேயாவை விட்டு யோர்தான கக்கரையில் உள்ள யூதாவின் எல்லைகளுக்கு கர்த்தர் இந்த நாட்களே வந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்திலே பாருங்கள், திரளான ஜனங்கள் இந்த நாட்களிலே வந்து அவருக்கு பின்னால் சென்ற இடத்திலே பாருங்கள், வேதத்திலே பார்க்கிற வேளையிலே பரிசேயர் அவரை சோதிக்கும்படியாக அவரிடத்திலே இந்த நாட்களிலே இப்படியான ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து, கணவன் மனைவியினுடைய காரியத்தை குறித்து இந்த நாட்களே அவரிடத்திலே அங்கே கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், இங்கே ஆண்டவர் தெளிவான ஒரு வார்த்தையை மறுமொழியை இந்த நாட்களை சொல்லுகிறார். அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கிறவர் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இதன் நிமித்தம் இந்த நாட்களிலே தன் புருஷனானவன் தன் மனைவியையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இந்த நாட்களிலே தன்னுடைய தகப்பனையும் தாயையும் விட்டு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்திருப்பான் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காரியத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களில் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால், ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார் என்றால், தான் அந்த குடும்பங்களுக்குள்ளே இந்த நாட்களில் உலாவி வரும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, வேதத்திலே சொல்லப்படுகிறது, இரண்டு பேரின் நாமத்து நிமித்தம் எந்த இடத்திலே ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் இருக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாதத்தை வரத்தினூடாக இந்த நாட்களில் இந்த வார்த்தையூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்திலே நடக்கிற சில காரியங்கள், அதாவது விவாகரத்துக்கள், இந்த நாட்களிலே பிரிவினைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தேவன் எப்படியாக அந்த குடும்பத்துக்குள்ளே வாசம் செய்ய முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். வரும பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு பாருங்கள், தேவன் நினைத்ததை அங்கே மனுஷன் பிரிக்காதிருக்க கடவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு பிசாசனுடைய தந்திரங்கள் குடும்பங்களுக்குள்ளே பிரிவினைகளை கொண்டு வந்து இந்த நாட்களிலே போட்டு அவர்களை பிரித்து இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே இணைந்திருக்க முடியாதபடி இந்த நாட்களிலே அவர்களை அழித்து இந்த நாட்களிலே சின்னாபின்னமாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது ஆதி முதல் கொண்டே அப்படியான சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே தான் இங்கே பாருங்கள், இந்த பரிசேயர்கள் அவரை சோதிக்கும்படியாக, இவர் இந்த குடும்ப காரியத்திற்காக என்ன ஆலோசனை சொல்லுகிறார் என்பதை குறித்து இந்த நாட்களை அறிந்து கொள்ளும்படியாக அவரிடத்திலே வந்து இப்படியான ஒரு கேள்வியை இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு திருமணம் என்று சொல்லப்படுகிற காரியம் எப்படி என்றால் அது தேவனாலே இணைக்கப்படுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம் இந்த நாட்களிலே, அதாவது திருமணத்திலே இருவர் சேர்ந்து இணைகிறது ஒரு சாதாரணமான திருமணமாக இருக்கிறது, இன்னும் ஒன்று ப்ரொபோஸ் பண்ணி செய்கிற திருமணங்கள் இப்படியாக இருக்கிறது, அப்படி அநேக காரியங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இவருக்கு இவரென்று நியமிப்பாரா இருந்தால் இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே பிரிக்க முடியாது என்பதைத்தான் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களில் ரெண்டு ஆத்மாக்களும் ரெண்டு இருதயங்களும் இந்த நாட்களை ஒத்துப்போகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்களை திருமணம் செய்து குடும்பத்தோடு இந்த நாட்களை வாழுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த இடத்திலே வந்து அந்த குடும்பங்களை பிரித்து பிள்ளைகளை சிதறடித்து இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். அதை குறித்து தான் ஆண்டவர் தெளிவாக இந்த மத்தேயு 19:6 இந்த நாட்களிலே சொல்லி இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களிலே இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க திருக்க கடவான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இணைந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜனுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படுவோம். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்தாவுடைய வல்லமை செயல்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமேன்.
7: Recording stopped.

0: மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com.
1: ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், இந்த யாத்ரா புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம். இந்த 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விழுவார்கள். அருமையான கர்த்தருவர்களே, அது மட்டுமல்ல, சத்ருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருவர்களே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒண்ணுங்க தெரியும், ஒழுமி போக தேவையில்லை. நீங்க போய் அவங்களை சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க அங்க பாருங்க, ஆண்டவர் வேறையாக்களை எழுவிட்டு நாட்களை அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சற்று இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்வோம். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே உபாகம் 8 அதிகாரத்திலே தேவோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அப்ப தேவோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தேவோராவை குறித்து நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவோராவே இந்த நாட்களே விழித்திர என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அந்த தேவோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிற வழியில் நியாயாதிபதியின் புத்தகத்திலே 5 அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5 அதிகாரம் 9 வசனத்திலே வாசிக்கிற வழியில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களே நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடகம் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ, ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கு மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாவியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இறைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலில் உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாவப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபுராவே, விழி விழி பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபிநேக்காவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அப்ப இது தேவோராவுடைய காரியமாக இருக்கு. அப்ப ஆண்டவரை இந்த நாட்களில் துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தேவோரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீது இந்த தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது. திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட, 2 புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 புஸ்தகம் 22 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால், 22 அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், 47 வசனத்திலிருந்து நாட்களை இருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார், அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர், அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பே, உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், சும்மா அவரிடத்திலே இல்ல, நிறைய அறைக்க பூட்டி கொண்டிருந்து நான் செய்ய மாட்டேன், இந்த நாட்களே ஜாதிகளுக்குள்ளே பப்ளிக்கா இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அவனுடைய இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரன் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9 அதிகாரம் 1:2, 18 அதிகாரத்திலே இப்படியாக, சங்கீதம் 108 அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களில் கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களில் போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களில் அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்கள், யாரை கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பி கொள்ளுங்கள் என்னோடு கூட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42 அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் 42 வாசிக்கின்றேன் பாருங்கள், 10 வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே அதில் உள்ள தீவுகளே அவர்கள் அவைகளின் குடிகளே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், நாட்களை பாருங்கள், இங்கே பாருங்கள், அதாவது தொடர்ந்து 12 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளிலே அறிவிப்பார்களாக, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்தத்து அதாவது யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி நாட்களே சங்கீதக்காரன் நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எளிமையா 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோட வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்ல திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட எளிமையாவின் புத்தகம் 20 அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டோருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள் எளிமையாவின் புத்தகம் 20 அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமாயிருந்தால் 20 அதிகாரத்திலே 13 வசனத்தை நாட்களை வாசிப்போமாயிருந்தால் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்மாவை பாருங்கள் பொல்லாதவர்களுடைய கையுக்கு நாட்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்மாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக நாட்களை சத்ருவான நாட்களை பின்னுமா திரத்திக் கொண்டு இந்த நாட்களை தெரிகிறார். ஆண்டவர பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அழிந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களே எளியவனுடைய ஆத்மாவை பொல்லாதவருடைய கையிக்கு இந்த நாட்களே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையில இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இந்த நாட்களே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள் எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்களில் இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களே தெரியாது. சவுல் ராஜா போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாக்குள்ள இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி ஆகிய அதாவது தீர்க்கதரிசி இந்த நாட்கள் சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே எப்படி சொன்னால் உம்மிடத்தில் இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலை தருவார். ஏசாயா 12 அதிகாரத்திலே வாசிப்போம். அறிந்தால் 1 வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என் மேலே கோபமா இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்கள் எங்கே சொல்லப்படுவதை பார்த்தோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும் நான் பயப்படேன் நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவமானவர் அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அப்படியானால் பாருங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அங்கே இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், உம்மை துதிப்பேன், ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து கழுகூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று நாட்களை போதிக்கிறார்கள் அருமையான கத்தோலிக்கர்களே. கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் தேவனுடைய மக்கள் அனைவரும் அவரை இந்த நாட்களை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களை வழிகாட்டினார்கள் பார்த்தோம். அருமையான கத்தோலிக்க பிள்ளைகளை பாருங்கள், அந்த நாட்களை இரண்டாவதாக பார்ப்போம், மூன்றாவதாக அந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்திரிப்பிள்ளைகளே, மத்தேயு 11:25 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திரும்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11:25 அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது சொன்னாங்க. லூக்கா 10 அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21 பார்க்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு அந்த மத்தையில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள், லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து பாருங்கள், அங்கே மத்தையில சொல்லப்படவில்லை, ஆனா இங்க சொல்லப்படுகிறது ஆவியிலே களி கூர்ந்து. ரிஜோ வித் த ஹோலி ஸ்பிரிட், அருமையான கத்துடைய வித் இன் ஹோலி ஸ்பிரிட், அருமையான கத்துடைய ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி நாட்கள் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு. கத்துடைய ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆவியிலே களி கூர்ந்து, அருமையான கத்துடைய பரிசுத்தாவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்தாவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார், ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், அப்ப பாருங்கள் இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களை எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவத்திலே பவுலடிகள் இந்த நாட்களே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களே கர்த்தரை இந்த நாட்களே எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களை தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 12:15 வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள் அந்த நாட்களே, அந்த நாட்களே தேசங்கள் தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்கள் இல்லை. அருமையான கத்துடைய பயமும் பீதியும் தான் அந்த நாட்களை இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை இந்த நாட்களை அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய பாருங்கள் இந்த நாட்களே, இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வழியிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. அந்த பீதி இந்த நாட்களே எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களே அங்கே நீக்குவார் என்பதை தான் நாங்கள் பார்க்கிறோம். தாவீதுனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்களில் வாலிப வயசு, வாலிப வயசு மல்ல அதற்கு குறைய அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்படி ஆனால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம், அந்த வயசிலே பாருங்கள் ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களில் அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்களில் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியும் கொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், எப்படியாக அது முடியும், அவர் அங்கு சொல்லுகிறார் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் அந்த எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் சாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் சாட்சி அடைய மாட்டாய், அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே சாட்சி அடைய முடியாத சாட்சி அடையவும் அவர் விடமாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்க பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவன் உள்ள தேவனை துதிப்போமோ, அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு, இந்த நாட்களே அவருடைய பிரசன்ன நாட்களை நிறைந்திருக்குமே ஒளிய, இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள், இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணத்தினுடைய பாடல்களையோ அந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்த சொன்னால், ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்த என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரை விடுகிறது. ஆனாலும் பாருங்கள், அவர் விடவில்லை, தேவனை துதி

அவர்கள் இருப்பார் என்பதை தான் பார்க்கவும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன். நம்மையும் இந்த நாட்களே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள், நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான நண்பர்களே, அன்றை பாருங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததுக்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும், அவர்களோடு பேசவும், அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேடி நடந்தோம். அப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமையின் நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள் அங்கே அபிராம் என்ற பெயரில் இந்த நாட்களை இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது. மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோலை பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோலை பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்க எனக்கும் உங்களுக்கும் தான் இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்கு தத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள், அவ எல்லா தேசங்களிலும் கத்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களில் நாங்கள் பார்த்த மாதிரியான கத்தோலை பாருங்கள், யாக்கோபு கத்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோலை, எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. யாக்கோபு மூன்றாம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோலை பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன், அப்ப தேவனுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறோம். அந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது, அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களே காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயிலே இருந்தான் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்கு யாக்கோபு தெளிவாக இந்த இடத்துல இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள், வெளிப்படுத்தலின் புத்தகத்துக்கு 4வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரத்திலே மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்களில் என்னவென்று சொன்ன பாருங்க, ஜெபங்கள் முதலாவது கட்டிக் கொடுக்கிற வழியில் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கத்துரைப்பார், பரலோகத்திலே தேவதூதர்கள் கேருவின்கள் ஷேருவின்கள் அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவ

சகோதரர்கள் ஆண்டவரை இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலும் ஆராதித்துக் கொண்டு இந்த நாட்களை இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகரை இந்த நாட்களை பார்க்கிற வழியில் ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. தருமையான கத்தோட பிள்ளைகள் நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் கத்திர பிள்ளைகளை அது அவர்களுடைய சில சில காரியங்கள். ஆனா பாருங்க, கத்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கத்தரை எப்பொழுதும் துதிக்கிற வேளையில் அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்கள் செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்த 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்த 5:8 நாங்கள் பார்க்கிற 5 பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கத்திர பிள்ளைகளை வெளிப்படுத்த 5 அங்கே 8-14 வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கு வணக்கமாய் விழுந்து தேவரையின் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறேன், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரர்களும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிடம் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியரும் ஆக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தொழிப்பிள்ளைகளை அவர்களுடைய பாட்டை பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள் சொல்லப்படுகிறது பாருங்கள், பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1,000 நாட்களே இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையினும் சூத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பெறும். அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ள வஸ்துகள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சூத்திரமும் கனவும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காலத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறத்தினுடைய தன்மை என்ன, துதிக்கிற ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பே இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா, காசு இருக்கும், ஐயா எக்கச்சக்கமான காசு இருக்கும் பேங்க்ல, பேங்க்ல போடுறதுக்கே இடம் இல்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் என்னத்த சாப்பிட்டு சொல்வார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களே பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு விசுவாச இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாச இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி விசுவாசி என்ன விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால் கத்தனுடைய பிள்ளைகளை பாருங்கள், சொல்லிக்கோமே விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்திரப்பிள்ளை நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதிலே ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களில் இருப்பார் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல இந்த நாட்களில் நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்த நாட்களை பார்த்தோம். அருமையான
அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் சில காரியங்களை பார்த்து நாட்களை முடிப்போம். என்னோடு கூட நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. 16 வசனத்திலே இருந்து 18 வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை சோதரிக்கிறோம், தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யவாரம் பண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானா, தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவாராமனு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களை நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன், பவுலும் சீலாவை துதித்தார்கள், சிறைச்சாலையிலே தேவனுடைய தேவன் உறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அவ எப்பொழுது எந்த இடத்திலே நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு நாங்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எருகோ முதலை அங்கே விழுத்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், இந்த நாட்களை யுத்தத்தை சொல்லி யுத்தம் செய்ய சொல்லவில்லை, நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யும் துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள், ஆனால் அந்த எரிவோ முதல் அப்படியே புத்தன் இந்த நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கத்தோலிக்களே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கத்தோலிக்களே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக. ஏன்னு சொன்னால், துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கத்தை, யாரா இருந்தாலும் அது என்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி பெரியவனா இருந்தாலும், துதி எப்பொழுது துதிக்க போறவங்களை ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கத்தருடைய கரம் கத்தர் அந்த கத்துடைய சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருவதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9:2 வசனத்திலே வாசிக்கிற ஒன்றிலே வாசிக்கிறவர்களே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் செய்த அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நினைத்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவை, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்த நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. கர்த்தாவே, கொம்பும் பிரிகுளம்பும் உள்ள காளி இருந்ததை பார்க்கலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே, உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த நாட்களே நீர் இந்த நாட்களை விடுதலை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வாதம் தரும்படியாகும் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. மறுபடியும் நன்றி.
பேசுறோம் ஐயா.

அமைதியாய் நடத்துறதுக்கு ஆண்டி உம ஜெபம் கேட்டு நிக்கிறோம் அப்பா. உம்மட்ட ஜெபம் கேட்டு நிக்கிற மிதக்கம் தயவும் எங்களுக்கு தருறதுக்காக நன்றி ராஜா. அப்பா இதக்கம் தயவும் உம்மிடத்திலிருந்து வருங்கிறது எங்களுக்கு

நன்றி ராஜா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா. உங்கள்கிட்ட தெய்வம் கட்டி நிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே அப்பா, இந்த ஜெனட்ட சிஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இந்த பாஸ்டரையும் ஆண்டவரே, அப்பா இதுல வந்துகிட்ட சௌர சௌரியல் அம்மாக்களை ஆண்டவரே, அப்பா அவங்களோட கரத்துல தந்திக்கிறோம் ஆண்டவரே, அவங்களுடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே, இடங்கொண்டு வருக செய்கிறவராய் இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர்கள், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீங்க ராஜா. என்ன தேவையா, என்ன கஷ்டங்கள், என்ன நெருக்கத்து இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அல்லத வண்ணம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடங்குங்கப்பா, தயத்து செய்யுங்க ஐயா, இடத்தம் ஐயா, அப்ப அவர்களை காத்து நடத்துங்க. இந்த சங்கம வானொலியான நட

நீங்க

முழங்கால் போடும் போது அப்பா உம்மோடு இணைந்திருந்து யோகிக்கிறேன் சார்.

நீங்க எனக்கு நல்ல சுகந்தம் தெரிந்திருக்கிறீங்களப்பா. எனக்கு பரிபூர்ண சுகந்தம் தருக்காய் நன்றி தந்தையப்பா. எனக்கு யோபித்த அனைத்து சகோதரிகளையும் சகோதரர்களையும் அப்பா

ஐயா, தொடக்கத்திற்கு முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். அதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய வாஞ்சைகள், ஆண்டவரே விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற

இருந்து இப்ப ஹாசிக்கிற விளக்கா இருந்தான். அல்லேலூயா. நாங்கள் மேலும் வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17 கூறுகிறது, தாவீது ஒரு சிறுவனாக இருந்த போதும் கோலியாத் என்ற பெரிய

தங்கைக்கும் காத்து வழிநடத்து அப்பா நாள் முழுவதும் கிழமை முழுவதும் அவர்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் அவர் தேவ தூதர்கள் அனுப்பி

ben kiri be mereka menerang dapat satu tujuan ini dan ada tekah dan disuruhkan raja. Dan alat kah dan disuruhkan. Dan alat ini orang orang ke kanvi tu orang mati tak kiri be kah orang orang dan diraja. Dan mereka nangan ipa de orang orang suka kiri be. Nirmula mahamil orang orang kah keren tak kiri be kah orang orang nanti yang disolim orang tu dikrom. Masa மகமிரந்த மாட்சி மிரந்த தேவனே எங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கு பாத்திரனே எங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் துதியில விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் உங்களை துதிக்க உங்களை ஸ்தோத்திரிக்க உங்களை நம்ப உங்களை விசுவாசிக்க உங்களை போட்டு உங்களை பாட உங்களை ஓடி வந்து உங்களுக்கு விண்ணப்பங்களை வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளண்ட உரிமையை தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த பிள்ளைகளண்ட உரிமையை நாங்கள் போட்டு விடாதபடி அப்பா என்று கூப்பிட்டு எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்கத்தக்கதாக அப்பா நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் யாரும் வந்தாலும் நான் என்ன மறவைக்க மாட்டேனே ஆர் கைவிட்டாலும் நான் என்ன கைவிட மாட்டேனே என்று வாக்கு தந்து தேவனே தனித்தவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் எல்லாருக்கும் தேவனாயிருக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி எனக்குள்ள உங்களையும் கூட சாயலாகவே படைத்தீங்களே ராஜா ஒரு பட்சம் இல்லாமல் படைத்த தேவனே உங்களுக்கு நன்றி அப்பா இயேசுவே எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து பாலகனாக பிறந்து எங்களை மீட்பதற்காக எங்களோட பாவங்களை மன்னிப்பதற்காக கோரசில் வேசம் அந்த ஆண்டு எங்களுக்காக பாடுபட்டீங்களே ராஜா எங்களுக்காக பாடுபட்டு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்த தேவனாக உயிர்த்தந்து இன்றும் எங்களுக்காக பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்களே அதுக்காக நன்றி எங்களோட பாவங்களுக்காக நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்காக நன்றி இன்றும் அந்த ரத்தம் ஆண்டவரே பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக எங்களோட பாவங்களை மன்னித்து எங்களை பாதிட்டு கொண்டிருக்கிறதுக்காக அந்த வல்லமுள்ள ரத்தத்துக்காக உங்களை

கொடுத்திருக்கிறோம். எங்களை முற்றாக எங்கள் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சையும் உங்களத்தில் முற்றாக ஒப்படைக்கிறோம் ராஜா. எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானவரே, தங்க வேலை பக்கமோ உட பக்கமோ திரும்பி பாவங்களை செய்து விடாதபடி நோக்கி வெற்றி பண்ண நட போடத்தக்கதா எங்களை வழி

அங்கே நட்சத்திரங்கள் இருக்கத்தக்கதாக எங்களும் பெருங்குளி நேசிக்கும் பிள்ளைகளாக உத்திரதனையும் உங்களால் தான் ஐயா இட கட்டி வழிநடத்த முடியும். அப்பா நட்சத்திரம் எப்படி ஆண்டு ஒளி மங்கால் படி இருக்கோ அதை போல் இருக்கத்தக்கதாக கடற்கரை மணல் விளவுகளை தண்ணி அடித்து மோதினாலும் கரையாதபடி இருக்கிறது போல் இருக்கத்தக்கதாக அன்பின் கூட பிள்ளைகளாக நாங்கள் அந்த பொல்லாத உலகத்தில் என்னென்ன பாடல்கள் என்னென்ன அடிகள் எங்களுக்கு மேற்கொண்டாலும் நாங்கள் அசைக்கப்படாதபடி கரையாதபடி

கொண்டு வாருங்கள். வல்லடத்த வல்லவரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே இயேசுவே, நீங்கள் அந்த பூமியில் இருக்கும் பொழுது இந்த மூன்று வருஷ காலமாக நடந்து நடந்து உங்களுடைய அன்பை ஆண்டவரே பொக்கிஷங்களை வெளிப்படுத்தின தேவன் அல்லவா ஆண்டவரே, அதை நினைத்து உணர்ந்து உங்களுடைய செய்யும் பிள்ளைகள் தாழ்மையோடும் கூட பிரதானமான குணமாகிய தாழ்மையோடும் உண்மையோடும் கூட அன்பை வெளிப்படுத்துறவாக இருக்கத்தக்கதாக, பிரபஞ்சத்தில் இருக்கும் பிள்ளைகள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும். கரம் நீட்டி ரசிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற கரத்தை அவர்கள் நோக்கி பார்க்கத்தக்கதாக ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் எங்கெங்கையா உங்களோட வார்த்தைகளை வெளி

பாவங்களிடம் அவளை தூக்கி சுமந்து உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா, வளரவிடம். உங்களோட நாமம் ஒன்றுதான்.

நினைத்து எங்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வல்லவர் என்று வாக்கு தந்த தேவனே, நீங்க தான் அந்த சேமத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியிலே கால தொடங்கி நீங்கள் இதுவரை நேரமும் தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்திருக்கிறதுக்காக நன்றி. நீங்க துறைக்கணும் ஊழியமையா, உங்களை ராஜ்யம் வளர வேணும் என்று வாங்கியது கூட பிள்ளைகளுக்கு, உங்களை நேசிக்க பிரபஞ்சத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களை நேசிக்க வேணும் என்று வாங்கி அவர்கள் மனதில் உண்டு பண்ணி சங்கமம் என்ற பெயரையே கொடுத்து திரவச காலமாக நீங்க நடத்தி கொண்டு வாருங்களே, அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதில் இணைந்திருந்து ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆத்மாக்களுக்காக நன்றி. விசேஷமாக என்று தேவனை தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி.

இருக்கின்ற வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கிறதுக்காக, தேற்றுறதுக்காக, வார்த்தை வாசிக்க முடியாமல் குரவில் இருப்போருக்கு இந்த வார்த்தைகள் உதவியா இருக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். விதைக்கிறதுனாலும் கூடாது ஐயா, உழைக்க ஆண்டவரே நீ பாய்ச்சிறதுனாலும் கூடாது, உழைக்க செய்யற உங்களை உச்சுவரால் தான் ஐயா இந்த வார்த்தைகளை வெளியே செய்ய முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் ஒரு அன்பை உங்களை ஜீவன் உள்ள திருவனங்களை என்ன சில பந்துக்கள் அறியவனும் அயலார் அறியவனும் எங்கள் அறியாத சகோதரங்கள் அறியவனும் அந்த வாஞ்சி சகோதரனுக்கும் மனதை பாரத்தை போட்டு ஆண்டவரே இந்த சங்கமம் என்ற பேரே வெளிப்படுத்தி இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்க பலன், ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. உங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தத்தக்கதாக செய்த தேவனே, நீதியின் வஸ்திரத்தை ஒடுக்கத்தக்கதாக செய்த தேவனே, அது கூடாக நீங்கள் அவர்களை சாட்சியாக வைத்திருக்கிறதுக்காக சகோதரன் சகோதரின் கைகோத்த மனதில் நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்க கொடுக்கிற அந்த அன்புக்காக, வழிநடத்தலுக்காக, ஆலோசனைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களுக்கென்று நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து சாட்சியாக எல்லாருமே சகோதரர்கள் மத்தியில் சமமத்தில் ஆண்டவர் அவர்களை சாட்சியாக நீங்க தூங்களாக நிறுத்தி ஆசீர்வதித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி. நீங்க கொடுத்த ஒவ்வொரு கிருபையை நினைத்து நாங்க நன்றி சொல்ல கிருபை மேல் கிருபை ஊட்டி வழி நடத்துற எங்களை தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, அந்த சந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா, அவர்கள் உங்களை நெருங்கி வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியாக உங்களை மாமப்படுத்தி வாழ்ற பிள்ளைகளாக, உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்கள் தொட்டு அவர்களை குணமாக்கி பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்கு ராஜா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கு. வருங்கால சந்ததி ஐயா கடுவாளம் போட்டு கட்டி வளர்த்தி போயிவிட அவரை காத்து அவர்களாலும் கூட ராஜ்யம் வளர்த்தக்கதாக நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களுக்குள் காலுண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக வளரத்தக்கதாக, பலன் கொடுக்கிற திராட்சை செடிகளாக, கனி கொடுக்கிற திராட்சை செடிகளாக, பலன் கொடுக்கிற ஒலிவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். நீங்க செய்து கொண்டு வாருங்க, செய்ய வல்லவர்

கொள்ள கொண்டு பிள்ளைகளை வாழ வயதில் வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளே நேரத்தை கொள்ள கொண்டு உங்களால் நடத்த முடியும். வேற பக்கமோ இட பக்கமோ சாய்ந்து போகாதபடி கடுவாளம் போட்டு கட்டி வெள்ளத்தேவனே உங்களுக்கு நன்றி.

கேட்கப்படாதபடி காத்து கொண்டு வாருதேவனே, உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. மகளை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. அவக்குளாலும் நீங்கள் அவன் ஒரு ஆயுதமாக நீங்க பாவித்ததுக்காக உங்களுக்கு நன்றி. சந்ததியை நீங்க ஆசீர்வாத நோக்கமும் உங்க சந்தை கூட உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று. அதை உங்கள் ஒருவரால் தானையா செய்ய முடியும். செய்ய வல்லதே உங்களை துதிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம். புல்லாத காலம், புல்லாத காலம் ராஜா. விசாசின் தந்தரங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடி, விசாச அவனாதபடி உங்களோட ரத்தத்தால் மூடி அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரமோ ஓடும் வாகனங்களும், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையோ சமஸ்கூலுக்கு போகும் இடங்களோ எதுவாக இருந்தாலும், சோரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம், சங்கம மொழியை நடத்தும் சூடு எல்லாவற்றையும் முரதத்தால் மூடி காத்துக்கொண்டீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். சங்கார தூதன் அண்ணுகாதபடி முத்திர போட்டு காத்து வழிநடத்துறதவனே, இன்னும் காத்து வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இன்னும் சோரன் சோரன் மனதில் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இந்த சங்கம மொழியாலே என்னென்ன விதமாக சிறப்பாக நடத்த முடியுமோ, நடத்தத்தக்க வழி வசதிகள் ஞானத்தை கொடுத்து, பெருலுகம் ஞானத்தை கொடுத்து, வெளிப்பாடலை கொடுத்து உங்களால் நடத்த முடியும்.

உள்ளவர்களாக இருந்து தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி வெளிப்படுத்தத்தக்கதாக ஒவ்வொருவரே முடக்கட்டி பரிசுத்தாவியானவரே நீங்க வலிமனத்தை நீங்க மகமப்பட வேண்டும் என்று உங்களோட கருத்தில் ஒப்படைக்கிறோம். ராஜா பொறுப்படுத்தவரே பாவிக்கிறீங்களே பாவிக்க வல்லவரே குடிவெளி நட்சத்திரமையே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும்.

வருகிறோம். விசேஷமாக ஆண்ட சகோதரிக்காக முழங்குகிறோம். அவக்காக வேண்ட சொல்லி ஆண்டவரே வேண்டதற்க அவ மனசில் நீ ஆண்டவரே இப்படி ஒரு வேண்டுதலை நீங்கள் உண்டு பண்ணின உடனேயே உங்களுக்கு தெரியும் அவக்கு என்ன நல்லது. அதை உங்களுக்கு தான் செய்ய தெரியும். செய்ய வல்லவர் நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக செய்ய வல்லவர். நாங்கள் கேட்க முதலில் என்னத்தை கேட்க போகிறோம் என்று அறிந்த அற்புதமான தேவனே, அந்த ரொம்பியாக்க உதவியில் இடத்தில் என்னென்ன தேவை என்ன உயர்வை கொடுக்க முடியுமோ கொடுத்து ஆசீர்வதிக்கும் ராஜா. அவ இன்னும் உங்களுக்கு உண்மை உத்தமமான வேலையை செய்து அவங்க கொடுக்க நேரங்களே எதிலும் எதுவும் கொள்ள கொண்டு போகாதபடி நீங்க பாதுகாத்து அவருக்குடாக

உனக்கு தெரியும் ஐயா. ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த பட்டம் பெற்றவர்கள் தங்களுக்கு தகுதி உள்ள வேலை கிடைக்கவில்லை என்று இறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பேர் பேராக பேர் பேராக உலகத்தில் வருவோம் ஐயா. அதன் சோர்வினாலும் கூட அன்பில் இருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுவோம் ஐயா, காத்துக்கொள்ளுவோம். இது ஒரு வல்லமையாக ஆண்டவர் ஒரு வழியை துண்டாடப்பட்ட வாசலை துறந்து நீங்கள் அவர்களுக்கு வாழும் வழியை வளர்த்துக் கொடுக்க உங்களால் முடியும் ஐயா. தங்கள் பெயர் சொல்லாவிட்டாலும் உங்களுக்கு பிடிப்பது மனதோடு வாசோடு இருக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுக்கு தெரியும். உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. எனவே இந்த காலத்து இந்த கனடா தேசத்துல ஐயா படித்து யூனிவர்சிட்டியை முடித்து பட்டம் பெற்று கிரேஜுவேட் பண்ணி என்ன பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி, வெற்றிய பிறகு தக்கதாக செய்த நடத்தலுக்காக நன்றி. படுத்த ஆண்டுகளே முன்னேற வேண்டும் என்று வாஞ்சிய கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கூட இருந்து வெற்றி நட போடத்தக்கதாக செய்த தேவனே, வருங்காலத்திலும் ஐயா அந்த விஷயம் பிறகு அவளுடைய வாழ்க்கை அவளுடைய நேரங்கள் நீங்க கொடுத்த ஞானம் அறிவு அந்த எப்படி பாவிக்கவும் எங்கும் பாவிக்க வேண்டும் என்று நீங்க வழியில திறந்து உங்களை நேசிக்க பிள்ளைகளை கைவிடாது காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதிங்கோ, தூக்கி எடுத்து சுமந்து தோளில் தூக்கி எடுத்து சுமந்து அவர்கள் ஆசீர்வாதமாக

அப்பா எப்பொழுது மனசை செய்யற வேலை எல்லாவற்றையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிறது என்று கேள்விப்படுகிறோம். இதை கேள்விப்பட்ட பொழுது நாங்கள் வேதி நடைகிறோம். ஆண்டவரே உணராதவர்கள் செய்யும்படி உணர்வில்லாதவர்கள் செய்யாதபடி உங்களால் தான் நீங்கள் இதில் கடுமையாகி போய்விடாதபடியும் உங்களுடைய பிள்ளைகளை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் காத்து கொண்டு மாற தேவனே, உயிருள்ள தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. தோத்திருக்கிறோம் நீதியுள்ள நியாயாதிபதியே, உங்களை துதிக்கிறோம். நீதியின் சூரியனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா. தோத்திருக்கிறோம் விசேஷமாக வருங்கால சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் பிள்ளைகள்

கருத்தை ஆண்டவரே உங்களுக்கு பிரியமுள்ளவிதத்தில் நடத்தத்தக்கதாக நல்ல ஒற்றுமையை கொடுத்து நடத்து வல்லடத்த உங்களால் முடியும். நடத்தி கொண்டு வர கிருபைக்காக, வேலி அடித்து காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு துதிக்குவோம். என்பதை விசேஷமாக அமெரிக்கா தேசத்து அதிகாரிய பொறுப்படுங்க ராஜா. உங்களே சீக்கிரமாக நீங்க தெரிந்திருந்ததற்காக நன்றி சொல்கிறோம். அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே என்னென்ன விதமாக அமெரிக்க தேசங்களுக்கு கை கொடுத்து உதவ வேணும் என்ற உணர்வோடு கை கொடுத்து உதவுறவராக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் அவரையும் பொறுப்படுத்தி டொனால்டு டிரம்பை வழிநடத்த வேணும். வழிநடத்த வல்லவரே வழிநடத்தி கொண்டு வரவரே உங்களுக்கு துதிக்கிறோம். அந்த அமெரிக்கா தேசத்தின் பொருளாதார நிலையை ஆண்டவரே தாழ்ந்து போகாதபடி எப்படி உலகத்தை முழுக்கும் உங்களோட அன்பை எத்தனை மிகவும் மேகரிகளுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்தின தேசம் ஐயா, அதே போல் சந்தோஷ இருந்து ஊழியர்களையும் ஊழியக்காரரையும் பொருட்படுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவங்களோட ராஜ்யம் அந்த தேசத்தில் கட்டி எழுப்பத்தக்கதாக என்ன கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன நாங்க பிறந்து வளர்ந்த தேசமாக இலங்கை தேசத்துக்காக அந்த அழகிய தீவுக்காக உங்களை வருவோம். அந்த தீவில் முன்னாரி பின்னாரிய ஊற்றி அதிலிருந்து செழிப்புள்ள தீவாக இருக்கத்தக்கதாக ஒரு அழகிய தீவாக இன்னும் பலன் கொடுக்கிற தீவாக இருக்கத்தக்கதாக உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதித்துக் கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறமையா ஸ்தோத்திரிக்கம். எப்படி எப்படி அற்புதம் செய்த தேவன், எத்தனை கோடி மக்களை பிரபஞ்சத்தில் இருந்து தொட்டெடுத்து உங்களோட பிள்ளைகளாகி ஒளியின் பிள்ளைகளாகி ஆக்கின தேவனை, அது கூட இந்த தேசத்துக்கு நீங்கள் என்னும் கை கொடுத்து உங்களை அன்பர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் பார்த்துக் கொண்டு வர கிருபைக்காக ஒளியின் பிள்ளைகளாகின பிள்ளைகள் நன்மைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த தேசத்தில் நிலத்திலிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஆத்மாவையும் புறப்படுங்க ஆசீர்வதிங்க ராஜா. என்னும் அந்த தேசத்துக்கு பயம் இல்லாமல் பிரயாணம் பண்ணி போய் வரத்தக்கதாக நாங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை போய் பார்க்க வேண்டும் என்று வாங்கியோடு

உயிருள்ள தேவன் உங்களை கண்டுகொள்ள வேண்டும் என்ற உணர்வை கொடுத்த ஏது விதத்தில் அவரை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா. சோதர பின்மாறி பின்மாறி ஊட்டி அந்த தேசத்திலே எழுப்புதலை உண்டு பண்ண வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா சோதரிக்கிறோம். என் மயிலாடை ஆகி இந்திய தேசத்துக்காக உங்களுடன் வருகிறோம். சனத்தொகை பெரிய தேசம் ஐயா, பரந்த பூமி அந்த தேசத்தை பொறுப்பிடுங்கோ. உங்களுடைய சிஷியனாகிய தோமாவை நீங்கள் அனுப்பினீங்கள் அல்லவா, அந்த அதை கூடாக வேலை தொட்டு குணமாக்கின தேவன் அல்லவா. என்ன ஆண்டவரே அந்த அந்த தேசத்தில் நீங்கள் எழுப்புதலை உண்டு பண்ணி ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசித்து உங்களை ஊழியம் செய்யும் பிள்ளைகளுக்கு இந்த தடை வராதபடி அவர்கள் சுதந்திரமாக கூட வெளிப்படுத்தத்தக்கதாக அந்த கிருபியை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். மூடிய பொறுப்படுங்க, அந்த கண்ணை திறவுங்க ராஜா, திறவுங்க. திறந்து அவன் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சேர்த்திருக்கிறோம். இவ்வளவு ஆச்சரியமாக மருத்துவமாக மனுஷரை தின்று கொண்டிருந்த மக்களை தொட்டனங்கள் அல்லவாரா. அந்த அந்த மாகாணத்து மக்கள் அத்தனை பேரை நீங்க தொட்டு ஒளியின் பிள்ளைகள் ஆக்கின அற்புதத்துக்காக நன்றி. இது என்றாலும் அவர்கள் கண்ணால் காணாவிட்டாலும் காதால் கேட்டு உங்களை நம்பத்தக்கதாக இன்னும் இப்பிரபஞ்சத்தில் இருக்கிற மக்களை அந்த விக்கிரத்தோப்புல உடத்து தள்ளி உங்களை பிள்ளைகளாக்க உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறவையா ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ ராஜா, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும். உங்களோட அன்பை அவங்களோட அறியாத மக்களுக்கு எதுவிதத்திலும் வெளிப்படுத்த வேணும் என்று பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க தான் அந்த அழைப்பை கொடுத்தீங்க. கூட்டிக்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு சேர்த்து உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழியை திறந்து வழிநடத்தி வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம்.

ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் என்னென்ன நோக்கத்தோடு பிரயாணம் பண்ணுகிறார்களோ ஆண்டவரே பிரயாணம் என்ன சிறத்தை பார்க்க விடும் என்றும், ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காகவோ இல்லை வேலைக்காக இப்படி எல்லாம் பிரயாணம் பண்ணுமோ பிரதரையும் பிரயாண வசதிகளை கொடுத்து வழிநடத்துற கிருபைக்காக ஆண்டவரே போக்கையும் நிறத்தையும் ஆசீர்வதித்து சுபத்திரமாக போய் சேர வேண்டிய இடங்களுக்கு கூட்டிக் கொண்டு சேர்க்க உங்களால் முடியும். இவ்வளவு வசதிகளை உண்டு பண்ணின செல்வனே உங்களுக்கு நன்றி. ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்தத்தால் மூடி காத்துக் கொள்ளுங்கள் ராஜா.

ஆர்வ உணர்வோடு சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நிதானத்தோடு கடமைகள் செய்யத்தக்கதாக அர்ஜர்களையும் உங்களால் உணர்த்தி பல்லடுத்த முடியும். பல்லடுத்த வல்லவரையும் கூட துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி, தாங்கத்தக்க சுவாத்தியத்தை தாரதுக்காக நன்றி ராஜா, நன்றி. அன்பின் தேவனே, இந்த இடங்களில் பூமி அதிர்ச்சியோ அதிக மழையோ உஷ்ணமோ தாக்காதபடி ஆண்டவரே நீங்க காத்துக்குள்ள காட்டியும் கடலையும் அமர்த்தின தேவன் அல்லையா, வல்லமுள்ள தேவன். நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் ஒன்றும் ஒரு ஆத்மா

0: ரெண்டு சாமுவேல் 18 அதிகாரம். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000 அதிபதிகளையும் 100 அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செருயாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோட கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள், எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி, நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றான். ஜனங்கள் எல்லாரும் 100 100 1000 1000 புறப்பட்டார்கள். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. யுத்தம் அந்த தேசம் எங்கும் பறந்தது. அன்றைய தினம் பட்டயம் பட்சித்த ஜனங்களை பார்க்கிலும் காடு பட்சித்த ஜனம் அதிகம். அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை சன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறியிருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. அதை ஒருவன் கண்டு யோவாபுக்கு அறிவித்து, இதோ அப்சலோமை ஒரு கர்வாலி மரத்திலே தொங்க கண்டேன் என்றான். அப்பொழுது யோவாப் தனக்கு அதை அறிவித்தவனை நோக்கி, நீ அதை கண்டாயே, பின்ன ஏன் அவனை அங்கே வெட்டி தரையிலே தள்ளி போடவில்லை? நான் உனக்கு 10 வெள்ளிக்காசையும் ஒரு கச்சையையும் கொடுக்க கடமை உள்ளவனாய் இருப்பேனே என்றான். அந்த மனுஷன் யோவாபை நோக்கி, என் கைகளில் 1000 வெள்ளிக்காசு நிறுத்து கொடுக்கப்பட்டாலும் நான் ராஜாவுடைய குமாரன் மேல் என் கையை நீட்டமாட்டேன். பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை நீங்கள் அவரவர் காப்பாற்றுங்கள் என்று ராஜா உமக்கும் அபிசாயிக்கும் ஈத்தாய்க்கும் எங்கள் காதுகள் கேட்க கட்டளையிட்டாரே. ராஜாவுக்கு ஒரு காரியமும் மறைவாய் இருக்க மாட்டாது. ஆதலால் நான் அதை செய்வேனாகில் என் பிராணனுக்கே விரோதமாக செய்பவனாவேன், நீரும் எனக்கு விரோதமாயிருப்பீர் என்றான். ஆதலால் யோவாப், நான் இப்படி உன்னோட பேசி தாமதிக்க மாட்டேன் என்று சொல்லி தன் கையிலே 3 வல்லயங்களை எடுத்துக்கொண்டு அப்சலோம் இன்னும் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே தொங்குகையில் அவைகளை அவன் நெஞ்சிலே குத்தினான். அப்பொழுது யோவாபின் ஆயுததாரிகளாகிய 10 சேவகர் அப்சலோமை சூழ்ந்து அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எக்காளம் ஊதி ஜனங்களை நிறுத்தி போட்டபடியினால் ஜனங்கள் இஸ்ரவேலை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பினார்கள். அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அப்சலோம் உயிரோடே இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அது இந்நாள் வரைக்கும் அப்சலோமின் அடையாளம் என்று சொல்லப்படும். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ், கர்த்தர் ராஜாவை அவர் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமே என்றான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். ராஜாவின் குமாரன் செத்தபடியினால் இன்றைக்கு நீ செய்தியை கொண்டு போக வேண்டாம் என்று சொல்லி யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி என்றான். கூசி யோவாபை வணங்கி ஓடினான். சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு, யோவாப் என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். அதற்கு அவன், எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப், ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமி வழியாய் ஓடி கூசிக்கு முந்திக் கொண்டான். தாவீது இரண்டு ஒலிமுக கெவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கெவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு கூப்பிட்டு ராஜாவுக்கு அறிவித்தான். அப்பொழுது ராஜா, அவன் ஒருவனாய் வந்தால் அவன் வாயிலே நல்ல செய்தி இருக்கும் என்றான். அவன் ஓடி கிட்ட வரும்போது ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு, அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். மேலும் ஜாமம் காக்கிறவன், முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி சமாதானம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு விரோதமாய் தங்கள் கைகளை எடுத்த மனுஷரை ஒப்புக் கொடுத்திருக்கிற உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றான். அப்பொழுது ராஜா பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு அகிமாஸ், யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் உம்முடைய அடியானையும் அனுப்புகிற போது ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். இதோ கூசி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூசியை பார்த்து, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூசி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவுது என்றான். அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என்
1: எரேமியா 22 அதிகாரம். கர்த்தர் சொன்னது, நீ யூதா ராஜாவின் அரமனைக்கு போய் அங்கே சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற யூதாவின் ராஜாவே, நீரும் உம்முடைய ஊழியக்காரரும் இந்த வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற உம்முடைய ஜனமும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் நியாயமும் நீதியும் செய்து பறிகொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்புவியுங்கள். நீங்கள் பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் கொடுமை செய்யாமலும் இவ்விடத்தில் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தாமலும் இருங்கள். இந்த வார்த்தையின்படியே நீங்கள் மெய்யாய் செய்வீர்களாகில் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற ராஜாக்கள் ரதங்கள் மேலும் குதிரைகள் மேலும் ஏறி அவனும் அவன் ஊழியக்காரரும் அவன் ஜனமுமாக இந்த அரமனை வாசல்களின் வழியாய் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளாமற் போனீர்களேயாகில் இந்த அரமனை பாழாய்ப்போம் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா ராஜாவின் அரமனையை குறித்து கர்த்தர், நீ எனக்கு கீலியாத்தைப் போலவும் லீபனோனின் கொடுமுடியைப் போலவும் இருக்கிறாய், ஆனாலும் மெய்யாகவே நான் உன்னை வனாந்திரத்தைப் போலவும் குடியில்லாத பட்டணங்களைப் போலவும் ஆக்கிவிடுவேன். சங்காரக்காரரை அவரவர் ஆயுதங்களோடு கூட நான் உனக்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துவேன். உன் உச்சிதமான கேதுருக்களை அவர்கள் வெட்டி அக்னியிலே போடுவார்கள். அநேகம் ஜாதிகள் இந்த நகரத்தை கடந்து வந்து அவனவன் தன் தன் அயலானை நோக்கி, இந்த பெரிய நகரத்துக்கு கர்த்தர் இப்படி செய்தது என்னவென்று கேட்பார்கள். அதற்கு பிரதியுத்தரமாக அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையை விட்டுவிட்டு அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டு அவைகளுக்கு ஆராதனை செய்தபடியினால் இப்படி ஆயிற்று என்பார்கள் என்று சொல்லுகிறார். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக பரிதவிக்கவும் வேண்டாம். சிறைப்பட்டு போனவனுக்காகவே அழுங்கள், அவன் இனி திரும்பி வருவதும் இல்லை. தன் ஜனன பூமியை காண்பதும் இல்லை. தன் தகப்பனாகிய யோசியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டு இவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போன யூதாவின் ராஜாவாயிருந்த யோசியாவின் குமாரனாகிய சல்லூமை குறித்து அவன் இனி இங்கே திரும்ப வராமல் தான் கொண்டு போகப்பட்ட ஸ்தலத்திலே மடிப்பான். இந்த தேசத்தை அவன் இனி காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலறைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பல கனிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதி லிங்க வருணம் பூசி அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ, நீ கேதுரு மர மாளிகைகளில் உலாவுகிறபடியினாலே ராஜாவாயிருப்பாயோ? உன் தகப்பன் போஜனபானம் பண்ணி நியாயமும் நீதியும் செய்தபோது அவன் சுகமாய் வாழ்ந்திருக்கவில்லையோ? அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கண்களும் உன் மனதுமோ வென்றால் தற்பொழிவின் மேலும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்துவதின் மேலும் இடுக்கமும் நொறுக்குதலும் செய்வதின் மேலுமே அல்லாமல் வேறொன்றின் மேலும் வைக்கப்படவில்லை. ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவருடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை. ஒரு கழுதை புதைக்கப்படுகிற வண்ணமாய் அவன் எருசலேமின் வாசல்களுக்கு வெளியே இழுத்தெறிந்து புதைக்கப்படுவான் என்று சொல்லுகிறார். லீபனோனின் மேலேறி புலம்பு, பாசானில் உரத்த சத்தமிடு, ஆபரீமிலிருந்து கூப்பிட்டுக் கொண்டிரு. உன் நேசர் அனைவரும் முறிந்தார்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்தை கேளாமற் போகிறதே உன் வழக்கம். உன் மெய்ப்பர்கள் எல்லாரையும் காற்று அடித்துக் கொண்டு போகும். உன் நேசர் சிறைப்பட்டு போவார்கள். அப்போதல்லவோ உன் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நீ வெட்கப்பட்டு லட்சையடையவாய். லீபனோனில் வாசமாயிருந்து கேதுரு மரங்களின் கூடு கட்டுக் கொண்டிருக்கிறவளே, வேதனைகளும் பிள்ளை பெறுகிறவளுக்கு ஒத்த வாதையும் உனக்கு வருகையில் நீ எவ்வளவு பரிதவிக்கப்படத்தக்கவளாயிருப்பாய். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலது கையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கழற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் நீ பயப்படுகிறவர்களின் கையிலும் உன்னை ஒப்புக் கொடுப்பேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாரின் கையிலும் கல்தேயரின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். உன்னையும் உன்னை பெற்ற தாயையும் உங்கள் ஜனன பூமியல்லாத அந்நிய தேசத்திலே துரத்தி விடுவேன். அங்கே சாவீர்கள். திரும்புவதற்கு தங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கும் தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வருவதில்லை. கோனியா என்கிற இந்த மனுஷன் அவமதிக்கப்பட்ட உடைந்த சிலையோ ஒருவரும் விரும்பாத பாத்திரமோ? அவனும் அவன் சந்ததியும் தள்ளுண்டதும் தாங்கள் அறியாத தேசத்திலே துரத்திவிடப்பட்டதும் ஏது? தேசமே, தேசமே, தேசமே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள.
2: ரோமர் 9 அதிகாரம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவாராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் எந்தெந்தைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுகிறார்கள். அந்த வாக்கு தத்துவமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல், நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்வாய். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி, நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்திற்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்திற்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய், அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாயிருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல, புற ஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும், சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய லக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாயிருந்தாலும் மீதியாயிருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதாமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினாலாகும் நீதியே. நீதி பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நீதி பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன். அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். சங்கீத 68:4 வாசிக்கலாமா? தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இல்ல மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும், வழியை ஆயத்தப்படுத்தணும், அவருடைய நாமம் யெகோவா என்பது களி கூறணும். இந்த மூன்று விஷயம் இந்த சங்கீத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தை ஏன் கீர்த்தனம் பண்ணணும்? கீர்த்தனம் பண்ணுவது என்பது பாடுவது. அவருடைய நாமத்தை ஏன் பாடி புகழ்ந்து துதிக்கணும் அப்படின்னா, கர்த்தர் மனுஷங்களை உண்டாக்கினதே அவருடைய நாமத்தை துதித்து பாடுறதுக்கு தான். என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்படிதான் கர்த்தர் ஜனங்களை உண்டாக்கினார் இல்லையா? அவர் அதாவது கீர்த்தனை பண்ணுவதற்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, அவரோடு கூட உறவு கொள்வது, நெருங்குவது அப்படின்னு அர்த்தம். நம்ம கீர்த்தனை பண்ணுவதனால தேவனிடத்துல இன்னும் கிட்டி சேருவதற்கான வழி நமக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். ஆமா, வனாந்தரங்களில் ஏறி வருகிறார். இதை பேசிக்கா யாரை சொல்லுவாங்கன்னா, யோவான் சாலங்கள் சொல்வார். அவர் தான் வனாந்தரத்துல என்ன செய்தாருங்க, வழியை ஆயத்தப்படுத்தினார். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அதுக்கு யோவான் சாலங்கள் வந்தார். இன்றைக்கு நாம தேவைப்படுறோம். ஒவ்வொருத்தரும் யோவான் சாலங்கள் தான். வழியை ஆயத்தப்படுத்துங்க, அவருக்கான வழி ஆயத்தமாகணும். அவருக்கான வழி என்ன அப்படின்னா, பரலோக வழி, பரிசுத்த வழி, பரிசுத்தவான்களை கூட்டி சேர்க்க வழி, அதான் அவருடைய வழி. அப்ப வழியை ஆயத்தப்படுத்தணும். நாம இன்னைக்கு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம இயேசுவண்டை போகிற வழியை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க, வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்துவது அப்படின்னா என்னன்னா, காஸ்பல் சொல்லணும், நற்செய்தி அறிவிக்கணும், அவங்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்லணும், அவர்களுக்கு எப்படி அவங்களை தேவனை வெளிப்படுத்தி அந்த வழியை கண்டுபிடிக்க உதவி செய்யணும். இதுதான் ஆயத்தப்படுத்துவது. அப்ப அன்னைக்கு யோவான்சன் என்ன செய்தாருங்க, அவர் வனாந்தரத்தை நின்று கூப்பிட்டார், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வந்து ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், மனம் துருமுகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதா? எல்லாரும் வாங்க ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்லல, மனம் துருமுகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இந்த வழி, இந்த வார்த்தை கேட்ட உடனே வழி உண்டாயிடுச்சு. இந்த வழி என்ன ஆயிடுச்சுங்க, அநேகரை மனம் திரும்ப செய்து தேவனண்டை கிட்டி சேர்த்தது. அப்ப அந்த வேலையை இன்றைக்கு நீங்களும் நானும் செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, அவருடைய நாம யெகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். ஆமென். அவருடைய நாம ஆயிரம் நாமங்கள் சொல்றாங்கல்ல, அவருடைய நாமம் யெகோவா. ஆமென். அல்லே லூயா. பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல எல்லா இடத்திலும் கர்த்தர் என்று இருக்கிற எல்லா இடத்திலும், பழைய ஏற்பாட்டு புத்தகம்னா பழைய நாட்களில, ஆதி நாட்களில கர்த்தர் என்ற இடத்துல யெகோவா தான் எழுதப்பட்டிருந்ததா? அப்ப இன்னைக்கு அத அப்புறம் தான் மாற்றி எழுதி இருக்கிறாங்க. அப்ப அவருடைய நாமம் யெகோவா இல்லைங்களா? அவருடைய நாமத்துல நம்ம களி கூறணும்னு கர்த்தர் நம்ம இடத்துல கேட்டுக்கொள்கிறார். அப்ப இன்னைக்கு கர்த்தரி பிள்ளைகளே, ஒரு சந்தோஷம். எதுக்கெல்லாம் சந்தோஷம்? இன்னைக்கு இந்த வசனத்தின் பிரகாரம் நான் என்ன என்ன செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் கீர்த்தனை பண்றேன், வழி ஆயத்தப்படுத்திட்டேன், அதனால நான் களி கூறுறேன். ஆமென். இன்னைக்கு அதை செய்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, இந்த நாளிலே பரிசுத்தாவியானவர் ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதத்தை எங்கள் மத்தியில வைத்திருக்கிறீங்கப்பா. இது ஆண்டவரே, எங்களுக்கு கீர்த்தனை பண்ணுவதும் வழி ஆயத்தப்படுத்துவதும் களி கூறுவதுமா இருக்க உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை நாங்க அறிந்திருக்கிறபடினாலே நாங்க உயர்ந்த அடைக்கலத்தை வைக்கப்படுவோம்னு விசுவாசிக்கிறோம். இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். God bless you all.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 43:19 வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாசல்களை திறக்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளில் அநேக உங்களின் காரியங்களில் வெற்றி கிடைக்க, நல்ல பதிலை பெற்றுக்கொள்ள பல வகைகளில் முயற்சி செய்தும் பலரின் ஆலோசனைகளை கேட்டும் காத்திருக்கிறீர்கள். ஆனால் அவைகளில் எந்த பதிலும் இல்லாமலும் காரியங்கள் தாமதமாகியும் காணப்படுவதால் மனம் சோர்ந்து போய் நம்பிக்கையை சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகின்ற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று. ஆகவே கர்த்தரின் வார்த்தை பொய் உரையாது, எனவே வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் ஜனங்களுக்காய் புதிய காரியங்களை பெரிய அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம். யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறது. அவ்வேளையில் இயேசு தண்ணீரை மொண்டு வரச் சொல்லி திராட்சரசம் இருந்த வெறும் பாத்திரத்தில் ஊற்றச் சொல்கிறார். அப்பொழுது தண்ணீர் திராட்சரசமாய் மாறி முன்புள்ள திராட்சரசத்தை காட்டிலும் சுவை நிறைந்ததாய் காணப்படுகிறது. பந்தியில் பரிமாறவும் படுகிறது. வந்தவர்கள் பாராட்டியும் ஆச்சரியம் அடைந்தும் மகிழ்ந்திருந்தனர் என்பதை வாசித்து அறிகின்றோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வேளைகளில் குறைவுகளும் பலவீனங்களும் இயலாமைகளும் பல தடைகளும் குடும்பத்தில் பிரிவுகளும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடு இருதயத்தில் பயத்தோடும் கலக்கத்தோடும் எப்படி கல்யாண வீட்டில் குறைவுபட்டு போன திராட்சரசத்திற்காக கலங்கி நின்றார்களோ அப்படியே நீங்களும் இன்றைக்கு கலங்கியவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு உங்களின் குறைவுபட்டு போன பகுதிகளில் அடைப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இயேசு பிரவேசிக்கின்றார். தம் ஜீவ தண்ணீரை ஊற்றி நிரப்புகின்றார், புதுப்பிக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் காத்திருந்தீர்களோ அவைகளில் இன்றைக்கு புதிய வழிகளை திறக்கிறார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் முந்தினதை காட்டிலும் பிந்தினதை சுவையுள்ளதாய் நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காய் மரித்த உயிர்த்த இயேசுவை அறியாமலும் அவரின் அன்பை ருசித்து பாராதும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்கள். உங்களின் குறைவுகளை நிறைவாக்கி முன்பிலும் அதிக சுவையுள்ள வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: நாளிலும் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே வந்து நிற்கிறோம். கடைசி நாட்களிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாட்களில் வாசிக்க கேட்போமாயிருந்தால், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஒரு குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்பட வேண்டுமா இருந்தால் ஒரு பெண்ணாலே தான் அந்த குடும்பம் இந்த நாட்களிலே கட்டப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதிகாமத்திலே பார்ப்பீர்களா இருந்தால், ஆதாம் ஏவாளை தேவன் இந்த நாட்களிலே ஒரு குடும்பமாக இந்த நாட்களை உருவாக்கினார். ஆனால் ஏவாள் செய்த தவறுகளின் நிமித்தம் ஆதியிலே அந்த குடும்பம் சீர்குலைந்து உடைந்து போனதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் இருந்து எறியப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே விதமாகத்தான் இன்றைய நாட்களிலும் ஒரு குடும்பம் இங்கே கட்டப்பட வேண்டுமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமா இருந்தால், ஒரு புத்தியுள்ள ஸ்திரியால் தான் இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. வீடு எதை குறிக்கிறது? ஒரு குடும்பத்தை குறிக்கிறது, தேவனுடைய சபையை குறிக்கிறது, ஒரு சமூகத்தை இந்த நாட்களிலே குறிக்கிறது என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி நாட்களை சொல்லி இந்த வார்த்தையில சொல்லப்படுகிற காரியம், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அதே விதமாகத்தான் ஒரு தேவனுடைய சபையா இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களில் ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே ஒரு புத்தி இனத்தின் நிமித்தம் தான் அது கட்டப்படும். புத்தி இல்லாத நிமித்தம் அது இடிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த மாசத்தினுடைய கடைசி நாட்களிலும் இப்படியான வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுகிறார் என்றால், தேவன் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நாட்களில் இருக்கிற நம்மை இந்த நாட்களில் மறுபடியுமா இந்த நாட்களில் புத்தி உள்ளவர்களா எடுத்து இந்த நாட்களை கட்டும்படியாகத்தான் தேவன் இந்த நாட்களில் நம்மோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டுமா இருந்தால் அங்கே நமக்கு ஒரு ஞானம் வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அறிவான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது மனவாட்டி சபையே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு சபை உருவாக்க வேண்டுமா இருந்தால், அந்த மனவாட்டி சபை உருவாக்கப்பட வேண்டுமா இருந்தால், தேவ ஞானத்தினாலே அந்த சபை உருவாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ஞானம் இல்லை என்றால் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சபை உருவாக்கப்பட முடியாது. அதைத்தான் இந்த நாட்களிலே இஸ்திரிக்கு ஒப்பாக இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், இந்த 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்கள்? தங்களோடு கூட இந்த நாட்களிலே எண்ணெயும் கொண்டு போனார்கள் என்று. ஆனால் புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த நாட்களிலே அவர்களிடம் கேட்டார்கள், இந்த நாட்களிலே எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாருங்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் புத்தி உள்ளவர்களாய், புத்தியுள்ள ஸ்திரீகளாய் இந்த நாட்களில் இருந்து அபிஷேகத்தினால் நிறைந்திருந்து தேவனை ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை கடந்து செல்லுவோம். இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் தேவனுடைய அதாவது ஞானம் இந்த நாட்களை புறப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தங்களூடாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புத்தி உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் நடந்து தேவனுடைய சபையை, தேவனுக்கு பிரியமான குடும்பமாய் இந்த நாட்களில் நம்முடைய குடும்பங்களை இந்த நாட்களிலே கட்டி எழுப்பும்படியாகத்தான் கர்த்தர் இந்த நாட்கள் இந்த கடைசி காலத்திலே நம்மை இந்த நாட்கள் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதைத்தான் வேதம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருவது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, புத்தி உள்ளவர்களாய் இருந்து காரியத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து ஞானத்தையும் புத்தியும் தந்து இந்த மாசத்தின் கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே தேவன் நடத்துவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. ஆமென்.

0: Recording in progress.
1: Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 29ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. ஆரம்ப வசனமாக ரோமர் 16:3-5 பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கிலாவையும் அகிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எபெனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை குறிப்பாக 16ஆம் அதிகாரத்தை கவனமாக படி

நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16:3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10 அரிஸ்டோபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும், 11 கர்த்தருக்குரிய நர்சீசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் ஒரு அங்கமாக என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது. இன்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 29th of July 2026, and the topic for today is The Church is More Than a Building. The opening verse is taken from Romans 8:16-5. Greet Priscilla and Aquila, my helpers in Christ Jesus, who have for my life laid down their own necks, unto whom not only I give thanks, but also all the churches of Gentiles likewise greet the church that is in their house. When you study the book of Romans carefully, especially the 16th chapter, you'd notice something striking about the early church. It wasn't one central congregation. There were several fellowships, different groups of God's people meeting in different places, yet all part of the same church. This becomes even clearer when you read the opening of Paul's epistle to the Romans. To all that be in Rome, beloved of God, called to be saints. In Romans 1:7.
The churches were spread across many locations with

0: ஆமீன். இந்த 31ஆம் தேதி 7ஆம் மாதம் 31ஆம் தேதி ஆடி மாதம் 31ஆம் தேதி ஜூலை மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்நாளுக்கான வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமென். நேற்று நாளிலே ஒரு வசனத்தை வாசித்தேன், எல்லோரும் பரலோகம் போக விரும்புகிறார்களாம், ஆனால் மரணத்தை அவர்கள் மரணம் அடைய விரும்பவில்லையாம். பரலோகத்துக்கு போக விருப்பம், ஆனால் பூமியிலே மரணத்தை அவர்கள் விரும்பவில்லையாம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேத வாசிப்பு, பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 2 சாமுவேல் 17, எரேமியா 21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 7:8 அதிகாரங்கள், இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். அத்தோடு உங்களுக்கு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா, தேவனுடன் 1 நிமிடங்கள், வாக்கு தத்துவம், இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் நகோமி லோகன் அவர்கள் இணைந்தார், போய்விட்டார். நாளிலே விசேடமாக நீங்கள் சுபா இளங்கோக்காக குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் அவர் ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவருடைய கணவனாருக்கு வீட்டிலே ஆக்சிடென்ட், அவர் ரட்சிக்கப்படவில்லை. அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சோதரி சுபா இளங்கோனுடைய கணவர் இளங்கோ, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவருடைய ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை. கடந்த வாரத்திலே வியாழக்கிழமையும் இந்த வாரத்திலே புதன்கிழமையும் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, நித்திய வெளிச்சம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற போது கணவனார் 2 தரம் போன கிழமையும் விழுந்து விட்டார், இந்த கிழமையும் விழுந்து விட்டார். அவர் ரட்சிக்கப்படாத கணவன் இளங்கோ, அவருக்காக நீங்கள் தொடர்ந்து ஜபியுங்கள். அவருடைய ரட்சிப்புக்காக கத்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலில் வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சௌதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்த பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவாராக. துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிற ஊழியரையும் குடும்பத்தாரையும், அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து அவருடைய மனோவாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பாராக. என்னென்ன காரியங்கள் கூட கடந்து செல்கிறாரோ கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அந்த வகையில் இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். பேசலோட்டம்மா.
1: உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆண்டவராகிய தேவனே, பரலோகத்தின் தேவனே, அப்பா பிதாவே, நீரங்களை காண்கின்ற தேவன பராஜா ஆண்டவரே, முக்கு சூத்திரமையா, சூத்திரமையா ராஜா தேவனே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் கூறின வார்த்தைகளை நினைவு கூறுகிறோம் ஐயா ராஜா. இந்த 40 வருஷ காலம் ஆண்டவரே, உங்கள் பாதரட்சைகள் பழுதாகவில்லை. ஆண்டவராகிய தகப்பினியமுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை தூக்கி சுமந்து வந்த தெய்வம் அப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே இந்த வீழையினும் ஐயா ராஜா ஆண்டவரே இஸ்ரவேலர்கள் கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் ஆண்டவரே தேவனே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு வருகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவராகி தேவனே. உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பா நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நீர் காண்கின்ற தேவனப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஹாலேலூயா. நீ நன்றாயிருக்கும்படிக்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும் படிக்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான் செம்மையின் நன்மையுமாயிருக்கிறதை செய்வாயாக. ஹாலேலூயா. கர்த்தர் பலத்த கையினால் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினீர் ஆண்டவரே. சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. இந்த நாளிலும் எங்கள் ஆராதனை உங்கள் சமூகத்திலே வருவதாக தகப்பனே. தேவனே நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே இருதயங்களை காண்கிற தேவனாயிருக்கிறபடியால் உங்களுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உங்களுடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை திரும்ப நினைவு கூறுகிறோம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வார்த்தையை படிக்கின்ற வழியிலே நான் யோசிப்பேன், கர்த்தர் எங்களுடைய இருதயங்களை அவர் காண்கிற தேவன். அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்த ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நான் யோசிப்பதுண்டு. ஆனா இந்த வசனம் பாருங்கள், அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். சிலவுல பாருங்கள், எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது எங்களுக்கு நாங்கள் அறிய மாட்டோம். ஆனா ஒரு பிரஷர் வருகின்ற வேளையில, ஒரு பிரச்சனை வருகின்ற வேளையில நாங்கள் சொல்லாமலே என்ன செய்யும், அந்த இருதயம் வெளியிலே கக்கும். ஹல்லேலூயா. அங்கே எங்களுடைய இருதயம் என்னத்தினால் நிறைந்திருக்கிறதோ அது நாங்கள் அறியாத நேரத்திலே அப்படியே சடுதியா அது வெளியிலே வந்துவிடும். ஹல்லேலூயா. அனுப்படியத்தனாண்டு சொல்லுகிறார் பாருங்கள், நாங்கள் சடுதியாய் அதை அறிந்து நம்மை திருத்தி கொள்வதற்கு, நம்மை தேவனுக்கு முன்பாக நாங்கள் திருந்தி கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நாங்கள் தான் அறியும் படிக்கும். எங்களுடைய இருதயத்தில் உள்ளது அங்கே நாங்கள் அறியும் படியும். எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம்னு சொல்லி எரேமியாவிலே நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கல்லான இருதயம் என்று எசேக்கியேல்ல பார்க்கிறோம். கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு சதியான இருதயத்தை வைக்கிற. ஹல்லேலூயா. ஆனபடினால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அவர் காண்கிற தேவன். நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. அனுபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலேயே நாங்கள் இருதயத்தை நாங்கள் அங்கே என்ன இருக்கிறது என்பதை நாங்களே அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற அவர் பொல்லாங்க செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவரும் அல்ல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனம் சொல்லப்படுகிற நாங்கள் எங்களை அறியும் படிக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே ஹல்லேலூயா எங்களை இருதயத்தை நாங்கள் சோதித்து பார்ப்போம், இருதயத்தை அறிந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. பொய்யான வழிகளிலும் பொய்யான காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை இருதயத்தையும் எங்களுடைய மனத்தையும் நாங்கள் ஆண்டவரே செலுத்தாத படிக்கும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் சமூகத்தில பிரதியாயிருக்கும்படி செவிக்கிறோம். மரணமும் ஆண்டவர் அந்த சகோதரர் சொன்னது போல ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவிலே இருக்கிறது. ஜீவனை குறித்து பேசுவோம். இந்நாள் வரையும் ஆண்டவரே மரணத்தை குறித்து பேசியிருந்தால் தகப்பனே நீர் தயவாய் மன்னித்து எங்களை ஜீவனுக்கூடாக நடத்தும்படி செவிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இருதயம் திருக்குள்ள இருதயம் அப்பா. ஆண்டவரே தேவனே அப்பா, நன்மையும் செம்மையுமான இருதயத்திலிருந்து ஆண்டவரே 100 மடங்காய் ஆண்டவரே அவன் பலன் கொடுக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுவதப்பா ராஜா. தகப்பனே ஆண்டவரே நன்மையும் செம்மையுமான இருதயமா எங்கள் இருதயத்தை மாற்றும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இந்த வேளையிலே நாங்கள் துதிக்கின்ற துதி ஆராதனை நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே சுகந்த வாசனையை ஏற்றுக்கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. கை கூர்ந்து எங்களை மன்னியும், எங்களை உம்முடைய ரத்தத்தினால் கழுவும், எங்களை வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா கரம் பிடித்து நடத்துகிறேன் காலமெல்லாம் சுமக்குகிறேன். நன்றி நன்றி. இந்த வார்த்தையை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அநேகருடைய சூத்திரங்களினால் கிருபை பெருகும். நம்முடைய தமிழ் வேத புத்தகத்திலே நன்றி நன்றி என்றும் போடப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் செலுத்துவதை கூட அங்கே நன்றி என்ற அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. ஆனபடினால் அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் அநேகர் நன்றி செலுத்துவதனால் எங்கள் மத்தியிலே கிருபை பெருகும். அவர் தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிறதுவன். ஹாலேலூயா. தம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காத்துக் கொள்ளுகிற தேவன். ஆனபடினால் நன்றி நன்றி என்று பாடுகின்ற வழியில நீங்கள் சேர்ந்து பாடுங்கள். எங்கள் மத்தியிலே கிருபை பெருகுவதாக. ஹாலேலூயா. உம்மை

ஆண்டவரே சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது அப்பா. ஆண்டவரே உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்தி கட்டாத சமாதானம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் என்று சொன்ன தேவனே ராஜா, ஆண்டவரே நீர் விசாரிக்கிறவரானபடினால் எங்கள் கவலைகளை எல்லாம் கரத்துல வைக்கிறோம் ராஜா. இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம். மந்த பெருகிறது போல் நாங்கள் பெருகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்துகிறேன், எழும்பி பிரகாசிக்கிறோம். உடைய ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருங்கள் மேல் உதிப்பார். உதிக்கிற வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருகிறார்கள். கடற்கரையின் திரளான கூட்டம் நம்மை தேடி வருகிறது, பாடி மகிழ்கிறது. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயா, ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா, ஹாலேலூயா ஹாலேலூயா.

0: ஹல்லேலூயா. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தூத்தரிக்க கடவாய். ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா நீங்க கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே, இந்த தேசத்தில இருக்கிற ஆண்டவரே நிறைவுகளை காண்கிறீர் ஐயா, குறைவுகளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் ஐயா இந்த தேசத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளை மீட்டுக் கொள்ளும்படி செவிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய கிருபை உள்ள வசனத்துக்கு சாட்சியாக திருச்சபையில அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சபையில் உள்ள நகரவாசிகள் யாரும் ஆண்டவரே வியாதியா இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே நல்ல தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தில் இருக்கிற சிறுமைகளை நீர் காண்கிற தேவன் ஐயா ராஜா. பொருளாதார மாற்றங்களை நீர் கொண்டு வந்திருக்கிற தேவன், நிறைவுகளை கொண்டு வருகிற தேவன். ஆண்டவராகிய தேவனே, தேசத்து ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம். தரிசு நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றப்பட வேணுமா செவிக்கிறோம். விவசாயம் பெருக வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. வாலிபர்கள் ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே ஆண்டவரே விவசாயத்திலே ஆண்டவரே விவசாயம் பண்ண ஆண்டவரே அவர்களை திரும்ப கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, எங்கள் தமிழர்கள் மத்திலே வியாபாரங்கள் ஓங்க வேணுமா செவிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உடைய கரத்திலே ஐயா அவங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே, நாங்கள் இருக்கின்ற திருச்சபைகள் ஆண்டவரே பலகி பெருகும்படி செவிக்கிறோம். குழந்தைகள் வருகிறார்கள், முதியவர்கள் வருகிறார்கள், வாலிபர்கள் வருகிறார்கள். தடைகள் அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால் கட்டப்படுகிறதப்பா. இம்மட்டும் ஆண்டவரே தேவனே, தகப்பனே திருச்சபையில ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், மலைமேல் இருக்கிற பட்டணங்கள் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாதப்பா. ஆண்டவராகிய தேவனே, தகப்பனே ராஜா, லேவியருடைய பிள்ளைகள் ஆண்டவரே, புத்திரர்கள் ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இது உம்மால் விதித்த நியமமாயிருக்கிறபடியால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளை ஆண்டவரே தேவனே தகப்பனே உம்முடைய ஊழியத்திலே ஐயா நீங்கள் ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே ஆகிய தகப்பனே ஆசீர்வதிக்கப்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் பாழான இடங்களை ஆண்டவரே தேவனே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவருடைய கார பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அவர்களை நீர் அபிஷேகிக்கிறீர் ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஐயா, தீமோத்தேக்களை போல, பவுல் அப்போஸ்தலர்களை போல, ஆண்டவரே பேதுருக்களை போல ராஜா, எஸ்தர் ராஜாதிகளை போல, ஆண்டவரே பிரிஸ்கில்லாக்களை போல, பிரிஸில்லாவை போல ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய, அப்பலோக்களை போல ஊழியம் செய்ய அவர்கள் மேல் ஆவியான ஊற்றப்பட வேண்டுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்திலே ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை, நியாயங்களை, கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு தகப்பனாய். தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. சிறிதும் பெரிதுமான உம்முடைய கட்டளைகளை ஆண்டவரை கை கொண்டு நடக்க உம்முடைய கிருபை நமக்கு தேவையப்பா ராஜா. எங்கள் வாய்கள் மூறாதபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆண்டவரே தேவனே தகப்பனே உச்சரிக்கிறோம் ஐயா ராஜா. நலமானதையும் பேசாதபடி எங்கள் நாவுக்கு காவல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே உமக்கு சூத்திரம். உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இறுதிய மேட்டுமே அடையாமலும் உன்னை அடிமத்தன வீடாகி எழுத்திருந்து புறப்பட்ட வருவும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலேந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போசித்து வந்தவருமான தேவன ஆகிய கர்த்தரை நீ மறவாமலும். ஹாலேலூயா. ஆண்டவராகிய தேவன் எங்கள் ஆடு மாடுகள் திரட்சி ஆகிறதப்பா ஆண்டவரே. எங்களுக்கு வெள்ளியும் பொன்னும் பெறுகிறதப்பா. எங்களுக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்க பண்ணுகிறேன். ஊழியங்கள் வர்த்திக்க பண்ணப்படுகிறது ஆண்டவராகிய தேவனே. திருச்சபையில பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள். எங்கள் பிள்ளைகள் வர்த்திக்க பண்ணப்படுகிறார்கள் அப்பா. நீர் அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனையா. இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கின்ற தேவனையா, எங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்வு உண்டாகிறது, எங்கள் திருச்சபைக்கு வாழ்வு உண்டாகிறது அப்பா. ஹாலேலூயா, நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே அடிமத்தன வீடாகி இருந்து புறப்பட்ட காரியங்கள் ஒவ்வொன்றை நினைவு கூறுகிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், உங்களை செழிப்புள்ள இடத்திலே வைத்திருக்கிறதற்காக சூத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே அப்பாவே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உண்மை மறந்தால் எங்களுக்கு எங்கே வாழ்வு? ஆண்டவரே உண்மையே எப்பொழுது நினைத்திருக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நினைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் மேல் தெளிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் பிள்ளைகளில், எங்கள் திருச்சபைகள்ல, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே, நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேவரே சகலத்தை மறைந்தவர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. ஆண்டவரே இலங்கை அரசாங்கத்தின் மேல் உடைய கரம் கூட இருப்பதாக. தகப்பனாய தேவனே உடைய கரத்தை வையும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே உடைய கிருபையுள்ள கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா. ஆண்டவரே மோர்கேஜ் காரியங்கள் ஆண்டவரே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் ட்ரொப் பண்ணப்பட வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக சோத்ரம் போத மறந்து கடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் பூட்டப்படுவதாக தகப்பனே. வாலிப பிள்ளைகளுடைய கால்கள் ஆண்டவரே போத மறந்துக்கு விலக்கிய வேணுமா செபிக்கிறோம் கத்தாவே. விசேஷமாக இந்த பரிசுத்தவான்களுடைய பூமியப்பா, பரிசுத்தவான்கள் வாழ்ந்து நடந்த பூமியப்பா, பரிசுத்தவான்களுடைய சந்ததியார் அதை எத்தனையாவது சந்ததியா இருக்கலாம், அவர்கள் மேலுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. தேவரீர் அந்த பரிசுத்தவான்களை நினைத்து அவருடைய சந்ததிகளை மீட்டுக் கொள்ளும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே முக்கு சோத்திரம். இந்த தேசத்திலே ஆண்டவரை குறித்து சொன்னால் அவர்களுக்கு அது பரிகாசமா இருக்கிறதப்பா ராஜா. தேவரீரின் ஆவியானவர் நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்ளாவிட்டால் எங்களால் மீட்டுக் கொள்ள முடியாதப்பா. எங்கள் ஆவியானவரே ராஜா அவர்களுக்கு உணர்த்தும், அவர்களை போதியும் ஆண்டவரே. ஆவியானவரே திரும்பவும் ஆண்டவரே பழைய நிலைமைக்கு ஆண்டவரே கிறிஸ்தவ நாடாக மாற்றும்படி செவிக்கிறோம் கத்தாவே. அதே போல இலங்கை தேசத்திலும் ஆண்டவரே தேவனே எல்லா விக்கிரக ஆராதனையும் ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசத்தை விடுவிக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோருக்கும் தாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும், நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளவும் அவர்களை கிருபை கொடுக்கும்படி செவிக்கிறோம். உடன்படிக்கை கிருபையும் காத்துக் கொள்ளுங்க தேவனே. இந்த நாளிலும் எங்களோடு கூடேறும் ஆண்டவரே. நாங்கள் பாவங்களுக்கு செத்தோம், நீதிக்கு பிழைத்தோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீர், உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம்னு சொல்லி அறிக்கிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர் நல்லவர் என்று அறிக்கையிட்டு இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றியும் வாழ்த்துக்களும். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே புதிய மாதத்தையும் ஆசீர்வதி தருவாராக. உடைய போக்கிலும் வரத்திலும் ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சந்தோஷம் சமாதானத்துடன் எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் கேட்டுக்கொண்டு வானொலி கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் துதி ஆராதனையிலேவும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக கத்திரி சித்தமானால் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். என்னைக்கு வேண்டும் திங்கட்கிழமை வேங்க ஹாலிடே ஆயிருக்கிறதாலே செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
0: ஆமேன். பிளஸ் யூ பிளஸ் யூ.
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இருந்த ஊழியர் திருச்சபையிலிருந்து பாசன ஹோமி லோகன் அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம், சுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்ட ஒரு சார்பிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியனவன் நாமத்தினாலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தடைய கரத்தை ஒப்புவிப்போம்.
2: நாங்கள்
1: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு.
2: உயிர்த்தெழுந்த
1: வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான இன்று 31 தேதி 7 மாதம் 31 தேதி ஆடி மாதம், 31 தேதி ஜூலை மாதம், 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலும் மாதத்தின் இறுதி நாளிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தந்தார். அதே போல அடுத்த மாதத்தையும் நாங்கள் நன்றியோடு வரவேற்போம். கர்த்தர் ஆசீர்வாதங்களை கூட்டி தருவார். ஆமேன். நிச்சயமாக அந்த வேளை கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிப்போம். நாளுக்கான வசனம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஆமேன். நீதிமொழிகள் 18:21 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக் கொள்வோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆமேன். அதை பிரயோகிக்கும் பொழுது ஆசீர்வாதம் வரும் அல்லது மரணம் வரும். ஆமேன். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 17, எரேமியா 21 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து ரோமர் 7வது 8வது அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற இந்த காரியங்களை நாங்கள் ஊழியர்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். உங்களுடைய விருப்பமான நேரத்தில் கேட்க முடியும். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேலையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளில் எங்களுடன் சகோதரி கவி கவிந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்திருந்தார். அவர் வருவார். அவருடைய இன்டர்நெட் காரியங்கள் குறைவாக இருப்பதனாலே போய் போய் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் நீங்கள் வரவேற்கள். கவி கவிந்தா யாழ்ப்பாணத்திலிருந்து வருகிறார். ஆமேன். நாளை விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சௌரி சுபா இளங்கோ அவருடைய குடும்பத்துக்காக விசேடமாக. அவருடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, ஆனாலும் அவர் இந்த ஊழியத்துக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் வீட்டிலே விழுந்து விட்டார். அவரை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி காரியங்களை செய்து வருகிறார்கள். அதனாலே அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய விசேடமாக அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அதனாலே அவர் நேற்றைய நாளிலே ஊழியங்களை செய்ய முடியவில்லை. முந்தைய நாளிலும் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த சாத்தானுடைய அட்டாக் போன கிழமையும் இந்த கிழமையும் அவர் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவர் விழுந்தார். ஆமேன். அப்படியாக அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சோரி டோலி அவர்கள் யுஎஸ்ஏல இருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர் வொக்கேஷனில் இருக்கிறார். அவருக்கு முதலிடம் கொடுங்கள். அவர் வழியிலே சிற்றிங்களுக்காக செல்கிறார் நினைக்கிறேன். அவர் தங்கியிருக்கிற வீட்டில் டெஞ்சலாக இல்லாமல் அவருக்கு முதல்ல கொடுங்கள்.
0: வந்துட்டேன்.
1: கர்த்தர் சுகமாக கூட்டி வந்தா நீங்கள் சாட்சியம் எடுத்து வாருங்கள். அதே வேளையிலே எங்களுடன் கால வேளையிலே அண்டன் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கவி கவிந்தா வருகின்ற பொழுது அவருக்கும் கொடுங்கள். இந்த வேளையிலும் இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌதரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். சௌதரி ரொமானா அவர்கள் நிவாரண சுவாசிக்கிறோம். அவர் மீது ஒரு எவத்தவைய திரும்பமாக தந்திருக்கிறார் நினைக்கிறேன். நானும் கேட்கவில்லை, இப்பொழுதுதான் போட்டிருக்கிறார். அவர் வருகின்ற காலங்களில் நிவாரணம் சுவாசிக்கிறோம். அவரையும் நாங்கள் இணைப்பில் சேர்த்திருக்கிறோம். அவர் வாஞ்சியாக இருக்கிறார். தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ அவர் பிரை பண்ணுவார். இந்த வேளையிலும் நாங்கள் சகோதரி ஞானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைசலோட்டமா ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன். சங்கமா வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமா வானொலியை நடத்தி கொண்டிருக்க லேசிய நான் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன்

0: தரிசனம் காண்ற நாட்களாயிருக்கிறது. அந்த நாட்களை தவற விட்டால் அது திரும்ப எங்களுக்கு கிடைக்காது, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கோ யுவதிகளுக்கோ கிடைக்காதாகவே இந்த கடைசி நாட்கள்லே இந்த கொடிய காலங்களிலே இவைகளை எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் 2 பேதுரு 3:3 கடைசி நாட்களிலே பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து கொள்வார்கள். இந்த சுய இச்சையின்படி இந்த வாலிப யுவதிகள் நடக்க கூடாது, கர்த்தருடைய சித்தப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளில் அவர்களுக்காக ஜெபத்திலே வழி நடத்தப்படுவோம். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் முக்கியவர்கள். வருங்கால சந்ததி மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு பராக்கிரமம் இருக்குது. அவர்களுடைய அலங்காரமே அவர்களுடைய பராக்கிரமம் தான். ஆகவே அந்த அலங்காரமாகிய அந்த பராக்கிரமத்தை தேவனுக்காக செலவழிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிப்போம். இந்த வேளையிலே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். பாஸ்டர் அவர்கள் வரவேற்று கொண்டு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் வரட்டும், இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஒரு பார முந்தி அங்கு ஆவியானவர் அவர்களை நடத்த வேணும். ஆவியானவர் நடத்தினா சரியா நீத்தியாக உண்மையாக நடத்துவார். ஆகவே இந்த ஜெபத்திலே ஒரு வைராக்கியம், எல்லா ஊழியத்தை பார்க்கலாம், ஆரம்ப ஊழியம் ஜெபம் இருந்தால் அங்காலே ஊழியங்கள் தானாய் அங்கு வழிவிடும். ஆகவே நாங்கள் ஜெபம் முக்கியமா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு சபைக்கோ முக்கிய போய மூலதனம் என்னென்றால் ஜெபம்தான். ஜெபம்தான் அங்கு முக்கிய மூலதனமா இருக்கும் போதுதான் ஊழியங்கள் அங்கு விரிவடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நீங்க பாஸ்டர் அவர்கள் இதுக்காக ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் இந்த வாலிப ஜோதிகளுக்கு வர வேணும் என்று சொல்லி ஆவியானவர் நிரப்பம் உண்டாக வேணும். ஏனென்றால் தரிசனம் காண்ற வாலிபர்களாய் அவர்கள் எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தாவுப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த பரிசுத்தாவியானவருடைய உதவியோடு வைராக்கியமாக ஜெபிக்க வாலிபர்களை இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் பவுலுக்கு கொடுத்த வைராக்கியத்தை போல இன்றைய காலத்தில வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வைராக்கியத்தோடு அவர்கள் ஜெபிக்க துதிக்க பக்தியாக இருக்க உலக காரியங்களை விட்டு எப்படி சவுல் பவுலாக மாறி ஊழியத்துல வைராக்கியமாக நடந்தது போல ஒவ்வொரு வாலிபனும் பொல்லாங்கானை ஜெயிக்கிற தன்மையை நீர் அந்த வாலிபர்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனும் தவறான பாதையில போகாதபடிக்கு இது ஒரு கடைசி காலம் என்ற ஒரு உணர்வோடு வாழ தாவீதை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை போல, தானியேலை போல, ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஒவ்வொரு வாலிபனும் வாழ நிற்கிறவை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனங்களுடைய ஜெபத்தை கேட்கிறான், பதில் தருகிறான். நாங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு வாலிபனும் வாழ ஆண்டவரே, தங்களுடைய சரீரங்களை உம்மிடத்துல ஒப்பு கொடுத்த வாழ்வு வாழ ஒவ்வொரு வாலிபனோடும் இடைப்படுவீராக. தாவீதுக்கு அந்த கோலியாத்தை வெல்லுகிற தன்மையை கொடுத்தீரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் இறங்கி ஞானத்தை கொடுத்து புத்தியை கொடுத்து அறிவை கொடுத்து அந்த கோலியாத்தை வெல்ல உதவி செய்தீரே. இப்படியாக துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டத்துல வெல்ல ஒவ்வொரு வாலிபனுக்கும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அதிகரித்து கொடுத்து ஜீசு எப்படி இந்த உலகத்துல நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாரோ, இயேசு வைத்தவன் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகித்தது போல ஒவ்வொரு வாலிபனையும் உம்முடைய அக்கினியினால அபிஷேகத்தினால நிரப்பி உமக்கன்று வாழ பிடித்தெடுத்த வாழ்வு வாழ உமக்காக ஊழியங்களை செய்ய அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளில நடந்த அனுபவங்கள் ஒவ்வொரு வாலிபர்களுக்கு கூட அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அந்த

0: வல்லமை, பலத்த வல்லமையாக இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். வாலிபர்கள் அபிஷேகத்தோடு ஊழியம் செய்வது ஒரு பராக்கிரமமான ஊழியமாக, ஒரு எழுப்புதலின் ஊழியமாக இந்த காலத்தில் வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபனுக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த வாலிபர்களின் பராக்கிரமம் மற்ற வாலிபர்களுக்கு அந்த பரவுகிற அக்கினியாக, ஒவ்வொரு வாலிபனையும் இழுத்துக் கொள்ளுகிற அக்கினியாக அந்த அக்கினி பரவி அன்றைக்கு இயேசு செய்த ஊழியத்தை போல என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று சொன்னே, அந்த வல்லமையோடு ஒவ்வொரு வாலிபனும் அந்த பராக்கிரமத்தோடு ஊழியம் செய்ய கிருபை செய்வீராக. உடைய இரக்கத்தை இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும், எந்தெந்த நாடுகளிலும் வாழுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்து அவர்கள் ஒவ்வொருவரும் தரிசனங்களை காண, தீர்க்க தரிசனம் உரைக்க, அந்நிய பாசையை பேச, ஒவ்வொரு உம்முடைய 9 விதமான கனிகளையும் 9 விதமான வரங்களையும் பெற்றவர்களாக, தேசத்தை கலக்குகிறவர்களாக, அன்றைக்கு உலகத்தை கலக்குகிறவர்கள் ஒவ்வொரு தேசங்களில், அந்த தேசங்களில கலக்கினது போல, பவுல் கலக்கிறது போல, நீர் இந்த வாலிபர்களுக்கு இப்படியான வல்லமையை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்ய நீர் கிருபை செய்வீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கமன் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கூட இருந்து வாலிபர்கள் இன்னும் அதிகமாக உடைய ஊழியத்துல பங்கு பெற, வாலிப ஊழியங்களை ஆரம்பித்து ஆண்டவரே செய்ய கிருபை செய்வீராக. வாலிபர்கள் ரொக்க ரோலை போல கிறிஸ்தவ பாடல்களுக்கூடாக தேசங்களில ஒரு எழுப்புதலை காண நீர் ஒரு காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஜெனரேஷனுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக, மகளுக்காக, கணவருக்காக, அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீர் புதிய பாதைகளை உருவாக்கி வழி நடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சிஸ்டர் சுபா இளங்கோவுடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சத்துரு அந்த குடும்பத்தில தீமைகளை வராதபடி நீர் உம்முடைய தள்ளும்புகளாலே அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்து, நீர் அந்த ஊழியத்துல தடைகள் ஏற்படாதபடி நீர் காத்து கொள்ளும்படியாக உம்முடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறீர். அந்த மகள் உம்முடைய மகளப்பா, உம்முக்கு உமக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த மகளப்பா, தைரியமாக ஊழியம் செய்கிற மகளப்பா, அந்த மகளோடு கூட இருந்து, அந்த கணவனோடு கூட இருந்து, கணவன் சுகமடைந்து மீண்டுமாக அந்த ஊழியத்தை உற்சாகமாக நடத்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நினைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து இந்த கடைசி கால ஊழியத்தில கடைசி கால ஓட்டத்தை உமக்கு பிரியமாக உம்முடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்க கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாகி உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் சபையில இருக்கிற வாலிய பிள்ளைகளோடும் கர்த்தர் கூட இருந்து சுத்தாவினால் நிரப்பி நடத்துவாராக. ஆமே,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு, டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், டோலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: நீங்கள் வாலிப பிள்ளைகள், தேவனை நீ நேசிக்கவும் இறுதி வரை அவர்கள் நிலைநிற்க கூடிய பிள்ளைகளாய் ஒரு நல்ல அவர்களுடைய உணர்வுகளை தேவன் தாமே தட்டி எழுப்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேர ஒருமனதோடு நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களை அழைத்து வந்த மகா கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இதே உங்களோட நாமத்தின் மூலமாக நாங்கள் கேட்டா உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிற இயேசுவே மக்கு நன்றி அப்பா. அப்பாவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவாங்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது என்று கூறியபடி ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்தின் வாலிபர் பெற்றுக்கொள்ள தக்கதாகவும் உங்களை அறிந்து கொள்ள அறிவின் ஞானத்தையும் அன்பையும் உங்களுடைய சமாதானத்தை இந்த வாலிபருக்குள்ள கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இலங்கை தேசத்துல மட்டும் இல்லையா, உலகம் எங்கும் இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான கிரிகைகளை கொடுத்து உங்களுடைய கிருபையை கொடுத்து அப்பா அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் விசேஷித்தவர்கள் என்று நீங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, வாலிப நாட்களை என்னை நினைவு கூறு என்று கூறிய அந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த வாலிபர் நாட்கள்ல இவர்களை நீங்க நினைவு கூர்ந்து இவர்களை எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உங்களை வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அந்த ரட்சிப்பை இவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அப்பா உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவரே இவர்களுக்குள்ள ஆண்டவரே வாசம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை பிழைப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அதே போல ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஆண்டவரே பலவீனத்துல இருக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா எங்கே போ, எங்கே போ, என்னத்தை செய்வோம் என்று தடுமாறிக்கொண்டு அப்பா அப்பா இருக்கிற அந்த வாலிபருக்குள்ள ஒரு பெரிதான விடுதலை கொடுத்து நீங்க பலப்படுத்துகிற தேவன் என்பதை அவைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை அப்பா தொடும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களை வல்லமை நிறைந்த கருத்தை நீட்டு உங்களோட வல்லமே அவர்களுக்கு அனுப்பி ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ரத்தத்தின் மூலமாக வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால சாத்தானை ஜெயித்தோம் ஆண்டவரே. அதே போல இந்த வாலிபர்களையும் ஒரு ஜெப ஆவியை கொடுத்து அவர்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த வாலிப நாட்கள்ல உங்களுக்கு உங்களை நினைவு கூறுவதற்கு ஆண்டவரே உங்களோட ஆவியானவரே உங்களோட அன்பையும் உங்களோட ஜெப ஆவியை உங்களோட அபிஷேகத்தையும் அனுப்பி இந்த நிமிடம் இந்த வாலிபர் எந்த இருள்களுக்குள்ள இருந்தாலும் உங்களால மட்டும்தான் அவர்களை வெளிப்படுத்த அவர்களை வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீங்க. யாவரையும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே. அழைக்கப்பட்ட உண்மை உள்ளவர் ஆண்டவரே அப்பா. நாங்க பரிசுத்த நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் சுபாவுக்கான ஹஸ்பண்டுக்கான வருகிற அவள் உங்களுடைய ஊழியக்காரி ஐயா, அவளை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க அப்பா. அவளை நீங்க வெக்கத்துக்குள்ள போடாத வண்ணமாக்க அந்த கணவனாருக்கு வேலனையும் சத்துவத்தையும் கொடுத்து உங்கள் ரத்தத்தினால அவளை அப்பா கழுவி சுத்தரிக்கடிக்கப்படியா ஜெபிக்கிறேன். என்ன விதமான பலவீனத்துல இருந்தாலும் ஆண்டவரே அவளுக்கு ஆண்டவரே வேலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது ஆண்டவரே அவர்களும் கொண்டு சமூகத்தை காணக்கூடியதாக அவங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த விதமான காயங்கள் இருந்தாலும் உங்களால மட்டும்தான் அதை ஆற்ற முடியும் ஆண்டவரே அப்பா. அந்த சிஸ்டர் உங்களோட ரத்த கோட்டைக்களை மறைத்து வைங்க அப்பா. எந்த தீங்கு மணுகாத வண்ணமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. நீ கண்ணு மணிமால இன்று மட்டும் காத்த தகப்பனே இன்னும் அவர்களை காக்க வல்லவரா இருக்கிறீங்க. நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா செய்யற ஊழியங்கள் ஒன்றுமே வீண் போகாத வண்ணமாக எத்தனை பேர் அப்பா வானொலி மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தையின் மூலமாக ரட்சிப்பதற்காக கொடுத்த இந்த வானொலி ஊழியத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன்ப்பா. இன்னும் அவர்களை ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நன்றி நன்றி நன்றி. சிஸ்டர் ஜெனட் போற ஊழியத்தை பொறுப்படுங்க, உங்களுக்கு ஏற்றவர்களாக மாற்றி உங்களுக்குரிய வகைகளை சிந்திப்பதற்கு உங்களுடைய பலனை சத்ததை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உட நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். பாஸ்டர் ஜெனட், பாஸ்டர் நியமிலோகம் வந்திருக்கிற சிஸ்டர்ஸ் யாவரையும் இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதத்தின் மூலமாக ஆசீர்வதித்து நித்திய வெளிச்சத்தை வாண்டற உங்களுக்குரியவர்களாக அப்பா கேட்டு கொண்டிருக்கிறவர்களை மக்களை மாற்றி அப்பா உங்களுடைய சித்தத்தின் படி செய்வதற்கு யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். முதலாவது ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய அன்பின் மூலமாக அனைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்தந்த ஜபாவியலுக்கு நன்றி, ஆவிக்கு நன்றி செலுத்தி நாம் யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென். ஜெனட் சிஸ்டர் போற பிரயாணத்துல கூட இருங்கப்பா. உங்களோட சமூகம் அவங்க முன்பாக போய் அங்க நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் இங்க ஜெர்மனிலிருந்து வந்து கனடால வந்து செய்ய போற ஒவ்வொரு காரியத்தையும் let your presence go before her and bless her in Jesus name I ask. ஆமே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி டாலி சிஸ்டர். கேத்தர் உங்களோட கூட இருந்து உங்கள் வீட்டுல இருக்கிற வாலிப மகனோடும் கூட இருந்து தேவன் தாமே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமே,
2: ஆமேன், ஆமேன். நன்றி. காட் பிளஸ் யூ சிஸ்டர்.
1: நாங்களை அறிந்தது எவன் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். நீங்கள் துறையில் மாடுற வாலிப பிள்ளைகளுக்காக பண்ணுங்கள். பாவத்தோடுக்கிறவங்களுக்காக அந்த பாவத்தினால் மரணத்தை சந்திக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த காலை வேளை காய்ச்சுதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்திலே ஆண்டவரே, பூமியிலே ஒருமனப்படுகிற வேளையிலே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு சிறையில் இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா. வாலிப வயதிலே வருகிற உலக மயக்கங்கள், சிற்றின்பங்கள், சோதனைகள் அதிகம் பாசி படிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் கரங்கொண்டு அவர்களை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை இரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஐயா. இந்த காலத்திலே அவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே, நீங்க சொன்னீங்களே அப்பா, உங்களை தனியே இருக்க விடேன், தேற்றரவாளை நீ அனுப்புவேன், அவர் வந்து உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உலகத்துக்கு உணர்த்துவார் என்று சொன்ன தேவனே, இந்த வேளையில் அந்த வாலிப பிள்ளைகளோடு பேசும்படியாய் ஒப்பு கொட்டுக்கிறோம் சுவாமி. வாலிபர்கள் எதிர்கால சந்ததி அப்பா, அவர்கள் தான் இனி ஆண்டவரே இந்த நாட்டையோ சபையோ சகல காரியங்களை நடத்த போகிற சந்ததி. ஆண்டவரே, பாரத்தோடு உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே மனம் திரும்புதலை காணட்டும், புதிய ரட்சிப்பு உண்டாகட்டும், அவர்களை புது சிருஷ்டியாய் மாறட்டும் அப்பா. சிறையில் வாடுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தாவை உணர்வடைந்து ரட்சிப்பை காணும்படி ஊழியக்காரரை விசுவாசிகளை அனுப்புங்க. இப்படி ரட்சிப்பு அவர்களுக்கு வரட்டும். வேத வசனம் ஆண்டவரே அவர்கள கையில கிடைக்க வேத புத்தகத்தை அவர்கள் வாசித்து ஆண்டவரே செய்கைகளை விருப்பங்களை உண்டு பண்ணுங்க. மனம் திரும்புதலை கட்டளையிடுங்க. பாவ குற்றுணர்வு அடைந்து ஆண்டவரே பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்ப கிருப செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சிறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. அவர்களை நேர்த்தியாய் ஒழுங்காய் நடத்தத்தக்கதாக உம்முடைய கிருபையின் கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாக குற்றம் செய்தவர்களும் ஆண்டவரே குற்றம் சாட்டப்பட்ட அநேக வாலிபர்கள் உண்டையா, அவர்களை மிரட்சி இங்க அப்பா கர்த்தாவை மனம் வருந்தி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே ஒரு வார்த்தையை அனுப்பும் ஆண்டவரே. சொத்தப்படுத்தும் அப்பா காயப்பட்ட இருதயங்களை ஆண்டவரே, இருமாப்படைந்த இருதயங்கள் ஆண்டவரே, கல்லான இருதயங்களை சதிக்க சதியான இருதயம் கொடுத்து கரைக்க வல்லவர் அப்பா நீர். உடைய அன்பை ஊற்றுங்க. உடைய கல்வாரி அன்பு இருதயங்களில் ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, வாலிபர்கள் மனம் திரும்பட்டும். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய சத்தம் கேட்கும்படியாய் நீர் இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. ஒரு சொற்பனத்திலே தோன்றுங்க, ஒரு தரிசனத்திலே தோன்றுங்க ஆண்டவரே. நீர் ஜீவிக்கிற தெய்வம் அப்பா. அன்று ஆண்டவரே சவுலை சந்தித்த வண்ணமாக ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே அவர்களை பவுலாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களையும் உம்முடைய கரத்துல ஒப்பு
5: ஒப்பு கொடுக்கிறோம் விசுவாசமாய். ஆண்டவரே, பெற்றாருக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், சமூகத்துக்கு ஆண்டவரே கீடான காரியங்களை செய்கிற வாலிபர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலே சந்திக்கப்படுவார்களாக. ஆண்டவரே எல்லாருக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள். அவரையும் ரட்சிக்க விரும்புகிற தேவனே சுவாமி, எல்லா மனுஷருக்காகவும் ஆண்டவரே விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் ஆண்டவரே வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ணுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே ஆண்டவரே தேவ சித்தமா இருக்கிறீரே. ஆண்டவரே அந்த சித்தம் நிறைவேறும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. சகலவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பெராக்கிரம் உள்ள கரமும் ஓங்கும் புயமும் ஆண்டவரே இந்த வாலிபர்களை சந்தித்து வழி நடத்தட்டும் அப்பா. ஆண்டவரே வேத வசனங்களிலே நீ தாவீதை தெரிந்தெடுத்து ராஜாவாய் மாற்றிய தேவன், ஆண்டவரே யோசேப்பை தெரிந்தெடுத்து ஒரு பிரத மாந்திரியாய் மாற்றின தேவன், எவ்வளவு அற்புதமான தேவன் அப்பா. இதை வாசிக்கும்படியா இந்த வாலிபருடைய கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொட்டுக்கும்படியா ஜபிக்கிறேன். உயர்த்தவும் மாற்றவும் உம்மால் கூடும் அப்பா. காரியங்களை சித்திக்க உம்மால் கூடும். உம்மை நம்புறவர்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்பதை காணும்படியா இந்த நாட்கள் இந்த வாலிபர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கட்டும், ஒரு விபோசனம் கிடைக்கட்டும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஓடத்தக்கதாக இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம் உண்டாகட்டும் அப்பா. சகல வாலிபர்களை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இலங்கையில் உள்ள வாலிபர்களை ஒப்பு கொடுக்கிறோம். சிறையில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே கத்தாவை அவர்களுக்கும் ரட்சிப்பை நீங்க கட்டளையிடும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலவற்றையும் ஆண்டவரே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் உம்முடைய சமூகத்துக்கு தெரியப்படுத்திருக்கிறோம் அப்பா. ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கனமாய் மையாவும் செலுத்தி நாங்கள் சிறுவோம் கத்தருடைய ராஜ்யம் பெறுவோம் உபயோகித்து இயேசு கிறிஸ்துவின் வெள்ளமுள்ள நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
1: நாமே நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பாலிவாஜு அதிகாரிகள் இந்திய நாட்கள் யுத்தத்திலே நிற்கிறார்கள். அங்கு ரத்தம் சிந்துதல் நிற்கிறார்கள். அங்கு காயப்பட்டு தவிக்கிறார்கள். அப்படியா இருக்கிற வாலிப பிள்ளைகள் அங்கு குருட்டு தன்மேலும் சில வாலிப பிள்ளைகள் நிற்கிறார்கள். அவமானத்திலே நிற்கிறார்கள். இந்த வாலிப பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்க வேணும். கர்த்தருடைய அனுக்கிரகம் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ள வர வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மிகவும் மிகவும் அவர்களுடைய அங்கு சிந்தையும் இருதயமும் பாதிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இவர்களுக்காக ஆறுதல் படுத்துற தேவன் இவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி
6: நடத்துதியின் மத்தியில் வாசமா இருக்கிறீங்க நல்ல தகப்பனே. இந்த அற்புதமான வேலைக்காய் மிக்க நன்றிகள் எடுக்கிறோம் கத்தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து ஆண்டு வரை வழி நடத்துகிற தெய்வம் மட்டுமாய் காத்து தேவன் இனி கூட காக்க வல்லவரா இருக்கிறாள் என்பது காக்காண்டு வரையும் இந்த வழியில் ஆண்டு வர வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டு வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆண்டு வர நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஆண்டு வர யாரெல்லாம் ஆண்டு வர இந்த யுத்த களத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவமானத்தினாலும் நிந்தையினாலும் கனத்த இருதயத்தோடும் இன்னும் ஆண்டு வர பவுமை அறியாத அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அது தீமை என்று தெரிந்தும் ஆண்டவரே அதற்கு அதை அறியாமல் ஆண்டவரை வாழ்கிறதான் அநேக வாலிப பிள்ளைகளும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே அந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் சந்திங்கப்பா. அந்த வாலிப பிள்ளைகளினுடைய வாழ்வு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையா இருக்க அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே அவர்களும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா சபிக்கிறோம். இந்த அவமானத்தினாலும் நிந்தையினாலும் ஆண்டவருக்கிற பிள்ளைகள் அநேக சின்னங்கள் ஆண்டவரே இந்த யுத்த களத்திலே ஆண்டவரே அந்த காயங்களோடு ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே உறுப்புகளை இழந்த ஒரு சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ்கிறார்கள் கர்த்தாவே. படைத்த தேவன் எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் படைத்திர ஆண்டவரே இவர்களுக்கு இருக்கிறதான அந்த தீமையான காரிய நிமித்தமாக கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களால் ஆண்டவரே ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை கூட வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. அதே நேரத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மற்றவருடைய அப்பா உதவியை எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை. இப்படியாக இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தீமையை நோக்கி கடந்து தன் வாழ்க்கைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஒரு தீமையான காரியத்தை வரவைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள். அப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் அந்த தீமையிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே உண்மை உத்தமமாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளும் பரிசுத்தமாய் வாழவும் இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவர் நல்ல வாழ்க்கைக்குள்ளாக தேவன் காட்டிய வாழ்க்கைக்குள்ளாக இவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திற்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒளியாய் இருக்க உலகத்திற்கு நல்ல ஆண்டவரே ஒத்தாசாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்த தீவிரவாதிகளினுடைய ஆண்டவரே அப்பா அந்த குழுவிலே சேர்ந்து கொண்டு அநேக ஆண்டவரே எளிய மக்களையும் ஆண்டவரே ஒன்று மரியாத மக்களையும் குன்றுக்கும் கொன்று ஆண்டவரே அவர்கள் இரத்த பழியை ஏற்றுக் கொள்கிறார்கள். அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறாதபடிக்கு தேவனை அறிந்த ஆண்டவரே தேவ வார்த்தையில நிலைத்து நின்று இந்த பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உமாக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த தீமையை வெறுத்து தேவன் சமூகத்திலே ஆண்டவரே தேவன் காட்டுற வழியிலே தேவன் நடத்துகிற வழியிலே அப்பா இவ நடக்கட்டுமா அப்பா. அப்படியா இந்த பிள்ளைகளால் மனம் மாறவும் ஆண்டவரே அதே நேரத்திலே ஆண்டவரே தன் ஜாதி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு பெரிய ஆண்டவரே அப்பா நன்மையிலே ஆண்டவரே நடக்கக்கூடியவர்களாகவும் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாகவும் அநேகரை நேசிக்கிறவர்களாகவும் அநேகருடைய காரியங்களிலே ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதாகவும் மாற்றி ஆண்டவரை வழிநடத்தபடி ஆட்சிக்கிறோம். அப்படியே இந்த இதன் செய்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு ரட்சிப்படை கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த வெறுமையாக இருக்கிற வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்து ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் போல் வழி நடந்த கர்த்தரின் இடத்திலே இவர்களுக்கு ஒப்பி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்பா. இவர்களில் ஜெபித்தது இவர் பிள்ளைகள் ஒவ்வொருக்காகவும் ஸ்தோத்திரம் தெடுக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூர்ந்து வழி நடத்துகிறீராக. இவ்வேளையில் ஆண்டவரே அருமையான ஜெப வேலையை ஆண்டவரே நடத்துகிறதான சங்கம உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் அவருடைய மனைவி அண்டவரே பிள்ளைகள் பெயர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொள்ளும் கர்த்தராகிய தேவன் அவளுக்கு துணையாக இருந்து வழிநடத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். இந்த வேலையில் ஒரு கர்த்தாவின் அருமையான ஜெப வேலையை துவத்து வருகிறதான சாண்டட் மகளையும் அவருடைய கணவரையும் மகளையும் மகனையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஆட்சேபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் துதியும் கனம் மகிமை ஆவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையே பெற்ற நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே
1: உங்கள் வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் கேட்ட நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதித்து வாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலை வரவேற்றுக் கொண்டு பேசலாம். இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஜோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்குள்ளே கர்த்தரங்களுக்காக சுத்தம் பண்ணுவார் என்ற அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவர்கள் இருதயங்களுக்குள்ளே வரவும் அதனால் மற்றவர்களுக்கு இந்த ஆண்டவரை பற்றி சொல்லவும் அவர்கள் வழி நடத்தக்கூடியவர்களாய் அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்த.
7: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவரீர். இந்த நாள்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ஒன்று ராஜாக்கள் 4 அதிகாரம். ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவனுக்கு இருந்த பிரபுக்கள் சாதோக்கின் குமாரனாகிய அசரியா பிரதான மந்திரியாயிருந்தான். கீசாவின் குமாரராகிய ஏலிகோரேப்பும் அகியாவும் சம்பிரதிகளாயிருந்தார்கள். அகிலூதின் குமாரன் யோசபாத் மந்திரியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா படைத்தலைவனும் சாதோக்கும் அபியத்தாரும் ஆசாரியர்களாயிருந்தார்கள். நாத்தானின் குமாரன் அசரியா மணியக்காரரின் தலைவனாயிருந்தான். நாத்தானின் குமாரன் சாபூத் ராஜாவின் பிரதானியும் இஷ்டனுமாயிருந்தான். அகிஷார் அரண்மனை விசாரிப்புக்காரனும் அப்தாவின் குமாரன் அதோனிராம் பகுதி விசாரிப்புக்காரனுமாய் இருந்தான். ராஜாவுக்கும் அவன் அரமனைக்கும் வேண்டிய உணவுப் பொருள்களை சேகரிக்கிற 12 மணியக்காரர் சாலமோனுக்கு இஸ்ரவேல் தேசமெங்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மாதத்துக்கு ஒவ்வொருவராக வருஷம் முழுவதும் பராமரித்து வந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன ஊரின் குமாரன் இவன் எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்தான். தேக்கேரின் குமாரன் இவன் மாக்காத்சிலும் சால்பீமிலும் பெட்சிமேசிலும் ஏலோன் பெத்தானானிலும் இருந்தான். ஏசேதின் குமாரன் இவன் அருபோத்தில் இருந்தான். சோகோவும் எப்பேர் சீமை அனைத்தும் இவன் விசாரிப்பில் இருந்தது. அமினதாவின் குமாரன் இவன் தோரின் நாட்டுப்புறம் அனைத்திற்கும் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனின் குமாரத்தியாகிய தாபாத் இவனுக்கு மனைவியாயிருந்தாள். அகிலூத்தின் குமாரனாகிய பானா இவன் விசாரிப்பில் தானாகும் மெகிதோவும் சார்த்தனாவுக்கு பக்கமாகவும் இஸ்ரேலுக்கு கீழாகவும் பெத்சேயான் தொடங்கி ஆபேல் மெகுல்லா மட்டும் யத்மேயாமுக்கு அப்புறத்து மட்டும் இருக்கிற பெத்சேயான் அனைத்தும் இருந்தது. கேபேரின் குமாரன் இவன் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் இருந்தான். கீலேயாத்தில் உள்ள மனாசேயின் குமாரனாகிய யாவீரின் கிராமங்களும் மதில்களும் வெண்கல தாழ்பாள்களும் உள்ள பாசான் தேசத்தினுடைய 60 பெரிய பட்டணங்கள் உள்ள அர்கோப் சீமையும் இவன் விசாரிப்பில் இருந்தது. இத்தோவின் குமாரன் அகினதாப் இவன் மக்னாயிமில் இருந்தான். அகிமாஸ் இவன் நப்தலியில் இருந்தான். இவன் சாலமோனுக்கு இருந்த ஒரு குமாரத்தியாகிய பஸ்மாத் என்பவளை விவாகம் பண்ணினான். ஊசாயின் குமாரன் பானா இவன் ஆசேரிலும் ஆலோத்திலும் இருந்தான். பருவாவின் குமாரன் யோசபாத் இவன் இசக்காரில் இருந்தான். ஏலாவின் குமாரன் சீமேயி இவன் பென்யமினில் இருந்தான். ஊரியின் குமாரன் கேபேர் இவன் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் பாசானின் ராஜாவாகிய ஓகுக்கும் இருந்த தேசமாகிய கீலேயாத் தேசத்தில் இருந்தான். இவன் மாத்திரம் அத்தேசத்தில் அதிபதியாயிருந்தான். யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தனை ஏராளமாயிருந்து புசித்து குடித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். நதி தொடங்கி பெலிஸ்தர் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜ்யங்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் கலை மான்களையும் வெளி மான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர கொழுக்கப்பட்ட 10 மாடுகளும் மேய்ச்சலிலிருந்து வந்த 20 மாடுகளும் 100 ஆடுகளுமாம். நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டுமுள்ளவைகள் எல்லாவற்றையும் நதிக்கு இப்புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாயிருந்தது. சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்செபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். சாலமோனுக்கு 4000 ரத குதிரை லாயங்களும் 12000 குதிரை வீரரும் இருந்தார்கள். மேற்சொல்லிய மணியக்காரரில் ஒவ்வொருவரும் தன் தன் மாதத்திலே சாலமோன் ராஜாவுக்கும் ராஜாவின் பந்திக்கு வரும் யாவருக்கும் வேண்டியவைகளை ஒரு குறைவும் இன்றி பராமரித்து குதிரைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் வேண்டிய வாற்கோதுமையையும் வைக்கோலையும் அவரவர் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையின்படி அவைகள் இருக்கும் ஸ்தலத்திற்கு கொண்டு வருவார்கள். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மர்கோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டுகள் வரைக்கும் உள்ள மரமுதலிய தாவரங்களை குறித்தும் மிருகங்கள் பறவைகள் ஊறும் பிராணிகள் மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களினிடத்திலுமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்டு 1 ராஜாக்கள் 5 அதிகாரம். சாலமோனை அவனுடைய பிதாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று தீருவின் ராஜாவாகிய ஈராம் கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை அவனிடத்தில் அனுப்பினான். ஈராம் தாவீதுக்கு சகல நாளும் சிநேகிதனாயிருந்தான். அப்பொழுது சாலமோன் ஈராமினிடத்தில் ஆட்களை அனுப்பி, என் தகப்பனாகிய தாவீதின் சத்துருக்களை கர்த்தர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விடுமளவும் அவர்கள் தம்மை சுற்றிலும் செய்கிற யுத்தத்தினால் அவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட அவருக்கு கூடாதிருந்தது என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் தன் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன். ஆதலால் லீபனோனில் எனக்காக கேதுரு மரங்களை வெட்ட கட்டளையிடும். சீதோனியரைப் போல மர வெட்டு வேலை அறிந்தவர்கள் எங்களுக்குள்ளே ஒருவரும் இல்லை என்பது உமக்கு தெரியும். அதற்காக என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே இருப்பார்கள். நீர் சொல்வதின் படியெல்லாம் உம்முடைய வேலைக்காரரின் சம்பளத்தை உமக்கு கொடுப்பேன் என்று சொல்லச் சொன்னான். ஈராம் சாலமோனின் வார்த்தைகளை கேட்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அந்த ஏராளமான ஜனங்களை ஆளும்படி தாவீதுக்கு ஒரு ஞானமுள்ள குமாரனை கொடுத்த கர்த்தர் என்று ஸ்தோத்தரிக்கப்படுவாராக என்று சொல்லி ஈராம் சாலமோனிடத்தில் மனுஷரை அனுப்பி, நீர் எனக்கு சொல்லி அனுப்பின காரியத்தை நான் கேட்டேன். கேதுரு மரங்களுக்காகவும் தேவதாரி விருட்சங்களுக்காகவும் உம்முடைய விருப்பத்தின்படியெல்லாம் நான் செய்வேன். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்துக்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படியே செய்ய வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படியே ஈராம் சாலமோனுக்கு வேண்டிய மட்டும் கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் கொடுத்து கொண்டு வந்தான். சாலமோன் ஈராமின் அரமனைக்கு போஜனத்திற்காக 20,000 கலம் கோதுமையையும் இடித்து பிழிந்த ஒலிவ மரங்களின் 20 கல எண்ணெயையும் கொடுத்தான். இப்படி சாலமோன் ஈராமுக்கு வருஷாந்தரம் கொடுத்து வந்தான். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். ஈராமுக்கும் சாலமோனுக்கும் சமாதானம் உண்டாயிருந்து இருவரும் உடன்படிக்கை பண்ணிக் கொண்டார்கள். ராஜாவாகிய சாலமோன் இஸ்ரவேலரில் எல்லாரிலும் ஊழியத்துக்கு 30,000 அமஞ்சி ஆட்களை பிடித்தான். அவர்களில் ஒவ்வொரு மாதத்திற்கு 10,000 பேரை மாற்றி மாற்றி லீபனோனுக்கு அனுப்பினான். அவர்கள் 1 மாதம் லீபனோனிலும் 2 மாதம் தங்கள் வீடுகளிலும் இருப்பார்கள். அதோனிராம் அந்த அமஞ்சி ஆட்களின் மேல் விசாரிப்புக்காரனாயிருந்தான். சாலமோனிடத்தில் சுமை சுமக்கிறவர்கள் 70,000 பேரும் மலைகளில் மரம் வெட்டுகிறவர்கள் 80,000 பேரும் இவர்களை தவிர வேலையை விசாரித்து வேலையாட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையான விசாரிப்புக்காரர் 3,300 பேரும் இருந்தார்கள். வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டுவர ராஜா கட்டளையிட்டான். ஆலயத்தை கட்ட சாலமோனின் சிற்பாசாரிகளும் ஈராமின் சிற்பாசாரிகளும் கிபலி ஊராரும் அந்த மரங்களையும்.
1: எரேமியா 31 அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீண்ட ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இழைப்பார்களை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரூணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சியோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறுங்காலம் வரும். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், யாக்கோவின் நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலில் நீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பாணிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சிரேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன், என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன், நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்டி நாணி கொண்டும் இருக்கிறேன், என் இள வயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை. இஸ்ரவேல் ஆகிய குமாரத்தியே, திரும்பு, இந்த உன்னுடைய பட்டணங்களுக்கே திரும்பு. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்லுவார்கள். அதிலே யூதாவும் அதனுடைய எல்லா பட்டணங்களின் மனுஷரும் பயிரிடும் குடிகளும் மந்தைகளை மேய்த்து திரிகிறவர்களும் ஏகமாய் குடியிருப்பார்கள். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி பொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாயிருந்தது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாயிருந்தேனோ அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களே கூசி போகும். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும் சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ளவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றைக்கும் ஒரு ஜாதியா இராதபடிக்கு அற்றுப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் அனானேயேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராய் காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவாத் புறமாக சுற்றிப்போம். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். அப்புறம் அது எந்தெந்தைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை. மாற்கு 5 அதிகாரம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேகந்தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேயோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயான அவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலை தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோட வருகிறதற்கு இடங்கூடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து, தலிதா கூமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டி

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் ஒடுக்கமான சூழ்நிலைகளை மாற்றி விடுவித்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல வகைகளில் துன்பங்களை கடந்து போகும்படியும் சுதந்திரங்கள், பலன்கள், உரிமைகள் பறிக்கப்பட்டும் முடக்கப்பட்டும் காணப்படுகிறவர்களே, சத்ரு உங்களை ஒடுக்கும்படி நினைக்கின்ற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை அவைகளை ஒன்றுமில்லாமல் விழும்படி செய்கின்றது. ஒடுக்கத்தின் சூழ்நிலைகளை மாற்றி விசாலமான இடங்களில் வாசம் பண்ணும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், விடுதலையை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் எரேமியாவின் புஸ்தகம் 38:6 வாசிக்கும் பொழுது, எரேமியாவை சிறைப்பிடித்து தண்ணீர் இல்லாத துறவிலே உளையிலே கயிறுகளினால் கட்டி அமிழ்த்தி விட்டனர் என்றும், அப்பொழுது அங்கிருந்த பிரதானி எரேமியாவிற்கு நேரிட்டதை ராஜாவிடம் தெரிவிக்கின்றார். ராஜாவும் தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே விரைவிலாய் சென்று தூக்கிவிடு என்று கட்டளையிடுகிறதை நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட துறவின் அனுபவங்களுடனே அமிழ்ந்து போகத்தக்கதாக இருக்கிறதே. குடும்பத்தில், பொருளாதாரத்தில், கடன் பிரச்சனைகளில், பணியிடங்களில், உறவுகளில் என்று கண்ணீருடன் யாரிடம் உதவி கேட்பது என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்காய் உங்களை அமிழ்ந்து போகிற துறவின் அனுபவத்திலிருந்து தூக்கிவிடும்படி உயர் இடத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகின்றார், விடுவித்து ஆசீர்வதிக்கின்றார். 2வதாக எரேமியாவின் புஸ்தகம் 39:10 நாம் வாசிக்கையில், அங்கே காவர் சேனாதிபதியாகிய நெபுசராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான் என்று வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் குறைவுபட்டுள்ளதோ குறைவுகளை நிறைவாக்கும்படி நிறைவான ஆவியானவர் கடந்து வந்து உங்களில் குறைவுபட்டு உள்ள சந்தோஷம், சமாதானம், உறவுகளிடையே ஐக்கியம், பிள்ளைகளின் எதிர்கால ஆசீர்வாதங்கள், கையின் பிரயாசங்கள் என்று எல்லாவற்றிலும் நிறைவை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். 3வதாக எரேமியாவின் புஸ்தகம் 39:17 வாசிக்கையில், அங்கே உன்னை தப்புவிப்பேன், நீ பயப்படுகிற மனுஷன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்றும், இதோ நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன் என்றும் கூறுகிறதை நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் சூழ்நிலைகள் கூட கடினமானதாக, கடக்க முடியாததாக காணப்படுமானால் கலங்காமல்

0: கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறவர். உங்களை எல்லா பொல்லாத சூழ்நிலைகளுக்கும் தப்புவித்து கனம் பண்ணி ஆசீர்வதிப்பார். அதோடு மட்டுமல்லாமல் எரேமியாவின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே, இதோ தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது, எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாக காண்கிறதோ அவ்விடத்துக்கு போ என்றும், வழிச்செலவையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்றும் உள்ளதின்படி, இன்றைக்கு உங்களின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவைகள் சந்திக்கப்பட்டும் வெகுமதிகளை பெறும்படியும் மன விருப்பங்களை நிறைவேற்றியும் ஆசீர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் ஆவியானவர் விசேஷமாய் இடைப்பட்டு நீங்கள் விரும்பியவைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை காண்பீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை தான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் தம் வார்த்தையை உறுதிப்படுத்தி நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல முறை பேசியிருக்கலாம், சொப்பனங்கள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக, ஆவிக்குரியவர்கள் மூலமாக. அவைகளில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து இருக்கிறவைகள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று கலங்கி போய் இருக்கிறவர்களே, கர்த்தரின் வார்த்தையானது வெறுமையாய் திரும்பாது, அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்பதால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் நம்பிக்கையை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி தாம் சொன்னதை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து குறித்த காலத்தில் தம்முடைய வார்த்தையை எப்படி நிறைவேற்றினார் என்பதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக, அவர் காத்திருப்புகளை நிறைவேற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்த சொப்பனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் கூறின காரியங்களினால் தன் சகோதரருக்குள்ளே பகைமை ஏற்பட்டு நிர்வாணியாய் படுகுழியிலே தள்ளப்பட்டு அடிமையாய் விற்கப்பட்டான். கடந்து போன பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் தீர்க்க தரிசனத்தை கர்த்த குறித்த காலத்தில் நிறைவேற்றுவார் என்ற காத்திருப்பை கர்த்த யோசேப்பிற்கு நிறைவேற்றினார். யோசேப்பு அதிபதியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறுவதற்காக காத்திருக்கின்ற காத்திருப்புகளில் இடையில் காணப்படுகின்ற ஏமாற்றங்கள், நஷ்டங்கள், இழப்புகள், துன்பங்கள் இவைகள் வந்தாலும் அவற்றில் யோசேப்பை போல உறுதியுடன் விசுவாசித்து உண்மையாய் காத்திருக்கின்ற உங்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், அவர் தாமதங்களை அகற்றுகின்றார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆபிரகாமிற்கும் சாராளுக்கும் கர்த்தர் தூதன் மூலமாய் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று கூறுகிறதை வாசிக்கின்றோம். ஆனால் அங்கு சாராளின் சரீரத்தின் நிலையை பார்க்கும் பொழுது ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிற்று. ஆபிரகாமோ முதிர் வயது உள்ளவனுமாய் இருந்தாலும் நாட்கள் சென்றாலும் கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி செய்தருளினார். தேவன் குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கை தந்து ஆசீர்வதித்ததை நாம் வாசித்தறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் கால தாமதமாகிறதே என்றும், தீர்க்க தரிசனங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, எல்லாம் மறித்த நிலையில் காணப்படுகிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால், கர்த்தர் சொல்லுகின்றார், தாமதித்தாலும் என் வார்த்தைக்கு காத்திரு, அது நிச்சயமாய் நிறைவேறும் என்கின்றார். இனி தாமதிப்பதில்லை என்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையில் பாரத்தோடு தேவ சமூகத்தில் நீண்ட நாள் கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறவில்லையே என்றும், என் சூழ்நிலைகள் என்னை விழுங்க பார்க்கிறதே என்றும் கலங்கி போயிருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் தம்முடைய வார்த்தையினால் நிறைவேற்றி ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள், ஆவியிலே அனலா இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ரோமர் 12:11. பிரியமானவர்களே, சுதந்திரிக்க வேண்டியவற்றை விசுவாசத்தினால் பெற்றுக் கொள்ளுங்கள். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள அசதியா இராதேயுங்கள் என்றான். மனிதனுடைய இயற்கை சுபாவம் சில வேளைகளில் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சோம்பலாகவும் அசதியாகவும் இருக்கிறது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமானதாயும் வழி நெருக்கமானதாயும் இருக்கிறது. இந்த வழியில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் அசதியின்றி ஜெபிக்க உறுதி வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்க பசிதாக வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க உற்சாகம் வேண்டும். விசுவாசத்தில் நடக்கவும் தேவனில் நம்பிக்கை தேவை. அர்ப்பணிப்போடு செய்யப்படும் ஊழியம் தலைமுறைகளை தொடரக்கூடிய சரித்திரத்தை உருவாக்கும். பரலோக ராஜ்யத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ, ஏனோ தானோ என்று வாழ்கிறவர்கள் அல்ல, பலவந்தம் பண்ணுகிறவர்களே அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் செல்ல வேண்டிய வாசல் இடுக்கமானதுதான். கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமானது. இதனால் தான் அநேகர் சத்தியத்தை அறிந்தும் போராட்டங்களை கண்டதும் பின்வாங்கி விடுகிறார்கள். நீங்கள் கர்த்தரிடம் இருந்து ஜெயத்தையும் ஆறுதலையும் சகல நன்மைகளையும் பெறும்படிக்கு உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். எங்கே சோர்ந்து போயிருக்கின்றீர்களோ அந்த இடத்திலிருந்து எழுந்து புறப்படுங்கள். நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த இடத்தில் சோர்வாக இருக்கிறோமோ அந்த இடத்தை விட்டு எழுந்து கட்டப்பட எம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். அசதியை நீக்கி தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல் 3:8. பிரியமானவர்களே, திறந்த வாசல் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு திறக்கும் வாய்ப்பு. ஆசீர்வாதமான ஊழியம், முன்னேற்றம் மற்றும் தேவ சித்தத்தின் பாதை ஆகியவற்றை குறிக்கிறது. இயேசு பிலடெல்பியா சபையினரிடம், நீங்கள் என் வார்த்தையை கை கொண்டீர்கள், என் நாமத்தை மறுதளிக்கவில்லை, ஆகையால் நான் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, மனிதர்கள் தடுக்க முயற்சிக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஆனால் தேவன் திறந்த வாசலை யாராலும் மூட முடியாது. யோசேப்பு சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டார், பின்னர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். மனித பார்வையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருந்தன, ஆனால் தேவன் திறந்த வாசலை யாராலும் மூட முடியவில்லை. பின்பு சிறையிலிருந்து எகிப்தின் பிரதான அதிகாரியாக உயர்த்தப்பட்டார். தேவன் திறக்கும் கதவை எந்த மனிதனாலும் பூட்ட முடியாது. நல்ல வேலைக்காக காத்திருக்கின்றீர்களா? ஊழியத்தில் வளர்ச்சிக்காக கர்த்தரை நோக்குகின்றீர்களா? உங்களின் நீண்ட நாள் ஜெபத்திற்கு பதில் வரவில்லையா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் திறக்கும் வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். தேவனுடைய நேரம் வரும்போது பல வருடங்களாக மூடியிருந்த கதவுகள் கூட ஒரு நொடியில் திறக்கப்படும். மனிதன் மூடிய கதவை தேவன் திறக்க முடியும். ஆனால் தேவன் திறந்த கதவை மனிதனோ அல்லது சத்துருவோ மூட முடியாது. அதனால் விசுவாசத்தோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கும் திறந்த வாசல் சரியான நேரத்தில் திறக்கப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிடையே இப்படியாக வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:19 வாசிக்க கேட்போமா? இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தர வழியிலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு நாளிலும் இன்றைய நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம், நான் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. அந்த காரியங்கள் நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவை இப்பொழுதே இந்த நாட்களில் அந்த காரியங்கள் தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆண்டவர் கேட்கிறார். ஏனென்றால் நான் வனாந்தர வழியிலே அவாந்தர வழியிலே மார்களை உண்டாக்குவேன். அருமை பிள்ளைகளே, வனாந்தரத்திலே ஆறுகள் உண்டாவதென்றால் ரொம்ப ஒரு கடினமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஏனென்றால் வனாந்தரம் டெசர்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தண்ணீரே காணாதபடி ஆண்டுகள் ஆண்டுகள் வருஷ கணக்காக அந்த நாட்களே அப்படியே இந்த நிலம் காய்ந்து தண்ணித்தன்மையே இந்த நாட்களே இல்லாத விதமாக அது மணலை போல் இந்த நாட்களே வனாந்தரங்கள் இந்த நாட்களே அங்கே நிலம் அப்படியாக வருகிறதை பார்க்கிறோம். ஒரு மண்ணோடு ஒரு மண் சேராதபடி இந்த நாட்களே அப்படியாக வனாந்தரம் தோன்றுகிறதை பார்க்கிறோம். மர்ம பிள்ளைகளே, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தண்ணீர்கள் உருவாகும் என்றால் அது சாத்தியக்கூறே இந்த நாட்களிலே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வனாந்தரத்திலே தண்ணீர்கள் வருவதாக இருந்தால் கிட்டத்தட்ட அநேக அடி தாளம் இந்த நாட்களிலே அந்த இடத்திலே துறவுகளை தோண்டுகிற வழியிலே தான் தண்ணீர்களை காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பு பிள்ளைகளே, இல்லாததை இருக்கிறதாக உருவாக்குகிறவர் தான் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலே தான் ஆண்டவர் இந்த இடத்திலே தைரியமாக சொல்லுகிற காரியம் என்னவென்றால், வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன் என்றால், அதாவது எந்த இடத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த காரியம் நடக்காத என்று எதிர்பார்க்கிறோமோ, ஆனாலும் கர்த்தர் அந்த காரியத்தை வாழ்க்கை செய்து தருகிற தேவனாயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற வல்லவராயிருக்கிறார். குடும்பம் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, வேலை காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாட்களிலே டாக்டர்களால் இந்த நாட்களில் நீங்கள் கைவிடப்பட்டு வீட்டிலே இந்த நாட்களிலே இருந்து எனக்கு ஆறு உதவி செய்வார்கள் என்று அழுது கொண்டு இந்த நாட்களிலே இருக்கலாம். பொல்லாத கொடியிலே கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த நோய்க்கு மருந்துகள் கூட இல்லாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் நீங்கள் வீட்டை போகலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நான் இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறுகள் என்றால் ஒரு செழிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே ஆறுகள் செல்லுகிற இடமெல்லாம் அங்கே ஒரு செழிப்பை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாக உன்னுடைய குடும்பத்துக்குள்ளே உன்னுடைய சந்ததிக்குள்ளே, உன்னுடைய சந்தானத்துக்குள்ளே இந்த நாட்களிலே தேவன் ஒரு செழிப்பை இந்த நாட்களிலே கட்டிட வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்கு தத்துவம் நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கிற, நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற செய்ய இருக்கிற அந்த புதிய காரியத்தை இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அற்புதங்களை செய்வார், குடும்பத்துக்குள்ளே அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காண்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அந்த புதிய காரியங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவராலே உண்டாகும் வரை காத்திருங்கள். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய பாதையை தேவன் காண்பிப்பார். குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் விடுதலையும் உண்டாகும் என்று இந்த வாக்குத்தத்தின் உண்டாக உணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.
3: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 9ஆம் தேதி 8ஆம் மாதம் 9ஆம் தேதி ஆவணி மாதம் 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக உபவாச ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கான இன்றைய நாளிலும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தரிகரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைய போகிற ஒரு ஊழியர்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்து ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான கர்த்தர் தருகிற வசனம், உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமேன். மத்தேயு 14:27 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. இயேசு அவர்களோடே பேசி, திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். ஆமேன். கர்த்தர்தாமே எங்களுடனே கூட இருந்து திடங்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார், எங்களோடு பேசுகிறார். ஆம், பயப்படாதிருங்கள் என்று அவர் வேதாகமத்திலே 365 நாளுக்காக 365 தரம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறார். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்து முடிவதற்கான அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 3, எரேமியா 30 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், மாற்கு 4வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலிருந்தும். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக ஒரு நாளும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் அத்தோடு ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தங்கள் இவற்றையும் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைய நாளுக்கானவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு, இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், ஜீவமன்னா, இவற்றை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலும் அந்த நாளிலும் அபிஷேக ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். முதலிலே நாங்கள் ஜெபங்களோடு ஆரம்பிப்போம். எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதிகால வேளையிலே. சகோதரி ராஞ்சினி அலங்காரமணி இணைந்திருக்கிறார்கள் வான்கூவர்லிருந்து அதிகால வேளையிலே. அதே வேளையிலே காலை வேளையிலே எங்களுடன் சகோதரி மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் நாங்கள் ஜெபத்தோடு வரவேற்போம். ப்ரேஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்போம். இப்போ ஓகே இருக்காமா? இப்போ ஓகே இருக்கா?
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிறு காலையிலே இந்த உபவாச அபிஷேக ஆராதனையில கலந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தந்ததால் நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். எல்லா விதமான தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே அகற்றி இந்த நேரத்திலே ஆவியானவர் தாமே இந்த நேரத்தை முற்றுமாக ஒப்பு கொடுக்கிறேன். அவரிடத்திலே அவரே நடத்துவார்.

சாமியேசு சுவாமி, இந்த கால வேளையிலேயே உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடி உம்மை துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த வேளையை நீங்கள் தாமே முற்றுமாக பொறுப்பிடுங்க ஆண்டவரே. ஒரு விதமான தடையலும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவே, நீ துதிக்க பாத்திரான கர்த்தர், உம்மை வர்ணிக்க எங்களுக்கு வார்த்தை இல்லை. நீங்கள் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அதிசயங்களை செய்கிற தேவன், ஆலோசன கர்த்தர், நித்திய பிதா, எங்களை கண்ணை உமை காப்பது போல் காக்கிற தேவனே, இந்த கால வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உமக்கு புகழ் பாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி பாடுகிறேன்.

நாளே. ஆம் இயேசு சுவாமி, அது காலையிலே என்னை தேடுவான், என்னை கண்டிடுவான்னு சொன்ன தெய்வ குமாரா, இந்த கால வேளையிலே இந்த உபவாச நாளிலும் நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நீங்கள் அழைக்கிறீர்கள், இந்த காலையிலே நீங்கள் ஒவ்வொரு தரையும் என்னை நோக்கி கூப்பிட நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன், எல்லா வேளையிலும் நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, என்ற அது கால வேளையிலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இன்றை தினம் உம்முடைய அருளை ஈவாய் ஆண்டவரே என்று சங்கீதக்கா ஒரு பக்தன் பாடுகிறார்.

பாவசோதனை கலைவென்று பேய் உலகூடல் பண்ணும் போர்களுக்கு எதிர் நின்று

ஆம் இயேசு சுவாமி, இந்த நாளிலே எங்களுக்கு உம்முடைய அருள் வேணும். சாத்தானுடைய எல்லா விதமான வேலைகளிலும் இருந்து நீர் எங்களை பாதுகாக்க, பாவ சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை தப்பிக்க உம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறதுக்காக நன்றியோ சுத்திரே. உங்களுக்கு ஒரு புகழ் மாலையை பாடி நான் இந்த நேரத்தை நான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒரு பாட்டு பாட வருகிறேன். நான் துதி மாலை கிடுவேன் தூய தேவனின் நாமத்துக்கே தூசி.

துதிக்க பாத்திர ராணவரேதிகனம் மகிமை தீருவேன் உம்மை தூதொண்டேருப்பேன் தூதி தீருவேன் உம்மை தூதி தீருவேன் உம்மை தூதித்து கொண்டே

time. பாடிடுவேன் அன்பை பாடிடுவேன் அன்பை பாடி கொண்டே இருப்பேன் பாடிடுவேன் அன்பை பாடிடுவேன் அன்பை பாடி கொண்டே

ஆராதித்து கொண்டே இருப்பேன், உம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன், துதி மாலைகள் சாற்றிடுவேன் தூய தேவனின் நாமத்துக்கு தூசியாம்.

0: ஆமியசு சுவாமி, நீங்கள் துதிக்கு பாத்திரான கத்தர். துதியலின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உண்மை துதிக்க நாவு போதாது, ஆயிரம் நாவும் போதாது. இந்த நேரத்திலும் ஆண்டவரை அடியாளுக்கும், இந்த நேரத்திலே இந்த சங்கம வாலியொன்றில் இருக்கிற இந்த அபிஷேக ஆராதனையில சேர எனக்கு இருப தந்ததுக்காக நன்றியோடு நான் உண்மை சோதிருக்கிறேன். உண்மை துதிப்பது இவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், நன்றியோடு உண்மை சோதிருக்கிறேன். துதிக்கன மைனி எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு, எல்லா நாமத்துக்கு மேலான இயேசுவின் நாமத்திலே நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் அபிஷேக ஆராதனையிலே துதி மாலை செலுத்தி ஜபங்களோடு துதிகளோடு வழிநடத்திய தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் தொடர்ந்து கனடாவிலிருந்து வழிநடத்தினார். கத்தர் தாமே அந்த துதி மாலைகளை பெற்றுக்கொண்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவர் நுகர்ந்து அருமையான பாடல் உட்கா வழிநடத்தி அம்மாவையும் அதே வழியில் அவருடைய குடும்பம் சந்ததி சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை துதி மாலையாக கத்தருக்கு சமர்ப்பித்து அவரை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இணைந்திருங்கள் இந்த வேளையிலும், எங்களுடன் இந்த வேளையிலும் இணைந்த பாஸ்டர் அன்றன் தாசநாயகம் அவர்கள், அந்த வேளையில் எங்களுடன் தேவ செய்திக்காக சகோதரி ஜானட் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதோடு எங்களோடு தேவ ஊழியர் சுவிசேஷரேப்பின் வானரவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் இணைந்திருக்கிறார். முதல்வரை திரும்பமாக வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாடல்களோடு
2: நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்கா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த ஞாயிறு நாளிலும் உடைய சமூகத்திலே வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த வேளையில் நீ தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த சங்கமனைத்தலத்தின் ஊடாக இந்த அபிஷேக ஆராதனை ஊடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரை, இன்னுமாய் கேட்கிறவர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீர் பகிர்ந்து கொடுக்கும்படியாக உம்முடைய கரத்துக்களை முற்றுமுழுதாக எப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நன்றி பிதாவே, நன்றி அப்பா. ஹலேலூயா. இந்த நாளில் நம்முடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். என்னோடு கூட வாருங்கள்.

புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றும் ஐயா.

அபிஷேகம் வளருதையா என் எபினேசர் பார்வையிலே, எனக்குள் அபிஷேகம் வளருதையா என் தன் எபினேசர்.

0: இரக்கமுள்ள பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாத என்று சொன்ன மறதுருக்கமுள்ள தேவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீ நடத்தி வார அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறபடி நித்தமும் வழிநடத்துகிற தேவனாய் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்தும் இந்த வானிலை நிகழ்ச்சியில் நடத்துகிற அன்பு சகோதரர் லெசையாவுக்கா ஜெபிக்கிறவருடைய குடும்பத்தை அவரையும் நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஐயா. ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களை நீர் அங்கீகரித்து அபிஷேகிக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். மகிமையின் மேகம் இறங்கி வருகிறது. எங்கோ இருவரோ மூவரோ அவருடைய நாமத்தை சொல்லி நாங்கள் வரவேற்கும் பொழுது அவருடைய மகிமையின் மேகம் இறங்குகிறது. அந்த பாடலுக்கூடாகவும் வழிநடத்தி மகிமையின் மேகத்தை வரவழைத்து தேவ ஊழியருக்கும் குடும்பத்தாருக்கும் ஊழியர்களுக்கும் நன்றிகளை சொல்வோம். தேவ ஊழியர் சுசகரிப்பின் வானர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த மாலை வேளையிலும் அவருடைய மாலை வேளை எங்களுடைய காலை வேளையில் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடலோடு துதிகளோடு ஜபங்களோடு வழிநடத்தி அவரையும் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரர் மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவருடைய பொறுப்பிலே விடுவோமா? ப்ரேஸ் லார்ட் பிரதர் மகேந்திரன் ஐயா.
2: ப்ரேஸ் லார்ட் பிரதர். ப்ரேஸ் லார்ட்.
1: ஆமென். ஆமென். நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் தொடருங்கள். இதுவரை நேரம் எங்களுடன் மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா வழிநடத்தினார். சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் வழிநடத்தினார். எங்களுடன் அண்டன் ராசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். சௌரி ரஞ்சினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஜனட் அவர்கள் சேவை செய்திக்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ்.
2: அடுத்ததாக நாங்கள் பாச அண்டன் ராசன் தலைப்போம். உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடி தேவன நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கீர்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க நீங்க விளையாடுங்க.
3: ஆமென். அன்பும் இழக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன்.

ஆராதனை ஒவ்வொரு மக்களுக்கும் பிரியமாக அற்புதத்தை அதிசயங்களை உங்களுடைய அபிஷேகத்தினாலே ஒவ்வொருவரை நிரப்பி அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும்படியாக துதி கன மகிமை ஒன்றான மைத்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவர் என்ற சிவருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன்.

இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த பொழுது நீர் அவர்களை பீடித்து எடுத்து ஆராதனைக்கு அழைத்து சென்றீர். ஆராதனை செய், ஆராதனையில பிரியமுள்ள எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஆவியோடு, உண்மையோடு உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, அன்று ஜோசுவாவை நீர் அழைத்து சொன்ன பொழுது, துதி எடுத்த பொழுது அந்த எரிகோ கோட்டைகளை விழுந்து நீரே. அதே போல இந்த மக்களுடைய ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் துன்பங்கள் சந்தோஷமாக மாற எங்களுடைய ஆராதனையினால மக்கள் இந்த நித்திய ஒளிச்சல் சங்கமன் ரேடியோவுக்குடாக அவர்கள் ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, சமாதானம் பெற்றுக்கொள்ள, இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை கண்டு கண்ட மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. சீர்படுத்துவார், சிறப்படுத்துவார்,

வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, இரக்கமுள்ளவர். நாங்கள் பாவிகளாயிருக்கையில் எங்களுக்காக, நாங்கள் பாவிகள், மனுக்குலவம் மறிக்க வேண்டிய அந்த சிலுவையில நீர் எனக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மறித்து எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய சரீரத்தில் ஏற்றிக் கொண்டீரே. உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். வேறு எந்த ஒரு தெய்வங்களும் மனுக்குலத்தின் பாவங்களுக்காக மறிக்கவில்லை. நீர் ஒருவரே பரலோகத்தில் இருந்து உம்முடைய பரலோக மகிமையை விட்டு இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக மறித்தீரே. நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடையத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். அலங்காரவாசலாலே

இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் எங்களுக்கு நன்மையான இவுகளையும் பரிபூர்ணமான வரங்களை தந்து எங்களை நிரப்புகிறது. ஒவ்வொருவருக்கும் எம்முடைய நன்மையான இவுகள் பரிபூர்ணமான வரங்கள் கிடைக்க கிருபை செய்வீராக. ஒருவரும் விட்டு விடப்படக்கூடாத ஆவியானவரே. ஆறு

அது மகிழ்ச்சியை தந்துடுதே. ஆண்டவரே, ஆலயம் செல்வது எங்களுடைய எங்களை உருவாக்கின தேவனை மகிமைப்படுத்த அவரை நோக்கி

0: ഇരിക്കുമ്പോഴും ഇന്ന് നേരത്തില് നിങ്ങളുടെ മനസ്സ് താമിയാനവരൊവരെയും നിറപ്പീരാകുച്ചെന്നലയും ഉള്ളങ്കാൽ വരെയും ഇവിടെ മനസ്സ് താമിനാലെ നിറയ്ത്ത് അവകളെ പരവശ പണ്ടിന്റെ വീരാകൻ നോയികൾ യേശുവിന്റെ നാമത്തിൽ അകന്നു പോവതാകെ കവലകൾ കണ്ണീരുകൾ മറയുവതാകെ നീ പരിപൂരണമുള്ള ദേവൻ ആശീർവാദങ്ങളോട് അൻപോട് എല്ലാ തുക്ക തുയരുകൾ നീങ്ങി ഉമ്മടത്തിലെ വന്ന് അത് ആശീർവാദങ്ങൾ അനത്തെയും പെറ്റെന്ന് നിത്യ വാഴ്വെ പെറ്റിക്കൊള്ളുവാകളാക തുതികര മഹിമൈ ഉണ്ടാണ് മിക്കവനായി ഉമക്കെ ചെലുത്തിയാണ്ടവരുമായി യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ ഓരോരെയും ആശീർവദിച്ചു ജപിക്കുകയേ നല്ല പിതാവേ. ആമേൻ ആമേൻ ആമേൻ
1: ആമേൻ ആമേൻ. ഇതുവരെ നേരമും സംഗമ വാനൊളിയൻ ഉപവാസ സ്തുതി ആരാധന അഭിഷേക ദൈവസേതി നികഴ്ചിയിലെ ആരാധന ആരാധന എന്ന പാടലയും ഫലപ്പെടുത്തുവാർ സീർപ്പെടുത്തുവാർ നിലപ്പെടുത്തുവാർ എന്ന പാടലയും അലങ്കാര വാസിലെ ആരാധിക്ക വന്നോം എന്ന പാടലെ പാടി ഇതോടെ നാമത്തെ തുതിത്ത് പാടിനവർ പാസ്റ്റർ അന്റൺ രാജനാം സ്കാബ്രോ എൻഡ്രാരോ. ഇവർ സംഗമ വാനൊളിയിലെ നിത്യ വെളിച്ചത്തിലെ ஒவ்வொரு நாளும் வந்து தேவசெய்தி கொடுக்கிற ஊழியக்காரன் கர்த்தர் அந்த மகனை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டொலி அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். இப்பொழுது சிஸ்டர் டொலி அழைக்க போறேன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். அதிகாலை வேலையில ஜெபம் பண்ணி உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள். சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியிலே தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து ஒரு பிரசத்தை இறக்க ஓடி வந்திருக்கீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை வழிநடத்துற அந்த அபிஷேகத்தின் ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால நீங்க அப்பா எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிற அப்பா. அபிஷேகத்தை பெற்றவர் இந்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அற்புதத்தின் புதத்தை செய்து ஆண்டவரே நீங்க நடத்துற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர். இந்த காலை நேரம் ஆண்டவரே உங்களால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. மனுஷரால செய்ய முடியாததே கத்தாவே உங்களால மட்டுமே இவைகளை செய்ய முடியும். அந்த அபிஷேகத்தின் ஆவியின் மூலமாக மக்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. உங்களை அறிந்து அறியாம இருக்கிற பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அப்பா அவர்களை இன்னும் அதிகமாக உங்கண்டையில இழுக்கும்படியாக ஜெபிக்கிற ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு இந்த உலகத்துல கொடுத்து எங்களை எவ்வளவாய் நேசித்திரையா அப்பா. அந்த நேசத்துக்கு அளவே இல்லை. அன்பு நிறைந்த தகப்பனே, உங்களோட ஆவியின் அன்பின் மூலமாக அந்த பரிசுத்தமா ஆவியை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கொண்டு வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு இந்த காலை நேரமும் எங்கள் மத்தியில் உங்களோட சமூகத்தை உங்களோட பிரசனத்தை நாங்கள் உணரக்கூடியதாக எங்களுக்குல நீங்க கிரிகை செய்யற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. கத்தரி அப்பா, நாங்கள் எப்பொழுதும் சோஸ்தரிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய கிருபை எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. இந்த காலை நேரம் புதிதான கிருபையும் அபிஷேகத்தினாலும் அன்பினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்ச்சி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். www.sangamam.com

பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபையிலே காணி நன்றி அப்பா. இடமசைய உள்ளம் நிரம்பாண்டு விரே உங்களுடைய பொற்கரத்தினால நீங்க தாங்கி நடத்தி வருகிற கிருபையிலே காணி நன்றி. இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக கண்ணீர்களை துடைத்து ஆற்றுற தகப்பனே, எங்கள் மத்தியில் இப்பொழுது இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துற நம்பா நன்றி அப்பா. ஒரே பேரான குமாரனை எங்களை எங்களுக்கு கொடுத்து நேசித்த அன்புக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து எங்களை நேசித்தீர் நேசித்திருப்பா. நாங்கள் உங்களுக்கு என்னத்தை செய்வோம் எதை செய்வோம் என்று ஒரு வாஞ்சிய மக்களுக்களை கொடுத்து அவர்கள் உங்களை அதிகமாக நேசித்ததற்கு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. புதிதான கிருபை இந்த கால நேரத்துல கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காண்டி நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

0: பாறை காட்சியை நாங்கள் கண்டுமாண்டவரே, உங்களோட அபிஷேகத்தினால் எங்களை புதிதாக புதிதான கிருபையின் மூலமாக இந்த மாலை இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களை அபிஷேகத்துக் கொண்டிருக்கிறவங்க அன்பு காணி நன்றி செலுத்துறேன். அப்பா மக்களை ஆண்டவரே பாவிகளை நேசிக்கிறவரே, இன்னும் அதிகமாக பாவிகளை ரட்சிப்பதற்கு எங்கள் மத்தியில் இந்த வானொலி சங்கமம் அபிஷேக கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே ஒன்றுமே இல்லையா ஆண்டவரே, ஆள முடியாத காரியங்கள் இங்க செய்ய வல்லவராக ஒரே ஆர்த்தி சுண்ணீராண்டவரே. அப்பா குஷ்ரோஹிணாதவரே, அப்பா கடல் மீன் நடந்தீர் ஐயா, கடும் புயல் அதட்டி தூக்கத்தில் இருக்கும் பொழுது படகில் இருக்கும் பொழுது உங்களுடைய அற்புதமான உயிர்த்தெழுதின் வல்லமை அவரை தொட்டி எழுப்பியதப்பா. இப்பொழுது சோர்ந்து போற இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே ஒரு புதிதான வல்லமையை கொடுத்த அபிஷேகத்தின் ஊழியத்துக்கு கூடாக நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை பலன் கொடாமல் போனாலும் காத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் நாங்கள் மகிழ்ச்சியா இருப்பதற்கு எங்களை அழைத்த இந்த சமாதானத்தின் ஆவியை கொடுத்து எங்களை அழைத்த மகா பிரதான கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி நன்றி. எங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும். இன்றைக்கு புதிதான அபிஷேகத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்க கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே அசைவாடும் ஆவியே என்ற பாடலையும் என்னை நேசிக்கின்றாயா என்ற பாடலையும் நீ அழகாக பாடி கல்வாரி காட்சியை எடுத்து கூறி இன்னவர் கல்கரியில இருந்து சிஸ்டர் டோலி அவர்கள் இவர்கள் நித்திய விடுத்த நிகழ்ச்சியை நடத்துகிற ஒரு சகோதரி கத்திரந்த சகோதரி அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். அதற்கு பிறகு தேவ செய்தியை கடந்து செல்ல போறோம். இன்றைய நாளிலே தேவ செய்தியை கொண்டு வருகிறார் ஆல்பர்டா.
2: Praise the Lord, Brother Mahindran. God bless you.
1: God bless you too. Go ahead.
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Master. Thank you, Lord Jesus, for coming, Lord Jesus, and blessing us, Lord, this very morning, Lord, Sunday morning, as many of us, Lord Jesus, are coming into your very presence, Lord, and, Lord, exalting you, praising you, lifting your name up, Lord Jesus, even as we have asked this, Lord, and said, Lord, where, Lord, you gather, Lord, in the name of the Lord, even two or three, gather in the name of the Lord Jesus, you are in the midst of them. Therefore, Lord Jesus, you inhabit the praises of your people, O God. And Lord, right now, Father, even on a Sunday morning, despite the different time zones where people are coming and gathering, Lord Jesus, this very network, Lord, coming from, Lord, deriving, Lord, O God, from Toronto, Canada, Lord, under the Sangamam network, Lord Jesus, and 97 other stations are also have gathered, Lord, and Lord, reaping that very blessing that you are bringing forth, Lord, because of the way they want to, Lord Jesus, exalt you and glorify your name, Lord, through those stations, Lord. There's a blessing that follows them because of that. So we thank you for each and every one of them that have joined us also, Lord. Now we pray, Lord Jesus, even as we come to you, Lord, oh God, with many that are listening, Father, at this time, Lord, you thank you, thank you, thank you, Jesus, that you are meeting them, that you are, Lord Jesus, touching them, Lord Jesus, through all the ways in which we have been coming and, Lord Jesus, glorifying your name, Lord, through all the worship and the praises that have been going on, Lord, right from the beginning till now, Lord. We thank you, Lord, for every one of them that have participated in it, Lord Jesus. Now we pray, Lord Jesus, even as the praises are going forth, Lord, before you, Father, even as we continue to worship you, Lord, we thank you for your blessing. We thank you for your way in which you, Lord Jesus, coming, Lord Jesus, into the places where people are worshiping and coming to you, Lord, and joining us, Lord Jesus, as one man, Lord, despite the universal way in which you have given such favor, Lord Jesus, for this network to go in, Lord, into people's homes and places and hospitals and places where they cannot, Lord, even go into a Sunday morning service, Lord. You have made it possible, Lord, that we would be able to go in, Lord, through this Sangamam Radio Gospel Tamil radio gospel, Lord, that is going into these homes, Lord, to bring forth such a blessing, Lord, to them, Father. So we thank you for that, Lord. In Jesus' name we pray. Amen, amen, amen. Praise you, Lord. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தீரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தீரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தீரையா. கண்ணீரை துடைத்தீரையா சந்தோ

கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டீரையா. ஆசி

0: மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்.
1: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
0: தன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உற்ற

இருந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். கரம் பிடித்து நடத்தேமார் கண் கரம் பிடித்து நடத்திடுவார்

0: Thank you, thank you, Master. Thank you, dear Lord Jesus. Father, we thank you, Lord, the wonderful way you have, Lord Jesus, brought forth this love, Lord, to, Lord, resonate in our hearts and our lives, Lord, without which, Lord Jesus, where would we go? Where would we, Lord Jesus, find the lost soul to find salvation, Lord? Therefore, Lord, we pray, Lord Jesus, and stand in the gap for many, Lord Jesus, that are seeking you at this time, Father, despite of who they are, what they are, what their background is like. It really does not matter to you, Lord. You formed us in your image, Lord Jesus, that we will come and worship you, praise you, and lift your name up, Lord Jesus, and you will draw all in unto yourself when we do that, you said, Lord, according to your promise. So we bring them all to you, Father, even as you are drawing them by thy Spirit, Lord. Especially, Lord, on a day, Lord, that on the seventh day of rest, Lord, where you are in your name, Lord Jesus, to come and worship you, Lord. This is nothing but, Lord Jesus, your grace and your mercy and your way in which you have given, Lord, such a grace, Lord Jesus, to come in, Lord, with your favor, Lord, upon, Lord, such stations to come and join, Lord Jesus, with Sangam Radio Gospel, Lord God. So we thank you for that, Lord. We thank you for many that have already joined us and blessing many, Lord Jesus, accordingly. Lord, even as the word is going to come forth, Lord, from Sister Janet, Lord Jesus, we pray, Lord, that you would be with her, Lord, at this time, Father, and bring forth, Lord, that which you have prepared upon her heart, Lord. Bless many, Lord Jesus, with that word, Lord, as you would go forth, Lord, touch them, Lord, prepare the soils of their hearts, Lord, as they come, and, Lord, receive the word, Lord, and bring forth, Lord, such a blessing upon it, Lord, and bring forth much deliverance, Lord, because the word that has the powerful, Lord, the powerful word that you have called it out, Lord, that is sharper than a two-edged sword. It's like a hammer that breaks every yoke of bondage. So we thank you, Lord Jesus, for that power that is in it, Lord, even as they open their hearts and their lives, Lord, to be blessed by it, I pray, in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. இதுவரை நேரமும் சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தெய்வ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர், பாவங்களை போக்கி என்ற பாடலை பாடி ஜெபித்தவர் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஃப்ரம் வான்கூவர். இவர் திங்கக்கிழமையிலே நித்திய வளர்ச்சி நிகழ்ச்சியை ஆங்கிலத்தில் நடத்துகிற சகோதரி. அந்த சோதனை கத்தர் அவரி விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இதுவரை
2: recording stopped. Recording in progress.
1: துதித்து ஆராதித்தார்கள் ஸ்ரீசேகர் வானரியா ஜெர்மனி, சிஸ்டர் டொலி கல்கரி, பாஸ்டர் ஆண்டன் ராஸ்டாம் ஸ்காபரோ ஒன்டாரியோ, சிஸ்டர் அரியராஜா ஸ்காபரோ ஒன்டாரியோ, ரஜினி அலங்காரமணி வன்கோர் போன்றவர்கள் இன்றைய நாளை துதித்து ஆராதித்து பாடலை பாடி சகோதரியா வரவழைப்போம். சிஸ்டர் ஜெனட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர்,
3: பிரைஸ் தி லார்ட். பிரதர், பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் மகேந்திரன். ஓகே, ஆமீன். இன்றைய நாள் உங்களுடைய செய்திக்காக நாங்கள் மட்டுமல்ல, உங்களுடைய செய்தியை இந்த சங்கம வானொலி 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருக்காங்க உலகம் முழுவதும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உலகம் அங்கம் இதை தூவ போறீர்கள். இப்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை என்ன என்பதை அறிய மிக ஆவலோடு தாகத்தோடு வாஞ்சோடு இருக்கிறோம். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிற சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. இந்த சங்கமம் வானொலியினூடாக கற்றுதாமே எங்களோடு இடைப்படுவாராக. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இதில் வந்து பங்கு பெற்ற எல்லாரையும் கற்றுதாமே அவருடைய பலத்த கரங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலே கத்தாவே, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது போல, இதோ நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உமது வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். என் வாயினூடாக நீர்தாமை பேச வேண்டுமாய், அடியனை மறைத்து நீர்தாமை மகிமைப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் வல்லதேவனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்டு வந்த இந்த சேவை செய்தியின் தலையங்கமாக ரட்சிப்பு கர்த்தரால் இனாமாக கொடுக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்களோ அவருக்கு கீழ்ப்படிவதால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது இரண்டுமே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு ஒரு ஒரு விளங்கா தன்மையை கொடுக்கிறதுன்றதை நான் உணர்ந்திருக்கிறேன் பல நேரங்களிலே. ஆனபடியால் நான் இன்றைய நாளில் இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை எடுத்து காட்டும்படியாக கர்த்தர் அந்த வாஞ்சியை போட்டார். ஆனபடியால் இதை செய்தியாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக, அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பெறட்டும். எபேசியர் 2:8-9 சொல்லுகிறது என்னவென்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் இங்கே சில வசனங்களை இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ள வித்தியாசத்தை நான் சில வசனங்களை எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் முன்னே வைத்து நான் இதை விளக்கமாக சொல்ல நான் விரும்புகிறேன். ஆனபடியால் இந்த எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இன்னொரு வசனம் பார்த்தால் ரோமன் 10:9 சொல்லுகிறது, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமா ஆமா, என் அன்பான சகோதரி சகோதரிகளே, விசுவாசத்தால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால் நமக்கு ரட்சிப்பு உண்டு. அது இனாமாக கர்த்தராலே நமக்கு கொடுக்கப்பட்டது. விசுவாசித்தால் மாத்திரம் போதும். இயேசுவே தேவன் அவர் தேவன் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளே அந்த ரட்சிப்பு வந்து விடுகிறது. அது இனாமாக கொடுக்கப்பட்டது. நாங்கள் அதுக்காக எதுவுமே செய்ய தேவையில்லை. விசுவாசித்தால் மாத்திரம் போதும். எப்படி இரக்கமுள்ள கிருபையுள்ள தேவன், அது கிருபையால் தான் நமக்குள்ள அந்த ரட்சிப்பு வந்திருக்கிறது. அந்த கிருபைக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் நாங்கள் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு வந்தால் எங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு சிலர் நினைக்கலாம். அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஏனென்றால் ரட்சிப்பு என்பது இனாமாக கொடுக்கப்பட்டது. திரும்பவும் சொல்லுகிறேன், ரட்சிப்பு நாங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ரட்சிப்பு எல்லாருக்குமே ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தவர்களுக்கு மாத்திரமே அந்த ரட்சிப்பு, அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அது அப்படியே அங்கேயே இருந்து கொண்டிருக்கும். நாங்கள் விசுவாசித்தால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசம், அந்த ரட்சிப்பு எங்களுக்குள்ள வருகிறது விசுவாசித்தால். ஆனா பாருங்க, இதுக்கு பிறகு நான் சில காரியங்களை ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்று பார்ப்போம். எத்தனையோ பேர் எடுத்து ஜபிங்க சிஸ்டர்ன்னு எத்தனையோ பேர் கூப்பிட்டு என்னை ஜெபம் பண்ண வைப்பார்கள். ஆனால் நிறைய நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உறுத்துறது என்ன தெரியுமா, நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. ஏனென்றால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு அங்கே உபாகமம் 28:8 அது பழைய ஏற்பாடா இருந்தாலும் சில புதிய ஏற்பாடு வசனங்களையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். உபாகமம் 28:1-2 வரை நாங்கள் பார்ப்போம். நீ உன் தேவனாய கர்த்தருடைய கற்பனைகளை யாக்கிரதையாய் கேட்டு அவருடைய கற்பனைகளின்படி செய்ய கவனமாயிருந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். 28 அதிகாரத்துல, ஒவ்வாமல் 28 அதிகாரத்துல நமக்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நாங்கள் அது பெரிய ஒரு அதிகாரம். முழுசாக எனக்கு இதில் வாசிக்க நேரம் இல்லாமல் இருக்கிறபடியால் நான் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உபாகமத்தில் கர்த்தர் சொன்னது, ஆபிரகாமுக்கு சொன்னது போல, இப்படியான நல்லதை எல்லாம் தேவனுடைய கட்டளைகளை நீ கடைப்பிடிக்கும் போது உனக்கு இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். அந்த கட்டளைகளை நீ செய்யாம இருந்தா, நீ கடைப்பிடிக்காம இருந்தால் உனக்கு வர சாபமும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா, தேவன் அவரங்களுக்கு இனாமாக ரட்சிப்பை தந்தாலும் ஆசீர்வாதமோ அவருடைய கட்டளைகளை நாங்கள் கடைப்பிடிப்பதால் தான் வரும். அதுல ஒரு நாங்க போய் ஒரு நாங்க ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னு வைங்க. அந்த கம்பெனியில நாங்க வேலை செய்யறோம்னு சொன்னா, நாங்கள் எங்களுடைய டியூட்டி, எங்களுடைய வேலையை சரியாக செய்யாமல் நாங்க அதிகாரியை பார்த்து கேட்க முடியாது, எனக்கு சம்பளத்துல உயர்த்தித்தா அல்லது சில சலு சொல்லி நாங்கள் உரிமையோடு கேட்க முடியாது. ஆனாலும் தேவனும் மனுஷனையும் நான் ஒப்பிடவில்லை. மனுஷன் தான், தேவன் தேவன் தான். ஆனால் சில எடுத்துக்காட்டாக நான் இதை சொல்லுவேன். ஆனால் ஒரு அதிகாரியுடன் நாங்கள் உரிமையோடு ஒன்றையும் கேட்க முடியாது. நாங்கள் சரியாக அந்த தொழிலையோ வேலையோ எங்களுக்கு கொடுத்த அந்த கடமையை செய்யாவிட்டால், அதே போல்தான் நாங்கள் தேவனிடம் சரியாக நடக்கும்போது எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. இது மனுஷீகத்தில் தான் சில இடுகைகள் செய்யும். ஏனென்றால் அவர்கள் விழுவார்கள், எங்கே அவர்கள் ஒரு வழி, ஒரு ஓட்டையே எனக்கு தருவார்கள் என்று காத்துக்கொண்டே இருப்பார். அந்த ஒரு சின்ன ஒரு இடத்தை கூட நாங்கள் அவனுக்கு கொடுத்தோமானால், தேவனுக்கு கீழ்ப்படியாமலோ அல்லது எதுவோ எதையாவது நாங்கள் செய்து செய்யாமல் தேவனுடைய கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் இருக்கிற இடத்துல அந்த ஓட்டைகளால் அவன் புகுந்துருவான். அந்த ஆசீர்வாதங்களை அவன் கெடுப்பான். இது கர்த்தர் விடுகிற காரியம் அல்ல என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் இது புதிய ஏற்பாடுல நாங்கள் இருக்கிறோம். பழைய ஏற்பாடுல எஸ் உண்மையாகவே இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதங்களை இதை நாங்கள் பார்க்கும்போது அங்கே ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதுல நாங்கள் புதிய ஏற்பாடுல இருக்கிறபடியால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால், சாத்தான் தான் கிரியை செய்கிறான். அவன் நம்முடைய எதிரி. அவன் எங்கே இந்த கிறிஸ்தவர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நாங்கள் எங்கே விழுவோம், எந்த இடத்துல ஒரு ஓட்டை வைப்போம், எந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் என்று பார்த்தா, அந்த இடத்துல வந்து நம்முடைய எங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுக்க அவன் வந்து நிற்பான். இது நம்மாலோ தேவனாலோ. தானியல் புத்தகம் 10:13 பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி தானியலுக்கு வந்த தேவதூதனை 21 எதிர்த்து நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தானியலுக்கு, தானியல் எல்லாவற்றையும் சரியாக செய்த ஒரு மனிதன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் எத்தனையோ ஒரு நாட்கள்ல 3 நேரமோ 4 நேரமோ ஜபிக்கிற ஒரு மனுஷன், தேவனோடு சரியாக நடந்த அந்த தானியல் தானியலுக்கு கூட இந்த சாத்தான் பெர்சியாவின் ராஜான்னு சொல்றது ஒரு சத்துருவானவன். அந்த தூதன் கொண்டு வந்த அந்த அந்த அந்த ஜபத்துக்கு பதிலை அவன் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தான். 21 தடுத்து நிறுத்தி வச்சிருந்தான்னு அங்கே சொல்லப்படுகிறது. நானும் நீங்களும் அம்மாத்திரம். ஆனபடியால் சாத்தான் ஆகிய நம்முடைய எதிரி எந்த நேரமும் எங்கே நம்மை அவன் நமக்கு எதிராக கிரியை செய்வான். எந்த இடத்திலேயாவது நாங்கள் விழுந்து போவோமானால் அவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை, அவன் எங்கே என்ன சொல்லப்படுகிறது, இங்கே அழிக்கவும் கொல்லவும் திரவுமே வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அழிக்கிறவனும் கொள்கிறவனும் திருடுகிறவனும். ஆனபடியால் எங்கே நாங்கள் ஏதாவது பிழை செய்வோமானால், எங்கே தேவனுடைய அவன் திருடுவான். எப்படி அவன் அழிக்க முடியும்? எங்களுடைய ஆசீர்வாதத்தை அழிப்பான். எப்படி சில காரியங்கள்ல அவன் கொல்லவும் முயற்சிப்பான். எந்த விதத்திலேயாவது அவன் கொல்லவும் தயாராக இருக்கிறான். நாங்கள் அதை பார்த்து அதே போல நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் திருடவும் காத்திருக்கிறான். இதை நாங்கள் தெரியாமல் அறியாமல் சிலவேளை நாங்கள் என்னத்தை செய்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவதாக வர்ஷிப் பண்ண வேணும், அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேணும், அவருக்கு அவரை நாங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. உண்மையாகவே தேவன் கொடுக்கிற தேவன். ஆனாலும் சத்ருவானபடியத்தான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பு கிடைச்சாச்சு, இனி மிச்சமெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தந்துடுவார், கத்திரங்களுக்கு தந்துடுவார் என்று நாங்கள் நினைக்க கூடாது. சில இடங்கள்ல எங்களோட வாழ்க்கையில நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஏதாவது நான் கத்திற்கு எதிராக செய்திருக்கிறேனா, ஏதாவது எங்கேயாவது ஒரு பிழை விட்டிருக்கிறேனா, ஏதாவது செய்யாமல் இருக்கிறேனா, கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா எந்த இடத்துலயாவது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போனால், ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்வேனா இருந்தால், நாங்கள் டைத் பத்திலொன்று கொடுக்காமல் அவருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம். அது மலைக்கு அவள் சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தருக்கு சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார், டெஸ்ட் பண்ணிப்பார், என்னை சோதித்து பாருன்னு கத்தர் சொல்லுகிறார். ஆனபடியா நாங்கள் அதை நான் இப்ப இன்றைய நாளிலே எனக்கு ஒரு காரியம் தேவையா இருக்கிறது, ஒரு பணத்தேவை தேவையா இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு பயம் இருக்காது. ஏன் தெரியுமா, கத்தர் உண்மையுள்ளவர், நான் அவருக்கு உண்மை பத்துலொண்டை கொடுத்து கொண்டே இருக்கிறதால் அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்று சொல்லி என்னுடைய நான் ஒரு ஒரு சாதாரண மனுஷி, நாங்கள் எல்லாரும் மனுஷர், அது எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுக்கிறது, ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. நாங்கள் அதை விசுவாசிக்க முடியும். ஏனென்றால் அந்த விசுவாசத்தை அதிகரிக்கும். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அது எங்களுடைய விசுவாசத்தை கூட அதிகரிக்கிறது. ஏனென்றால் நான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் தப்பாம நான் அவருக்கு பத்திலொன்று கொடுத்திருக்கிறேன். ஆனபடியால் என்னை அவர் கைவிட போறதில்லை. இன்றைய நாளிலே என்னுடைய அக்கௌண்ட்ல வருஷா இருந்தாலும் அதை கத்தர் ஏதோ ஒரு விதத்துல அதை கொடுப்பார் என்று சொல்லி எங்களுக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்றால் நாங்கள் செய்தபடியால் ஆனபடியால் நாங்கள் மனசீகத்துல சில வேளையில இது இப்படி கூட அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். செய்வதால் நாங்கள் அவருடைய கற்பனையை கடைபிடிப்பதால் வசனத்துல என்னென்ன சொல்லியிருக்கோ அதான் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனவளே சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளாவிடில் ஜபிச்சு கூட வேலை இல்லை. ஏனென்றால் நாங்கள் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் போது தான் இந்த ஆசீர்வாதங்கள் வரும். இல்லாமல் எத்தனையோ காரியங்கள்ல கிறிஸ்தவர்கள் தள்ளாடி தளம்பி என்ன செய்யறது என்று தெரியாமல் யார்கிட்ட போகலாம், எவரை கூடலாம், இப்படியான தொல்லையான ஒரு இதுகளால போய் வரதை நாங்கள் காண்கிறோம். இது கடைசி காலம். சாத்தான் கிறிஸ்தவர்களை நான் சொன்னது போல அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் எந்த நேரமும் காத்திருக்கிறான். ஆனபடியால் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்துல. எவரையும் நாங்கள் கூப்பிட்டு எனக்கா ஜபி, எனக்கா எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி பிரச்சனை, ஒரு வீடு வாங்குறதுக்காக எங்கள்கிட்ட பணம் கணக்கு இருக்க இல்லை, ஆனாலும் அந்த பண தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார். கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய் என்று கருத்து சொல்லி இருக்கிறேன். ஆனபடியால் நான் கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு பிடிவாதத்துல நானும் என் கணவரும் இருந்தோம். தேவன் எல்லாவற்றையும் சந்தித்தார் அதிசயமான விதமாக. நான் இங்கே சொல்றதுக்கு உண்மையாகவே நேரம் இல்லை, நேரம் நான் நிறைய போய்கின்றிருக்கிறது. அதனுடைய எல்லாவற்றையும் சொல்ல முடியாது, அது முழுமையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் பத்து ரெண்டு கொடுப்பவள், அதில் கண்ணியமாக அதை தவறாமல் நான் கொடுத்து கொண்டிருப்பேன். சிலவளை பிந்தி கொடுப்பேன், அதை நான் பிடிவாதமாக கொடுக்கிறபடியால் எனக்குள்ள ஒரு விசுவாசம், கர்த்தர் என்னை ஒரு நாளும் வெட்கப்பட்டா விடுவதில்லை இந்த விஷயத்துல. அப்படித்தான் எல்லா விஷயத்திலும் நாங்கள் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தையை அதுக்கு கீழ்ப்படிந்து கடைபிடிக்கும் போது எங்களுக்குள்ளேயே ஒரு விசுவாசம் வரும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் அவரோட புள்ள. என்னை பொறுத்தவரையில எல்லாவற்றையும் சரியாக செய்கிறேன். ஆனபடியால் அது எங்களுக்குள்ள, அது மனுஷிகத்துல நாங்கள் எடுக்கிற ஒரு இது இதா இருந்தாலும் அது ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு பில்டப் பண்ணுது. முதலாவது மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் இந்த வசனத்தை அடிக்கடி நான் தியானிப்பதுண்டு. சொல்லும் போது இதெல்லாம் இதோடு சேர்த்து உனக்கு கொடுக்கப்படும், அதோடு சேர்த்து அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறதுன்றதான் அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அதோடு சேர்த்து கொடுக்கப்படும். அப்ப அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் என்று சொல்லும் போது அவருடைய ராஜ்யம் என்ன? ஆல் குட், எல்லாமே நன்மையாக, எல்லாமே தேவ நீதி, தேவ காரியங்கள் தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. புகழ்ச்சியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் எல்லாம் சரியாக, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் நீதியாக நியாயத்தை செய்து கொண்டிருக்கிறவர் அவர் அங்கே. அதே போல நாங்களும் அதை கடைப்பிடிக்க வேணும் என்று சொல்லி கற்று சொல்லுகிறது. மாத்திரமல்ல, அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மிகுதியெல்லாம் உங்களுக்கு அதிகமாக கூட கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அவருடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அந்த ராஜ்யத்துக்கு அடுத்தவைகள், இந்த வசனத்துல வார்த்தையில எங்களுக்கு வடித்து தந்தது எல்லாமே, எழுதி தந்திருக்கிறது எல்லாமே அவருடைய ராஜ்யத்தை பற்றியது. எப்படி நாங்கள் அவருடைய அந்த நீதியை கடைபிடிக்க முடியும், எப்படி நாங்கள் ஒழுங்காக எங்களோட வாழ்க்கையில வாழ முடியும், அவருடைய சட்ட திட்டங்களை நாங்கள் எப்படி வைத்திருக்க முடியும்னு வார்த்தையில எல்லாம் எழுதி வரைந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்தால் மிகுதி எல்லாம் என்ன என்ன என்ன சொல்லி உண்மையாகவே எதுவும் தேவை என்று சொன்னா, எதுவா இருந்தாலும், பண தேவையா இருக்கலாம், அல்லது உடல் தேவைகளா இருக்கலாம், உடம்புல வாதைகள் வருத்தங்கள் எதுவா இருந்தாலும் எங்களுக்கு இருக்கிற தேவைகள், மனுஷியத்துல எங்களுக்கு தேவைகள், எத்தனையோ தேவைகள் இருக்கிறது. இந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் என்ற அந்த அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள வருமெண்டா, அது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் தான் வரும். அவரோட சம்பாஷி, என்னுடைய தேவைகளுக்காக ஜபிங்க ஜபிங்க ஜபிங்க அவங்கள போட்டு வருத்துறதால என்ன நடக்குது? என்னுடைய விசுவாசமின்மை, என் தேவன் பலவீனன் என்று மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கதவை பூட்டிக்கண்டு அந்த கதவுக்கு பின்னால போயிருந்து அரேக்குள்ள கதவை பூட்டிட்டு தனிமையில் இருக்கிற தேவனை நீங்க கூப்பிடும் போது அவர் பகிரங்கமாக உங்களுக்கு பதிலளிப்பார் என்று தேவன் சொல்லுகிறார். கதவுல கதவை பூட்டிட்டு தனியே நீங்க கேட்கறது, பகிரங்கமாக அவர் பதில் தருவாராம். எல்லாரும் பார்க்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எப்படி அப்படி இருந்த புள்ள இப்படி இருக்கிறான்னு சொல்லி சொல்லும்படியாக. நான் அப்படித்தான் இருந்தேன். உண்மையாக சொல்ல போனா நான் சரியான ஒரு படிக்காதவளும் ஒரு மோசமானவளுமா என்ற குடும்பத்துல இருந்த ஒரு ஒருத்தியை தேவன் எடுத்து பாவிப்பார் என்று சொன்னால், அவருடைய கிருபை, முதலாவது அவருடைய கிருபை, யாரின் மேல் அவருடைய கிருபையை ஊட்டுவாருன்னு நமக்கு தெரியாது. நானும் நீங்களும் அதற்கு பாத்திரவான் அல்ல. ரட்சிப்பையும் தந்து அதோடு சேர்த்து சகலத்தையும் அவங்களுக்கு தந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும். சில வேளை சில நேரத்துல நாங்கள் கீழ்ப்படியாமல் ஒரு காரியத்துல நாங்கள் விழவிட்டோம் என்று சொன்னா, நேற்றைய நாளில் இப்படித்தான் நடந்தது. பலவீனத்துல வந்து நான் தூங்கிட்டேன். நான் செய்தி கொடுக்கன்றதையே நான் மறந்து போயிட்டேன். அதால பிரதர்கிட்ட எடுத்து நான் மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேளுங்க, மன்னிப்பு கேட்கறதுக்கு பயப்படாதீங்க. கர்த்தரிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா, நான் படுத்து நிறுத்த மாட்டேன், அசட்டையாக உமது ஊழியத்தை செய்கிறவனாயிருக்கிறேனே என்று சொல்லி மிகவும் மனங்கசந்து தேவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது மாத்திரமில்ல, பிரதர்கிட்டையும் கூப்பிட்டு நான் சொன்னேன், பிரதர் நான் செய்த பிள்ளை, எங்களோட பிள்ளைகளை நாங்க ஒத்துக்கொள்ளத்தான் வேணும் சில வேலைகள்ல இல்லையே என்று சொல்லல, நாங்கள் மனுஷிகத்தில் நாங்கள் பிள்ள விடுவோம் தான், நாங்கள் மனுஷர், எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் காணாவிட்டால் தேவன் தேவனாக இருக்க மாட்டான் நமக்கு. அவர் தேவனாய் இருப்பது எங்களுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று பவலடியார் சொல்லுகிறார். என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவரோடு நாங்கள் நடக்கும் போது, எங்களுடைய தேவைகளை அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது, எங்களுடைய கண்ணீரை அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது, எங்களுடைய உள்ள பாரங்களை அவரோடு நாங்கள் பேசி அவரோடு உலாவும் போது, இந்த உலகமெல்லாம் அற்பமாய் தெரியும். இந்த உலகத்துல ஒரு தருமையும் கூட தேவைகளை புல்வில் பண்ண மாட்டார்கள், சந்திக்க மாட்டார்கள். தேவன் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்று புடிவாதத்தோடு அவரோடு கூட நடந்து பாருங்கள், நீங்கள் அதை அனுபவிப்பீர்கள். அந்த தேவனை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் பிறரும் அறிய வேண்டும் என்றதுதான் என்னுடைய இந்த வேத பரப்பு. நான் வேதத்தை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்றால், அவர்களும் அதை அறிய வேணும். அந்த தேவன் யார் என்றதை அவர்களும் அறிந்து அவர்களும் கடைப்பிடிக்க வேணும். நான் சில சத்துருவை பற்றிய சில ரெஃபரன்ஸ் நான்

0: வசனம் சொல்லுகிறது, அவன் குற்றம் சாட்டுகிறவன். வேணுமெண்டா குறிப்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவது வந்து 2 கொரிந்தியர் 11:14 சொல்லுகிறது, அவன் ஒளியின் தூதனாகத்தான் வருவான். அவன் வந்து இருளின் தூதனாக வர முடியாது, இருளை பார்த்தாலே எங்களுக்கு தெரியுமாறன்னு சொல்லி அதன்படி அவன் ஒளியின் தூதனாய் வருவான். 2 கொரிந்தியர் 11:14 அவன் வஞ்சிக்கிறவன். ஆதியாகமம் 12:9 சொல்லுகிறது, அவன் வஞ்சிக்கிறவன், சாத்தான் வஞ்சிக்கிறவன். ஆதியாகமம் 9:11 சொல்லுகிறது திரும்பவும், அவன் அழிப்பவன் என்றும் சொல்லுகிறது, அவன் அழிப்பவன். மத்தேயு 13:19 சொல்லுகிறது, அவன் பொல்லாங்கன். யோவான் 8:44 சொல்லுகிறது, அவன் பொய்யன். திரும்பவும் யோவான் 8:4 அவன் கொலை செய்பவன். இப்படியான எதிரிதான் நம்முடைய எதிரி. அவன் தேவனுக்கு எதிரி என்றால் அவன் நமக்கும் எதிரிதான். நாங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேணும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் சாத்தானை பற்றி நாங்கள் ஏன் அறிய வேணும் என்று கேட்கிறார்கள், சாத்தானை பற்றி நாங்கள் ஏன் இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேணும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் எதிரியே போர்க்களத்தில் இறங்கும் போது நாங்கள் எல்லாருமே போர் வீரர்கள். போர்க்களத்தில் இறங்கும் போது யாரு நமக்கு எதிரி என்றதை இனம் கண்டு அறிந்து கொண்டால் மாத்திரமே அவனை நாங்கள் எதிர்த்து நிற்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் எதிர்த்து நிற்க முடியாது. இது ஒரு சிம்பிள் ஆன்சர். ஆனபடியால் அவனை பற்றியும் நாங்கள் அறிய வேண்டித்தான் இருக்கிறது. தேவனை பற்றியும் இல்லாட்டி பைபிள் எழுதி இருக்க மாட்டார்கள், எழுதப்பட மாட்டாது, எழுதப்பட்டிருக்க மாட்டாது. அவனையும் நாங்கள் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். அவன் எந்த வழியால வருவான் என்று அறிந்தால் தான் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க முடியும், இல்லாட்டி அது முடியாது. ஆனபடியால் இதை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனூடாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ எனக்கு இருந்த கொஞ்ச நேரத்தில் இதை நான் ஆயத்தப்படுத்தினேன். கர்த்தர் இந்த வசனங்களினூடாக தயவும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த வேளையிலே கர்த்தர் தாமே இடைப்பட்டதுக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் இதை என் வாயினூடாக பேசினதுக்காகவும் நன்றி கூறுகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாததை நான் சொல்லியிருந்தால் அடியின் மன்னிப்பு கேட்டு நிற்கிறேன். அதே போல இதில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் இருபக்கமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி ரஞ்சனி சிஸ்டர் சொன்னது போல இங்கே இருபக்கமும் கருக்குள்ள இந்த பட்டயம் எல்லாருடைய உள்ளங்களையும் ஊடுருவி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தை, என்னுடையதல்ல. ஆனபடியால் நீர்தாமே உமது சமூகம் கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலியை மிகவும் அதிகமாக இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், உமது பலத்த கரங்கள் இவர்கள் மேல் இருக்க வேண்டுமாய், எல்லாவற்றிலும் எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, இதை கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய், எல்லாருடைய காதுகளும் திறக்கப்பட வேண்டுமாய், கண்களில் இருக்கிற செதில்களை உரிக்கப்பட வேண்டுமாய், தடைகள் நீக்கப்பட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இதற்கு எதிராக கிரியை செய்கிற சகல விதமான அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இதற்கு எதிராக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமே வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தில். அஹர பாபா சாந்தன, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், உமை துதிக்கிறோம், உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபம் கேட்டதுக்காக நன்றி, நன்றி, நன்றி.
1: இதுவரை நேரமும் தேவ செய்தியை கொடுத்தவர் சிஸ்டர் ஜெனட் ஆல்பர்ட்டா. இன்றைய நாளே அவருடைய செய்தியிலே 2 காரியங்களை குறித்து மிக அழகாக எடுத்துரைத்தார். 1 ரட்சிப்பு, 2 ஆசீர்வாதம். ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தரால் கொடுக்கப்பட்டது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஈவு. ஒருவன் இயேசு கிறிஸ்து விசுவாசித்து அறிக்கேட்டால் ரட்சிப்படுவான். 2 ஆசீர்வாதம் பற்றி சொன்னீர்கள். இந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நாங்கள் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதாவது உபாவம் 28:1-2 அவருடைய கட்டளையும் கற்பனையும் கை கொள்ள வேண்டும். இந்த கட்டளைகளை கற்கனவிடில் இந்த பிசாசானவன் எங்களை வந்து துரத்துறோம். பாருங்கள், இந்த பிசாசானவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இதுவரை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு வருகிறான். குறிப்பாக இந்த மோசே நாட்களில்

0: அந்த பர்வோனை பிசாசாவி பயன்படுத்தினான். எலியாவின் நாட்களிலே இசபேலின் ஆவி, எஸ்தரின் நாட்களிலே ஆமானின் மூலம் ஆவி, தானியல் மூலம் நபுகாத்நேசர் பாபிலோன் ஆவி, இயேசு கிறிஸ்து காலத்தில் ஏரோது, இன்றைய காலத்திலே பிசாசு. எங்களை ஆண்டவரை யார் சொந்த ரட்சராயிட்டுக் கொள்ளுகிறானோ அவனை இதவும் பகலும் கவனித்துக் கொண்டே இருப்பான். இவர் வேதம் வாசிக்கிறாரா, ஜபிக்கிறாரா, துதிக்கிறாரா, சபைக்கு போகிறாரா, பரிசுத்தமான வாழ்வு வாழ்கிறார் என்று பிசாசு பார்ப்பான். அங்கேதான் முக்கியம். நீங்கள் ஜபிக்கலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், பத்திலொன்றை கொடுக்கலாம், என்னவும் செய்யலாம், ஆனால் அந்த பரிசுத்தம் என்பதுதான் பிசாசுக்கு பிடிக்காத. பரிசுத்தமாக இருக்கும் பொழுது பிசாசு கிட்ட நெருங்க முடியாது. காரணம், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்குள் இருக்கின்றது. வார்த்தை நாங்கள் தியானித்து மனப்பாடம் செய்து வச்சிருக்கிறோம். வார்த்தை எங்களுக்குள், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கும் பொழுது நாங்கள் அடல் கொண்டு இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மெத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியை தேடுங்கள். எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தை தினம் சொல்லுகிற, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறார்களா என்பதான் ஒரு கேள்வி. அங்கே சொன்னார், எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள், ஜெபியுங்கள் சொல்லும் பொழுது அவருடைய விசுவாசம் அங்கே குறைந்து போறதே காணக்கூடியதா இருக்கும். ஒரு விசுவாசி தானே ஜெபித்து நிறைய கதவை கூட்டிக் கொண்டே முழங்கால் படிட்டு ஜெபித்து துதித்து ஆராதித்து தேவனுடைய வார்த்தை வைத்து அபிஷேகத்தால் நிறைக்க வேண்டும். அதை விட்டு எனக்காக ஜெபியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் விசுவாசத்தில் குன்றி போய் கொண்டது அறியக்கூடியதா இருக்குது. நல்ல ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார் இந்த பரிசுத்தமான நாளிலே. இந்த ஞாயிற்றுக்கிழமை அருமையான செய்தி. இவருடைய செய்தியில ரெண்டு காரியங்களை குறித்துத்தான் சொல்லுவார். ஒரு செய்தியை ஒருக்க சொல்ல மாட்டார், ரெண்டு காரியங்களை எடுத்துரைத்து அதற்குள்ள வேறுபாடுகள் எடுத்துரைப்பது இவருடைய வார்த்தையிலிருந்து நான் கண்டுகொண்டேன். போன முறையை செய்து கொடுக்கும் பொழுது ரெண்டு காரியங்களை குறித்து அதுக்கு விளக்க கொடுத்தார். அதே போல இன்றைய நாளில் இரட்சிப்பு ஆசீர்வாதம், அந்த ரெண்டுக்கு முறைய வித்தியாசம் என்ன, வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை எதை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக தேவனின் வார்த்தை கூடாக இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மாமிச தன் சரீர மாமிசத்திலே சிந்தனையில கொடுக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையின் உண்டாக அந்த வார்த்தை கொடுத்தா மிகவும் ஆசீர்வாதமானது. கர்த்தர் அந்த மகளை அபரிவிதமாக ஆசீர்வதித்த குடும்பங்களில் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளில் நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரம் அழைக்க போறோம். காரணம், நாங்களும் சபைக்கு போக வேண்டிய நேரம். சிஸ்டர் ரஞ்சனி அலங்காரமணி.
1: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. நன்றாக நடத்தினீர்கள். ஆமேன், ஆமேன். வசனம் நன்றாக இருந்தது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபாதர் ஃபார் த வண்டர்ஃபுல் வே லார்ட் யூ கேம் அண்ட் பிளஸ்ட் அஸ் லார்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு தி எண்ட் ஓ காட். மெனி ஹேவ் பீன் பிளஸ்ட் லார்ட் பை திஸ் நெட்வொர்க் லார்ட் தட் ஹேஸ் பீன் ப்ரொடியூசிங் சோ மெனி வண்டர்ஃபுல் திங்ஸ் லார்ட் தட் ஹேவ் பீன் கம்மிங் த்ரூ லார்ட் ஃப்ரம் த வர்ஷிப் டு த டைம்ஸ் லார்ட் தட் யூ ஹேவ் brought us, Lord Jesus, even as Brother Leslie has been coming and opening up this session today, Lord. Thank you for being with him and leading him and guiding him as well, Father. And Brother Jesus, right to the end, Lord, has been so faithful, Lord. Monday to Sunday, Lord, has been doing these programs, Lord Jesus, as you are with him, Lord, leading and guiding him as well, Father. So we thank you, Father, for each and every one of their commitments and the way in which they come, Lord Jesus, and take this, Lord, upon their hearts and their lives, Lord, as a calling, Lord, that you have bestowed, Lord Jesus, that these networks, Lord, would bring that blessing, Lord, into the nations of the world. So we thank you, Lord. We, Lord, entrust, Lord, the very word that has been going forth into you, Lord, in the hearts and lives of people, Lord, bring forth much fruit, Lord, the way Lord Sister Janet has been coming and bringing this message, Lord Jesus. The difference between, Lord, how we, Lord, inherit the blessings of our salvation, Lord, is connected, Lord Jesus, with the discipline of that blessing. Follow us, Lord, through obedience. Therefore, Lord, thank you, Lord Jesus, for the blessings that rest upon a believer, Lord. It's only, Lord, also, Lord, is a discipline factor that come through us, Lord. how we live this life that you have bestowed upon us with the inheriting of your very presence in our lives, Lord Jesus, that we can, Lord, receive not only the power of salvation in our lives, but to live this life through the power of your Holy Spirit, Lord, helping us, Lord Jesus, under the obedience that only through the obedience of Christ that we can, Lord, inherit this right to the end, Lord. The accuser of the brethren, Lord Jesus, will not be able to find, Lord Jesus, to be able to, Lord Jesus, that he likes to do day and night before even the very God. My Lord, we thank you for that protection you give us. Thank you for that, Lord, the way in which you come through us, Lord, oh God, with your knowledge and the discernment that we need, Lord, to know, Lord Jesus, which is of God and which is of the enemy, to discern that, Lord Jesus, divide the word within our lives, Lord, and thereby, Lord Jesus, we get the, we not only have, Lord, the wisdom, Lord, to manifest your glory, power, and presence in our lives and to divide the word and live through it, Lord, because you have given us that power, Lord, to live not only a holy life, but to live through obedience, Lord, that comes through with that, Lord Jesus, that comes and aligns with your word in us when we obey your word. So we thank you for that wonderful word, Lord, and the message that came through, Lord, that we will be much more open, Lord, not only in the, not be hearers, but be doers of the word. Thereby we, Lord, inherit the blessing that you have given us, Lord. So we thank you. We, Lord, also thank you, Father, for, Lord, our sister, Arya Raja, who has been giving us the message, Lord, right from Scarborough, Ontario. For the worship time, Lord Jesus, coming and worshiping and praising you and blessing your name, Lord, right from the Lord, the beginning of your work, Lord, as we began this Sunday morning worship time, Lord. And following that, Lord Jesus, many who came and did the second worship as well, Father, for his time and dedication and service as well. So we thank you for that as well, Father, as he came and blessed Lord Jesus. And we continue, Lord Jesus, to bring forth honor and glory and praises and blessing to you, Lord. Even as Sister Dolly, who came and participated in it just as much, Lord, to bring forth, Lord, much of the adoration and worship that came from her as well, Lord Jesus, through the worship and the singing and all that, Lord Jesus, for the worship that came through her as well. And we are loving that, Lord, as you enabled me, Lord Jesus, to be able to do the same, Lord Jesus, as many that have been listeners, our God, would receive that blessing, Lord Jesus. This is not a one man's service or a one man's deed, Lord. We stand together, Lord, in unity and love and grace, Lord Jesus, that you had given to us to stand as one man, because that's why you have said, Lord, when two or three are gathered in your name, Lord, into the nations of the world, thereby they receive this blessing, Father. So we thank you, Lord Jesus. There's nothing impossible with you, oh God, and thank you for the blessing that we have already received, Lord Jesus, and the nations of the world that have gathered, and the 97 radio stations that have also, Lord, been blessed because of that, Lord. And we thank you for every single listener, Father. Lord, this worship, glorious time that you have given us, Lord, centered in their hearts and lives, Lord, through the blessing of the word, through the blessing of the adoration and salvation and power and purpose that you are creating in their hearts and lives to be drawn closer to you, Lord God, for the rest of the world only, Lord Jesus, from the Sunday service that we are blessed by it, Lord. Lord, continue to live that life, Lord, moment to moment, Lord Jesus, being accountable before you, Lord. That is the way, Lord, we not only inherit the blessing of the salvation, but to continue, Lord, through the discipline of our lives, to keep that blessing continuously, Lord, right to the very end, so that the accuser of the brethren will not have any clout over us by any means, because of the protection that is upon us, Lord. So we thank you, Lord, for that wonderful protection, love, grace, and mercy that you have, Lord Jesus, provided for us. That is the powerful way, Lord, that you have given us the discernment to know, Lord Jesus, to divide the word, Lord, and to know who and what is from the enemy and what is from the word of God, from the living God, coming through the guidance of the Holy Spirit upon our lives. So we thank you. In Jesus' name we pray. Amen and amen.
0: Thank you, Ratna. நாங்கள் இப்போது எல்லோரும் மைக்கை ஓன் பண்ணுங்கள். உங்களுடைய மைக்கை ஓன் பண்ணி எல்லோரும் ஒன்று சேர்ந்து என் ஆத்மாவை சொல்ல போகிறோம். எல்லாருமே சொல்லுவோமா?
1: மகேந்திரன் ராசநாயம் வந்து வந்தவர், அவரையும் அவரோட பெயரையும் நான் சொல்லுவேன். Thank you, Pastor Anton Rasnayam, for coming and blessing us. Amen. Amen.
0: Amen.
2: என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
0: வருகிற சனி ஞாயிற்றுக்கிழமையிலே சந்திப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.
3: ஆமீன் ஆமீன். அதிகாலை வேளையில இணைந்து காரியங்களை வழிநடத்தி எல்லாவற்றையும் தொகுத்து வழங்கிய சகோதர முன்னையா, அதிகாலை வேளையில இணைந்த சகோதரி டாலி, அதிகாலை வேளையில இணைந்த சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி அவர்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையிலே அதிகாலை வேளையிலே எங்களுக்கு தேவ செய்தி எடுத்து வந்து வழிநடத்திய தேவ ஊழியர் வழிநடத்துவாராக. அதே வேளையிலே இணைந்து ஜெபித்த மிஸ்ஸஸ் அரியராஜா அம்மா, சிஸ்டர் எட்வின் வானர், ரஞ்சினி சகோதரி ரஞ்சினி அலங்காரமணி, சகோதரி டோலி அவர்கள், பாஸ்டர் ரஞ்சன் ராசனை, எல்லோரையும் கத்தர் காண்கிறார். உங்களுடைய பிரயாசங்களை கத்தர் நிச்சயமாக காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உபயோகிப்போம். நாங்கள் ஊழியர் சகோதரி ஜெனட்டோடு அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதே வேளையிலே நாளை காலை வேளையிலே திரும்பமாக 8 மணிக்கு எங்களுடைய நேரடி ஒலிபரப்பு ஆரம்பமாகும். அந்த வகையிலே நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல ஆயத்தமாகிறோம். கத்தர் வழி நடத்துகிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே இந்த ஊழியங்களை, ஜெபங்களை, துதிகளை, பாடல்களை, தேவ செய்தியை கத்தர் கேட்டார். அதே வேளையிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே இந்த வசனங்களுக்கூடாக, இந்த துதிகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, தேவ செய்திக்கூடாக ஆசீர்வதித்திருப்பார்னு விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறு உழைப்பிலே செல்லுகின்ற பொழுதும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டருக்கு கூடாக பார்க்கின்ற பொழுதும், கேட்கின்ற பொழுதும் கத்தர் உதவி செய்வாராக. நீங்கள் எல்லோருக்கும் அனுப்பி கொடுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். God bless you all. Amen. வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜீசஸ் குளோரி மினிஸ்ட்ரியின் ஊழியங்களுக்குள்ளாக செல்ல இருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வேளையில் மினிஸ்ட்ரியிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர்கள் வழி நடத்துவார்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன் ஆமேன்.

0: Recording in progress.
1: எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட வருகின்ற புதிய மாதத்திலே கூட எங்களை நீர் ஆசீர்வதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழிநடத்த முடியாத ஒப்பு கொடுக்கிறோம். வருடம் முழுவதுமாய் தேவனுடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியால் முற்றிலுமாய் தாழ்த்தி அது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜா, இந்த வேலையிலே கூட நாங்கள் ஒரு மனத்தோடு வெவ்வேறு இடங்களில் இருந்த போதிலும் ஒரே மனதோடு கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப ஆண் பெண்களின் வாழ்விலே ஆண்டவரே இங்க அற்புதத்தை அடையாளங்களை செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்வாதாரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் செய்கிறதான வேலைகள், படிக்கிறதான படிப்புகள், வாழ்கிறதான திருமண வாழ்க்கையில கூட ஆண்டவரே அவர்கள் உத்தமத்தோடு வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த வேலையிலே சங்கமம் ஊடகத்திலே குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா குடும்பத்தில் உள்ள வாலிப ஆண் பெண்களை கூட நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்களையுமாய் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. தேசங்களுக்கும் சபைகளுக்கும் சமுதாயத்துக்கும் அவர்கள் ஒரு ஆசீர்வாத பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வாலிப ஆண் பெண்களுக்கு இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்க அவர்களுக்கு பா ஒரு நல்ல விசுவாசத்தை நீங்க கட்டளிடுங்க தகப்பனே. அவ்விசுவாசமாய் வாழ்ந்திராதபடி அவர்கள் வாயின் வார்த்தைகளின்படி அவர்கள் போய்விடாதபடிக்கு வாயில இருக்கிற வார்த்தையின்படி அவர்களை எல்லோரையுமா ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நாவின் வார்த்தையினாலே கர்த்தாவே அவர்கள் சோர்ந்து போய்விடாத படிக்கிருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. சோர்ந்து போகிறவனுக்கு பெலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெரிய பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அவர்களும் வேத வார்த்தைகளை படித்து வேதத்திலே வல்லவர்கள் ஆக கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா பாவங்களுக்கும் விலகி ஓடின யோசேப்பை போல ஆண்டவரே எல்லா விதமான பாவங்களுக்கு அவர்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசிக்க தியானிக்க அதனை இருதயத்திலே வைத்து கொண்டு அவைகளின் படி நடந்து அவைகளை மற்றவர்களுக்கு போதிக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஒரு விசேஷித்தமான ஞானத்தினாலும் அப்பா அபிஷேகத்தினாலும் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியாக கூட வழி தவறி போகிறவர்களுக்கு கூட அவர்கள் நல்ல உபதேசங்களை சொல்லி இந்த சிறு வயதிலிருந்து இந்த வாலிப வயதிலிருந்தே அவர்கள் காரியங்களை எல்லாம் நேர்த்தியாய் உமக்கு செய்ய கர்த்தர் தாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் தேவன் தாமே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய காரியங்களில் எல்லாம் பொறுப்பிடுங்க. சபைகளில் இருக்கிறதான வாலிப ஆண் பெண்கள் கூட ஆண்டவரே பவுமக்காய் எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் அவர்களுடைய காரியங்களிலே பாப்பே முழுமையாய் செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோர்ந்து போகாத படிக்க உற்சாகத்தின் நாவினாலே நிரப்பி அவர்களை நல்ல பலத்தினாலே இடைக்கட்டி கர்த்தாவே காண்டாமிருக கொத்த பலன் கொடுத்து மான் கால்கள் போன்ற கால்களை கொடுத்து அவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே எல்லாவற்றிலும் அப்பா சாட்சியின் பிள்ளைகளாய் நீ நிறுத்தி ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் தான் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யாவருக்காகவும் யாவரையும் கர்த்தர் அவர்களுக்கு முன்னாலே நீர் மடங்கடிக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போகாத படிக்க அவர்கள் முன்னேற கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக எல்லா யுத்தங்களிலும் யுத்தம் செய்வார். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அவர்கள் இருதயத்திலே நீர் வைத்து வைக்கும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபர்களின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமா இருக்கிறது அப்பா. அப்படியாக அவர்களுடைய அலங்காரம் எல்லாம் பராக்கிரமத்திலே காட்டவும் ஆண்டவரே அவர்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே வளர ஒவ்வொரு நாளும் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்து சாட்சியின் பிள்ளைகளாய் நிறுத்து ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு விசை கூட சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, இதே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் குடும்பத்தார் யாவரையுமா ஆசீர்வதிங்கப்பா. மருமக பிள்ளைகளையும் இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படி அப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. வருகிற 8ஆம் தேதி அப்பா அவர்கள் செய்கிறதான் இந்த புத்தகத்தை வெளியிடுகிற நாள்ல கர்த்தரோ கர்த்தரும் கிருபையினாலே மகளை முடிசூட்டி பாதுகாத்து கொண்டு உன் மன விருப்பத்தின்படி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதித்து எல்லா காரியங்களையும் செவ்வன செய்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி போக்கையும் வரவையும் நீர் அமோகமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே கூட கர்த்தாவே இறுதியாக ஜெபிக்க வருகிறதான ஏமி மகளையும் ஜெபித்த யாவரையும் ஜெபிக்க வருகிற யாவரையுமா ஒரு வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீர் அப்படியே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் என் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன். கேட்டதற்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், கர்த்தரோடு கூட இருந்து வழி நடப்பாராக. ஆமேன், ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். ஏமி ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நாளும் தகப்பனே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நீர் நடத்தி தந்தீரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்டீரப்பா. வாலிபர்களுடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவை கணக்குற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே என்ற தகப்பனே உம்முடைய ஆவினால் நிரப்பிக்க தாவே ஆண்டவரே ஒரு ஜெபத்திலே ஒரு வைராக்கியம் கொண்டு எழும்பக்கூடிய ஒரு வாலிப ஜோதிகளாய் கத்தாவே வாலிப உலகமாய் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்மை நேசிக்கிற நேசம் அவர்கள் மேல இறங்கட்டும் ஐயா. உம்மிலே நிலைத்திருக்க வேணும் ஆண்டவரே. கத்தாவே உம்முடைய வசனத்துக்கு ஐயா இந்த வாலிப பிள்ளைகள் முன்னுரிமை கொடுக்க கத்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் யுத்தம் பண்ற கத்தர்ன்னு சொல்லி அவர்கள் ஆண்டவரே விசுவாசிக்க கத்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா அந்த பாவத்திலே விளையாடி கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் ஆண்டவரே விக்கிற ஆதனைகள் கத்தாவே ஆண்டவரே பாவத்தின் சிறையிலே வாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிறீரப்பா ஆண்டவரே. அவர்களை அந்த இடத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. போத வஸ்துகளினாலும் ஆண்டவரே பெற்றாரின் கவலைகளினாலும் ஆண்டவரே நிரம்புகிறது கத்தாவே. இவர்களுக்காய் நீர் மனதுருகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலையிலே வாடுகிறார்கள் கத்தாவே இனிமாய் தகப்பனே குருட்டு தன்மையிலே நிற்கிறார்கள் கத்தாவே. அவர்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியலே ஆண்டவரே. அப்பா இவர்களுக்காய் நீர் மனதுருகும் ஐயா ரட்சியும் கத்தாவே ஆண்டவரே. அவர்கள் வழிகளை அறிந்திருக்கிறீர், பாதைகளை அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய கரத்திலே எல்லா வாலிப ஜோதிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்டத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள், எங்கள் இலங்கை தேசத்தில் இருக்கிற வாலிப ஜோதிகள் எல்லாரையும் நீர் நினைத்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலதேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமேன், ஆமேன். நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் பொதுமானவரே எங்களுக்கு சோத்திரம். துதிக்கு பாத்திரரே சோத்திரம் ராஜா. ஆண்டவரே இந்த மாத இறுதி நாளையும் நாங்கள் காண வைத்த தயவுக்கா எங்களுக்கு சோத்திரம். நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உங்களே சுத்த கிருபையப்பா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே சகோதரியுடைய பிரியான காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். பயணம் பண்ணுகின்ற விமானம், வாகனங்கள், செல்லுகின்ற வாகனங்கள், தங்கி இருக்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கூட இரத்த கோட்டைகளை நாங்கள் மூடி ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிறதான அந்த இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அந்த இந்தியா தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அதுல இல்லா அந்த தேசத்திலே இயேசப்பா எல்லா உறவுகளும் ரட்சிக்கப்பட வேணுமாய், வாலிப பிள்ளைகள் மனம் திரும்ப வேணுமாய், ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்கள் மக்கள் ஆண்டவரே இயேசப்பா அந்த இடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே அந்த தேச முறையெழுப்புதலை காண வேணுமாய் எங்களை கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் சாதரி டாலி சிசுவருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த ஊழியத்தில் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். ஆண்டவரே, திரும்பமாக சுகபலத்தோடு வீடு போய் சேர நீங்கள் உதவி செய்ய வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தாப்பனே, அதே போல சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கத்தாவே சுவாமி, தாயார் சிஷ்லி அம்மாவை ஒப்பு கொடுக்கிறோம், ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படவும், இன்னுமாக அவருடைய விருப்பங்கள் இருந்தே வாஞ்சிகள் ஒவ்வொன்றிலும் நீங்க கூட இருந்து அவர்களை ஆளுகை செய்து நீங்க நடத்தவும், தேவ சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே செய்யப்படவும் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, பதகுணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்கள், அவருடைய ஊழிய காரியங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் அந்த குடும்பத்தார் எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அந்த சந்ததியை காத்து கொள்ள வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல இயேசப்பா, எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காய், உறவுகளுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளும் சாதரி வினோவுக்காய், ஜெசிமாவுக்காய் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியங்களை எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த காரியங்கள் ஒவ்வொன்றிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வினோவுக்கும் ஆண்டவரே சுவாமி, கூட இருந்து நல்ல சரீர சுகம் பெல்லன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு நடத்த வேணுமா? அவருடைய இருவருடைய பொருளாதார தேவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே சந்திக்கப்பட வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இன்னமாக ஜெசிமாவை நீங்கள் கூட இருந்து ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் வேலைக்கு செல்லுகின்ற நேரங்களிலும் பாதுகாக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இன்னமாக கத்தாவே, இந்த இடத்திலும் பாசப்பாலு சரணை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி. அவருடைய குடும்பத்தார் உறவுகள் சபை மக்கள் எல்லோரையும் தந்து ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, அதே போல அப்பா அவங்களை கரம் கூட இருக்கட்டும். அன்பு இயேசப்பா, இந்த நேரத்திலும் தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா, அந்த தாய்மாருடைய சந்ததியில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களும் அந்த தாய்மாரை பின்பற்றி இயேசப்பா இந்த ஊழியங்களிலே இணைந்து வருங்காலத்திலே ஊழியக்காரர்களாக ஊழியக்காரிகளாக அந்த பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்க வேணுமா? எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, சகோதரி ஆயிரனுக்காய் நன்றிய, வாயிருக்கிற தேசத்துக்காய் சோத்திரம். அந்த தேசத்திலே அவட தேவைகள் சந்திக்கப்படும்படியா ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி ஆயிரனை ஒப்பு கொடுத்து நாங்க ஜபிக்கிறோம். சகோதரி சாந்தினியை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சாந்தினியுடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை தந்து ஜபிக்கிறோம். ஆண்டவரே, சாந்தினியையும் பொறுப்பேற்று நீங்கள் நடத்த வேணுமா? இன்னும் இன்னும் உங்களுக்கு எலும்பி பிரகாசிக்க உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, சகோதரி மேகலாக்காய் நன்றி சொல்லுகிறோம். மேகலாவையும் ஆசீர்வதித்து இந்த வானொலியிலே இணைத்த நோக்கத்தை சகோதரியுடைய வாழ்க்கையிலே நீங்க நிறைவேற்றி உங்களுடைய நாம ஒன்றையே மகிமைப்படுத்த வேணுமா? எங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே, அதே போல ஆண்டவரே, சாதன் சுவிசேஷகரின் பின் வானறிய அவர்களை படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் அவர் தர போன்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சாதரி வாணி வெங்கட்டுக்காய் சோத்திரம். அவாவையும் பொறுப்பேற்று நீங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மகாண்டவரே, சாதரியோடும் உங்களை கரம் கூட இருக்க ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, இந்த வேலையிலும் பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவர் தருகின்ற வார்த்தைகள் வாக்குத்த வசனங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி. சபை மக்களுக்காய், அவருடைய குடும்பத்தாருக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, சாதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். ஆசிர்வதிக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதர் சுபாலங்கோவை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பொறுப்பேற்று நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே ஆண்டவரே, அவர்களுக்கு எந்த விதமான சரீர பலவீனங்களோ சுவையினங்களோ அணுகிவிடாதபடிக்கு பாதுகாக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சுபாவுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவருக்கு நல்ல சுகத்துக்காக ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோட துதிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் தாப்பனே. சகோதரி இன்னமாக நித்திய வெளிச்ச நேரத்திலே வந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை நடத்த நீங்கள் உதவி செய்ய வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாவகர் தேவோலியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பேர குழந்தைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார விடுமுறை நாட்களிலும் உங்களுடைய கரம் இவர்களோடு கூட இருந்து நடத்தி செல்ல வேணுமா ஜபிக்கிறோம். சபைக்கு செல்லுகின்ற நேரங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நீங்கள் ஆசீர்வதிக்க வேணுமாய். குடும்பத்தாரோடு ஆண்டவரே சுவாமி ஒன்று கூடுகின்ற நேரங்களிலும் எங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த வேலை இடத்திலும் ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் நீங்க நிறுத்தி வைத்திருக்கிறதுக்காய் எங்களுக்கு ஸ்தோத்திரம். இன்னமாக இந்த இடத்துல அநேக உறவுகள் ஆண்டவரே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய பாதத்திலே நாங்கள் தந்து ஜபிக்கிறோம். இந்த வேலையிலும் ஆண்டவரே, இந்த வானொலி ஊழியம் இன்னும் ஆண்டவரே பழகி பெருகி வர போன்ற மாதங்களிலும் ஆண்டவரே சுவாமி தேவசித்தம் போல இன்னமாக இந்த வானொலியில நீங்கள் புதிய ஆத்மாக்களை கொண்டு வந்து சேர்த்த மனுமாய் உங்களை கரத்தில் ஒப்பு கிடக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். ஒரு நேரம் ஜெபித்த சகோதரி ஏமியை வாழ்த்துகிறோம். சகோதரி சுபாகலங்காகவும் அவருடைய கணவனாருடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரெண்டு தரம் ஆக்சிடென்ட் ஆகின்றார். நேற்றைய நாளிலும் கடந்த வாரத்திலும் ரெண்டு தரம் ஆக்சிடென்டாக போயிட்டார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாளைய நாளிலே எங்களுடன் சனிக்கிழமை காலை விஜயன் ஜோசப் என்பவர் இந்திய மண்ணிலிருந்து இணைந்து தனது ஜீவ சாட்சி எடுத்து வருகிறார். நாளைய நாளைய அபிஷேக ஆராதனையிலே நீங்கள் அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொடர்புகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக வர கத்திரதல் செய்யணும். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சுபாலங்கோக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனார் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும், அதற்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் போது நேற்றைய நாளிலே ஒரு ஆக்சிடென்ட் பட்டார். திரும்பமாக அந்த வகையிலே வீட்டிலே தான் ஆக்சிடென்ட், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் சில டெஸ்ட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், சுகமாக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அவருக்காக விசேடமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரி ஜெனட்டுடைய கனடா பிரயாணத்துக்காகவும் புக் ரிலீஸுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பலர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் அனுகூலமாக அவருடைய போக்கிலும் வரத்தும் அந்த நடைபெறுகின்ற அந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சனிக்கிழமையாக இருக்கிறது காலை வேளையிலே, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடன் போல் லூயிஸ் சரண் அவர்கள் இணைகிறார் செய்தியோடு, அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அபிஷேக ஆராதனையிலே இணையுங்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்தி இணையுங்கள். அதே வேளையிலே நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் ஆசீர்வதிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்கள் ஒரு நாளும் தொகுத்து வழங்குகிறார். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளங்களை கத்தருடைய நாம மகிமைக்காகவும். அதே வேளையிலே அவர் தனது சபையிலே ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ செய்திகளை எடுத்து வருகிறார். தமிழிலையா ஜெர்மன் பாசையில் தெரியவில்லை, ஆனாலும் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தரவருக்கு மென்மேலும் ஞானத்தை கூட்டி கொடுத்து அவரை கத்தர் உயர்த்தி வழி நடத்த வேண்டும். அதற்காகவும் அவர் அவருடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிப்புக்காக அவர் விசேடமாக கனடாவுக்கு வருகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபித்த சௌரி அருந்ததி காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்தும் நீந்தார்கள். அதே வேளையிலே சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ஸ் அவர்கள் மாலை வேளையிலே இரவு வேளையிலே பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். நீங்கள் முடியாதவர்களை நாங்கள் இந்த வேளையிலே நினைவுகிறோம். இணைந்து ஜெபித்த பாஸ்டர் ரஞ்சன் தாசநாயகம் அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே அவர்களையும் ஒப்புவித்துக் கொண்டு இணைய முடியாதவர்கள் சமர் காலங்களில் இணைய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். சௌரி டோலி அவர்களை சுக பலனாக கத்தர் கூட்டி சேர்த்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். சௌரி ரொமானா கூட நீந்து ஜபிக்க ஆயத்தமாக வருகிறார். சௌரி கவீந்தா அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்தார்கள், சென்று விட்டார்கள். ஆனாலும் மீதியான ஊழியர்கள் இணைய முடியாதவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலே சகோதரி ஜெனட் அவர்கள் பிரயாணப்படுகின்ற பொழுது சகோதரி டோலி அவர்களும் சகோதரி மகளா வாஸ் அவர்களும் இந்த நிகழ்ச்சியை நடத்துவார்கள். ஆயத்தமாகுங்கள். இலங்கையிலிருந்து சகோதரி மகளா வாஸ் அவர்கள் இரண்டு நாள் நடத்துவார்கள். மூன்று நாள் சௌரி டோலி அவர்கள் நடத்துவார்கள். அவர் திரும்பமாக சௌரி ஜெனட் போய் சேரும் வரையும் கத்தர் வழி நடத்துவார்கள். கத்தரை கருத்திலே உங்களை ஒப்புக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க வடத்தில் காணப்படுகின்ற பொழுதும் கத்தருடைய பாதுகாப்பின் கரம் ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோர் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஜெபித்து ஜெபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இதுவரை நேரமும் இலங்கை இந்திய உலக ஜெபங்களோடும் சீடமாக வாலிபர்களுக்காகவும் ஜெபங்களோடு வழி நடத்தினார்கள். கத்தர் தாமே அவர்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமேன். ஆமீன். நாங்கள் இவற்றை பதிவு செய்திருக்கிறோம், அனுப்பி தருகிறோம், மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள், அவர்களும் அறிய வேண்டும். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவர்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம், நாடுகளின் சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்களுக்கு ஜெபிக்கிறோம். இதை அறிந்து இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள் சபையிலே என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனபடியால் போய் கையை கூப்பி கும்பிட்டு விட்டு வரவில்லை. அவர்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறார்கள். காலை மாலை இரவில் இந்த நேரமும் கத்தரண்டை உங்களை ஒருவருக்காக ஜெபிக்கிறார்கள். அதனுடையால் நீங்களும் மனம் திரும்புங்கள். கத்தர்தாமை வழி நடத்துவாராக. உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் சுபீட்சமான வாழ்வு உணவு உடைய இருக்க இருப்பிடத்தை தந்து கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபங்களை கத்தர் கேட்கிறார். ஆமேன். அது உதவி செய்வார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்கள். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: ரெண்டு சாமுவேல் 16 அதிகாரம். தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுப்புறம் நடந்து போன போது, இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சப்பழ குலைகளும் வசந்த காலத்து பலனான 100 குலைகளும் 1 துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து, இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்தரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதற்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை நோக்கி, எருசலேமில் இருக்கிறான். இன்று இஸ்ரவேல் வீட்டார் என் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாய் திரும்ப பண்ணுவார்கள் என்றான் என்று சொன்னான். அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவிபோசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையதாயிற்று என்றான். அதற்கு சீபா, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் என்றான். தாவீது ராஜா பகூரி மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூஷித்துக் கொண்டே நடந்து வந்து, சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில், தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். சீமேயு அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்தப்பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய். நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன, அவன் என்னை தூஷிக்கட்டும். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார், ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். பின்னும் தாவீது அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்னியமீனன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயையும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து, அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக் கொண்டே வந்தான். ராஜாவும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அட்கியனாகிய ஊசா என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது, ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ, உன் சிநேகிதனோட நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன், அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா, உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும்.
1: எரேமியா 20 அதிகாரம். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனும் ஆகிய பஸ்கூர் கேட்டபோது, எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரை சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். மறுநாளிலே பஸ்கூர் எரேமியாவை காவல் அறையிலிருந்து வெளியே போக விட்டான். அப்பொழுது எரேமியா அவனை நோக்கி, கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மிசாபீப் என்று அழைக்கிறார். மேலும் கர்த்தர், இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால் வெட்டி போடுவான். இந்த நகரத்தின் எல்லா பலத்தையும் அதன் எல்லா சம்பத்தையும் அதன் அருமையான எல்லா பொருள்களையும் யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்றான். கர்த்தாவே, என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராயிருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பென்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிற்று. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். பயம் சூழ்ந்திருந்தது. அறிவியுங்கள், அப்பொழுது நாங்கள் அதை அறிவிப்போம் என்கிறார்கள். என்னோட சமாதானமாய் இருந்த அனைவரும் நான் தவறி விழும்படி காத்திருந்து ஒருவேளை இணங்குவான், அப்பொழுது அவனை மேற்கொண்டு அவனில் குரோதம் தீர்த்துக் கொள்வோம் என்கிறார்கள். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்மாவை சொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் சபிக்கப்படக்கடவன். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களைப் போலிருந்து காலமே அலறுதலையும் மதியான வேளையிலே கூக்குரலையும் கேட்க கடவன். என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் எந்தைக்கும் பிரசவியாத சூலுமாய் இருக்கத்தக்கதாக கற்பத்திலே நான் கொலை செய்யப்படாமற் போனதென்ன? நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு.
0: ரோமர் 5 அதிகாரம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில், ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு. ரோமர் 6 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன? நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாதே. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கேதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு

0: Recording stopped. Recording in progress.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் நம்பிக்கைகளுக்கும் காத்திருப்புகளுக்கும் பெரிய காரியங்களை செய்தும் எண்ணியும் பார்த்திராத நன்மைகளை தந்தும் ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கின்றவற்றில் நீங்கள் நினைத்தும் பார்த்திராத இடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்கின்றார். செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர் உங்களுக்கு செய்த அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை எண்ணி பார்த்து உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு நாளாய் இந்த நாளை ஆசீர்வதித்து இருக்கின்றார். இதுநாள் வரையில் இருந்த சிறையிருப்புகளில் இருந்து விடுதலை தருகின்றார். கண்ணீரின் அனுபவங்களை மாற்றுகின்றார். புலம்பலாய் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை இன்றைக்கு நகைப்பினாலும் ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும்படி செய்து உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 வாசிக்கையில் அங்கே ஈசாக்குக்கு எதிராக பெரும் பிரச்சனைகள் வந்தது. முப்பிலாக்கள் வெட்டிய துறவுகளை கண்டுபிடித்து அதை தனக்கு சுதந்திரமாக்கிக் கொள்ள செல்லுகையில் ஈசாக்கிற்கு எதிராக விரோதமாக அநேகர் எழும்பினார்கள். வெட்டுகிற துறவையெல்லாம் திரும்பவும் மூடி போட்டார்கள். ஈசாக்கு விசுவாசத்துடனும் விடாமுயற்சியுடனும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தின் பேரில் துறவுகளை மீண்டும் மீண்டும் தோண்டினான். தோண்டிய துறவிலெல்லாம் நீரூற்றை கண்டான். தன்னுடைய ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் பெரிய வெற்றியை, பெருக்கத்தை கண்டபடியினால் ஈசாக்கை எதிர்த்து ஆரவாரத்துடன் வந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்றும், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறார்கள். பின்பு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்மோடே கூட உடன்படிக்கை பண்ணி கொள்கிறோம் என்று சமாதானம் பண்ணி கொண்டார்கள். இப்படியாக கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஆரவாரங்களை அதட்டினார், சிறையிருப்புகளை திருப்பினார், விருத்தியடைய செய்தார் என்று நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட அநேக வேளைகளில் சத்துருவானவன் தொடர்ந்து வந்து நீங்கள் போகிற வழிகளை எல்லாம் அடைத்து போட்டும் அடிக்கடி தூற்று போட்டும் எழுந்திருக்க முடியாமல் கலக்கத்தோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். ஆகவே இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராய் எவையெல்லாம் எந்த சூழ்நிலைகளெல்லாம் ஆரவரித்தும் சத்தமிட்டும் வந்ததோ அவைகளையெல்லாம் அடக்கி போக பண்ணி உங்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்தவர்களை உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணும்படி செய்கின்றார். உங்களின் ஆரவார சிறையிருப்புகளிலிருந்து விடுவித்து ஆனந்த சத்தத்தை கேட்கும்படி செய்கின்றார். மேலும் உங்களின் வாழ்க்கையில் சில எதிர்பாராத சூழ்நிலைகளினால், மனிதர்களினால் உங்களின் சம

0: சமாதானம், பலன், சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றை இழந்து போய் கசப்பான அனுபவங்களுடன் விரக்தியோடு மனம் சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு என்னாலே நிறைவான பலன் உண்டு என்கிறார். இன்றைக்கு நீங்கள் எழுந்து போன யாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி செய்கின்றார். இதனால் உங்களை பார்க்கின்ற உங்கள் அயலகத்தார்கள் எல்லாரும் உங்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, தயவை எண்ணி ஆச்சரியப்படும்படி உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆதியாகமம் 14:19. பிரியமானவர்களே, தசம பாகங்களினாலும் காணிக்கைகளினாலும் கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் போது அவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காக நாம் இருக பிடித்துக் கொள்கிறவர்களாக இல்லாமல் திறந்த கைகளும் தாராளமான இருதயமும் உடையவர்களாக இருப்போமாயின் நாம் கொடுத்ததினால் இழந்தவர்களாக அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். இந்த கொள்கை எமது நேரம், பொருள், பணம், குடும்பம், உறவுகள் மற்றும் நண்பர்கள் ஆகிய அனைத்துக்கும் பொருந்துகிறது. ஆபிரகாமை பாருங்கள், லோத்து அவனை விட வயதில் இளையவனாய் இருந்தும் ஆபிரகாம் தனக்காக முன்வராமல் லோத்திடம், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கின்றதல்லவா, உனக்கு விருப்பமானதை தேர்ந்து கொள் என்று தெரிவை கொடுத்தான். இதுவே சிறந்த கைகள், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை மற்றும் பிறரை ஆசீர்வதிக்கும் இருதயமாகும். நீங்களும் ஆபிரகாமை போல தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராள மனதோடு கொடுப்பவர்களாய் இருந்தால் உங்கள் பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிவார். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுபோல நாங்களும் நம்முடைய ஊழியங்களுக்காக கணக்கு பார்ப்பவர்களாக அல்லாமல் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் கொடுப்பவர்களாக இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களே, இந்த நாளிலும் ஊழியர் புதிய வாக்குத்தத்தோடு நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 29 ஜூலை மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் 1 17:10. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, தாவீதை தேவன் எவ்வளவாக நேசித்தார். தாவீதோடு கடைசி நாட்களிலே அவர் கூட இருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே செய்தார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தாவீதுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தது மட்டுமல்ல, தேவன் கூட இருந்து நடத்தி வந்த. ஆனால் இந்த நாளாகமம் 17 சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய வார்த்தை நாத்தான் மேலுக்கு நாத்தானுக்கு உண்டாகி அங்கே அவர் சொல்லுகிற காரியம் தாவீதை குறித்தும் தாவீதனுடைய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவன் அங்கே கற்களினால் கட்டப்பட்ட ஆலயத்திலே வாசம் செய்வதில்லை என்பதை அங்கே நாத்தானுக்கு தெளிவாக இந்த நாட்களில் ஆண்டவர் பேசுகிறார். அருமையான அன்பு பிள்ளைகளை சொல்லிவிட்டு இந்த நாட்களில் கடைசியாக அங்கே தாவீதினுடைய காரியத்தை குறித்து சொல்லுகிற வேளையிலே அங்கே இந்த 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போது கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவான் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு கடைசி நாட்களிலே தாவீதினுடைய வயசான நாட்களிலே தேவன் இப்படியான ஒரு காரியத்தை தேவன் இந்த நாட்களிலே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோடு பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும் போது நான் உனக்கு பின்னும் உன் புத்திர ஒருவனாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் என்று அங்கே இந்த நாட்களிலே தேவன் அந்த இடத்திலே உறுதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தாவீதினுடைய முடிவு காலத்தை குறித்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறது மட்டுமல்ல, தாவீதினுடைய சந்ததியை குறித்தும் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தாவீதுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு வீட்டை கட்டுகிறார். ஆனால் அதே வழியிலே பாருங்கள், இந்த நாட்களிலே தாவீதினுடைய சந்ததியிலே பிறந்த சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனம் என்று நிலைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே தேவன் நம்மை கொண்டு இந்த நாட்களிலே சில காரியங்களை செய்யும்படியாகவும் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார். அப்படியானால் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களுக்கு தேவனோடு நாங்கள் ஐக்கியப்பட்டிருந்தால் தரிசனங்களிலே தேவன் அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களிலே தருவார். அது மட்டுமல்ல, இந்த அதிகாரத்திலே பாருங்கள், தாவீதுக்கு மட்டுமல்ல, தேவன் தாவீதினுடைய சந்ததிக்கும் சந்ததியை கொண்டு நான் என்ன செய்வேன் என்பதை குறித்தும் திட்டவட்டமாக தெளிவாக அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுதான் கர்த்தருடைய வெளிப்பாடும் சத்தியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளை பாருங்கள், தாவீதோடு அன்று தீர்க்கதரிசி மூலமாய் பேசின தெய்வம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தீர்க்கதரிசிகள் தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நாட்களை வாசம் செய்கிறார் என்பது நிமித்தம் தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்களில் இடைப்படுவார் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை தேவன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறபடியினால் அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களில் செவி கொடுக்கிற வேளையிலேயே தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சந்ததிகளுக்கு கூட இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி இந்த நாட்களில் அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் வாஞ்சிக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவன் உங்களோடும் பேசுவார், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை குறித்து என்னுடைய காரியத்தை குறித்து என்னோடு பேசும் என்று கேட்கிற வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவாக இந்த நாட்களில் பேசுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம் 29ஆம் தேதி ஜூலை மாதம் 29ஆம் தேதி ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கஸ்பல் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நாங்கள் விசுவாசிப்போம், கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கிறது, தங்குவதாக. ஆமேன் ஆமேன். நம்முடைய நாளிலே 365 நாளில் பரிசுத்த வேதாக புத்தகத்தை வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும் 3-4 அதிகாரங்கள், ரோமர் 3-4 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம், அத்தோடு தேவனுடன் 1 நிமிடம் என்று அந்த ஊழியங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு அவற்றை நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்ய விரும்பினாலும் நீங்களும் எங்களுடன் தொடர்பு கொண்டு அனுப்பி தாருங்கள். நாங்கள் அவற்றை பதிவு செய்து நாங்கள் பதிவு செய்வோம். அதே வேளையிலே வானொலியிலே ஒலிபரப்பி ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் கூடாக மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தருவோம். அந்த வேலை இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் உதவி செய்யுங்கள், கற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையிலே இணைகிறோம். எங்களுடன் பாஸ்டர் நவோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே இணைந்திருக்கிறார்கள். வாஞ்சியோடு இணைந்து ஊழியம் செய்கிற அவரை கர்த்தர் பல வருடங்களாக தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வருகிறார், மென்மேலும் உயர்த்தி வருகிறார். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சிகள், தேவைகள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நீங்கள் கண்கூடாக காண முடியும். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார், யூஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார் தெரியவில்லை, ஆனாலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் பாசனா ஹோமி லோகன் அவர்களை வரவேற்போம். சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இந்த வேளையிலே கூட நாங்கள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் சத்ருக்களுக்கு சத்ருவாகவும் உன் விரோதிகளுக்கு விரோதியாகவும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபிசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் செல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடங்களில் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். உன் முகத்துக்கு முன்னின்று கானானியரையும் எபிசியரையும் ஏத்தியரையும் துரத்தி விட குழவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. ராஜா தகப்பனே, இந்த வேளையிலும் அப்பா ராஜா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேணுமா செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை பிரஸ்தாப பண்ணும் எந்த இடத்திலும் இருந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே ராஜா, இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே காலதோறும் உடைய கிருபைகள் புதியதா இருக்கிறபடினால் புதிய கிருபையில எங்களை வழிநடத்தும் அப்பா ராஜா. ஆண்டவரே மோசே அதிகாலையிலே வந்து ஐயா ராஜா, ஆண்டவரே தேவனே உடைய பிரசன்னத்தில் வந்து நின்றார் ஐயா ராஜா. தேவனே அப்பா பிதாவே ராஜா, நியாய பிரமாண கட்டளைகளை அவருடைய கரங்களில் எழுதி கொடுத்தீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவராகிய தேவனே நாவியானவரே, உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் எங்களுடைய இருதயத்தில் எழுதுவது மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கள் உணர்வுகளிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்கள் வாயின் வார்த்தைகளிலே, நாங்கள் நடக்கின்ற காரியங்களிலே, செய்கைகளிலே, முகங்களிலே ஆண்டவரே தேவனே உம்முடைய கிருபை, ஆண்டவரே தேவனே தகப்பனே ஆண்டவரே விளங்க பண்ண விடமா செபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை ஆண்டவரே உலகம் காணும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்.

என் தகப்பண்ணே, உம்மை ஆண்டவரே நேசிக்கவும் ஆண்டவரே உம்மை துதிக்கவும் உங்களை கிடக்கம் செய்யும் அப்பா ராஜா. தகப்பனே தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்த

ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆண்டவராக தேவனே உமக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களை பலகம் பெருகம் பண்ணுவீராக ராஜா. ஜாபேசின் ஜெபத்தை இந்த வேளையிலும் திரும்ப ஏறெடுக்கிறோம் ஐயா. தேவரீரங்களை ஆசீர்வித்து, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வித்து, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வித்து, எங்கள் ஊழியங்களை ஆசீர்வித்து, எங்கள் திருச்சபையும் திருச்சபை மக்களையும் ஆசீர்வதித்து, எங்கள் சகோதரங்களை ஆசீர்வதித்து, எங்கள் ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதித்து, நாங்கள் இருக்கின்ற தேசத்தை ஆசீர்வதித்து, எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தகப்பனே தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு தீங்குக்கு விலக்கி காத்தள்ளும்படி உம்முடைய கரத்தை எங்கள் மேல் வைக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே நன்மையினால் எங்கள் வாயை நிரப்பும் ஐயா ராஜா. எப்பொழுதும் உமக்கு பயந்திருக்கிற இருதயத்தை கொடும் ஆண்டவரே. அப்பாவே துதிக்கிறோம் ஐயா.

அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. உங்கள் அப்பத்தின் தண்ணீரே ஆசீர்வதிக்கிறவர், வியாதிகளை எங்களை விட்டு விலக்கி விடு வைக்கிறவர் ஐயா. ராஜா தகப்பனே, இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா தேவரே விடுவித்து அன்பின் குமார ராஜ்யத்தை உட்படுத்தியிருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். எங்கள் ஆவியானவரே எங்கள் மத்தியில அசவாடுவீராக. ஆண்டவரே தேவனே, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணி எங்கள் தேவனுடைய ஆவியானவர் ஆண்டவரே உலர்ந்து போன ஒவ்வொரு வாழ்க்கையை உயிரடைய பண்ண விடமா செவிக்கிறோம். நீர் உயிரோடு இருக்கிறீரப்பா, நீர் உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீர், உயிரோடு இருக்கிறீரப்பா ராஜா தேவனே. அப்பா பிதாவே, அன்றைக்கு செய்த அற்புதங்கள் இந்த வேளையிலும் நீங்க செய்யும்படி செவிக்கிறீங்க தாவே. ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து போவதாக. சத்துருடைய வல்லமைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் முறிக்கப்படுவதாக. சாத்தானுடைய அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே சபைகள் பெருக்கமடைவதாக ராஜா. இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாங்கள் வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. மந்த பெருகிறது போல் நீர் மனுஷர்களை பெருக பண்ணுகிறதற்காக சூத்திரம் ஐயா. என் ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனாலே வேதனையை கூட்ட மாட்டீர் ஐயா ராஜா. இந்த வேளையிலும் கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதாக ராஜா. ஆண்டவரே அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா தேவரே. அவருடைய களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே மக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே மத்துதிக்கிறேன் ஐயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு.

0: சகப்பினி அப்பாவிதாவேமுக சூத்திரமைய ராஜா மண்டபரேம துதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண செய்கிறது மனியா ராஜா அண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண செய்கிறது மன். ஹாலேலூயா. நேற்றைய நாளிலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஒரு ஊழியக்காரர் அங்கே மிகுந்த கஷ்டத்தோடு ஊழியர் செய்கிற ஒரு தேவ மனுஷர், அவர் ஒரு ஊழியத்தை செய்து விட்டு வருகின்ற வழியில அவர் சொல்லுகிறார், தனக்கு அந்த கால்களில் எல்லாம் அந்த காயம் பட்டு அந்த சொக்ஸில கூட ரத்தம் வந்திருந்தான்னு சொல்லி மிகவும் களைத்து போயிருந்தாராம். அப்பொழுது அந்த இடத்திலே வாகனம் வருவதற்கு எந்த வித அடையாளம் இல்லையாம், ஒரு வாகனம் வந்து நின்றதாம், வெள்ள வடிவான அழகான ஒரு வாகனம், ஒரு கார் வந்து நின்றதாம். அதுல இருந்து ஒருவர் வந்து நல்ல பிரகாசமான உடையை உடுத்திருந்தாராம். அவர் வந்து கேட்கிறார், நீங்கள் ஊட்டிக்கு போக வேணுமான்னு சொல்லி கேட்கிற வழி அவர் சொன்னாராம். ஆம் நான் வருகிறேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஏறி உட்கார்ந்து உட்கார்ந்த வேளையிலே தனக்கு சரியான அந்த ஊழியம் செய்துட்டு வருகின்ற வேளையில சரியான களைப்பா இருந்தது. அவர் கொஞ்ச நேரத்திலே அந்த கார்லயே தூங்கி விட்டாராம். அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவர் சொல்லுகிறார், தன்னுடைய இடத்திலிருந்து ஊட்டிக்கு போவதா இருந்தால் கிட்டத்தட்ட 1.5 மணித்தியால மிடக்குமா, ஆனால் ஒரு 25 நிமிஷத்திலேயே அங்கே ஊட்டிக்கு அந்த கார் வந்து விட்டது. அவரு இறங்க சொல்லி தன்னிடம் அப்பொழுது காசு இல்லையாம், ஒரு $5 இருந்தது, 5 ரூபாய் அதை அவரிடம் கொடுக்கின்ற வழியில அவர் சொன்னாராம், உங்களிடம் காசு வாங்குவதற்கு என்னை அவர்கள் அனுப்பவில்லை, உங்களை கொண்டு வந்து விட்டு விடும்படி அவர்கள் சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்களாம். அப்பொழுது பாருங்கள், அவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், தான் அந்த இடத்திலிருந்து திரும்பி விட்டு திரும்பி பார்க்கின்ற வேளையிலே அந்த கார்கள் எல்லாம் போவதற்கு அணியணியா நின்று கொண்டிருக்குதாம், ஆனா இந்த காரை மட்டும் காணவில்லையா. ஹல்லேலூயா. அதே போல இன்னொரு சாட்சியம், உயிருள்ள சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். ஜெரி சவேலன் சொல்லி அமெரிக்காவில ஊழியம் செய்த ஒரு தேவ மனுஷன், இப்பொழுது கர்த்தருக்குள்ள அவர் நித்திய அடைந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு தடவை நட்ட நடு ராத்திரியில அவர் வருகின்ற வழியில கார் பழுதாகி விட்டது. அப்பொழுது நடு ராத்திரியாம், அதுவும் ஜனங்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். அப்பொழுது ஒரு த்ரோ பண்ற ஒரு ட்ரக்கோடு ஒருவர் வந்தார், வந்து சொன்னாராம், உங்களை த்ரோ பண்றதான்னு சொல்லி கேட்கின்ற வழியில கூட்டிக் கொண்டு போகின்ற வழியிலே ஒரு இடத்துல போனால் பதல் கராஜி இருக்கிறதாம், அது பக்கத்திலே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்ததாம். அப்போ இவர் போய் அந்த கராஜை அவரே கதவை திறந்து அழைத்து கொண்டு போய் இந்த காரை திருத்தி அப்படியே கொடுத்து விட்டாராம். அதுக்கு பிற்பாடு அவர் அடுத்த நாள் வந்து அந்த இடத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் அந்த கராச்சி இல்லையாம், அந்த காஃபி ஷாப்ல போய் கேட்கிறாராம், இதுல ஒரு கராச்சி இருந்தது என்று அவர் சொல்றாராம். நான் எத்தனையோ வருஷமா இந்த இடத்திலே நான் இந்த காஃபி ஷாப்ல வைத்திருக்கிறேன், இந்த இடத்துல ஒரு கராச்சி இல்லையா. ஹல்லேலூயா. ஆனபடி நான் உள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவனாயிருக்கிற காலையில் ஏன் இந்த சாட்சியை நான் சொல்லுகிறேன் என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம், இந்த நாளிலே கூட எனக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே, எனக்கு ஒரு மாற்றம் வேண்டுமே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அங்கே மனோவாவும் அவனுடைய மனைவியும் அவர்கள் ஆண்டவரிடத்துல கேட்கின்ற வேளையில், உங்களுடைய நாமம் என்னன்னு சொல்லி கேட்கின்ற வேளையிலே அவர்கள் சொல்வார், என்னுடைய நாமத்தை நீ கேட்கிறது என்ன, என்னுடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. ஏசாயாவிலும் போடப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா. அவர் அதிசயமாகத்தான் மரியாளுடைய வயிற்றிலே பிறந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள், இல்லாதவைகளை உருவாக்குற தேவன், நம்முடைய வாழ்க்கையிலே கூட இல்லாதவைகளை அவர் உருவாக்குற தேவன். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காரிகள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தருங்கள் மேல் உதிப்பார், உதிக்கிறவங்கள் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயராஜா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம். ஐயராஜா தகப்பனே, எங்களுக்குள் இருக்கிற காரியங்களை நீர்தான் காண்கிற தேவன். ஐயா ராஜா தேவனே, மனுஷன் எங்களுடைய முகத்தை பார்க்கிறான் ஐயா, நீர் எங்களுடைய இருதயங்களை காண்கிற தேவன். ஐயா ராஜா அப்பா பிதாவே, எங்கள் இருதயங்களில் இருக்கிற காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விடும் ஐயா. எங்கள் உணர்வுகளில் இருக்கிற பாதிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுமாண்டவர். எங்கள் வாயின் வார்த்தைகள் செவ்வையாய் பேச கடவுது தகப்பனே, ஆண்டவரே மற்ற ஜனங்களை நாங்கள் தூக்கி விடுகிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே ஒரு சமாரியனை போல ஆண்டவரே விழுந்து கிடக்கிறவர்களை ஆண்டவரே தூக்கி விடுகிறவர்களாக, மருந்து ஆகிய இயேசுவை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக, ஆண்டவராகிய தேவனே காயம் கட்டுகிறவர்களாக, வெண்ணியை பூசுகிறவர்களாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனே அப்பா, இந்த நாளில் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தங்களை வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் சபைகளில் ஆயிரம் ஆயிரம் ஆடுகள் ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா பெருகுவதாக தகப்பனே. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை விட நாங்கள் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவார்களாக ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே தேவனே எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. தகப்பனையும் அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஆவி எங்களுக்கு தந்தருளுவீராக ராஜா. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பற்றி கொள்ள உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி செவிக்கிறோம் ஐயா. விசேஷமாக தகப்பனையும் அப்பா இந்த கனடா தேசத்துல இருக்கிற ஆண்டவரே கனடா பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் கர்த்தாவே. தேசம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறதப்பா. என் தகப்பன் ஆகிய தேவனே பரிசுத்த வான்கள் வாழ்ந்த பூமி அப்பா ஆண்டவரே, இந்த யூரோப் தேசங்கள் அமெரிக்கா கனடா தேசங்கள் ஐயா ராஜா ஆண்டவரே ஒரு காலத்திலே ஐயா ராஜா தேவனே சுவிசேஷத்தை சுமந்து நம்முடைய தேசங்களுக்கு கொண்டு வந்தவர்கள் அப்பா ராஜா. ஆண்டவர் ஆகிய தேவனே அப்பா ராஜா இந்த தேசங்களை திருப்பி கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை இந்த தேசங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. அப்பாவிதாவே இந்த சந்ததிகளை ஆண்டவரே தூக்கி நிறுத்தும் ஐயா ஆண்டவரே. இந்த வாலிபர்கள் மத்தியிலே வாலிபர்களை இழுக்கக்கூடிய விதத்திலே ஐயா வாலிப யுவதிகளையும் வாலிப ஆண்களையும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்புகள் நடத்துவீராக ராஜா. உன் பிள்ளைகளை என்னிடத்தில் ஒப்புவி என்று சொன்னீரையா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் பாழா கிடந்ததை ஆண்டவரே மறுபடி கட்டுகிறவர்களாயிருக்க உதவி செய்யும் ஐயா. எங்களிடத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை நம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் அப்பா அவனுடைய பார்வைக்கு ஆண்டவரே நலமானதுபடி செய்வீராக. ஆபிரகாம் இசாக்கை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தான், பாவனியாய் திரும்ப பெற்றுக் கொண்டானப்பா ஆண்டவரே தேவனே. உம்முடைய சித்தத்துக்கு எங்கள் பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் ஐயா. அவர்கள் ஆண்டவரே இருந்து பிரகாசிக்க நிற்கிருவதாரும் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தகப்பனே மனக்கண்கள் தெளிவாகட்டும் ஐயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவராகிய தேவனே இன்னும் ஆண்டவரே உமக்காக காரியங்களை செய்ய உமக்காக ஊழியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே ராஜா, இந்த தேசங்களிலே இருக்கின்ற ஆண்டவரே தேவனே தகப்பனே எல்லா பூத வஸ்து கடைகளும் இயேசுவின் நாமத்தினால் மூடப்படும்படி கட்டளை கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே, உடைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாரும் ஆண்டவரே தேவனே. உமக்கு சோத்திரம். எல்லா வித விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். போதை ஆவிகளே இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கட்டுகிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. பல தார ஆண்டவர் உறவுகள் இயேசுவின் நாமத்தை கடிந்து கட்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. தேவனே திருநங்கைகள் ஐயா ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஐயா ராஜா அவருடைய கண்கள் பிரகாசமாக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய பிசினஸ்ல வந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஆண்டவராகிய தேவனே தகப்பனே அப்பா ராஜா தேவனே இந்த திருநங்கைகளை அப்பா ராஜா ஆண்டவரே மாற்றங்கள் வர வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஆண்டவர் உணர்வுகளிலே மாற்றங்களை கொடுக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. எங்கள் வருங்கால சந்ததிகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எங்கள் வருங்கால சந்ததிகளையா உமக்கு மகிமையாக வாழ உதவி செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவர் ஊழியங்கள் செய்யும்படி செவிக்கிறோம். உமக்காக ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசிக்கிறவர்களா இருக்க உதவி செய்ய வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. அவருடைய ஆண்டவரே கண்கள் தெளிவாகட்டும் ஆண்டவரே, இயேசுவின் சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பாவிதாவே துதிக்கிறோம். இந்த தேசங்களிலே இருக்கின்ற யூரோப் தேசங்களிலே இருக்கின்ற இலங்கை தேசத்தில் இருக்கிற சபைகளுக்காக செபிக்கிறோம், சபை ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. மக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆண்டவரே பலமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இன்னும் இயேசப்பா ராஜா
1: இலங்கையில இருக்கிற சபைகள்ல இருக்கிற சரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தை நான் மாற்றப்படுவதாக, தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உணர்வு வருவதாக ராஜா. என் தகப்பனே மக்கு சோத்திரம் ஐயா. இலங்கையில் இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே உடைய கரமையா ராஜா, இலங்கை தேசத்து சபைகளை ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம், மாற்றம் வருவதாக, இலங்கையிலே மாற்றம் வருவதாக ராஜா. உம்முடைய கரம் ஐயா கூட இருப்பதாக, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தாப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியும் வழிநடத்த இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு, சாட்சிகளோடு, துதிகளோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாளையும் கர்த்தர் தாமே காலை முதல் இரவு நித்திரைக்கு செல்லும் வரையும் ஆசீர்வாதத்தோடு, போக்கிலும் வரத்திலும், எல்லா காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தாலும்

0: ஜெபவேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம்.
1: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: போய்ப்போம். இன்று 29ஆம் தேதி 7ஆம் மாதம், 29ஆம் தேதி ஆடி மாதம், 29ஆம் தேதி ஜூலை மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, இணைந்து ஜெபிக்க போற, இணைந்து கேட்க போகின்ற, ஜெபிக்க போகின்ற ஒவ்வொருவரையும் கத்தலாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தனை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகள், இஸ்ரேல் நாடு, யுத்த பூமிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தமாகிறார்கள். அந்த வகையில் இன்றைய நாளுக்கான வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். நெகேமியா 4:20 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோம். எங்களுடைய கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கிருபையுள்ள தேவன் எங்களுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மத்தியிலே இறங்கி எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களும் யுத்தம் பண்ணுகிற தேவன், அவரை தாவரமாக கொண்ட நீங்களும் நாங்களும் பாக்கியவான்கள். நாங்கள் பெற்ற அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரை அறியாதவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்தை 365 நாளில் வாசித்துக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 சாமுவேல் 15, எரேமியா 19, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, Romans 3:4. இதை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, ஜீவ மன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற அந்த காரியத்தையும் அனுப்பி தந்திருக்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பிலே பார்க்க முடியும், அல்லது யூடியூபிலே போய் பார்க்க முடியும், ஃபேஸ்புக்கிலே பார்க்க முடியும், அல்லது ட்விட்டர்லேயே பார்க்க முடியும். இவற்றை நாங்கள் பதிவு செய்து அதை அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அது மட்டுமல்ல ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் அந்த ஆசீர்வாதங்களை பெறத்தக்கதாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. மிகுந்த உற்சாகத்தோடு, வாஞ்சியோடு ஊழியர்கள் இவற்றை பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறார்கள். நீங்களும் பதிவு செய்து அனுப்பினால் நாங்கள் அவற்றை வானொலியிலே ஒளிபரப்பு செய்து அவற்றை ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் யூடியூப்பிலே போடுவோம். மறு ஒளிபரப்பு எங்களுடைய ஒளிபரப்பிலும் செல்லும். அந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையிலும் ஜெப வேலைக்காக கூடியிருக்கிறோம். அதிகாலை வேலையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு காலை 5:35. மாலை காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்டன் ராசனே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் UK-யிலிருந்தும், மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி மேகலாவாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு அதே வேளையிலே இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. சௌரி ஏமி புஷ்பராஜா நிறை விஜயங்களை எடுத்து வருவார். இந்த வேளையிலும் தொகுத்து வழங்க எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள், கத்தரிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்வோம், அவர்களுக்காக ஜெபிப்போம். அதுதான் நாங்கள் செய்யக்கூடிய காரியம். அந்த வகையிலே ஊழிய சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். அவர் மீதியான ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். சோட்டமா உங்களுக்கு மாலை வணக்கங்கள். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்குவோம். வழிநடத்துங்களாமே
2: தங்கம் வானொலி நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம் வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் சில காரியங்களை பார்த்து விட்டு ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். என்ற எண்ணாலே மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் மாமிசத்தில் பிறப்பது மாமிசமாயிருக்கும் என்று சொல்லி

0: கண்டார். அங்கு முதல் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் அவர்கள் வழியாய் வந்தவர்கள் ஆகிய நாங்கள் எல்லோரும் தேவ மகிமையற்று போனவர்களாயிருந்தோம். அந்த இழந்து போனவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் தேவ மகிமையை இழந்தவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் பாவம் ஒரு காரணம், விசுவாசின் தந்திரம் அடுத்த காரணமாயிருக்கிறது. இதனால் மாமிசத்தில் தான் நாங்கள் கற்பத்தில் இருந்து வந்தோம். இந்த கற்பத்தில் இருந்து பாவத்திலே நாங்கள் கற்பந்தரித்து பிறக்கப்பட்ட நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அது அங்கு ரோமர் 7:5 சொல்லப்படுகிறது. நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினால் தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனி கொடுக்கத்தக்கதாய் நம்முடைய அவயங்களிலே வெலன் செய்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய சரீரத்திலே இந்த பாவ இச்சையும் அங்கு மரணத்துக்கு ஏதுவான காரியமும் இருந்தது என்று சொல்லி இந்த காரியத்தின் அங்கு வெளியேற்ற வேண்டும். இந்த காரியத்தை அகற்றப்பட வேண்டும். ஏனென்றால் மாமிசத்தின் கிரிகளை நீங்கள் ஆவியினால் அழிப்பீர்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஆகவே எங்களிடத்திலே இருக்கிற அந்த பாவ ஈச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை நாங்கள் வெளியே துரத்த வேண்டும் என்றால் நாங்கள் தேவனுடைய ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகளை கொடுத்தது. அந்த நியாய பிரமாணம் பாவமோ என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அது பாவம் இல்லை, பாவம் இன்னதென்று அறிவிக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததை அங்கு நாங்கள் ஆவியினாலே வெளியே அகற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. ஏனென்றால் நாங்கள் ஆவிக்குள்ளாக மாற்றப்பட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. மாமிசத்துக்கும் ஆவிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை நாங்கள் வேதத்தில் இருந்து காணக்கூடியதா இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிற போது நாங்கள் ஆக்கினைக்கு தீக்கப்படாதபடி எங்கள் காக்கப்படுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு யோவான் 3:19 சொல்லப்படுகிறது, ஒளியானது உலகத்தில் வந்திருந்து இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துக்கு இந்த பூமிக்கு வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆக்கின தீப்பு எதனால் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் பொல்லாத மனுஷனுடைய கிரிகள் எல்லாம் பொல்லாததா இன்றைக்கு காணப்படுகிறது. ஏனென்றால் எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது மிகவும் வேகமாய் இந்த பாவம் கிரிய செய்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீப்பு இல்லை. இந்த ஆவிக்குரியவன் அவனுடைய வாழ்க்கை தேவ ஆவியானவரினால் மட்டும் அங்கு நடத்தப்படுகிறபடியால் அவன் ஆக்கினைக்கு தீப்புக்கு ஆக்கினத்தீப்பு இல்லாதவனாக இருப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாவ பிரமாணத்துக்குத்தான் இன்றைக்கு அநேகருடைய இருதயங்கள் சிந்தைகள் அங்கு சிறையாய் இருக்கிறது. இதனால் தான் அங்கு யுத்தங்கள் அங்கு நெருப்பு எரிவுகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னென்று சொல்லி கண்ட இந்த பாவ பிரமாணம் மனுஷனுக்குள்ளே சிறையாக்கி கொண்டிருக்கிறபடியால் அங்கு ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை செய்யத்தான் வேணும் வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். இதிலே பாருங்கள், வேறொரு பிரமாணம் என்று சொன்னால் தேவனுடைய விதி இல்லாத பிரமாணம். தேவனுடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிரமாணத்துக்கு விதிகளுக்கு உட்படாமல் இருக்கிறவர்கள் அங்கு மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறார்களாகவே. ஆனபடியா நாங்கள் நன்மை செய்ய விரும்பினாலும் எங்களிடத்தில் தீமை உண்டாயிருக்கிற ஒரு பிரமாணத்தை நாங்கள் காண்கிறோம். அதுதான் மாமிசத்தின் பிரமாணமா இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மாமிசத்தின் பிரகாரம் சிறிது சிறிதாய் வலிமை இழக்க பண்ணி தீமைய உண்டாக்குறது. இன்றைக்கு தேசங்கள், நாடுகள், ராஜாக்களுக்குள்ள இப்படியான மாமிசத்தின் கிரிகள் இருக்கிறபடியா தேசங்கள் அழிகிறது. ஏனென்றா தேச தலைவர்கள் தேசங்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களே காப்பாற்ற முடியாம இருக்கிறார்களே. தேவனுக்கு பயப்படாத பயம் தீமை செய்து அங்கு தேவனுடைய காரியத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். தேவன் தன்னை அவமாக்க விடவே மாட்டார். ஆகவே நாங்கள் மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய நீதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். எப்படியாய் மாமிசத்துக்கு உட்பட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுவோம். இரண்டாம் அவர்களுடைய இருதயங்கள், அவருடைய சிந்தைகளை அங்கு பாவ செயல்கள் சிறியாக்கி கொண்டு போகிறதை நாங்கள் இன்றைக்கு காணக்கூடியதாய் இருக்கிறது. இது இது ஆரம்பம். இனி முடிவு எவ்வளவு அங்கு பரிதாபமாக போகிறது என்பதை நாங்கள் ஆவிக்குரியவர்களாய் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த மாமிசத்தில் பிறந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படவும் ஆவிக்குரிய மனுஷர்களாக எல்லாரும் மாற்றப்பட, அவருடைய சிந்தைகள், இருதயத்திலே இருக்கிற பாவ இச்சைகள் அல்லது சத்துருவின் தந்திரங்களை எல்லாம் விலகப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர்.
1: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். தாயின் பிறக்கு தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது நாங்கள் மாம்சத்துல பிறக்கிறோம், பாவ உணர்வோடு பிறக்கிறோம். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் ஒவ்வொருவரும் பாவ உணர்வோடு பிறக்கிறோம். இயேசு நிக்கதேமுவுக்கு கற்றுக் கொடுத்தார், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை இன்றைக்கு மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்த வாழ்வை அடைந்து கொள்வார்களாக. உமக்கு பிரியமாக வாழுகிற வாழ்வு, நாங்கள் மாம்ச கிரிகைகளை நிச்சைகளை, கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவற்றை எதிர்த்து அந்த இச்சைகளில வாழ்ந்து மறிக்காதபடிக்கு மறுபடியும் பிறந்த வாழ்வு, அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனுடைய ஆவியை பெற்ற வாழ்வை வாழ்வினால நிறைந்து எங்களுடைய சிந்தைகள், இருதயங்கள், எங்களுடைய கடினமான இருதயங்கள், மாம்ச இருதயம் எப்படி சகைவுக்கு மாறியதோ, அவன் புதிய ஆவியை, இயேசுடைய ஆவியை பெற்றுக் கொண்டானோ, அவனுடைய கடினமான இருதயத்தை சதியாக மாத்தினோ, அதே போல இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மதங்களும், ஒவ்வொரு மாம்சத்துல வாழுகிற மனிதனும் ஆண்டவரே, இந்த மாம்சமான யாவர் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றி அவர்களுடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய சிந்தைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, அந்த வாழ்வை இழந்து போகாதபடி ஆவியினால பிறந்து மறுபடியும் பிறந்த வாழ்வில வாழ்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களும், மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், கடவுளே இல்லை என்று வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்பரலோகத்தில இருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில ஆண்டவரே பலி செலுத்தினார்கள், புதிய ஏற்பாட்டில வாழுகிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அந்த ஆட்டுக்குட்டியாகி லேம்பாக எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக நாங்கள் விசுவாசித்து கிருபையினால உடைய அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவர் தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறந்து உமக்கு பிரியமாக உமது வார்த்தையின் படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்கிறது போல இன்றைக்கு மாம்சத்துல வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரும் இப்படியான இச்சியான காரியங்களை விட்டு எங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற மாம்சத்துக்குரிய அவயவங்களை ஆவிக்குரிய அவயவங்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் எங்களுடைய சரீரங்களை உமக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ எங்களுடைய அவயவங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இந்த சரீரங்களில நாங்கள் பாவம் செய்யக்கூடாது. கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதனாலே ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்கள். அதே போல இன்றைக்கு வாழுகிற ஒவ்வொரு மக்களும் இப்படியான இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து எங்களுடைய தேவனுடைய ஆவியாக ஒரே ஒரு ஆவி பரிசுத்த ஆவியினால மறுபடியும் பிறந்து எங்களுடைய இருதயங்களை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. எங்களுடைய சிந்தைகளை மாற்றி இருக்கிறதற்காக நன்றி. ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் இன்றைக்கு மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுடைய சிந்தையை மாம்சத்தின்படி நடவாமல் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற சபைகளுக்கு போய் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை பெற்று உமக்கு பிரியமாக வாழ இமைக்கு பிம்பங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு பரலோகமாக இருக்கிறது. நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து தேவன் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் 1 பேதுரு 1:12 பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை நீர் எங்களுக்கு தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இப்படியான மாம்சத்தில வாழுகிற மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை இந்த நேரத்துல கொடுக்கும்படியாக கேளுங்கள். கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடுவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஒவ்வொருவரும் தேட நன்மையான இவுகளையும் பரிபூரணமான வரங்களையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உச்சந்தலை உள்ளங்கால்

0: translated you from death to life. The Apostle Paul expresses this reality powerfully in Galatians 2 verse 20. I am crucified with Christ, nevertheless I live, yet not I, but Christ liveth in me. The I that was sustained by the old life has been brought to an end. What you have now is the life of Christ in you. The idea that a Christian has two natures suggests a constant inner conflict between opposing natures within the same person. But that's not the picture the scriptures present. The word says in Romans 6 verse 6, knowing this, that our old man is crucified with him. Notice it doesn't say our old man is being crucified. The only thing ongoing is the renewing of your mind. Romans 12 verse 2 says, and be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind. Hallelujah. Ephesians 4 verse 24 says, your spirit is already recreated in righteousness and true holiness. You are now a partaker of the divine nature. So stop trying to suppress an old nature that doesn't exist. Galatians 5 verse 24 says, and they that are Christ's have crucified the flesh with the affections and lusts. So don't struggle to be righteous. Live righteously because that's who you are. Hallelujah. Therefore, live in the consciousness of this truth and your life will consistently reflect the dominion and excellence of Christ. Glory to God. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank you for recreating me in Christ. I don't have two natures. I have your divine nature in me. I live in the reality of who I am, expressing righteousness, dominion, and excellence every day. In Jesus' name, amen. God bless you all. See you on Monday. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின் படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்று இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 14 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்களுக்கு இரண்டு சுபாவங்கள் இல்லை. ஆரம்ப வசனமாக 2 Corinthians 5:17 பார்ப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய பிறப்பை குறித்த மிக முக்கியமான சத்தியங்களில் ஒன்று இதுதான். உங்களுக்கு இரண்டு சுபாவங்கள் இல்லை. நீங்கள் ஒரு பகுதி மனித சுபாவத்தையும் ஒரு பகுதி தெய்வீக சுபாவத்தையும் கொண்டவர்கள் அல்ல. வேதாகமம் தெளிவாக கூறுகிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதில் பழைய சுபாவமும் அடங்கும். வேதாகமம் கூறுகிறது, யாக்கோபு 1:18, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்திலேயே ஜனிப்பித்தார் என்று. நீங்கள் தேவனால் மெய்யாகவே பிறந்தவர்கள். அவரிடமிருந்து நீங்கள் பெற்ற ஜீவன் உங்கள் மனித ஜீவனோடு சேர்க்கப்படவில்லை, அது அதற்கு பதிலாக வந்தது. அதனால்தான் கர்த்தராகிய இயேசு சொன்னார், மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று யோவான் 3:6. உங்கள் பிறப்பின் ஆதாரம் மாறிவிட்டது. புதிய பிறப்பு உங்களை மரணத்திலிருந்து ஜீவனுக்கு கொண்டு வந்துவிட்டது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உண்மையை வல்லமையாக வெளிப்படுத்துகிறார். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஜீவனால் வாழ்ந்த அந்த பழைய நான் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இப்போது உங்களுக்குள் இருப்பது கிறிஸ்துவின் ஜீவன். ஒரு கிறிஸ்தவருக்கு இரண்டு சுபாவங்கள் இருக்கின்றன என்ற கருத்து ஒரே நபருக்குள் எதிரெதிரான இரண்டு சுபாவங்களுக்கு இடையே தொடர்ந்து போராட்டம் நடைபெறுவதாக காட்டுகிறது. ஆனால் வேத வசனங்கள் நமக்கு காட்டும் உண்மை அதுவல்ல. தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது, ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று வசனம் சொல்லவில்லை என்பதை நீங்கள் கவனியுங்கள். அது ஏற்கனவே நடந்துவிட்டது. தொடர்ந்து நடைபெற வேண்டியது உங்கள் மனம் புதிதாக்கப்படுவதே. ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று. உங்கள் ஆவி ஏற்கனவே நீதியிலும் மெய்யான பரிசுத்தத்திலும் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:24 இதுக்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் தெய்வீக சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள். இது 2 பேதுரு 1:4. இல்லாத ஒரு பழைய சுபாவத்தை அடக்குவதற்காக முயற்சி செய்வதை நிறுத்துங்கள். கலாத்தியர் 5:24 கூறுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று. ஆகவே நீதிமான்களாக மாறுவதற்காக போராடாதீர்கள். நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதற்கேற்ப நீதியாக வாழுங்கள். இந்த சத்தியத்தின் உணர்வோடு வாழுங்கள். அப்போது உங்கள் வாழ்க்கை கிறிஸ்துவின் ஆளுகையையும் மேன்மையையும் தொடர்ந்து வெளிப்படுத்தும். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, கிறிஸ்துவுக்குள் என்னை புதிதாக சிருஷ்டித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு 2 சுபாவங்கள் இல்லை, உம்முடைய தெய்வீக சுபாவம் எனக்குள் இருக்கிறது. நான் யார் என்ற உண்மையின் உணர்வில் வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் நீதியையும் ஆளுகையையும் மேன்மையையும் வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you on Monday.
1: Recording stopped.

0: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஏறு நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5:7. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஏறு நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பித்து நம்பி காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு மனிதருடைய வாழ்க்கையில் பல காரியங்களுக்காக தேவைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகள் சந்திக்கப்படவும் பதில் கிடைக்கவும் தரவில் விலகவும் வேண்டி எப்படியாகிலும் வெற்றி பெற்றுவிட வேண்டும், தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பலரையும் நம்பி காத்திருக்கிறவர்களும் உண்டு. அப்படி நம்பினவர்கள் ஒரு சிலர் ஏமாற்றியும் நஷ்டப்படுத்தியும் கைவிட்டு விட்டும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டும் போனவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போனவர்கள் முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களாய் வாழ்க்கையில் விரக்தியும் சோகமும் நிறைந்தவர்களாய் விசுவாசத்தையும் இழந்து போய் செய்வதறியாது இருக்கின்ற உங்களை நோக்கித்தான் கர்த்தர் இன்றைக்கு பேசுகின்றார். தேவனையே நோக்கி அமர்ந்திரு என்றும் உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கர்த்தரின் பேரில் இருக்கும்படி நினைப்பூட்டுகின்றார். இன்றைக்கு நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலைகளில் ஊடாய் கடந்து போனாலும் கர்த்தரை நம்புங்கள், அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து கர்த்தரையே நம்பி காத்திருந்தமையினால் பெற்றுக்கொண்ட நன்மைகளை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், விசாரித்து நன்மை செய்தார் என்பதை குறித்து நெகேமியாவின் புஸ்தகம் 2:10 நாம் வாசிக்கையில், அங்கே நெகேமியா தன் நகரத்தின் வாசல் இழிந்து கிடக்கிறதை கட்டிவிட வேண்டும் என்றும் அதற்காக ஜெபித்தும் ராஜாவிடம் இது குறித்து தெரியப்படுத்தி விடுப்பு எடுக்க தீர்மானித்தவனாய் ராஜ சமூகத்திற்கு கடந்து போகிறான். அப்பொழுது ராஜா நெகேமியாவை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன என்றும் என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று கேட்க, நெகேமியா எல்லாவற்றையும் தெரிவிக்க ராஜா அதற்குண்டான எல்லா காரியங்களையும் நெகேமியாவிற்கு அனுகூலமாய் செய்து நெகேமியாவை பத்திரமாய் வழியனுப்பி வைக்கிறதையும் அலங்கம் கட்டப்பட்டதையும் வாசித்து அறிகின்றோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு அநேக காரியங்கள் இடிக்கப்பட்டு சரி செய்யப்படாமல் கவனிப்பாரற்று இருக்கிறவைகளை எப்படி நாம் சீர் செய்து முடிக்கப் போகிறோம் என்றும் உங்களின் குடும்ப உறவுகளை, பொருளாதாரத்தை, பிள்ளைகளை, பணியிடங்களின் காரியங்களை, சரீர பலவீனத்தை, வியாதியை குறித்து அநேக நாட்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்திலே தேவனின் இரக்கத்தை வேண்டி காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களின் கவலைகளை, வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளை அவர் விசாரிக்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வந்து தேவைகளை சந்திக்கிறார். என்ன வேண்டும், ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று விசாரித்து உங்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் நீங்கள் இதுவரையில் எந்த காரியத்திற்காக ஜெபித்தீர்களோ, ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றில் பதில் வரவில்லையே, நீண்ட நாட்களாய் காத்திருக்கிறோமே என்றும் சூழ்நிலைகள் உங்கள் ஜெபத்தை தடை செய்ய நினைத்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் பொழுது உங்களின் ஜெபங்களுக்கு இயேசு உங்கள் அருகே வந்து நின்று உங்களுடைய மனதுருகி என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து விரைந்து உங்களுக்கு இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். இதுவரையில் திறக்கப்படாமல் இருந்த உங்கள் ஜெபங்களின் கதவுகளை திறக்கிறார். உங்கள் கண்களால் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். ஆகவே எதை குறித்தும் கவலைப்படாமல் தெய்வ சமூகத்தில் ஜெபத்திலே உறுதியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காத்திருங்கள். உங்களை இயேசு விசாரிக்கிறவரானபடியினால் அவர் உங்களை சந்தித்து விசாரித்து ஆசீர்வதிப்பார். வார்த்தை விசுவாசிங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாரேனும் நன்மை செய்கிறவராய் இந்த உலகிற்கு வந்திருக்கிற இயேசுவை அறியாது ஏற்றுக்கொள்ளாது இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் உங்கள் ஆத்துமா இயேசுவையே நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: Recording stopped.

ஆமென், ஆமென், ஆமென். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் ஒவ்வொரு திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே தொண்ட நேரப்படி 6:45 மணிக்கு ஆரம்பமாகின்றன. இந்த நிகழ்ச்சி அநேக தேசங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்காக நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துவாராக. இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளில் கடந்து செல்வோம். இன்றைய நாளே ஆரம்ப ஜபம் பிரத மகேந்திரன், ஜபம் பாடல் சிருஷ்ட கருணா, வேதத்தியான பகுதியை இன்று நடத்துகிற சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிப்பார். வேதத்தியான பகுதியை நடத்தி முடிவிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜபிப்பார். உள்ளிற்கான ஜபம் பிரத மகேந்திரன். 7:30 மணிக்கு இன்றைய நாளே முதலாவது

0: ஆன பரலோக தகப்பனே, இந்த மாலை கால இரவு வேளையிலே சங்கம வானொலி நடத்துகின்ற இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் இன்றைய நாளிலே இப்போது ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உலகமெங்கும் இந்த தொனியை கேட்க நீ கிருபை செய்து அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி ஆவியானவரே உமது பிரசன்னத்தால் மூடும், ஆணிவாந்த கரத்தால் சங்கமாக வானொலி நிலையத்தை அரவணையும் ஆசீர்வாதையும் ஆண்டவர், இன்றைய நாளிலே உம்மை நோக்கி ஓடி வந்து துதித்து ஆராதித்து பாடலை பாடி வேதத்தியான பகுதி எடுக்கிற தெய்வ பிள்ளைகள், நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த பிள்ளைகள் ஓடி வருகிறார் சுவாமி தாழ்ந்து கொடுக்க. பாதபடியில் ஓடி வந்து நிற்கிறார் சுவாமி, கண்ணோக்கி பார் உன்பது பிள்ளைகளே, அவர்களை ஆசீர்வதியும். இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியங்களையும் ஆசீர்வாதம், குடும்பங்களை ஆசீர்வாதம், பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மர்மக்கள் இந்த பரம்பரையே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். உமது நாம மாயப்பட வேண்டும், வார்த்தையில் விதைக்கப்பட வேண்டும், துதி சோஸ்திர பாடல் சத்தம் உலகமங்கம் துணிக்க வேண்டும் என்று பாரத்தோடு வாஞ்சியோடு ஓடோடி வந்திருக்கிறாள் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஆவியானவரே இந்த பிள்ளைகளுக்கு வந்து பிரசன்னத்தை ஊற்றும், ஆவியானவரே வந்து பிரசன்னத்தை இந்த பிள்ளைகள் மீட்டும். எங்கே ரெண்டோ மூன்று பேர் கூடுகையில் நீர் எங்களோட கூட இருப்பேன் என்றவரே, நீர் எங்களோடு கூட இருக்கு சுவாமி, சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவர். வாக்கு தத்தம் தந்த தெய்வமே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீர் ஆண்டவர். இந்த நேரத்திலே உமது பிள்ளையில் வந்து உமது நாமத்தை மயப்படுத்த வந்திருக்கிறார்கள், வார்த்தையை விதைக்க வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறார்கள், தாழ்ந்து கொடுக்க வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கு ஐயா. இந்த நேரத்தில் ரக்கின் அபிஷேகத்தால் ரக்கின் அபிஷேகத்தால் ஒரு பிள்ளைகள் தொட்டல்ல வேண்டுமாக செபிக்கு ஐயா. தாழ்ந்து கொடுக்கிற சிச டொலியை நினைவு கூறுறோம், அந்த மகள் கதைக்க முடியாது த்ரோட் இன்ஃபெக்ஷனாலே அவதிப்படுகிறார் சுவாமி. அந்த மகளை ஒரு ஆணிவாத கரத்தால் ஆசீர்வதியும், ஆணிவாத கரத்தால் ஆசீர்வதி பரிவசதக்கூடும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே இன்ஃபெக்ஷன் எல்லாம் தொண்டையிலிருந்து வெளியேறும்படி கட்ட விடுகிறேன் சுவாமி. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர் பிராணை அழுவிக்கு தக்கி விலக்கி நம்ம வீட்டு கிருவஞ்சாலும் இறக்கத்தினாலும் முடிச்சுட்டு ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கத்த சுவயமா இருக்கிறேன் சொன்னவரே, தலைமுறை குணமானோம் தலைமுறை குணமானீர்கள் சொன்னீரே, அந்த வார்த்தையை அந்த சகோதரி டொல்மீது தெளிக்கிறோம் சுவாமி. சத்துருவே உனக்கு அதிகாரம் கிடையாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரீரத்தில் தொட அதிகாரம் கிடையாது, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே இந்த மகளை விட்டு வெளியேறும்படி கட்டில் கொண்டிருக்கிறேன் சுவாமி. ஆமா ஆண்டவரே, உமகதர் ஆண்டவரே, தாழ்ந்த கொடுக்கிற பிள்ளைகள் நிலச்சிடத்துற பிள்ளை ஆண்டவரே, அவரை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கு சுவாமி ஐயா. அந்த மாலுக்கு ஒரு சுகத்தை கொடு, பரிபூர்ண சுகத்தினை கட்டிலெடுக்க வேண்டும் ஆகச்சு. தொடர்ந்து தாழ்ந்து கொடுக்குற பிள்ளைகள் கேட்கிற பிள்ளைகள் அது மட்டும் இல்லை சுவாமி, மறு உழைப்பை கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து ஐயா அந்த சனிக்கிழமை நடக்கிற உபவாச துதி யாராவது அபிஷேக நிகழ்ச்சியிலே தேவ செய்து கொடுக்கிற ஹெப்சி டேவிட் அந்த மகளையும் ஆசீர்வதித்து அந்த நாளையும் ஆசீர்வதித்து இன்றைய நாளையும் ஆசீர்வதித்து தந்துள்ளவன்மாக எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கருணா வளைக்க போகிறோம். சிஸ்டர் கருணா சமூகம் தந்து ஜெபம் பண்ணி நாடுகளுக்காக பாடப்பட்டு ஜெபம் பண்ணி ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, அந்த மகளை அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலே ஜெபத்தை எடுத்து பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்கள், உங்களோட ஒப்பு கொடுக்கன்னு சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்.
1: God bless you. நன்றி அப்பா, நன்றி.

அறைக்கு வந்திருக்கிறோம். உன்னதமான தகப்பனே, உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவரே, அப்பா தகப்பனே, உண்மையாக உமக்கு செவி கொடுக்கும் போது மேன்மையாக நீர் வைக்கிறவராயிருக்கிறீர். சுவாமி தகப்பனே, ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக நீர் பலன் அளிக்கிறவராயிருக்கிறீர். உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாயிருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அப்பா, உண்மை உள்ளவர்களோடு நீர் எப்போதும் கூட இருக்கிறவர். தலைமுறை தலைமுறைக்கும் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை நீ தெரிந்து கொள்ளுகிறார். அவரோடு கூட இருக்கிறவர். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் என்று உடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவரே, அப்படியே உம்முடைய நோக்கம் எப்போதும் உமக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும். ஆண்டவரே, உம்முடைய கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவுகிறது என்று நாங்கள் காண்கிறோம். ஆண்டவரே, அப்பா, பூமியில் மனிதனை நீர் உற்று நோக்குகிறவராயிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, எங்களை நீர் நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி, நீர் எப்போதும் எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய திருப்பாலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சரண் லஸ்லி பிரதற்காக அவருடைய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாய், கர்த்தர் தேவ பலத்தை கொடுக்கும்படியாய், மனித தயவை உண்டாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. குடும்ப காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல மைந்திரங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய், சுகம் பலம் ஆரோக்கியம் படுத்த வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அது போல வரப்போற சௌரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக சௌரி டோலிக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற அந்த சகோதரிக்கு நீர் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, அவருடைய தொண்டையில இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க போகட்டும். உங்களுடைய ஆணிப்பா இந்த கரங்களினாலே தொட்டு சுகமாக்க வல்லமை உள்ள தகப்பன் நீர். ஆண்டவரே, அப்பா, அப்பா சுவாமியே, ஒவ்வொருவருக்கும் நீர் அதிகாரம் கொடுத்த தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்கிறோம் அதை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னபடி சௌரிக்கு சுகத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே சுகத்தை உண்டாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து சுபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எல்லா காரியங்களிலும் சௌரியோடு கூட இருங்க. குடும்ப காரியங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அது போல தகப்பனி ரஞ்சினி அலங்கார மணிக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் சுவாலங்காக ஜெபிக்கிறோம். இன்னும் சௌரி கிரேசுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இதுவரை சௌரிகளை உம்முடைய ஒழியத்துக்காக நீர் பயன்படுத்தி வருகிறீர். தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா மன விருப்பங்களையும் நிறைவேற்றுங்க. தொடர்ந்து உம்முடைய திருப்பாலத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல அப்பா, ஊழியங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, அவருடைய குடும்பங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தங்களுடைய பெற்றாரோடு சேர்ந்து அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் நீங்க பயன்படுத்துங்க. இருதயங்களிலே பேசுங்க. இந்த உலக காரியங்களை விட்டு அகன்று போகும்படியாய் பிரித்து அவர்களை நீர் உமக்கென தெரிந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீதிமான் எழுதடவே விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று உம்முடைய வார்த்தையும்படியே அப்பா நீர் நீதிமான்களை குறித்து அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அவர்களை உண்மையுள்ளவர்களாக உம்முடைய சன்னிதானத்திலே வைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவருடைய சபைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை தேடி போகும்படியாய் கத்தர் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் அவைக்குரிய தகப்பனாய் தாயாய் அவர்களோடு கூட இருந்து அன்பு காட்டி அரவணைக்கும் ஒரு பாதையை நீங்க காட்டும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அவர்களையும் அவருடைய சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எனங்க தாவேஸ்டவின் சொன்னங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட சிருஷ்டிகளுக்குள்ளே கத்தாவே அந்த ஜனங்களை சிறு கூட்டமாய் நீங்க அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, வனாந்தரத்தில் திராட்சை கொலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன் என்று சொன்னவங்க நீங்க தானே ஆண்டவரே. அது போல அந்த ஜனங்கள் கைவிடப்படாதபடி நம்முடைய வருகைக்கு முன்பாக ரட்சிப்பு காணும்படியாய் எருசலேம் நகரத்துக்காக இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். உடைய பாதத்திலே வைக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலுக்களை பரதலை கட்டளையிட போகிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தை
வாக்குத்தத்தத்தை நினைத்தள்ளும்படியாய் ஒப்புக்கொடுக்கிறோம். இஸ்ரவேலிலே நீர் மகிமைப்பட போகிற நாட்கள் நெருங்குகிறது ஆண்டவரே. எல்லா புல்லாங்கானவர்களின் கரங்களுக்குள்ளே இந்த சனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை பாதுகாக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய கரங்களிலே கத்தாவே இந்த சனங்கள் அல்லல் பட்டு போகாதபடி, அப்பாவுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளும்படியாய், அவர்களுடைய இருதயங்களில் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாப்பா இழுத்துக் கொள்ளுங்க, உம்முடைய அன்பின் கயிறுகளினால் கட்டி அணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பாவுமே அறியா முடியாதபடி தடைப்பட்டிருக்கிற எல்லா மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இந்த உலகத்தின் காரியங்கள் இருந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் அயலுள்ள ஒரு தேசத்து மக்களும் கத்தாவே உண்மை அறிய முடியாதபடி தடைப்பட்டிருக்கிறது. எல்லா பொல்லாத சிந்தனைகளிலும் எல்லா பொல்லாத காரியங்களிலும் இந்த ஜனங்களை நினைவேற்பட்டு இந்த ஜனங்களை பாதுகாத்தது போல இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் அறியாத இந்த ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐந்து கண்ட மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவனுடைய ரத்தத்தினாலே மீட்கும்படியாய் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க என்பதை ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாய் அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் எல்லாரையும் உள்ளுத்துக் கொள்ளுங்க. எல்லாரையும் உம்முடைய சத்தியத்துக்கு நேராக வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த எரிகிற அக்கினிக்கு கத்தாவே நீங்க விடுதலையாக்கி இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தை பாதுகாக்கும்படியா எல்லா நாடுகளிலிருந்து வந்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க. அவருடைய குடும்பங்களை விட்டு இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க, நினைத்தருளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அது போல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே நீதியை நிலைநாட்டும்படியாய் முயற்சி எடுக்கிற எல்லா காரியங்களிலும் உதவி ஒத்தாசியா இருங்க ஆண்டவரே. அப்பா ஆளுகை செய்கிறவர்களோடு நீதியாய் ஆளுகை செய்யும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. நீதி நியாயமும் செய்யும்படியாய் எல்லாருடைய இருதயத்தில் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த தேசத்தை கழுவி சுத்தம் பண்ணுங்க அப்பா. இரத்தக்கரைகளால் சூழப்பட்ட அந்த தேசம் இன்றைக்கு கத்தாவே உமால் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கத்தாவே அந்த இடத்திலே செய்கிற எல்லா பொல்லாங்கானுடைய காரியங்களிலிருந்தும் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க இந்த நாளிலும் கத்தாவே. எல்லா கருவிகளோடும் கூட இருங்க. எல்லாவற்றை நேர்த்தியாய் செய்யும்படியாக ஒவ்வொரு இதயத்திலும் பேசும்படியாக கொடுத்து எல்லாமலே இயேசு கிறிஸ்தீனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல தகப்படி. ஆமென்.

0: இயேசுனோட.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. இன்றைய நாளை ஆரணம் ஜபத்தை எடுத்து சிஸ்டர் தொடிக்காக பாடப்பட்டு கண்ணீரோடு ஜபித்து இயேசு ராஜா ஒரு அருமையான பாடல், இனிமையான பாடல், ஆழமான தெய்வ கருத்துக்குள்ள பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். அதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்கள், உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவரையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: நித்திய வழித்த நிகழ்ச்சியிலே இதுவரை ஜெபம் செய்து பாடலை பாடினவர் சிஸ்டர் கருணா ஸ்காபரோ ஒன்டாரியோ. நான் அடுத்த நிகழ்ச்சியாக வேத தியான பகுதியை கண் செல்ல போகிறோம். அந்த வேத தியான பகுதியை ஏறெடுத்து அதற்கு பிறகு கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக 97 ரேடியோன்னு மட்டுமில்ல, மறு ஒழிப்பு கேட்குற பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்க வருகிறார் சிஸ்டர் ரஜன் இளங்காமணி ஃப்ரம் வன்கூவர். அவரை அழைப்போம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
1: God bless you too. இன்றைய நாளை வேதத்தியான பகுதியை நீ ஆறுதலாக தெளிவாக எடுத்துரைத்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபியுங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன், நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். ஒரு சிறு ஜபத்துடன் ஆரம்பிக்கிறேன். அதற்கப்புறம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். God bless you. Thank you, thank you, thank you, Lord. Father, we thank you, Lord, for this wonderful time, Lord. You have given us, Lord, with Nithya Balicham once again, deriving into, Lord, many nations of the world, as they are, Lord Jesus, already been blessed by Sister Karuna and Brother Mahendran hosting it today, Lord, starting the program and worshiping and praising you, and also Sister Karuna coming in, also, Lord Jesus, for the time of worship, Lord Jesus, and the singing, Lord, and the way she has been praying, Lord, for many ways in which you have been leading her to, Lord. So we thank you for that, Lord. Bless her and her family as well. At this time, Lord, as we go into this word, Lord, this short devotional, Lord, I pray, Lord, that you would bless this to many listeners, Lord, and to those that have joined us. In Jesus' name I pray. Amen. Today, I would like to share just a short devotional on Peter and the church. You know, Peter is, I would first call him, before he became the apostle, was a fisherman, you know, an ordinary fisherman. How in the Lord's eyes were on him. He called him out. He came out and he started to, you know, fish. And one day there was no fishing at all. He had tried and tried and getting so tired of fishing, he didn't see any fish being caught. And Jesus caught his attention and he said to him, "This time, try the fish on the other side of the boat with your net." And so he tried it on the right side of the boat with the net. And when he, you know, put the net out into the sea, he could not haul the fish out. It was so heavy. It was drawn. The whole boat was filled with fish. And when he saw that, and he could not even have enough fish, you know, the net was so full to be able to put it all into his boat, he called the other fishermen to come, and they were also filling their own boats along with him. And when Peter saw this, you know, his humanity, in his own humanity, he has just been now seeing the Lord and following him, and he called out and said to Jesus, "Oh Lord, I am a sinful man. I am a sinner. You know, depart from me," he said to him. Because now he sees the acknowledgement of the living God through Jesus, how he had come through and shown this marvelous, miraculous intervention. And through this, he's acknowledging a true Savior through the Lord God Almighty. And so he is now, you know, confronting God himself and acknowledging God. And that is his first confrontation, acknowledging God with this kind of intervention in his life. And from there on, you can see this normal, you know, very ordinary fisherman from where to where, you know, God takes him. Despite of his faults, failures, you know, all that he could have come up with his own weaknesses, even to the point of he, you know, after he started to follow Jesus, walked with him 3 years, he came to a point where he was tested, and he even denied Jesus himself 3 times. And, you know, having gone through that experience, he repented, got back into the fold, got back into the ministry once again with the Lord, forgiving him, taking him back. And at this point, you know, and now, you know, it also also says in Luke 22 verses 32 and 30 1 and 32, it says how, you know, Jesus again sees him and says to him, Simon Peter, at this time he's become Peter, and he's confronting him and saying to him, Peter, Satan has seeked you to sift you as wheat. Satan has seeked you to sift you as wheat, but I have prayed for you. Now pay attention to this, my friend. Jesus is saying to him, but I have prayed for you. Even before Satan starts to tempt him, sift him, do whatever he wants to attack him with, the Lord is now saying to him that he had already prayed for him, that your faith will not fail you. You know, he's telling Peter and encouraging him that you will not fail in your faith. And when you come around, when you come out of this, you will strengthen your brethren. So God is already giving him the focus while going through this and preparing him for this, while he's going to be attacked by the enemy, the devil, how his focus should be on the Lord. And my dear friends, the same thing for every one of us. What the Lord said to Peter is what for us. He's already interceding for us. No matter what valley experiences you are going through, no matter where you are at, what the enemy is trying to attack you and your family with, you know, the Lord encourages us by saying he's already interceding for us. In no matter what the position and our circumstances are, our conditions are, he has already prayed for us and he's giving us a focus, only to focus on him and only to look upon him, the author and the finisher of our faith. And he's telling us to look beyond that. So, you know, Peter, who always calls himself, you know, with his faults and failures, Lord, the Lord Jesus himself looks beyond his faults and giving him his encouragement at this time. He's doing the same with all of us at this time. He's encouraging you. He wants you to look beyond your faults, your failures, your weaknesses, because the Lord God Almighty is a compassionate God, a loving Savior. He never condemns or criticizes. He never puts you in a place where that is not his position. That is not why he is God. A God of love and comfort and compassion comes to save us, and that is why he is able to succumb us from all our situations, temptations and failures, and take us where he, you know, puts us with us in a higher ground when we focus on him, when we follow him, when we put our trust in him. That is what it's all about, when the Lord encouraged Peter this way. And following that also, you know, he goes, you know, into Caesarea Philippi, and there he sees Peter again, and he says to him, you know, where you know, Jesus encourages, and what he says here is to Peter, he says, Peter, on this rock. Now, Jesus is renaming Peter the rock, the stone. By this time, Peter has become very mature individual, very mature in God, a strong man of God. So he's calling him from a different standpoint. He's calling him the rock, the stone, where his faith is so strong. The foundation of himself is Jesus Christ, the Lord, God Almighty. But then again, he's encouraging him and saying to him, on this rock, I will build my church, and the gates of hell shall not prevail against it. So on this rock, I will build my church. So the greatest foundation of it all is the Lord Jesus Christ himself, the head of the church. But he is encouraging Peter to say, on this rock, Peter, you are this rock. And I'm trusting the church to be a leader of the church, just like he's doing to every one of us. If we could do that with Peter, who was a fisherman, who came to that point of how he grew in the Lord, how he was now becoming matured in the Lord because of the faith he had in the Lord. And despite of his faith, faults and beyond everything that he could have imagined to be, even failing the Lord three times and denying him, the Lord has, you know, such a way in beyond, looking beyond that and seeing and focusing on you to take you to a higher ground, to take you to a level of faith that only he can do in and through you. So that is what he's doing with Peter at this time. And so he takes him, he encourages him, he gives him that focus to see now he is the rock, and he wants the church to be built on that foundation of the Lord God Almighty, who is the greatest foundation, the real foundation of our faith, the rock of ages is Christ our Lord. So that is what he's honoring and asking Peter to be, to be the rock. And he is the one of the greatest apostles and the leaders of the church that he brought, to the church as one of the apostles that I would like to honor and thank the Lord for. And of course, Jesus himself is the one who made him to be the way he was. And I'm encouraging all of you with the same call, with the same purpose. No matter who you are, what you are, it does not matter. God has that plan and that purpose for each and every one of us. When we confront him, once we know him as our Lord and our Savior, he will take us through that path, no matter what comes our way between the Lord and us through this life's journey. He will take us through, and he will fulfill that purpose and in which he has called us. And that is the way in which he's building his church today, and we are a part of it. So I thank the Lord for this word he has given us today in encouraging all of you. Thank you, Lord. At this time, I would like to also now go in and pray for all of the listeners that are listening at this time from Nithya Valicham, deriving from Toronto, Canada. And Brother Leslie is recording, and Sister Rita is also coordinating the program, along with Brother Mahendran, who is hosting this program today, for which we are very thankful. He's been a servant of the Lord who has been coming and doing this very faithfully Monday to Sunday with such a time, dedication, and service to the Lord because of his heart for souls. And also we would like to pray for Sister Dolly, who has got laryngitis. Even though she would like to be present, she cannot participate because she has lost her voice because of laryngitis. So in the meantime, we will also remember our team members, Sister Subha's husband as well, and her family, and we'll continue to pray for the listeners. This is our very focus, is our listeners, and the 97 stations that have joined us. We thank you, all of you, in the name of the Lord, and welcome all of you. So thank you, Lord, at this time, as we come, Lord, in your name once again, Lord. This is nothing but your love, your grace, and your mercy upon us, Lord. We do not take this for granted, Lord. This is the way in which you, Lord, have called your church, called your people. In the name of the Lord Jesus, I will build my church, and the gates of hell shall not prevail against it. And that is who we are, Lord, in Christ Jesus, the rock of our foundation. And we thank you, Lord, for Nithya Valicham and his foundation and the team members, Lord, that come and work together, Lord, Monday to Sunday, Lord, and also all the team members that are working Sunday morning, Lord, with the gospel Tamil radio, Sangamam Tamil radio, Lord Jesus, that comes, Lord, and Jesus, work together, Lord, from morning till evening, Father. All the networks, programs that go on in the mornings as well, Lord. And we now, Lord, dedicate, Lord, this evening meetings, Lord, as well, Father, from Nithya Valicham and the team work, Lord, that is going on. We pray, Lord Jesus, as we have already mentioned, Sister Dolly, for her laryngitis, that you would make her well even before the weekend comes, Lord, that she'll be able to participate and open up that voice once again in the name of Jesus. Plead your blood upon her and completely heal her. In Jesus' name I pray. Thank you for that. And we also remember Sister Subha and her household with her husband, that complete healing will come into that whole household, Lord, in Jesus' name upon him. And also for his salvation, we pray, as we have been remembering him, Lord. And we thank you, Lord, for her time and service and dedication she has been giving so much to the Lord from Sister Subha's, Lord, calling and purpose, Lord, in her life. And the enemy cannot, by any means, Lord, take anything away that belongs to her and her family, Lord. In the name of Jesus, we put a hedge of protection, Lord, in Jesus' name, and upon her, her children, and her husband, mainly, Lord, for this place in which, Lord, we call from, Lord. Decree and declare over his life for salvation and healing, I pray. And we thank you for that. Now we pray, Lord, for the listeners once again, Father. Lord, this is the purpose in which, Lord, we, Lord Jesus, focus and go in day in, day out. Time, Lord Jesus, given to Lord, the very purpose of the people that are listening, Father, Lord, and also, Lord Jesus, for the to YouTube and Facebook, Lord, that record the Brother Leslie's recording, to go into it, Lord, for all the recordings, Lord Jesus, working into those media networks, Father. So we thank you for every one of them, the 97 stations that have joined us, Lord Jesus. Thank you for every one of them, that you see them, you will bless them, you will bring them and multiply their blessings, Lord Jesus, upon these stations and what they do and everything that comes out of it, Lord, upon their places that they are, Lord Jesus, using these stations, Lord, and the countries and wherever they are representing it, Lord. So we thank you for them, Lord. Now we pray, Lord Jesus, as the listeners are listening, Lord Jesus, this is the purpose, this is the way, Lord, you have been ministering to them, Lord, through the word, through the singing, through the worship, everything that is going on. And now, Lord, the word is going to be preparing upon their hearts, Lord, to receive the word that is going to come, Lord, from the servant's lips, Lord, as you are preparing them, Lord, with your anointing upon them, Lord Jesus, and they would receive the word, Lord, not Lord Jesus, be hearers only, but doers of the word, that is whom you are pleased with, Lord, not just be, Lord Jesus, fall by the wayside, Lord, but Lord, being fruitful, Lord Jesus. So we thank you for that, Lord, and Lord, we also pray, Lord, for whatever reasons, Lord Jesus, that many, Lord, that are sick, many, Lord, that are in the hospital, many, Lord, that are, for Lord Jesus, in situations, Lord, even being disabled or any other condition, Lord, we remember them so fondly, and Lord, with your love and grace and mercy and your healing virtues to flow through them completely, Lord, and touch them and save them and deliver them at this time. Even as the word has been prepared, there can be much deliverance flowing through your word as well. So we thank you, Lord, for the wonder-working power of the Holy Spirit alone that is able to, Lord, emanate and come and touch and save them and completely deliver them in Jesus' name. And we thank you, Father, for the listeners, even as they are, Lord, been probably waiting upon you, Lord, with many of their tears and their requests, Lord. We do not know them, but you see them, you hear them. You are the one who created them with that plan and that purpose, that you would fulfill them in their hearts and lives and give them that peace and love and joy you have promised them, Lord. No enemy can snatch them out of your hands, because you have bought them with a price. You prayed, Lord, on the cross of Calvary through your blood and shed blood and the broken body, Lord. So we thank you, Father. Lord, I now pray, Lord Jesus, even as you are supplying their needs, Lord, meeting their needs, Lord, whatever they might be, because you are the one who is our supplier. You are the one who said, the blessings of the Lord maketh rich and addeth no sorrow. And thank you for that promise, Lord. You can, Lord, supply all your needs according to your riches in glory through Christ Jesus. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Alangamani, for your prayer. God bless you and your ministry. தொடர்ந்து நாங்கள் நற்சிந்தனை கேட்போம். இன்றைய நாளே நற்சிந்தனையின் தலையங்கம் என்ன அல்லாமல், யோவான் 15 அதிகாரம் 5 சொல்லுகிறது, என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நற்சிந்தனை தமது கடைசி போஜனத்துக்கு பின்னர் ஆண்டவர் தமது சீசரிடம் அநேக காரியங்களை எடுத்து விளம்பினார். இந்த உலகத்தை விட்டு தான் போகும் நாட்கள் நெருங்கி விட்டதை உணர்ந்த அவர் எல்லா விதத்திலும் தமது சீசர்களை பிறப்படுத்தியதை யோவான் 13:38-16 வரைக்கு நாங்கள் வாசிக்கலாம். தான் போன பிற்பாடு என்னதான் நேரிட்டாலும் தம்மை நிலைத்திருந்தால் சகலத்தை மேற்கொள்ள முடியும் என்பதை திராட்சை செடியும் கொடிகளும் என்ற உவமையை மூலமாக விளங்கி காண்பித்தார். ஒலிவ மரம், அத்தி மரம், திராட்சை செடி, இம்மூன்றும் இஸ்ரவேலின் முக்கிய மரங்களாகும். இவற்றில் திராட்சை செடியானது தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலின் ஆவிக்குரிய வாழ்வின் சுதந்திரத்துக்கு ஒப்புயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடியில் கனி தோன்றுவதில்லை, அதிலிருந்து புறப்படும் கொடிகளே திராட்சை குலைகளை தருகிறது. ஆனால் அந்த கொடிகள் செடியில் நிலைத்திருந்தால் மாத்திரமே அது கனி கொடுக்கும். ஏனெனில் கனி கொடுப்பதற்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நீரும் சகலமும் செடியிலிருந்து தான் கொடிகளுக்கு அனுப்பப்படுகிறது. ஆக இஸ்ரவேல் தன்னை அழைத்த கர்த்தரில் நிலைத்திருந்தால் அது வாழ்வு சகலம் ஆசிரியமாயிருக்கும். கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல் என்பது முழுமையான விசுவாசத்துடன் அவரை இறைச்சராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையில் அசையாது நிலைநிற்பது ஆகும். கொடி ஒடிந்தால் அது காய்ந்துவிடும், பலன் கொடுக்காது. இதுதான் நமது வாழ்வும். ஆண்டவரையே சார்ந்து அவரிலே நிலைத்திருக்கும் வரைக்கும் நம்மை எதுவும் அசைக்க முடியாது. ஆனால் அநேகர் தமக்கு சரி என்று தோன்றுவதை செய்து நல்லவர்களாக நேர்மறையாக எத்தனிப்பதுண்டு. ஆனால் ஆண்டவரோ ஒரு கொடியானது செடியில் நிலைத்திருந்த நல்லதும் அதிகமானதுமான கனையில் கொடுப்பது போல உண்மையான நல்ல சரியான வாழ்வு வாழ்வதற்கு ஒரே வழி இயேசுவில் நிலைத்திருந்து வாழ்வதை தவிர வேறொன்றும் உதவாது என்கிறார். கிறிஸ்து இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. நமது சுயமுயற்சிகளும் பிறருடைய ஆலோசனைகளும் ஒரு அளவுக்குத்தான். கிறிஸ்துவில் தங்கி நிலைத்திருக்கும் போது அவர் யாவையும் நேர்த்தியாக நடத்துவார். கிறிஸ்து நமக்காக வைத்திருக்க போஷனை உதாரணம் செய்து வாழ்வில் நாம் ஏன் வீணாக்க மாண்டு போக வேண்டும்? ஆண்டவரை இருக பற்றி கொள்வோம். ஒவ்வொரு அடி எடுத்து வைத்தாலும் ஆண்டவரை பற்றி கொண்டு அதிக கனி கொடுப்போமாம். தொடர்ந்து நான் கூட இருக்க ஜபிப்போம். இன்றைய நாளே சிஸ்டர் கிரேஸ் முதல் தடவையாக செய்து கொடுக்கிறார்கள். சிஸ்டர் கிரேஸ் அது மட்டுமல்ல, வருகிற உபவாச துதி ஆறாம் நிகழ்ச்சியிலே செய்து கொடுக்க சிஸ்டர் ஹெப்சி டேவிட் ஞாயிற்றுக்கிழமை பாச ஜெயராஜ் செய்து கொடுக்கிறார். இன்றைய நாளே செய்து கொடுப்பவர்கள் சுசேகி ஜஸ்டினா, சிஸ்டர் கிரேஸ், பாஸ்டர் ஞானப்பிரகாசம், பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பட்டிக்குளோ, பாஸ்டர் ஆண்டன். ஊழியருக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜபித்து செய்தியை கடந்து செல்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியில் நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்திலே சனி ஞாயிறு நடக்கிற துதி உபாசனை வார்த்தை கொடுத்த ஊழியர்களை உமது பொற்பாதத்திலே வச்சு செபிக்கிறோம் சுவாமி. நேரமும் காலம் பார்க்காத ஓடோடி வந்து உமது நாமத்தை மையப்படுத்த வேண்டும், வார்த்தை விளங்கம் விதைக்க வேண்டும் என்று தகத்தோடு வாஞ்சியோடு வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து இந்த ஊழியரை இந்த சங்கம வாழ்க்கு தந்தவரே, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த ஊழியர்கள் வார்த்தையில கொடுக்கும் பொழுது சுவாமி அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமா அதை 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொட்டல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அந்த ஒன்றானமை தேவனை தேவ செய்தியின் மூலம் கண்டுகொள்ள நீ கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தேவனே, அன்று லிஸ்த்ரா அந்த நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு சப்பானி வார்த்தை ஊற்று கேட்டான், எழும்பி நடந்தான்னு சொன்னீரே, அப்படியான அடையாள அற்புதங்கள் இன்றைய நாள் நடக்க நீர் கிருப செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த ஊழியக்காரர்கள் ஐயா முழங்கால் படியிட்டு உங்கள் அபிஷேகத்தால் நிறைந்து என்ன வார்த்தை கொடுக்க வேண்டுமோ என்று நீர் சொன்ன வார்த்தைகளை அவர்கள் எங்களுக்கு கொடுக்கும்போது சாமி அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கணும். தொடர்ந்து சாமி இன்றைய வார்த்தையில கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரையும் ஒரு இரத்த கோட்டைக்களை மூடுகிறேன். ஒரு அக்னி அபிஷேகத்தால் நிரப்பும், ஒரு வல்லமையால் நிரப்பும். அந்த பிள்ளைகள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அபிஷேகம் இறங்கட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட, எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் வெளியேற நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். சிலுவை நிழலில் தங்கிவிட்டேன்.

0: தங்கிவிட்டேன், சீக்கிரம் வந்து ஆலத்து செல்லும். ஆமே. இதுவரை நேரமும் துதித்தோம் ஆராதித்தோம் வேதத்தியான பாடலை பாடினோம். தேவ சதி கருத்து சொல்ல போறோம். நேரம் 4:30, தொடர்ந்தோ நேரம் இப்பொழுது சரியாக 7:30 மணி. இன்றைய நாளில்
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். Recording in progress.
0: ஜஸ்டினா நித்தியவர்த்த நிகழ்ச்சியில இன்றைய 5 ஊழியர்கள் செய்து கொடுக்கிறார்கள். முதலாவது செய்தி 7:30 நேரம் இப்போது முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார் சுரேஷ் ஜஸ்டினா. அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் சனி ஞாயிறு நடக்கின்ற துதி ஆறாம் நிகழ்ச்சியின் சார்பிலும் அவரை வருவன் வரவேற்போம். அமே பிரைஸ் லார்ட் சுசேகி ரச்சனா.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர், எல்லாரும் பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்தினால எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். கர்த்தர் தாமங்களும் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். மீண்டும் சந்திக்கிறது மிச்ச மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். நன்றி, நன்றி.
0: நீங்கள் வந்தாலே சந்தோஷம். நீங்க சிரிப்போடு வருகிறீர்கள், அக்ஷனோட வார்த்தையை கொடுக்கும் பொழுது அதாவது உச்சாத்தியங்களுக்கு நீங்க தருகிறீர்கள், அதுதான் எனக்கு விருப்பம். நன்றி நாள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருடைய வார்த்தை என்னவோ 97 ரேடியோல கனெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உலகம் முங்கும் உங்களோட செய்தி போய்கொண்டிருக்கிறது.
2: எங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைத்து இளைய தளங்கள்லயும் என்னோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சங்கமும் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நடத்துவாராக. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளோடு உங்களோடு இடைப்படுவாராக. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது கர்த்தருடைய பலன். ஆமேன். அவர் கொடுத்த சந்தோஷம், அவர் கொடுக்கிற பலன், அவராலேயே நாங்கள் ஓடுகிறோம். ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைக்கு போக முன்பதாக ஒரு சின்ன ஜெபம் எடுத்துட்டு நாங்கள் வார்த்தைகளை கடந்து செல்வோம். நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி ராஜா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே விதைக்கும் போது அது பலனை கொடுக்கும் ராஜா. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு ஊடாக ஆசீர்வதிக்கப்படுவார்களோ அவர்கள் எல்லாரையும் நீ நினைத்தருளும் கர்த்தாவே. ஆவியானவர் இந்த வார்த்தை ஆண்டவரே அவர்களுக்குள்ளே நூறத்தனியாய் பலன் கொடுக்கத்தக்கதா. நீர் ஆண்டவர் அழைத்தவர், உண்மையுள்ளவர். நீ நடத்தி செல்றதற்காய் நன்றி. ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி. கர்த்தாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் நாங்கள் வார்த்தைகளை கடந்து செல்வோம். எபேசியர் எழுதின நிருபம் நாங்கள் எடுத்துக் கொள்ளுவோம். 3 அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமாக. 3 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து 4 வசனம் வரைக்கும். ஆமேன். இன்றைய தலைப்பு வந்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். என்னோட எடுத்துக்கொண்டுங்கள். கர்த்தாம் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசே பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமேன். நாங்கள் இங்கே பார்க்கிறோம் எங்கள் தேவனாய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். ஆமேன். இங்கே பார்க்கிறோம் மோசியோடு ஒப்பிட்டு பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மோசே எங்கு உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. இன்றைய நாளிலும் அழைத்த தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் இந்த வேளையில இணைந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படியாய் மோசையை கொண்டு இசைவே ஜனங்களை ஆவியானவர் நடத்தி சென்றார். ஆமேன். அவர் தாமே ஒவ்வொருவரையும் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே போகும் வரைக்கும் அவர் நடத்தி சென்றார். ஆமேன். அதற்கு பின்பதாக யோசுவாவை தலைமைத்தவத்திலே தேவ ஆவியானவர் நடத்தி சென்றதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல அங்கே மோசே உண்மை உள்ளவர் என்பதை இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இங்கும் தேவனுடைய வீட்டில் மோசே உண்மை உள்ளவராய் இருந்தார். ஆமென். ஜனங்கள் மத்தியிலே ஜனங்களுக்காய் பரிந்து பேசி ஜனங்களுக்காகவே அவர் அழைத்த அழைப்பிலே உண்மையாய் இருந்தார். ஆமேன். அதே போல இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் மேலானவர் என்று ஒப்பிடப்பட்டிருக்கிறார். ஆமேன். அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஆமேன். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினது தேவன். ஆமேன். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன். ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்படி மோசியை கொண்டு மோசை உண்மை உள்ளவராய் இருந்து தேவனுடைய வழியிலே எல்லா ஜனங்களை நடத்தி சென்றதை போல தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து எங்களை பரம காணானாய பரலோகத்துக்கு நேராய் நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். அது மாத்திரமல்ல, இன்மையில் மாத்திரம் இன்மையிலும் மறுமையிலும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்மையிலே வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்தவராய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். அந்த தேவனை நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அழைத்தவர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நாங்கள் எபிரேயர்களை மேலாவது 2வது அதிகாரத்திலே பார்ப்போமானால் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அவரை பற்றி அழகாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அவரை கொண்டு அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களுக்காய் பரத்திலே பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஆமேன். எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஆசாரியராயிருக்கிறார். ஆமேன். அங்கே மோசே எப்படி ஒரு ஆசாரியராய் ஜனங்களுக்காய் பரிந்து பேசி இரவும் பகலும் ஜனங்களுக்காய் பரிதவித்து உண்மையாய் தேவனுடைய வீட்டிலே உண்மை உள்ளவன் என்று சாட்சி பெற்றதை போல இன்றைய நாளிலும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, என்னையும் உங்களையும் அழைத்த தேவன் நிச்சயமாய் நடத்தி செல்வார். ஆமேன். வீட்டை கட்டுகிறது பார்க்கிலும் தேவன் தான் உண்மை உள்ளவர் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். 4வது வசனத்தை அது தான் எல்லாவற்றிலும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமேன். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமேன். என்னையும் உங்களையும் படைத்தவர் உருவாக்கினவர் தேவன். ஆமேன். அவருக்கே மகிமை உண்டாவதாக. என்னோடு இப்பொழுது இணைந்து நாங்கள் வாசிப்போம் எபிரேயர் 2வது அதிகாரத்திலிருந்து 14-18 வசனங்களே. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பரியந்தத்தினாலே மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தில் உள்ளவர்களை யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தை பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எல்லா விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் அவர் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் சோதிக்கப்பட்டபடியினால் சோதிக்கப்படுகிறவருக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அவர் ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே வாழ்ந்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து அந்த பூமியிலே இப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் இருதயத்திலேயும் ஒவ்வொருவர்களையும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற அன்று சகோதர சகோதரிகளே, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டு மாம்சத்திலே எங்களுக்காய் தன்னை காத்த எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய நன்மையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆமேன். தேவனை அறியாமல் புறஜாதியாய் இருந்த எங்களை அறியாமையின் காலத்தை மன்னித்து அவர் இப்பொழுது என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமேன். அவரை தொழுது கொள்ளும்படியாய். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாய் வெளிப்பட்டு புறஜாதியர்களுக்காய் தேவன் மகிமைப்பட்டார். ஆமேன். மரண பரியந்தம் எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அன்று சகோதர சகோதரிகளே, நீங்கள் சோதிக்கப்படும் போது பிசாசினால் வருகிற உபத்திரத்திலே அவர் விடுதலை பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். எப்படி இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு அதுல ஜெயத்தை பெற்றாரோ, மனிதர்கள் அவரை எத்தனையோ தரம் அவர்கள் அந்த சிலுவை மரணம் வர முன்பதாகவே அவரை மரணத்துக்கு ஏதுவாக அவர்கள் எத்தனையோ முறை முயற்சி செய்யும் எல்லாவற்றிலும் அவர் அவர் விடுதலை ஆனதை போல இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தேவ ஆவியானவர் உங்களை நடத்தி செல்லுவார். பரலோக கானானை காணும் வரைக்கும் அவர் உங்களை கைவிடுவதில்லை. ஆமேன். அவருக்கு நாங்கள் உண்மையாய் இருக்கும்படியாய் தேவ ஆவியானவர் இன்றைக்கு அசைவாடி கொண்டிருக்க, எப்படி மோசே அழைத்த அழைப்பு கேட்டு உண்மையாய் இருந்து சாட்சி பெற்றாரோ, அதே போல நானும் நீங்களும் சாட்சி பெறும்படியாய் எங்களுக்கு உதவி செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். அவர் தாமே பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஆமேன். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை. நாங்கள் பழைய ஏற்பாட்டு பார்க்கிறோம், பிரதான ஆசாரியர் எல்லா பாவத்துக்காயும் ஜனங்களுக்காயும் பரந்து பேசுகிறவர்களாய் இருந்தார்கள். தேவ தெரிந்து கொண்டார். ஆனால் தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவர் தன் ரத்தத்தை சிந்தி அவரே எங்களுக்கு பிரதான ஆசாரியராயிருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே இன்றைக்கு என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள், தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட்டு விலகுவதில்லை. அழைத்த அழைப்புக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன் ஆமேன். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் தான் எங்களை தெரிந்து கொண்டார், நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமேன். நீங்களோ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானோ உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அழைத்த அழைப்பிலே தேவன் உண்மை உள்ளவராய் நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். எந்த காரியத்திலே உங்களுக்கு இன்றைய நாளிலே விடுதலை வேணுமோ தேவ ஆவியானவர் விடுதலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவரை நினைத்து பாருங்கள். அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் எங்களை போல ஒரு மனிதனாய் பூமியிலே பிறந்தார். எதற்காக? எங்களை வாழ வைப்பதற்காக. ஆமேன். விசுவாசின் பிடியிலே இருந்து மரணத்தில் இருந்து மரண பயத்தில் இருந்து விடுவிக்கும்படியாய் தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டார். ஆமேன். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் மரணம் இந்த பூமியை ஆண்டு கொண்டது. அந்த அதை ஜெயிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆமேன். ஒரே புறான மகனை கொடுத்து எங்கள் பிதா எங்களுக்காய் அவர் தன்னுடைய மகனை கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்தை நினைத்து பார்க்கும் போது அன்பு சகோதர சகோதரிகளே, அது சாதாரணமானது அல்ல. ஒரு மனிதனால் செய்யக்கூடாத காரியத்தை தேவனே செய்து முடித்தார். ஆமேன். அவருக்கு அப்படி வர வேண்டும் என்று இல்லை. ஒரு மனிதனை அதற்காக பலியிட முடியும், பலியிட செய்ய முடியும், அதனால நிவர்த்தி செய்ய முடியும். ஆனாலும் அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் இந்த பூமியிலே அவரே கடந்து வந்தார். ஆமேன். எவ்வளவாய் அன்பாய் அழகாய் நேசிக்கிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொடு. அந்த தேவனை விட்டு பின்மாற்றம் அடைய எங்கள் இருதயத்தை சத்துரு திருப்புகிறான். அந்த சத்துருன் திருப்புகிற அந்த இருதயத்தை தேவன் இன்றைய நாளிலும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். பிசாசின் சோதனைகளை ஜெயிக்க தேவ ஆவியானவர் இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. அவருடைய வல்லமைக்கு முன்பாக எதுவும் நிற்பதில்லை. ஆமென். நாங்கள் போராட்டங்களை பார்க்கிறோம், சூழ்நிலைகளை பார்க்கிறோம், வருகிற எதிர்காலங்களை எங்களுடைய மாமிசத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் படைத்த தேவனை சில வேளைகளிலே மறந்து விடுகிறோம். தேவ ஆவியானவர் இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமேன். இப்படி மோசே உண்மை உள்ளவர் என்று சொல்லி சாட்சி கொடுத்தாரோ அதை பார்க்கலும் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்க எந்த இடத்திலே உங்களை தூக்கி நிறுத்த வேணுமோ அந்த இடத்திலே தூக்கி நிறுத்துவார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டார், எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார். மனிதர்களால் சோதிக்கப்பட்டால் மரணத்துக்கு ஏதுவான பாடுகளை பட்டார். ஆமேன். எல்லா சகல துரோகங்கள்னால அவர் பாதிக்கப்பட்டார். ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒரு ஜெபத்துக்கு கூட இயேசு கிறிஸ்து தன்னோடு வந்து ஒரு மனத்தியாலும் ஜபிக்கும்படியாய் கேட்கிறார். ஆனாலும் அந்த நேரத்திலே அவர்கள் போகிறார்கள். ஆனாலும் அங்கே ஜபிக்காமல் தூங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஆவியானவர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு வைத்து தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து அவர் நேசிக்கிற அந்த நேசத்துக்கு முன்பாக எதுவுமே இல்லை. அன்பு சகோதர சகோதரிகள் ஆமேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் கண்ணுன்னாலே கொண்டு அந்த தெய்வத்தை விட்டு பின்மாற்றம் அடைவது எவ்வளவு நல்லது. அல்ல. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக கானானை தேவ ஆவியானவர் வைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். எந்த காரியமா இருந்தால், எந்த எந்த காரியமா இருந்தால் முடியாது என்று அவராலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். எல்லா காரியத்திலே முடிய பண்ணுகிறவர். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையிலும், உங்கள் ஊழியத்திலே எல்லாவற்றிலும் முடி பரியந்தமும் நடத்துகிற தேவன். நீங்க நினைத்து பாருங்கள், மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரா இல்லையா என்று சொல்லி வேதத்திலே எவ்வளவு அழகா எழுதப்பட்டு நடத்தினார். மோசே கொண்டு தேவ ஆவியானவர் தேவன் தாமே நடத்தினார். ஆமென். அதை நாங்கள் அந்த விசுவாசம், அதை பார்க்கும் போது எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வர வேண்டும். அதே போல தேவன் இயேசு கிறிஸ்துவை இங்கே ஒப்பிடுகிறார். ஆமென். அவர் தேவனாய் இருக்கிறார், அவர் நடத்துவார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி நடத்தினாரே, அதே போல எங்களை நடத்துவார், எங்கள் குடும்பங்களை நடத்துவார், எங்கள் பிள்ளைகளை நடத்துவார், கையிட்டு செய்கிற வேலைகளை நடத்துவார். அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் போதும். மலையை பேர்க்கத்துக்கு விசுவாசம் இருந்தால் போதும். ஆமேன். கடுகளவு விசுவாசம். ஆமேன். கடுகளவு விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து மாண்டு போகாதபடி பேருந்துவை போல நடந்து வா கடல்லே என்று இயேசு கிறிஸ்து சொல்லும் போது அவர் விசுவாசத்தோட தைரியமாய் போகிறார். ஆனாலும் போயிட்டு இடையிலே அங்கே கொந்தளிக்கிற காற்றையும் கடலையும் பார்த்துட்டு மூழ்கி போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அங்க மூழ்கி போக தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து விடவில்லை. அவர் கையை பிடித்து தூக்குகிறார். ஆமேன். நான் மடிந்து போகிறேன் என்னை தூக்கும் என்று சொல்லும் போது அவர் அங்கே தூக்குறதை பார்க்கிறார். அப்படித்தான் நாங்கள் இன்றைய நாளில் சில வேளைகளிலே தேவன் கூடவே இருக்கிறார், தேவ ஆவியானவர் கூடவே இருக்கிறார், வார்த்தைகள் கூட இருக்கிறது. ஆனாலும் சில வேளைகளில் நாங்கள் மாண்டு போகிறோம் என்று எங்கள் மாமிசத்திலே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்று சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உண்மையுள்ளவராயிருக்கிறேன். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதை போல உங்களை கானான் தேசத்தை பரலோகத்தை காணும்படியாய், பரலோக ராஜ்யத்தை சுகந்தரிக்கும்படியாய், உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் நான் நடத்தி செல்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். பிள்ளைகள் சில வேளைகளில் இந்த கனடா தேசத்துல இருக்கிறோம், அநேக தேசங்களில் நாங்கள் இருக்கிறோம். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பிள்ளைகள் சில வேளைகளை வழி தப்பி போயிருக்கலாம். ஆனாலும் மாற்றுகிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அமேன். அவர் நடத்த வல்லவர். அன்றைய பிள்ளைகளை கொடுத்தவர் பிள்ளையோட சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அமேன். கர்த்தரால் பிள்ளைகள் சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டது. அந்த பிள்ளையோட சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் தாமே போதித்து நடத்துவார் என்று சொல்லியிருக்கிறார். அமேன். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தந்த பிள்ளைகளும் என் சந்ததிகளும் உமக்குள்ளே நீர் போதித்து நடத்தும் என்று சொல்லி தேவ ஆவியானவரை பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாய் அங்கே சத்துரு தோத்து போவான். ஆமேன். ரபஷத்த நம்ம நன்றி ஆண்டவரே. ஆமேன். சத்துரு தோத்து போவான். ஜெயத்தை தேவன் நிச்சயமாய் கட்டளை எங்களுக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. நாங்கள் ஜெபிக்க மறக்கிற நேரத்திலும் ஜெபிக்க நினை ஜெபங்கள்ல சில வேளைகள்ல என்னத்தை ஜெபிக்கிறன்னு தெரியாத போது பரிசுத்தாவியானவர் எங்களுக்காய் பெருமூச்சோடு ஜெபிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். அவரைத்தான் நானும் நீங்களும் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஒருபோதும் தோற்று போவதில்லை. எப்படி இயேசு கிறிஸ்து எங்களை அவர் தாமே ஜெயம் எடுத்தாரோ, மரணத்தில் ஜெயித்தாரோ, மரணத்தினால் வாடுகிற இருளினால் வாடுகிற பிள்ளைகளை இன்றைக்கு தேவன் தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆமேன். கர்த்தாமே இந்த வார்த்தைகளை பேச போது உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமேன். அழுகிற சகோதரன் சகோதரிகளை தேவனால் முடியும். அவர் உலகத்தை உண்டாக்கினதை நாங்கள் பார்க்கிறோம். எபிரேயர் 3 அதிகாரத்தில் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதிகம் அவர் தேவன், அதாவது வந்து வீட்டை, அதாவது வீட்டை எல்லாவற்றையும், ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். ஆமேன். எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். ஆமே. அந்த விசுவாசம், அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கும் போது நிச்சயமாய் அவர் நடத்தி செல்வார். ஆமேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இந்த வேளையில இன்னொரு வசனத்தை நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக. 1 கொரிந்தியர் 9:9 வசனம். ஆமேன். இந்த வார்த்தையெல்லாம் உண்மையிலே நான் ஆரம்ப காலத்திலே ஆண்டவருக்குள்ளே வந்த போது நிச்சயமாய் போராட்டங்கள் எல்லாம் அதிகமாய் இருந்தது. ஆனாலும் என்னை ஆண்டவர் என் குடும்பத்திலே முதலாவதாய் தெரிந்து கொண்டார். நான்

இன்று வரைக்கும் என்னை நடத்தி கொண்டிருக்கிறது, என் குடும்பத்தை என்னை நடத்தி ஊழியத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அதைத்தான் அழைத்தவர் உண்மை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 9:9. ஆமேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அந்த சகோதர சகோதரிகளை உங்களை அழைத்திருக்கிறாரா? உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உங்களுக்கு தன்னுடைய நாமத்தை தரித்திருக்கிறாரா? நிச்சயமாய் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருப்பதற்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமே. இந்த பாக்கியம் எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆமேன். அறியாம இருளிலே இருந்த எங்களை ஆவியானவர் தாமே தெரிந்து கொண்டார். ஆமேன். மரணத்தின் பிடியிலே இருந்த எங்களை தேவன் தூக்கி எடுத்து நித்தியமாய் ஒவ்வொருவரை நடத்தி கொண்டு வருகிறார். என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் உங்களை தேவன் அழைத்திருக்கிறார். ஆமேன். உலக முடி பர்யந்தம் அவர் நடத்தி செல்லுகிறவராயிருக்கிறார். கூட இருக்கிறவராயிருக்கிறார். என்னோடு இணைந்திருக்கிற அநேக தேசத்திலே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ ஆவியானவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறதை போல அவர் உங்கள் வாழ்க்கையில உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதிலே சரி செய்ய வேண்டுமோ, எதிலே உங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ, அந்த இடத்திலே அவர் அசைவாட்டி கொண்டிருக்கிறார். சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். தேவ சாயலாய் படைக்கப்பட்ட எங்களை அவர் தாமே மனிதனாய் வந்து சோதிக்கப்பட்டது உண்மையானால் எங்களையும் அதிலே இருந்து தப்பி வைப்பார். ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். அந்த விசுவாசம் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பது, அந்த ஐக்கியம் முக்கியம். அன்பு சகோதர சகோதரிகள், தேவனோடு இருப்பதற்கு அழைத்தவர் அந்த ஐக்கியம் தான் எங்களுக்குள்ள இருக்கிற பவுண்டேஷன். ஆமேன். அவருடைய ஐக்கியம், நாங்கள் அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை தெரிந்து கொண்டதனால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் அதிசயமாய் நடத்துவார். இந்த வார்த்தைகள் ஆணித்தரமாய் உங்களுக்குள்ளே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், அவர் உண்மை உள்ளவராயிருக்க, அழைத்தவர் உண்மை உள்ளவராய் அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடுவார். ஆமென். இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள், அந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சபைகளுக்கு போகாவிட்டால், எந்த சபைக்கும் போகாவிட்டால், காவியானவர் தாமே உங்களை நடத்தி செல்லுவார். சபைகளுக்கு போகிற காலத்தை தேவன் துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக நிச்சயமாய் பரிசுத்த படுத்தி ஒரு எழுப்புதலை தேவன் நிச்சயமாய் கொண்டு வருவார். ஆமேன். அந்த நிச்சயம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆமேன். அதற்காகத்தான் எல்லா ஊழியக்காரரும் எல்லா மக்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அழிகிறதை எங்கள் கண்கள் முன்னாலே பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் கண்ணீரோடு தேவ சமூகத்திலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆமேன். ஒரு எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே, எழுப்புதலை கட்டளையிடும் என்று சொல்லி, ஏனென்றால் மரணத்தை நாங்கள் பார்த்தோம். மரணத்தில் பிசாசான மரணத்தை கொண்டு வருகிறார். ஆமே. மரணம் கொண்டு வருகிறார். அதுல இருந்து விடுதலை பண்ண இயேசு கிறிஸ்து ஒருவராலே மாத்திரம்தான் முடியும். ஆமென். இந்த உலகத்தின் பூமியின் மரணம் அல்ல, நித்தியத்துக்கு நேராய் நடக்கிற மரணத்தை நான் பேசுகிறேன். ஆமென். நாங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்த நோக்கத்துக்காய் பேசுகிறேன். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனோடு ஐக்கியமாயிருங்கள். தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் முடி பர்யந்தம் நடத்தி செல்வார். எங்களுக்கு பிரதான ஆசாரியராய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். எப்படி மோசேயை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ, அதே போல இயேசு கிறிஸ்துவை கொடுத்து மெய்யான தேவனை காண எங்களை ஆவியானவர் நடத்தி சொல்லிருக்கிறார். ஆமேன். அந்த பாக்கியத்தை நானே நீங்களும் பெற்றிருக்கும். அதற்காய் நாங்கள் நன்றி சொல்வோம். தினமும் நன்றி சொல்வோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. உங்களை ஒருபோதும் அவர் விட மாட்டார். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்துல வார்த்தைகளை கொடுத்து அவர் புதுப்பிக்கிற உற்சாகப்படுத்துகிற தேவன் மாத்திரமல்ல, அதுல இருந்து தூக்கி விடுகிற தேவன். ஆமேன். குழியிலும் இருந்து ஆவியானவர் தூக்கி விடுகிற தேவன். படு குழியில நீங்க விழுந்து போயிருக்கலாம். தேவன் தூக்கி இன்றைக்கு கரத்தை கொடுத்து தூக்குகிறார். அன்பு மகளே, எழும்பி வா என்று சொல்லுகிறார். ஆமேன். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போமாக. ஆமேன். தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, நன்றி தகப்பனே. ஆவியானவரே நன்றி அப்பா. என்னோடு இணைந்திருக்கிற ஆவியானவரே, உலகம் எங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீர் உண்மை உள்ளவராய்

0: நடத்துறதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவருடைய பிள்ளைகள், குடும்பங்கள், ஊழியங்கள், வேலைகள் எல்லாவற்றை நடத்தி செல்றதற்காய் நன்றி தகப்பனே. நீர் உண்மை உள்ளவராய் இருந்து தெரிந்து கொண்டதற்காய் நன்றி சொல்கிறோம். பிரதான ஆசாரியராய் இருந்து நீ நடத்துறதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே மாம்சத்தை உடையவராய் வெளிப்பட்டு எங்களுக்காய் ஆண்டவரே சோதிக்கப்பட்டவர்களுக்கு பலன் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ரபசத்தனம நன்றி ஆண்டவரே. சத்துருவை ஜெயிக்கத்தக்க பலன் மரணத்துல இருந்து ஆவியானவர் நாம தூக்கி நிறுத்துகிற ஆவியானவரை தூக்கி நிறுத்துகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே பாவத்திலே போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜீவிக்கிறேன் தகப்பனே. மரணத்தில் இருக்கிற பிள்ளைகளை தூக்கி ஆவியானவரை எடுக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுறதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய ஜீவனை கேதுவாய் உம்முடைய ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம். பரலோகத்திலே கொண்டு சேர்க்கிறதற்காய் நன்றி. உம்முடைய ராஜ்யத்திலே சேர்க்கிறதற்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய மகிமை வெளிப்படும் நாட்கள்ல வந்து கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நீ நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை இந்த உலகம் காணும்படியா நீங்க வெளிப்பட போறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உம்முடைய ராஜ்யத்துக்காய் நன்றி, உம்முடைய சித்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே இந்த சங்கமம் ரேடியோவை தகப்பனே குழுவினரை ஆண்டவர் நடத்துகிற ஒவ்வொரு பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து ஆவியானவரே அழைத்த அழைப்புக்கு ஏதுவாய் நடத்தி தகப்பனே. முடி பரியந்தம் நீங்க நிலைநிறுத்துவதற்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த இடத்திலே வந்து ஒவ்வொரு மெசேஜ்களும் கொடுக்கும் போது இந்த ஊழியக்காரர் அக்கடி சுவாலன் எடுத்து பயன்படுத்துகிற ராஜா ஜனங்கள் சந்திக்கப்பட ஆவியானவரை இருந்த இருக்கிற ஜனங்கள் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியா இந்த பூமிக்கு வெளிப்பட்டதை காணும்படியா ஒவ்வொரு ஊழியக்காரர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. தேசத்திலே ஆண்டவரே ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காய் நன்றி. ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்ததற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஸ்ரீசை ஜஸ்டினா. நீங்கள் இன்றைய நாளிலே அழைத்த தேவன் உண்மையுள்ள தலைப்பிலே ஆவியில் அணுகொண்டு நீங்கள் ஜபம் பண்ணி ஆவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இந்த தலைப்பிலே இந்த செய்தி கொடுத்திருக்கிறது. நீங்கள் இந்த செய்தி கொடுக்கவில்லை, ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி அருமையான செய்தி. எபிரேயர் 3:1-4, எபிரேயர் 2:14-1:8 வசனங்களை எடுத்து, அதாவது சோதிக்கப்படுறதுக்கு உதவி செய்கிற தேவன் பிரதான ஆச்சாரியாக இருக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், சோதிக்கப்படும் போது உதவி செய்வர், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வழி நடத்துவார், பரிசுத்த ஆவியினால் உதவி செய்வார், எல்லாவற்றையும் உண்டு பண்ணவர், உண்மையில் தேவன். தேவனுடைய அழைப்புகளை நீங்கள் அழகாக தொகுத்து செல்வீர்கள், மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் உங்களோட செய்தியை கேட்கும்போது உற்சாகம், காரணம் இப்படியா நீங்கள் செய்தி கொடுக்கும்போது கேட்குற பிள்ளைகளுக்கு கூட ஒரு உற்சாகம், ஆவியானவரோட ஒரு உற்சாகம் வரும். அதுக்காக அருமையான செய்தி கொடுத்தீங்க. இந்த உங்களுடைய செய்தி 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். உலகம் எங்கும் இந்த தேவனுடைய வார்த்தை, உங்களுடைய வார்த்தை, அபிஷேகத்தால் நிறைந்து கொடுத்த வார்த்தை உலகமெங்கும் 97 ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இத்தனை பேர், 2000க்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள், உங்கள் கைட்டிசையும் கேரிய உங்கள் குடும்ப அனைத்தையும் தேவன் உங்களுடைய சபையில் அனைத்தையும் தேவன் அபரிதமாக ஆசிரியப்பாராக. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. கோட் பிளஸ் யூ, கோட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் செய்தி கொடுத்த ஸ்ரீசை ஜஸ்டினா ஸ்காபர் ஒன்டாரியோ. இந்த செய்தியை நீங்கள் மறுபடுற பிள்ளையும் கேட்கலாம். கத்தார் நான் உண்டாவதாக தொடர்ந்து நாங்கள் அடுத்த செய்தி சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். ஸ்காபர் ஒன்டாரியோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட். ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்.
1: கொடுக்க ஆவியான உதவியோடு வந்திருக்கிறீர்கள். முதல் முதல் தடவையாக இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். ஆவியான வளர்த்த போகிறார். உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆறுதலாக அமைதியாக சொல்லுங்கள். காரணம் அது பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு ஒப்புக் கொடுக்க நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமே.
2: நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஆவியானவர் தாமே பரிசுத்த ஆவியானவர் தூய ஆவியானவர் அசைவாடும் ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ற பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் இருக்கிறபடினால் ஆண்டவரே எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவருடைய சித்தத்தை அறிந்த இதுல நடத்துற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இப்பதாவே ஒவ்வொருதரும் கேட்க போற ஒவ்வொருதருக்காக ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இல்லையான உம்முடைய பிரசன்னத்திலே ஆண்டவரே நாங்கள் நிக்கிற போது அந்த பிரசன்னம் கட்டுக்கள் உடையும் கட்டுண்டோர்க்கு விடுதலை ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் கேட்கிற ஒவ்வொருதரும் என்ன கட்டுகள்ல இருந்தாலும் தேவ ஆவியானவர் தாமே விடுதலை ஆக்குற தேவனா இருக்கிறபடியா உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆவியானவருக்கு ஒரு பாடலை பாடி நான் தொடங்குறேன். நன்றி தகப்பனே.

வனாந்திரம் வயல் வழியாகுமே, பாழானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே.

நிறைவான ஆவியானவர் நிறைவு எங்களுக்குள்ள இருக்கிறபடினால் ஆண்டவர் அந்த பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உள்ளத்துல இருந்து ஆண்டவர் ஆவியானவர் தாமே வழிபாட்டை கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்தி நான் இன்றையான செய்தியை நான் இன்றைக்கு என்ன செய்தி கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னா ஆவிக்குரிய சிந்தையில் நடத்தல் என்ற தலைப்பின் கீழே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த ஆவியா பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளத்திலும் பேச வேண்டும்படிக்காக நான் ஜபிச்சு இதை ஆரம்பிக்கிறேன். பல இப்பொழுதும் வந்து கிறிஸ்தவர்கள் என்னென்றால் இயேசுவை தங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட அக்கணம் அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. ஆகையால் அவர்களுடைய கடந்த கால பாவங்களுக்கு மட்டுமே நிர்வாணம் செய்யப்பட்டு நிவாரணம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்க கூடாது. முழுமையான பரிசுத்தமான தேவாதி தேவன் எல்லாவற்றிலும் ஆரம்பத்திலேயே எங்களுக்கு அந்த பரிசுத்தத்தால அவருடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு தேவனுக்கண்டு பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சகல பாவங்களும் முற்கால பாவம் கடந்த கால பாவங்கள் என்ன இதா இருந்தாலும் இனி வருங்காலத்து பாவங்கள் எந்த சந்ததியால வரப்போதும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப இனி நாங்கள் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பாவங்களை தமது சரீரத்திலே சிலுவையின் மேல் சுமந்திட்டார். அவருடைய எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலை பெற்று விட்டோம் என்ற அந்த உணர்வு எங்களுக்குள்ள எப்பொழுதும் அதை விசுவாசிச்சேனடா தேவன் அப்படி அந்த சராசரங்களையும் உண்டாக்கின பசுத்த தேவன் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து எல்லா சகல பாவங்களையும் அவர் சுத்திகரித்து எங்களை புதிய சிருஷ்டியாக்கி விட்டார். அப்ப இது குறிப்பாக ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த எண்ணம் எங்களுக்குள்ள சிந்தை மாற்றப்பட வேணும். ஏனென்றால் எப்பொழுதும் வந்து எங்களை சிந்தை மாற்றப்பட ஒவ்வொருவருக்கும் வந்து நாங்கள்